0: அவர்கள் வந்திருக்கிறார். கொண்டு வாருங்கள் கணபதி அவர்களே. கணபதி அவர்களே, கணபதி அவர்களே இணைப்பில் இருக்கிறீர்கள்.
1: ராஜ்குமார் பாடிய டெண்டல் வந்து இணைத்திடம் பாட்டுக்கு இணையப்படுது.
0: தென்றலே நீ பேசு, தென்றலாய் நீ பேசு. வாழ்த்துக்கள், நல்ல பாடல்கள் சொன்னீர்கள். வாழ்த்துக்கள் கணபதி. மீண்டும் பாருங்கள், சந்தன்ராஜ் அவர்கள் வந்து விட்டார்கள். சந்தன்ராஜ், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. வணக்கம் சந்தன்ராஜ்.
2: தென்றல் ஒரு தகலம் சொன்னது அந்த பாடலா?
0: தென்றல் ஒரு தாளம். அப்பா, அது தாளம் சொல்லுது அது தென்றல. ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னும் 8 நிமிடங்கள் இருக்கின்றன நிகழ்ச்சி நிறைவுக்கு வருவதற்கு. அங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ராஜ்குமார் அவர்கள் கொண்டு வருகின்றார். வாருங்கள் ராஜ்குமார்.
3: யார் அழைப்பது, யார் அழைப்பது, யார் குரல் இது? பாடல் இருக்க
0: என்ன குரல் இல்லையா?
3: ஸ்ரீராம் குரல்
0: வளர்ந்து வரும்
3: பாடல்
0: இருக்கேன். வளர்ந்து வரும் பாடல்.
3: ஆமாங்க, நல்லா
0: பாடல்.
3: நல்லா இருக்குங்க, பாடலாம் நல்லா இருக்குது. ஆமாங்க.
0: அடுத்த பாடலையார் கொண்டு வர? நன்றி நன்றி. உமையால் வந்து விட்டார். வாருங்கள் உமையால்.
4: வரவே நான் உனது, ஐயா வரவே நான் உனது
0: மாளிகையின். வரவே பிடித்து விட்டார் விஷயத்தை. வரவே நான் உனது மாளிகையின் மாலை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருவார்? கணபதி அவர்கள் வருகின்றார். கொண்டு வருங்கள் கணபதி அவர்களே. கணபதி அவர்களே வர வேண்டும்.
1: உமையை கொண்டு வந்த அமல் வருவாள். இந்த பாட்டுக்கு இனியன பாட்டு வந்து அவளா சொன்னால் இருக்காது.
0: அவளான் சொன்னாள் மாளிகையும் பாத்திரம். அவளா சொன்னால் இருக்காது. வாழ்த்துக்கள். செல்வம் திரைப்படுத்த பாடல். அடுத்த பாடலை கொண்டு போகின்றீர்கள். காணவில்லையே, உன்னை காணவில்லையே நேற்றோடு. வாழ்த்துக்கள். ஓடு வாருங்கள். யார் வந்தது? ராஜ்குமார் அவர்கள் வந்து விட்டார். ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
3: யார் இந்த தேவதே, யார் இந்த தேவதே? ஒரு கோடி பூக்கள் உலகம் உண்டு பாடல்.
0: ஆமாம், யார்
3: சிவகார்த்திகேயன் பாடல்.
0: யார் இந்த
3: தேவதே?
0: முயற்சி செய்து நடிக்கின்றார். ஒன்றும் அவருடைய படங்கள் செய்ய முடியாது. வாழ்த்துக்கள். அங்கே ராஜ்குமார் தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்போம். அடுத்த பாடலுக்கு செல்ல இருப்பது யாராக இருக்கலாம்? கணபதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். கணபதி அவர்களே கொண்டு வாருங்கள். கணபதி அவர்களே, கணபதி அவர்களே.
1: உமையை கொண்டு வந்த பாடல வருவே நான் உனது. அதுல வந்து உனது என்ற வார்த்தைக்கு ஏற்றப்பட்டு உனது மலர் கொடியிலே, எனது மலர் மடியிலே, உனது நிலாவெண்ணிலே. அந்த பாட்டு நன்றி.
0: நல்ல பாடல். உனது மலர் கொடியிலே. வாழ்த்துக்கள் கணபதி அவர்களே. அடுத்த பாடல் சந்தன ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார். சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள்.
3: ஒரு பூவனத்தில் மனங்குழு குழுவா? நன்றி.
0: பூவனத்தில் மனங்குழுக்குள் என்னது? பூவனத்துல மனங்குழுக்குள் என்னது? சந்தன ராஜ் அவர்களுக்கு அவர்கள் தந்த பாடலை தொடர்ந்து அடுத்த பாடலை யார் தர போகின்றார்? அடுத்த பாடல் உமையாள் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் உமையாள்.
4: ஐயா சொன்னது நீ தானா? சொல் சொல்.
0: அவர்தான் சொன்னார். அவர்தான் சொன்னார். சொன்னது நீ தானா? கணவதி அண்ணா அவரை தான் கூறினார். வாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு. கட்டிக்காரி கட்டிக்காரி சந்தன் ராஜ் அவர்கள் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே, வாருங்கள் கொண்டு வாருங்கள்.
3: யாரது யாரது? இடையிலாமல் செய்யா? நன்றி.
0: சும்மா இருக்கவன தொடர்ந்து செஞ்சு தொழில் கொடுக்குறாங்க இல்லையா? யாரது யாரது தொடர்ந்து நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றார்கள்? அடுத்த பாடலை கொண்டு வருவது ராஜ்குமார். கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
3: யார் இந்த முயல் குட்டி? யார் இந்த முயல் குட்டி
0: வருவாங்க?
3: சாயம்புலி
0: அவங்கதான். யார் இந்த முயல் குட்டி? அப்படியெல்லாம் பாடல. யார்
3: யார் இந்த முயல் குட்டி?
0: கீச்சு கீச்சு வேற

0: முயல்குட்டி
1: என்ன
0: முயல்குட்டி வந்து விட்டது கொண்டுவாருங்கள் அடுத்த பாடலை. இங்கே உமையால் வந்து விட்டார் கொண்டுவாருங்கள் உமையால் வலைத்தள முனையாக இருக்கின்றது கொண்டுவாருங்கள் உமையால் என்ன பாடல்.
2: ஐயா மலருக்கு தென்றல் பகையானால்
0: மலருக்கு தென்றல் பகையான நல்ல பாடல் நல்ல பாடல் கொண்டு வாருங்கள். அடுத்த பாடல் என்னவா இருக்கும் அடுத்து நோடு வாருங்கள். அடுத்த பாடல் வடலூர் ஆனந்தன் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள்.
3: உணவு மலர் கொடியில் அந்த பாடலுக்கு மலர் கொடுத்தேன் கை குலுங்க வலையொலித்தேன் மங்கை எந்த ராஜாச்சி நானே இது ஒரு சீராட்டம்மா.
0: சிறப்பான பாடலை தந்தீர்கள் ஆனந்தன். அடுத்த பாடலை கணபதி அவர்கள் தெரிந்தார்கள். வணக்கம் வணக்கம் சகோதரர் கணபதி அவர்களே வணக்கம் சகோதரா ஹலோ பிரதர் கணபதி
4: அவர்கள் ஒரு பூவனத்தில் அதுல வந்து பூ என்ற தலைய தலைப்பு கொண்டு ஒரு பாட்டு
0: இணையான
4: இந்த பூங்குழலி ஒரு சீர் திருவாள் அப்படின்னு
0: வாழ்த்துக்கள் சிறப்பான பாடல் நன்றி நன்றி நன்றி. எங்கே சந்தனராஜ் அவர்கள் வந்து விட்டார் மீண்டும்
5: வணக்கம் ஐயா மலர் கொடுத்தேன் கைகளு
0: அவர் இப்பதும் பிஸி ஈடுபாடு கூடுதலா போய்விட்டது அதற்கு வேறு காரணமே இல்லை அவர் வராதுக்கு. வணக்கம் வணக்கம் ராஜ்குமார் கூறுங்கள்.
6: ஐயா வணக்கம். தென்றல் காற்றே கொஞ்சம் நெல்லு அங்கே சென்று அன்பை சொல்லு பாடல் அதிகம்
0: சொல்லுங்க ஐயா நீங்க நின்று சொன்னால் அது சொல்லும் தென்றல் காற்று சொல்லும் அங்கே வாழ்த்துக்கள்
6: நன்றி
0: ராஜ்குமார். அடுத்து சந்தன் ராஜ் அவர்கள் வந்து விட்டார். வணக்கம் சந்தன் ராஜ் வழக்காத்து போட்டவர் ஓடி வாருங்கள் சந்தன் ராஜ்.
7: வணக்கம் ஐயா ஒரு நாலொரு மேனி புலியூர் வண்ணம் யா நாலொரு மேனி புலியூர் வண்ணம்
0: யா நாலொரு மேனி புலியூர் வண்ணம் நாலொரு மேனி புலியூர் வண்ணம். அடுத்த பாடல் கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றார்? அடுத்த பாடல் யாருக்கு? இன்னும் இரண்டு நிமிடங்கள் இருக்கின்றன நிகழ்ச்சி நிறைவுக்கு வருவதற்கு. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள் கெட்டிக்கார பிள்ளைகள் எல்லோரும். யார் கொண்டு வர போகின்றீர்கள்? யாத்த ரூபாரிந்த அரியாசனம் என்ற வகையில் யார் கொண்டு வருவீர்கள்? ஆனந்தன் தான் வருகின்றார். வாருங்கள் ஆனந்தன். வணக்கம் ஆனந்தன் கொண்டு வாருங்கள் ஆனந்தன்.
3: பூ முடித்தால் இந்த பூ வழி சீர் கொடுத்தால் அந்த படுக்கு சீர் கொண்டு
0: வாழ்த்துக்கள் சிறப்புகள் சிறப்புகள். அடுத்த பாடல யார் கொண்டு வர போகின்றீர்கள்? கணபதி அவர்கள் வருகின்றார். கணபதி அவர்களை கொண்டு வாருங்கள்.
4: சந்திரநாத் மலர் கொடுத்தேன் கை கொள்ளுங்க வலையிட்டு கை என்ற வார்த்தையை கொண்டு ஒரு பாட்டு கை அதன் டிஎம்எஸ் படம்
0: கல்லூரி பாடுவாருங்கள். பாட்டும் பாடுவாங்க என்ன பாடுங்க என்ன திரைப்பட மறந்து விட்டேன். நன்றி ராஜ்குமார் கொண்டு வாருங்கள்.
6: ஐயா வணக்கம். பூக்கள் பூக்கும் தருணம் ஆரேரே பார்த்தது யாரும் இல்லையே
0: மதுராசி பட்டணம். பூக்கள் பூக்கும் தருணம்
6: தருணம் ஆரேரே பார்த்தது யாரும் இல்லையே
0: அது ஆரேரேன்னு பூக்கள் பூக்கும் தருணம் யாரும் பார்த்தது சந்தை கொண்டு வாருங்கள்.
5: வணக்கம் ஐயா. காற்றின் வாசல் வந்தாய் மெதுவாக காலத்தில் திறந்தாய்யா
0: கதவு துறந்தாய் காற்றேயின் பேரக்கட்டில் காதல் என்றாய். வாழ்த்துக்கள் சந்தனராஜ் அவர்களே. அடுத்த பாடலை யார் தெரிந்தது? கணபதி அவர்கள் தான்
4: இருக்கின்றார்கள். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. கட்டோடு இன்னையார் கொண்டு வாருங்கள் கொண்டு வாருங்க உண்மையால் வாருங்கள்.
2: படகுடில கண்ணாடி வேலையில் வளையல் வளையல் கண்ணாடி வளையல் என்றார் பாடுவாரு.
0: அப்படி கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடும் வளையல் அதான் பாடல். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அம்மா நன்றி நன்றி வாழ்த்துக்கள். எங்க ராஜ்குமார் வருவாருங்க ராஜ்குமார்.
6: பூக்க ஐயா பூக்கல பூ மாலை வாங்கி வந்தான். பூக்கள் இல்லையே
0: அதே
6: பாடல் சிந்து பயிர்தான்.
0: அம்மா பயிரைக்கு வாங்கினா பூ இருக்கும் அல்லது தனி சிந்து வாங்கினா சிந்து பயிர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சந்தமாஜி வருவாருங்க நகைச்சுவையாக பேசிக் கொண்டிருக்கும்போது சந்தமாஜி கொண்டு வாருங்கள்.
6: கை வலிக்குது கை வலிக்குது மாமா இந்த பல்லையா
0: இந்த மாமா ஐயா ஒன்று இல்லையா கை வலிக்கு கால் வலிக்கு மாமாக்கர் சேட்டை வருவாருங்க உதவி செய்வதில்லை. நன்றி நன்றி நன்றி. இத்தோடு இறுதிக்கு வந்துவிட்டது எங்களுடைய பாட்டு சவாரி. கணபதி அண்ணாவை இணைத்து விட்டு எடுத்து விடுங்க. கணபதி அண்ணா அவர்கள் வாருங்கள். கணபதி அவர்களே கணபதி அவர்களே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
4: உமையாளுக்கு கொண்டு வந்த கல்யாண தலைவர் கல்யாணம் கல்யாண பொண்ணு கல்யாணம் கண்டாவது அந்த கல்யாணத்தை வச்சு ஒரு பாட்டு
0: கல்யாணத்தையும் மலையத்தையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறது. இறுதியாக ஒரு பாடலை வருகின்றது சந்தன் ராஜ் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். இதோடு நிறைவுக்கு வருகின்றது. ரூபாய் கூறிவிட்டேன் சந்தன் ராஜ் கொண்டு வருங்கள்.
4: ஒரு பொண்ணு ஒண்ணுதான் பார்த்தேன்.
6: உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே நான் உறங்குது காண்டு உறங்குது நான் உறங்கவில்லை பாடலுடைய
0: நீ உறங்கவில்லை உறங்கத்தோடு நிறைவுக்கு
6: சொல்லை தட்டாது.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
6: நன்றி நன்றி நன்றி.
0: கணபதி அவர்கள் கொண்டு வந்திருக்க கணபதி கொண்டு வாருங்கள். கணபதி கணபதி அவர்களே கொண்டு வாருங்கள். கணபதி அவர்களே சர்ச்சு இத்தோடு வந்துவிட்டது பாடல் ஒலிபரப்பு. பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டது. பாடலை கேட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய பதில்களை நான் இப்பொழுது தேர்ந்தெடுத்து யார் யார் என்று கூறுகின்றேன்.

0: இனிமையான இரண்டு பாடல்களை கேட்டோம் அன்பு உறவுகளே. வெற்றிகரமாக இன்றைய பாட்டு சவாரி பாட்டு பகல் பாட்டு நிறைவு பெற்றது. இணைந்து வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து சென்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். இன்று வித்தியாசமான வகையிலே அமைந்திருந்தது மிகவும் ஆறுதலாக அசௌகரியம் எனக்கு இருந்தது. அதாவது என்னை பொறுத்தவரை உடல்நிலை எனக்கு அசௌகரியமாக இருந்தாலும் இந்த பாட்டுக்கு பாட்டு என்ற நிகழ்ச்சி எனக்கு ஒரு அருமருந்தான நிகழ்ச்சி, எனக்கு சோதனை தரும் நிகழ்ச்சி. அதை சாதனையாக நான் ஆரம்பத்து உரையிலே கூறியிருந்தேன் நம்பிக்கை துணிவு. அந்த நம்பிக்கை துணிவு அந்த இரண்டையும் வைத்துத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் உங்களோடு ஆளவளாகினேன். கிட்டத்தட்ட 9 உறவுகள் வந்திருந்தார்கள். ஆனந்தன் அவர்கள், சந்தன்ராஜ் அவர்கள், ஞானசேகரன், ஜெகபிரசாதிக், ரேவதி, ராஜ்குமார், உமையாள், செல்வகுமார், கணபதி, இவர்களை விட ஒரு யாரும் வந்து உங்கள் பெயர்கள் படிக்கவில்லை என்றால் தயவு செய்து தர வேண்டும். நான் எல்லோருடைய பெயரும் எழுதிக்கொண்டுதான் வருவேன், பாடல்களை எழுதிக்கொண்டு வருவேன். கண்ணும் கையும் காதும் எல்லாம் ஒரே முகத்தில் வேலை பார்க்க வேண்டும். எனக்கு அதோட இன்று என்னவென்று தெரியாது. காலநிலை மாற்றங்கள், உடல்நிலை சரியான முறையில் எனக்கு இயங்கவில்லை. அதாவது என்னுடைய சுவாசத்துக்கு கடினமாக இருந்தது. இருப்பினும் அதை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். என்னுடைய உரைகளில் இருந்தும் நிகழ்ச்சி வரும்பொழுது சில தடைகளும் இருந்திருக்கிறது போல் தெரிகின்றது. அப்படி இருப்பின் அதை அசௌகரியமாக இருந்தால் அதை நீங்கள் பெரிதாக பெரிதப்படுத்த மாட்டீர்கள் என்ற தெம்பிள்ளைகள் தானே நீங்கள் அனைவரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றேன். இரண்டாவது, நான் நகைச்சுவையாக சில விடயங்களை கூறுவேன். அந்த நகைச்சுவை அந்தந்த நேரத்தில் வரும் நகைச்சுவையாக உங்களை உற்சாகப்படுத்துவதும் உல்லாசமாக இருப்பதற்காக மகிழ்வாக இருப்பதற்காக கூறும் வார்த்தைகள், அதில் ஏதாவது பிறகு ஏற்பட்டிருந்தால் மன்னிக்க வேண்டும். புண்படுத்தும் வகையில் நான் யாரையும் இப்படி கூறவில்லை. இருந்திருந்தால் அதை நீங்கள் பெருமிந்து கொண்டு பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பாட்டு பதில் பாட்டு மிகவும் சிறப்பாக நடந்தது. ஆனால் முக்கியமானவர்கள் வராதபடியால் கொஞ்சம் சுவாரஸ்ய குறைவாகத்தான் இருந்தது. வர வேண்டியவர்கள் நிறைய இருக்கின்றார்கள். வலைத்தளம் சரியாக இயங்கவில்லை என்பது எனக்கு தெரிகின்றது. உங்களுடைய அழைப்பு பலருடைய இழைப்பு இணைப்பு துண்டிக்கப்படும். ஆனால் வந்தவர்கள் எல்லாரும் சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள். இப்பொழுது நான் புள்ளிகளை தர விரும்புகிறேன். எத்தனை பாடலை எத்தனை பேர் கொடுத்தீர்கள் என்பதை நான் அறிந்து உங்களுக்கு தருகின்றேன். அதிலே குறைந்த ஆக குறைந்த எண்ணிக்கையை தந்ததென்றால் அது என் அன்பு மகள் ரேவதி ஒருவர். அங்கு ரேவதி அழைத்தவுடன் பேராண்டி என்ற குரல் வந்து கொண்டிருந்தது. அவருடைய பேர் என்று குரல் வந்து கொண்டிருந்தது. அங்கு இடையூறு அவருக்கு இருந்தது எனக்கு தெரிந்தது. பருவை சரியாக சொல்வதற்கு அழைப்பு விட்டவுடன் அவருடைய இணைப்பு அவருடைய தொடர்பு அங்கே உழைத்திருக்கின்றார். செல்ல குரல் இங்கே எனக்கு கேட்டிருந்தது. இருப்பினும் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்ட அன்பு மகள் ரேவதி, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். நீங்கள் கூடுதலாக 3 பாடல்களை தந்து அதன் பின்பு தொடர முடியாமல் போய்விட்டது. உங்களுக்கு சரியாக இருக்கின்றோ எனக்கு ரேவதி. அடுத்த பாடல்கள் வந்து எங்களுடைய ஞானசேகரனுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஒரு 6 பாடல்களுடன் அதை தொடர்ந்து அவரால் பயணிக்க முடியவில்லை. காரணம் வலைத்தளம் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். வேறு காரணங்கள் ரேவதி ஞானசேகர் உங்களுக்கு இல்லை என்று உங்களுக்கு பாடல்கள் தெரியும். பங்கு பெற்று ஆர்வம் இருக்கின்றது, ஓடி வருகின்றீர்கள். இணைப்பு கிடைப்பதில் உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் ஞானசேகரன் 6 பாடல்களோடு அவர்கள் தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்திருந்தாங்க. அதைத் தொடர்ந்து என்னுடைய அன்பு நெஞ்சங்களான செல்வகுமார், அன்பு கணபதி அவர்கள் இருவரும் கணபதி அவர்கள் 10 பாடலை கொடுத்திருக்கின்றார். செல்வகுமார் 11 பாடலை தந்திருக்கார் வெற்றிகரமாக என்று. வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக ஜெகபிரசாதிக் அவர்களும் உமையாள் அவர்களும் இருவரும் பங்கு பெற்றி 14 பாடலை தந்திருக்கின்றார்கள். கெட்டித்தனம் வெற்றிகரம் என்றுதான் கூற வேண்டும் அவர்களை பொறுத்தவரையிலே. இறுதிவரை இயங்கினார்கள் இருந்து. ஞானசேகரன் ரேவதி அவர்களுக்கு வர முடியவில்லை, செல்வகுமாருக்கு இறுதி நேரத்திலே வர முடியவில்லை. ஆனால் இவர்கள் இறுதிவரை இயங்கினார்கள். கணபதி அவர்கள் இறுதி நேரத்தில் வந்தாலும் நன்றாக பாடல்களை தந்து பங்கு பெற்றிக் கொண்டு 10 பெற்றிருக்கின்றனர். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். அந்த வகையிலே 14 புள்ளிகளை பெற்று 3 நிலையில் இருக்கின்றார்கள் ஆனந்தன் அவர்களும் உமையாள் அவர்களும். இருவரும் 3 நிலையில் இருக்கின்றார்கள். அப்படியானால் 2 நிலை யாருக்கு செல்ல போகின்றது என்று பார்த்தால் அது வேறு யாருக்கு சென்ற தலைவர் அவர்களுக்கு, ராஜ்குமார் அவர்களுக்கு தான் சென்றது. அந்த 2 34 பாடல்களை இங்கே தந்து பதிந்திருக்கின்றார் என்று வாழ்த்துக்கள். ராஜ்குமார் 2 இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். அப்படியானால் யார் முதலாளரிடம் உங்களுக்கு சொல்லாமலே தெரியும், எல்லோருக்கும் தெரியும். விரைவாக ஓடுவதற்கு அவருக்கு போட்டிக்கின்ற இல்லை. வர வேண்டியவர்கள் தாமதித்து விட்டார்கள், வராமல் நின்று விட்டார்கள். வலைத்தளம் பலரடைந்ததோ அல்லது அவருக்கு உடல்நலம் தெரியலையோ தெரியவில்லை. இந்த வேளையிலே நான் லண்டனிலிருந்து வரும் எங்கள் அன்பு நேயர் மகான் அவர்களை நினைவு கூறுகின்றேன். அவர் கிட்டத்தட்ட இறுதியாக ஒரு தடவை பல பாடல் 30 பாடல்கள் கிட்ட தந்திருந்தவர். அவர் வந்தால் நகைச்சுவையாக பாடியும் காட்டி அழகாக அலங்கரித்து செல்வது இப்ப நீண்ட காலம் வரவில்லை. அவருக்கு என்ன நிலைமை என்று எங்களுக்கு புரியவில்லை. சற்று மனவருத்தமாக இருக்கின்றது. நான் வருத்தமுற்று இருக்கும் பொழுதே இங்கே பேசி இருக்கின்றார். அம்மாவோட மகளோடு பேசிய நிலைமை அறிந்தவர் அவர் பானதிக்கு வரவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஒரு தடவை அவரை அழைத்து பார்ப்போம். அவரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஃபாரூக் இப்பொழுது அவருடைய வருகை, அவருடைய பிரசன்னம் என்னுடைய கணிப்பிலே முந்தைய தமிழ் வானொலியில் குறைந்து விட்டது என்றது எனக்கு நன்றாக தெரியவில்லை. ஏனென்றால் அவருக்கு வேறு பணி இருந்தாலும் பசி இருந்தாலும் தூக்கம் இருந்தாலும் அவர் இணைந்து கொள்பவர். அவரை நான் அலசி பார்த்த வேளையிலே அவருக்கு இப்பொழுது ஜோதி அதிகமாகிவிட்டது. பெண்கள் மட்டும் நாங்கள் மட்டும்தான் தொடர்பு மட்டுமல்ல, அவருக்கு வேறு தொடர்புகளும் அவருடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை எனக்கு தெரிகின்றது. அது அவருடைய பொறுப்பு. அவர் காற்றலைக்கு வந்து பங்களிப்பது மிக மிக, அவரை நான் வேறு ஸ்தானத்தில் வைத்திருந்தேன். அவரை இப்பொழுது நான் சற்று அவருடைய புள்ளிகளிலிருந்து மதிப்பீட்டிலிருந்து அவர் குறைந்து கொண்டு போகின்றார் ஏனென்று தெரியவில்லை. அடுத்து இந்த பெண்கள் பங்களிப்பிலே உமையால் ரேவதி நீங்கள் வந்தது வரவேற்கத்தக்கவையது. உங்களை விட இன்னும் பெண்கள் வந்து பங்கு பெற்றுவது வழக்கம். அவர்கள் வர வேண்டியவர்கள் வரவில்லை. என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. வலைத்தளம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான். ஒரு பாடலாவது அல்லது வந்து முகத்தை கொடுத்தது அல்லது இங்கே பதவியிலேயே கூட தரவில்லை. வரவேற்கும் எதையெல்லாம் எழுதுவார்கள், எதையெல்லாம் கூறினார்கள், இப்பொழுது பார்த்தால் ஒன்றையும் காணவில்லை. என்ன காரணம் எனக்கு தெரியும். உங்களை பிடிக்கவில்லையா, வானொலிக்கு அவர்கள் திருப்தி அளிக்கவில்லையா, அல்லது அவர்கள் விருப்பப்படுகின்ற வானொலி நடக்கவில்லை எனக்கு தெரியவில்லை. அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களோடு என்ன காரணம் என்றால் உங்கள் திறமைகளை, உங்கள் சிறப்புகளை, உங்கள் அன்பினை பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு வானொலி. இழந்து விடாதீர்கள். ஃபாரூக் அவர்களை நான் கவனித்து விட்டேன். அவருக்கு நான் வேறு ஸ்தானம் ஒன்று கொடுக்க இருந்தேன். அதை என்னால் கொடுக்க முடியாத நிலையில் அவர் தன்னுடைய புள்ளியை குறைத்துக் கொண்டு சென்றுவிட்டார். என்னவென்று தெரியவில்லை. சுகையினம் நல்ல சுகையினம் என்றால் அனுப்புவார். அந்த பருத்த காலத்தில், அந்த நோய் காலத்தில் தடுப்பூசி போட்ட பிறகு இயலாத பட்சத்தில் கூட இணைந்து கொண்டிருந்தவர். சில நேருக்கு சில அசம்பாவிதங்கள், அசௌகரியங்கள் இருந்தால் அதை எங்களோடு பேசி தீர்த்துக் கொள்ளலாம். அதற்காக வானொலியை விட்டு ஒதுங்கியோ வானொலிக்கு பிரசன்னப்படுவதை குறைப்பதால் அவர்களுக்கு எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. மனக்குறையை தவிர வானொலி நின்று போகாது. வானொலிக்கு வராது விட்டால் அவர்களுடைய பெயர்கள்தான் பிரபஞ்சமாகாது. அவர் அதில் ஓர் இருவரை நான் கணித்து வைத்து அடுத்த, அதாவது வந்து கூறப்போனால் எங்களுடைய தொடுவானம் இடையிலே நின்று இருக்கின்றது. காரணத்தை என் அன்பினை நெஞ்சினும் நீங்கள் நன்றாக அலசி பார்க்க வேண்டும். தொடுவானத்துக்கு வருபவர்களுக்கு ஒரு தகுதி உண்டு இந்த வானொலியில். அவர்கள் அதை அடைய வேண்டும் அந்த நிலையை. அதற்கு பல காரணங்களை நான் பார்த்த தொடுவானம் என்னுடைய நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு யாரை நான் எடுத்துக்கொண்டு வந்து தொடுவானம் நிகழ்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு தகுதி இருக்கின்றது. அந்த தகுதி என்பது என்ன? இந்த வானொலியோடு அவருடைய தொடர்பு, அவருடைய நடை, அவருடைய பழக்க வழக்கம் எல்லாவற்றையும் நான் பார்ப்பேன். அதற்கு சீனியாரிட்டி, அதாவது முழுமை எல்லாம் பார்க்கப்படுகின்றது. அதற்கு அவர்கள் அந்த அந்த அந்த அந்த கூட்டுக்குள்ளே வராதுவிட்டால் அவரை எப்படி நான் எடுத்து பகிரங்கப்படுத்துவது என்பது ஒரு கேள்விக்குறி. அதனால் வானொலி என்பது சாதாரணமானது. நல்லது, இந்த நேரத்தில் அதை நான் பேசவில்லை. இன்றும் வந்து இணைந்த நேரங்கள் இந்த பாட்டு சவாரிக்கு வந்து, பாட்டு சவாரி பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வந்து இணைந்த அன்பு உறவுகளின் எண்ணிக்கையைத்தான் நான் பார்த்தேன். அவருடைய பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். அசௌகரியங்களை பார்க்க ஒரு தடவை, இரண்டு தடவை, இப்பொழுது பல விடயங்களை நான் அனுபவித்து பார்த்துதான் கூறுகிறேன். நல்லது என் உறவுகளே. இன்றைய முதலாவது இடத்தை பெற்றவர் யாராக இருக்கலாம் என்று நான் இன்னும் கூறவில்லையே. இத்தனை பாடல்களை தந்திருப்பார் என்று நீங்கள் எண்ணிக்கை போட்டிருக்கிறீர்கள். சிதம்பரம் மண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் ஆரம்பத்தில் வந்து உறுதி பெற விரும்புற வேண்டும், மலமல வேண்டும். ஒரே நேரத்தில் அவருக்கு வலைத்தளம் என்று நன்றாக உதவி செய்து 3-4 தடவை வந்திருக்கின்றார். அவர் பணியோடு இருந்து கொண்டுதான் இதை செய்கின்றார். ஆரம்பத்தில் வருகிறவர் வேண்டும், வரவேற்பவரும் அவரும் ஒருவர். ஏனென்றால் அவருடைய நேரம் தன்னுடைய பணியும் குடும்பமும் வானொலியுடன் தான் செல்கின்றது. அது நன்றாக தெரிகின்றது எங்களுக்கு. நேற்றைய தினம் இரவு நேரம், அகால நேரம் எங்கள் வானொலி நின்றுவிட்டது. நான் பதிவறையில் இருக்கின்றேன், அழைப்பு வருகின்றது என்று கூறியிருந்தார். வானொலி நின்றுவிட்டது ஐயா, எவ்வளவு தூரம் அக்கறையோடு இருந்திருக்கின்றார். அப்படி சொல்லுபவர்கள் பலர், ஆனால் அவர்கள் இப்பொழுது சிலர் ஆகிவிட்டார்கள். அந்த அளவுக்கு நீங்கள் வானொலியில் அவர்கள் பிரசன்னமாவது எங்களுக்கு தெரிகின்றது. இது இப்பொழுது வலைத்தளங்கள் இப்பொழுது உங்களுடைய உபகரணத்திலே நிறைய விவரங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. இவர் எங்கே என்ன செய்கின்றார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். வானொலியோடு சம்பந்தப்பட்ட வகையில் அந்த உறவுகளை உங்கள் கவனம் வானொலியோடு இருக்கணும். உங்களுடைய கொள்கைகள் என்ன, உங்களுடைய எண்ணங்களை எங்களுடைய பரிமாறங்கள் அதில் சரிவில் இருந்தால் தீர்த்து வைக்கப்படும். அதற்காக ஒதுங்காதீர்கள், புறக்கணிக்காதீர்கள் என்று நான் நேரடியாக கூறுவேன். உங்களுக்கு நீங்கள் எழுதிய வார்த்தைகள் கூறிய பேச்சுக்கள் அத்தனையும் பொய்யானதாக பொய்ப்பித்து விடாதீர்கள். அழைத்த அழைப்பு தந்த வார்த்தை, அந்த வார்த்தைகள் ஒருவரை உறுதியானதாக இருக்க வேண்டும். இடையிலே மறைந்து போனதாக இருக்கக்கூடாது. அன்பு நெஞ்சங்களே, 76 பாடல்களை தந்து வெற்றிகரமான ஒரு சாதனையை புரிந்து முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார் சந்தனராஜ் அவர்கள். அவர்களுக்கு எல்லோர் சார்பிலும் இந்திய தமிழ் வானொலி வாழ்த்து தெரிவிக்கும் இந்த வேளையிலே ஏனோருக்கும் வாழ்த்துமை தெரிவிக்கின்றது. ஏனென்றால் ஏனையோர்கள் இல்லாமல் இவர் 76 பாடல்கள் எடுத்திருக்க முடியாது. பாடலுக்கு பாடலை கொடுத்துக் கொண்டே இருந்தீர்கள். ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு பாடல் விளங்கவில்லை. ஒரு பாடல் வரி வருகின்றது, அதிலே 4 சொற்கள் 5 சொற்கள் இருக்கும். அதிலே ஒரு சொற்களில் இந்த பாடல் ஆரம்பிக்க வேண்டும். கருத்துக்கு பாடல் தருவதல்ல. ஒரு சிலருக்கு புரியவில்லை, பின்பு புரிந்துவிட்டது தந்தார்கள். வாழ்த்துக்கள். அடுத்தது எதிர்ப்பாட்டு இங்கே இல்லை, பதில் பாட்டு தான் பாட்டு தந்தா அதுக்கு பதிலாக இன்னொரு பாடலை தருவது அந்த கருத்தோடு அந்த சொற்களோடு. அந்த வகையில் சிறப்பாக எண்ணீர்கள் நிறம் சென்று கொண்டு போகின்றது. உங்கள் 10-9 பேருக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். திரு ஆனந்தன், சந்தனராஜ், ஞானசேகரன், ஜெகபிரசாதிக், ரேவதி, ராஜ்குமார், உமியாக் அவர்கள், செல்வகுமார், கணபதி, இவர்களை விட வேறு யாரும் பங்கேற்றீர்களா இல்லை போல் என்னுடைய அட்டவணை காட்டுகின்றது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கின்றன. இயலாத நிலையிலும் உறுதியாக இருந்து செய்வதற்கு எனக்கு ஆதரவாக இருந்தது நீங்கள். நான் அம்மாவுக்கு அடிக்கடி சொல்லி அங்கே பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களை நாங்கள் தாமதம் எங்களுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் நாங்கள் கஷ்டத்தை பொறுத்து மாறி செய்ய வேண்டும் என்று கூறுவேன். வாழ்த்துக்கள். உங்களுக்கு இப்போதே உங்களுக்கு விருப்பமான பாடல்களை தந்து தருங்கள். சந்தன்ராஜ் அவர்களுக்கும் நன்றி. நீங்கள் அனைவரும் வந்து பாடல்களை தாருங்கள். உங்களுக்கு ஆரம்பத்திலே தருவேன் இந்த பாடல்களை. வணக்கம் வணக்கம் கணபதி அவர்களே.
1: வணக்கம். நான் வந்து என்னென்ன குறிப்பெடுத்திருக்கேன், 13 பாடல்கள் பாடியிருக்கேன், 10 என்று கூறிவிட்டீர்கள். பார்க்கவும்
0: நான் பார்த்தேன், பார்த்துத்தான் செய்வேன். 10 தான் உங்களுடைய பாடல் பதிவுக்கு ஏற்பட்டது. சொன்ன பாடல் எடுக்கப்பட மாட்டாது. குறிப்பின்படி இங்க சந்தன்ராஜ் பொறுத்தவரை அவர்களை கூட கொடுத்திருந்தார்.
1: ஒரு நிமிஷம்
0: குரல் கணபதி அவர்களே. கணபதி அவர்களே, பிழை சொல்லியிருக்கின்றீர்களா?
1: ஒரு நிமிஷம் வேலையை ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஒரு நிமிஷம்.
0: அவர் நீ முதல்ல செய்துவிட்டு வர வேண்டும் தானே.
1: ஒரு நிமிஷம்.
0: நீங்கள் பல உபகரணங்களை திறந்து வைத்திருக்கிறீர்கள். பதிவை வைத்திருப்பீர்கள், ஸ்பீக்கரை வைத்திருப்பீர்கள், வானொலியை வைத்திருப்பீர்கள்.
1: ரேடியோ
0: கேட்டுனாலும் ரேடியோ கேட்டு
1: பேசுறதுதான் முடியும். உங்க கோரிக்கை கேட்கறது ரேடியோ ஆஃப் பண்றதுக்குள்ள
0: அது எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியாது. நீங்க வானொலியில பேசிக்கொண்டுதானே இருந்தீர்கள். என்னோட பேசிக்கொண்டிருக்கீங்க.
1: ரேடியோ கேட்டு
0: என்னோட தானே தொலைபேசியில் தானே பேசுகிறீர்கள்.
1: நீங்கள் 13 பாடல் தந்தாலும்
0: பதிவுக்கு ஏற்ற பாடல்கள் தான் எங்கள் இலக்கத்திலே பதியப்பாடு. ஒருவர் கூறிய பாடலுக்கு பதில் சரியான பாடல்கள் தந்தார். அந்த பாடல் வரி சரியாக இருக்கும் அல்லது பாடியை திருப்பி வந்திருக்கலாம், அல்லது சரியான பாடலுக்கு பதிலாக வராமல் இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருக்கின்றது. அதனால்தான் உங்களுக்கு நேரடியாக சொல்லித்தான் செய்வேன். நீங்கள் பாடலை சொல்லிவிட்டு போவதற்கு முன்பு கூறுவது எடுக்கப்படுகிறதா எடுக்கப்படவில்லையா? நான் கருதாட்டு கொள்ளவில்லை,
1: பாடிடுவேன். நீங்க வந்து ஏற்கனவே பாடிய பாடல் நீங்க சொல்லிக்கலாம், அதுக்கு ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு வரத்துக்குள்ள
0: அதற்கு நீங்க அன்புடைய பிள்ளை, அது உங்களுடைய பிள்ளைங்க. வானொலிக்கு நீங்க வரும்பொழுது பாடலை கேட்டுக்கொண்டுதான் வருகின்ற, நீங்க வந்தது இறுதியிலே அதற்கு முன்பு பலர் வந்து பாடியிருந்தார்கள். அப்ப அந்த பாடல்கள் வந்திருக்கலாம் தானே கணக்கு, இது ஒரு பெரிய பாரதமான குற்றம் அல்ல. சரி, 13 பாடல் உங்கள் பதிவிலே 13 இருக்கும், பொது பதிவிலே இருப்பதுதான் நான் உங்களுக்கு கூறுவேன். இப்ப ஒருவர் பாடியதை ஒருவர் பேசினால் நீங்கள் கேட்க வேண்டும், நீங்கள் பேசுவது, நீங்கள் கூறு உங்களோட முறைப்பாடுகளை கூறுங்கள்.
1: நீங்கள் நீங்கள் கூட சரியா தான் இருக்கணும்.
0: ஏன் ஐயா இப்ப இப்படி பேச வந்தீர்கள்? அப்ப ஏன் இப்படி பேசி இப்ப நேரத்தை முன்னெடுத்தீர்கள்?
1: தெரியாது, அதுதான். ஓகே ஓகே, மன்னிக்கும்.
0: இல்லை, நான் இல்ல அப்படி இல்லை, ஒருவர் பேசுவது சரி, நீங்கள் வந்து இடையிலே வந்தீர்கள். நீங்கள் வருவதற்கு முன்பு எத்தனை நீங்கள் வந்து எத்தனை அவங்க பாடல்கள் என்று சொன்னால் இப்ப நான் பார்க்கலாம். பார்த்ததை கூறுவது உங்களுக்கு கடைசி நேரத்திலே நீங்கள் வந்தீர்கள். இந்த பாடல் தோல்வி எத்தனையோ பாடல், 100 பாடல்களுக்கு மேல், 100 பாடல்களுக்கு மேல் சென்ற பின்புதான் வந்தீர்கள். அதனால் உங்கள் பாடல்கள் வரி வந்து வந்திருக்கலாம் தானே ஐயா.
1: இனிமேல் கவனிக்கிறேன்,
0: நிச்சயமாக நிச்சயம் உங்கள் வானொலி, நீங்கள் தான்
1: உங்க தவிர,
0: ஐயோ நீங்கள் தான் பாடலை தருகிறீர்கள். தரும்பொழுது யோசித்து தாருங்கள், எடுத்தவுடன் தருவது அல்ல. எந்த பாடலுக்கு வந்த எந்த வரிக்கு பாடல் தருகிறேன் என்று இருக்கின்றது. அப்ப வந்த வரிகளில் வந்திருந்தால் எடுக்கப்பட மாட்டாது. அப்படி உங்களுக்கு 3 பாடல்கள் தவறுதலாக இருந்திருக்கலாம். ஹிருதி வரை வந்த பாடல், கணபதி அவர்கள் இந்த பேர்ல வந்த பாடல், நான் கடைசி நேரத்தில் நீங்கள் கடைசி நேரத்திலும் அழைத்துக் கொண்டிருந்தீர்கள், அந்த அழைப்பு எடுக்கப்படவில்லை தானே, அப்படி இருக்கலாம். உங்களுடைய பாடல் கடைசியாக எடுத்த பாடல் வந்து கலிஞான வலிவசை கண்டு என்ற பாடல் கடைசியாக வந்த பாடல், உங்களோட பாடல் எடுக்கப்பட 205 பாடல், அது உங்களுடைய பகுதியை 10 பாடலாக வந்திருக்கின்றது. 205 பாடல் என்ற பாடலாக நீங்கள் தந்தீர்கள். கலிஞான வலிவசை கண்டு அதோடு நின்று விட்டது, அதற்கு பின்பு நீங்கள் அழைத்துக் கொண்டிருந்தீர்கள் எனக்கு தெரியும், எடுக்கப்படவில்லை என்றால் இப்போ அதை கவனிக்க வேண்டும். நீங்கள் வானொலியும் கேட்டு வானொலியும் கேட்டு நான் பேசுவதற்கு எல்லாம் குறைத்தவர்கள் இருக்கும். நன்றி கணவர்களே, கண்டிக்காக நீங்கள் தந்தைக்கு நான் மகிழ்ச்சியடைவே. நீங்கள் சொன்ன பாடல்கள் இத்தனை வந்தது, நான் இத்தனை பகிர்ந்திருக்கேன் என்று கூறினால் அது நல்லது. அப்படித்தான் இருக்க வேண்டும்.
1: கவனமாக பேசுகிறேன்,
0: கவனமா பேசுவதில்லை, கவனமா பேசுவதில்லை, கவனமா பணக்கு எடுத்துக்கொள்ள
1: நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு
0: நீங்கள் பேசப்படுங்களே, நீங்களே தொடர்ந்து பேசுகிறீர்கள். என்ன வந்தால் நான் சொல்வது, நீங்கள் வந்து நினைவுபோது 100 பாடலுக்கு மேல் சென்று விட்டது ஐயா. அதன் பின்பு வந்த பாடல்கள் பகிர்பாட்டு தரும்போது உங்களுடைய 205 இலக்கத்தில் வருகிறது ஒரு பாடல். நீங்கள் உமையாளர்களுடைய பாடலுக்கு பகிர்பாடல் கொடுத்தீர்கள், கல்யாண வலையோசை என்று. அப்பொழுது நான் கூறினது கல்யாணமும் தந்து வலையோசையும் தந்து ரெண்டு தவிர்க்கு நல்ல பாடல் என்று கூறி உங்களுக்கு 10 இலக்கத்திலே பதியப்பட்டிருக்கின்றது. சரியா?
1: கண்டிப்பாக.
0: ஆகலாம், நீங்கள் கூறும்போது கேடு. அப்ப அதன் பின்பு உங்களுடைய அழைப்பு வந்து கொண்டிருக்கின்றது. நான் எடுக்கவில்லை, உங்களுடைய அழைப்பை எடுக்கவில்லை என்ன முடிவடைந்துவிட்டது. விருது நேரத்தில் ராஜ்குமார் சம்பந்த ஆட்சியர்களுடைய உண்மையால் எல்லோரும் அழைத்து கொண்டிருந்தீர்கள் அவளோடு. ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் நிறுத்திவிட்டு விட்டது ஐயா. அதன் பின்பு வந்ததை நீங்கள் அங்கே எழுதி இருக்கிறீர்கள், அதை இங்கே பதிவுபடவில்லை ராசா. சரியா?
1: கண்டிப்பாக மீண்டும் நாளைக்கு பாட்டு பாட்டு நிகழ்ச்சி கண்டிப்பா
0: இணைவேன். வாருங்கள் வந்து எழுதுவாங்க பாட்டுகள். அடுத்த சனிக்கிழமை பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சி வருவோம். நல்லதா வந்து செய்தீர்கள். உங்களுடைய கணக்கின்படி 13 இருக்கலாம், ஆனால் எங்களுடைய பதிவின்படி எல்லோரும் கேட்ட பாடல்கள், யாருக்கும் இல்லை எந்த தவறும் நடக்கலாத அப்படி அட்டவணைகள் இருக்கின்றன இங்கே. சரியா?
1: நீங்க வந்த நேரத்திலிருந்து நன்றாக வந்து கூறினீர்கள்.
0: ஆனால் பதவியிலே இருந்தால் உங்களை கூற இருக்கின்றேன். இந்த வேளையில் உங்களுடைய முதல் பாடலை தோழி கண்டு உங்களுக்காக நான் நீண்ட நேரத்தை ஒதுக்க முடியாது, நேரம் சென்று கொண்டு போகின்றது. சரியா?
1: பரவாயில்லை, நான் அடுத்தவரை சரியான நேரத்தில் வந்து வெற்றி வாகை சூழ்வேன்.
0: கட்டி காரணம் அந்த தொடங்கும் நம்பிக்கை வேண்டும் உங்களுக்கு. இந்த என்ன பாடல் உங்களுக்கு நாளைய தினம் ஒளிபரப்ப வேண்டும்?
1: எனக்கு வந்து இந்த பாட்டு
0: கொண்டு வாருங்கள்.
1: இந்த ஒரு குடும்பத்தின் கதையில ஒரு பாட்டுக்கு இல்லையா, கேடி ஜீசாஸ் அந்த சசிதக்கா பாட்டு, மலைச்சாரலிரம் பூங்குயில் அதன் மார்பிடில் ஒரு ஆண் குயில், அது நான் அல்லவா துணை நீழபான 75வது வசனம்.
0: மலைச்சாரலில்
1: வாலியத்தில்
0: என்ன பாடல்?
1: மலைச்சாரலில் இளம் மலைச்சாரலில் இளம் பூவை.
0: ஆமா, என்ன பாடல்?
1: படம் வந்து ஒரு குடும்பத்தின் கதை.
0: ஒரு குடும்பத்தின் கதை. அடுத்து ஒரு இன்னும் அறிவிந்தேன் கணபதி அவர்களே, உங்கள் பதிவை பாருங்கள். நீங்கள் வந்து இணைந்தது 159வது பாடலில் நீங்கள் வருகின்றீர்கள். நீங்கள் முதல் கொண்ட பாடல் ஒரே நாள் நான் என்ற அந்த பாடல் சரியா? பதிவு 159வது பாடலாக வந்திருக்கு. முதல் பாடலை தந்திருக்கின்றீர்கள். 10வது பாடலாக உங்களுக்கு வந்து பதியப்பட்டிருக்கின்றது 205வது பாடல், கவிதான மலையோசை கேட்ட பாடல். சரியா? கெட்டிக்காலம் என்னை மீண்டும் ஒரு மேலமைப்பு செய்ய வைத்திருக்கிறது. பதிவு அப்படியே இருக்கின்றது ஐயா. ஒரே நேரத்தில் என்னென்ன நடைபெறுவது பதிந்து கொண்டு இருப்போம்
1: கண்டிப்பாக.
0: வேறு வானொலியில் இல்லாத ஒரு இந்த நிகழ்வு, அதனால் தான் உங்கள் தடுமாற்றம் முதலே வந்தால் சிறப்பாக இருக்கும்.
1: நன்றி. மீண்டும் சரியான நேரத்தில் இணைவேன்.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். சிறப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். முதலாவது வெற்றி பெற்ற சந்தனராஜ் அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம். 76 பாடல்கள் சாதாரணமான விடுதமா?
2: வேகமான குதிரை விளையாட வரவில்லை.
0: வரவில்லை. ஆனால் குதிரை சாரதி வேகமாக தான் இருந்தார். குதிரையோடு வரைச்சு சாமளித்தாலும் குதிரை சாரதி இங்கே கண்டுபிடித்துக் கொண்டுதான் இருக்கின்ற அங்கங்கே அப்பட்டமாக எடுத்து கணக்கோடு இருக்கின்றது. வழக்கமாக 900-900 அழைப்பு அழைத்து தான் உங்களுக்கு பாடல் கிடைக்கிறது. இன்னும் பலருக்கு பல அழைப்புகள் பெற்று அவர்கள் கிடைக்கும். நன்றி. அவர்கள் வந்திருந்தால் மேலும் சிறப்பாக இருந்திருக்கும். 76 பாடலை தந்து இந்த ஒரு சாதனையை புரிந்திருக்கும். வெற்றி கோப்பை உங்கள் கையில் வருகின்றது என்று.
2: பங்கேற்ற சிறப்பு அன்பர்களும் வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கும் நன்றிகளை தெரிந்து கொண்டு விடை வருவோம் ஐயா.
0: நன்றி. என்ன பாடல் உங்களுக்கு நாளைய தினம் தர வேண்டும்?
2: பாடல் நாளைய பாடல் கொம்பேரி முக்கன் திரைப்படத்தில் ஒரு பாடல் போங்க. மனம் உல வரும் நாளில் உன்னுடனே.
0: எப்படி எப்படி?
2: ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி அம்மா.
0: எப்படி?
2: உங்கள் மனம்.
0: உங்கள் மனமா? உங்கள் மனமா?
2: ஊஞ்சல். ஊஞ்சல் மனம்.
0: ஊஞ்சல் மனம்.
2: உலா வரும் நாளில்.
0: ஓகே. ஊஞ்சல் வரும் உலா வரும் நாளில். இந்த இடையூறு
2: நேரத்தில்
0: அழகாக
2: வரும் நாளில்
0: கும்பகரி முகன் திரைப்படம். கும்பகரி முகன் தியாகராஜன் நடித்த திரைப்படம் இல்லையா?
2: நல்ல
0: சிறப்பு. மற்ற வாழ்த்துக்களையும் கூறினா உங்களுக்கு நீங்கள் வாழ்த்துக்களோடு மீண்டும் சந்திப்போம். அன்பு
2: உங்களுக்கு தான் நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கணும். இவ்வளவு இணைஞ்சல்ல நீங்க வந்து நிகழ்ச்சியோடு பங்கேற்று இத்தனை மணி நேரமும் காத்திருந்தது உண்மையிலே பாராட்டக்கூடிய வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அன்புகளோ அடுத்தவர்களும் வந்து உங்கள் பாடல்களை தர வேண்டும். ராஜ்குமார் 2வது வேட்டியாளர் ராஜ்குமார் வந்து விட்டார். வணக்கம் ராஜ்குமார்.
3: ஐயா வணக்கம். வணக்கம்
0: பாடல்கள். எத்தனை பாடல்கள்! அற்புதமான புதிய பாடல்களோட பழைய பாடல் பாடத்திலேயும் சென்று வந்தாரே ராஜ்குமார்.
3: முதல்ல நான் தடுமாறிட்டு இருந்தேன், கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கிறேன்.
0: இப்ப வளர்ந்து கொட்டி
3: பாடல்களை
0: கெட்டுக்காரன் 34 பாடல்கள் வந்து தந்திருக்கின்றீர்கள். புதிய பாடல்கள் அநேகமா கேட்டு
3: இதாயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 10 பாடல் கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் இதாயிடுச்சு, உனக்காயிடுச்சு. இல்லன்னா சரியா
0: அது வர வேண்டியதுதான். வர வேண்டியதுதான் வருமான துணிச்சலோடு நீங்கள் கோட்டி போட்டு இடைவிடாமல் பாடல்களை தந்து பழைய புதிய பாடல்களை தந்திருக்கிறீர்கள். சந்தனராஜ் அவர்களை போல புதிய பாடல்கள் அநேகமாக தருவீர்கள். நகைச்சுவையா இருக்கும் போல இருந்து விட்டு பார்த்தேன். தம்பத்தினே ஒரு முறை நீங்கள் புறக்கக்கு முந்தைய வந்து விரைப்படுத்த பாடலையா கடிகாரம்.
3: ஆமாங்கய்யா. அதுல பாத்து அன்பே அன்பே ஆறு பேரன்பே பேரன்பே ஆறு பாருங்க. இதுல அனுப்பிச்சிருக்கிறேன் ஐயா. பாடல் நல்லா இருக்கு.
1: நேயர் நேரம் என்ற குழுவிலே பாடல்கள் கேட்டு எழுது இல்லையா?
3: இல்லைங்க, என் மாதிரி எழுதுறீர்கள்
1: அதுல நீங்கள் இணைந்து உங்களை இணைத்திருக்கின்றார்கள் தானே அறிஞர்? வெற்றியாளராக 34 திரைப்பட பாடல்களை தந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். மேலும் சிறக்க வேண்டும்.
3: நன்றி
1: நன்றி
3: நன்றி விடைபெறுகிறேன்.
1: விடைபெற வேண்டும். அனைத்து உறவுகளும் நிறுவனம் உங்களுக்கான பாடல்களை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஓடி வாருங்கள். நான் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரும் வேளை கொண்டு வரவில்லை உங்களுடைய பாடல் வராதபடியில். ஆனந்தன் ரேவதி ரேவதி தூங்கியிருப்பார் என்று எண்ணுகிறேன். ஆனந்தன் பெற வேண்டும். ஞானசேகரன் இணையதளம் சரியில்லை, முடியாது விட்டால் நீங்கள் குறிப்பிலே எழுதியும் விடலாம். நேரத்தை வைத்து எழுதியும் விடலாம். செல்வகுமார் எழுதி விடலாம். இங்கே பதில்பாடு நிகழ்ச்சியை வெளியிட்டார் என்னுடைய அன்பு தலைவர். தலைவர் சரியாகத்தான் எல்லாம் பதிவுகளை செய்வார். எனவே அந்த உறவுகளை வாருங்கள். அப்படி அல்லாது போனால் உங்களுக்கு நீங்கள் தந்த பாடல்களில் நான் பாடலை தெரிவு செய்து ஒளிபரப்பி விடுகிறேன். நன்றி. வாழ்த்து பெற்றவர்களுக்கு நன்றி. மூன்றாவது இடத்தில் ஆனந்தன் உமையாள். நீங்கள் இருவரும் 14 பாடலை தந்து வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பான வளர்ச்சி உங்களிடம் தெரிகிறது. ஜெகபிரசாதிக்கு அவர்களும் 14 பாடலை தந்திருக்கின்றார். மன்னிக்க வேண்டும், ஜெகபிரசாதிக்கு அவர்கள், ஆனந்தன் அவர்கள், உமையாள் அவர்கள் 14 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய வளர்ச்சி பிரமாதமானது. நாங்கள் மகிழ்வோம். ஆனந்தன் பாருங்கள். வணக்கம் ஆனந்தன்.
4: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: வணக்கம்.
4: அருமையான நிகழ்ச்சி சிறப்பாக
1: உச்சகாம இருந்ததா?
4: நிகழ்ச்சி
1: தூக்கம் வந்து விட்டதா
4: உங்களுக்கு? தான்
1: சிறிது நேரம் எனக்கு அசௌகரியமா இருந்தது. என்னென்னா சுவாசம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது பேசுவதற்கு. இருப்பின் நான் அதை சமாளித்துக் கொண்டேன். அந்த துணியும் துணிச்சலையும் அந்த நம்பிக்கையையும் தந்தது நீங்கள் அனைவரும். நீங்கள் அடிக்கடி வந்து கொண்டிருக்க எனக்கு அந்த நூல் ஒன்றும் தெரியவில்லை. அசௌகரியம் எனக்கு இருந்தது நீங்கள் அறிந்த சில என்னுடைய ஒளிபரப்பிலே சில தெரிந்திருக்கும் உங்களுக்கு. வாழ்த்துக்களை 14 பாடலை குறைந்தபட்சம் 14 பாடலை நீங்கள் மூவர்த்து கொடுத்திருக்கீர்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மொத்தம் 207 பாடல்கள் இங்கு வந்திருக்கின்றன. 207 பாடல்கள். இந்த 100வது பாடல் வருகின்றது என்று செல்வகுமார் கூறியிருந்தேன். 100வது பாடலை அவர் கொடுத்திருந்தார்.
4: 200 பாடல் கடந்து நீங்க நிகழ்ச்சி பண்ணி
1: 207 பாடலை நாங்கள் செய்திருக்கின்றோம் கேட்டிக்கனமாக. சரி, நாளை வந்து என்ன பாடலை நீங்கள் விரும்புகிறீர்கள் ஒளிபரப்புவதற்கு?
4: உத்தமபுத்திரன் படத்திலிருந்து
1: நல்ல பாடல்.
4: பாடல் முழுக்க அந்த ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த பாடல் கேட்கும்
1: காட்சி புறமான காட்சி. ஒரு வள்ளத்தில் ஒரு ஓடத்தில் வைத்து கடல்ல நல்ல பாடல். இந்த பாடலுக்கு நான் நாடகத்திலே 100க்கும் மேற்பட்ட தடவை மேடையேறி இருக்கின்றேன். வாயசைத்து அந்த நடிப்பு பலாவுதீன் என்ற ஒரு நாடகம். அது ஒரு வெற்றி நாடகம். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பேரும் புகழும் பெற்று தந்த நாடகங்கள் ஒரு அரச நாடகம். 3 மணி நேர நாடகம் அந்த நாடகம். அதிலே இந்த பாடல்தான் முதல் காட்சியில காதல் காட்சிக்கு வருகிற பாடல். இந்த பாடல் நடிப்பு முடிந்தவுடன் அந்த நாளையிலே நாடகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.

0: பயணித்துக் கொண்டிருக்கும் பகுதியில் கொஞ்சம் வழிப்பறி நடந்துட்டு இருக்கனால நான் கைபேசியை அணைத்து விட்டேன்ப்பா.
1: அது நடந்து
0: காலை 11 மணி காலை 5 மணி வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது பெரிய அளவில் புகார்கள் கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் நம்மள்கிட்ட ஒண்ணும் பெரிய அளவில் ஒன்னும் பணமும் இது இல்ல, கைபேசி மட்டும் இருக்கு. அதுக்கும் ஆபத்து வந்துருமோ எடுத்து அதை அணித்து உள்ள இந்த கூட வச்சிருப்பேன். கூட உள்ள வச்சுட்டு கொஞ்சம் வேகமா வந்துட்டேன். இன்னைக்கு காலத்தாமதமா கிளம்புனதுனால கொஞ்சம் நிகழ்ச்சி கொஞ்சம் என்னால முழுமையா கலந்துக்க முடியல. அடுத்த வாரம் கொஞ்சம் முழுமையா கலந்துக்கிறதுக்கு நான் முயற்சி
1: பண்றேன். சரியா இருக்கின்றதுதானே
0: வழிப்பறி?
1: கவனமா இருக்கணும்னே மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், கொஞ்சம் உடல் வந்து கவனித்து. அந்த வழிப்பறி அந்த உள்ளூரவர்களா இருக்குமா இல்ல வெளியூரவர்களா இருப்பார்களா?
0: கொஞ்சம் அந்த பகுதியில் உள்ளவங்க, கொஞ்சம் வெளியில உள்ளவங்க எல்லாம் அந்த அதுக்கான ஒரு அமைப்புல இருப்பாங்கல்ல, அலைவரிசையில உள்ளவங்களே ஒரு தொடர்புல இருப்பாங்கல்ல, அது மாதிரி உள்ளவங்க தான் இன்னைக்கு கொஞ்சம் பேர் பிடிச்சிருக்காங்க. வளைங்க அதுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான் வளைங்கமலம் பகுதியில் கொஞ்சம் பேர் பிடிச்சிருக்கதா தகவல் வந்திருக்கு பேப்பர்ல. கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நாளைக்கு பேப்பரை பார்த்தா கொஞ்சம் நல்லா தெரியும்.
1: மணிப்பறி யாருக்கு என்ன எதை பார்த்தார்கள், எதை செய்வார் ஒன்றும் இல்லாத விட்டால் கூட ஆளுக்கு செய்தார்கள்.
0: ஆமா, அது தீபாவளி நேரங்கிறதுனால எல்லாத்தையும் கொஞ்சம் பணம் புழங்கிட்டு இருக்கோம். நகை பொருள் ஏதாவது இருக்கும், கைபேசி வந்து ரொம்ப பறிச்சுக்கிட்டு அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் தவிர்த்துட்டேன்.
1: பாதுகாப்பாக நீங்கள் வீடு சென்றதுக்கு இறைவனுக்கு நன்றி. அது உங்களை துணிச்சல் உங்களை சாதுரியம் என்று இதை அறிந்தவுடன் நீங்கள் சாதுரியமாக நடந்து கொண்டீர்கள். இது மக்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை இந்த தன்மை.
0: நிச்சயமா நிச்சயமா,
1: ஆபத்திலிருந்து மீண்டும் ஆபத்து வராமல் மீண்டும் வந்து உங்களோட தொடர்பு கொண்டிருக்கு மனதுக்கு ஆறுதலாக
0: இருக்கிறது. வானிலை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். இரவு உணவு முடிந்து விட்டு மருந்து மாந்திரி சாப்பிட்டு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம பரிசு பெற்றவர்களெல்லாம் வந்து பேசிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கடைசியில தான் வந்தோம், கடைசியா வரும் கொஞ்சம் பொறுமையா காத்திருந்தேன்.
1: நீங்களும் கூடுதலாக நீங்கள் வரவே பங்கு பெற்ற ஒருவர், உங்களால் முடியவில்லை அதன் காரணம்.
0: வாய்ப்பு கொடுத்து பொறுமை. நீ தான் எல்லாருமே வர சொல்லிட்டீங்களப்பா, நீ எல்லாரையும் வர
1: வராதவர்களுக்கு நான் என்ன செய்திருப்பேன் என்றால், நீங்கள் தந்த பாடல்கள் ஒரு பாடலை
0: எடுத்து
1: வெறுந்தையோடு விட மாட்டேன்.
0: மதுரை வீரன் படத்துல இருந்துப்பா, நாடகம் எல்லாம் கண்டே உன் ஆடும் விழிகள் அந்த பாடல் வேணும்.
1: அருமையான ஒரு பாடல. நாடகம் எல்லாம் கண்டே இந்த நாடும் விழிகளே ஆடும் விழிகளே, நல்ல பாடல். நாடகத்தை ஆண்டவர் பாடல, நாடகம் எல்லாம் கண்டே
0: அப்பா.
1: இத வந்து நாடகம் எல்லாம் கண்டு நல்லாவே தான் நானா. எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களோடு பத்மினி அம்மா நடிகர்
0: ராமச்சந்திரன். ஆமாப்பா.
1: நாடகம் எல்லாம் கண்டே இந்த நாடகம் வெளியில, இந்த பழைய காலத்து அரசியல் பாடல்கள் நல்ல பாடலா இருக்கு. வாழ்த்துக்கள் மகனே, சிறப்பான பாடலை தந்தீர்கள். இந்த காலகட்டத்தில் இந்த பாடல்கள் பிரபலமா இருந்த காலத்திலே நாங்கள் நாடகங்கள் நடிக்கும் பொழுது இந்த பாடல்களை உபயோகிப்பதுண்டு. அந்த நாடகத்தில் அந்த பாடல் கேட்டவரை காட்சிகளை அமைத்து நடிப்புகளை கொண்டு வருவது ஒரு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் பார்ப்பவர்களுக்கு. ஒரு பெரிய பெரிய பாடல் போகும். மதுரை வீரன், மதுரை வீரன், மதுரை வீரன், மதுரை வீரன் நினைக்க வேண்டும். நல்ல பாடல். நாடகத்திலும் உங்களுக்கு அந்த பாடல் கிடைக்குமானே கவனமாயிருங்கள். அந்த வழிப்பறை வந்து தினமும் நடைபெறும் என்பதான், அந்த வழிப்பறை என்பது தினமும் நடைபெறும் என்பதால் திடீரென்று ஒரு ஏரியாவை பிடித்து செய்வார்களா?
0: இல்ல, அதாவது தினமும் நடைபெற்றுக் கொண்டது, தீபாவளியில இருந்து தினமும் நடைபெற்று இருந்தது. இப்பொழுது கொஞ்சம் ஓய்வு ஆக இருக்கிறது, அதை கொஞ்சம் பேர் பிடிபட்டு இருக்காங்க தகவல் வந்து வந்திருக்கு. அதனால இனிமே கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. கவனமா
1: நல்ல பாதுகாப்பாக இருங்கள், கவனமாக இருங்கள்.
0: நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. மீண்டும்
1: நன்றி பெற வேண்டிய நன்றியை மனதே உங்கள் பாடல் காலையில் காற்றதைக்கு. நீ பெற வேண்டியவர்கள் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் முடிந்தால் வந்து பாடல் தரலாம். ரேவதி வரமாட்டார் தூங்கியிருப்பார். உமையால் அவர்கள் சிவகுமார் தூங்கியிருப்பார். நிச்சயமாக அவர்கள் வராதபடியால் அவர்களுடைய

பதில் பாடலையும் தந்த பாடல்களில் நான் ஒரு பாடலை தெரிவித்ததெல்லாம் பதிவில் இருக்கின்றது. ஒரு பாடலை நான் அவர்களுக்காக ஒலிபரப்புகிறேன். நாளைய தினம் நியர் விருப்பத்திலே இந்த பாடல்களை நியர் கதம்பம் நியர் விருப்பத்திலே இந்த பாடலை கேட்டு மகிழலாம் என்று கூறிக்கொண்டு நான் ஒளிவு பெறலாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன். காட்டலையில் இருந்து ஏனென்றால் நீண்ட நேரம் இணைந்து கொண்டிருக்கின்றேன் உங்களோடு. என்னோட இறுதி வரை இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து முழுமை அடைய வைத்ததற்கு உங்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் கூறி எல்லாம் வல்ல இறைவனுக்கு இந்த வேளையை எங்களுக்கு கொடுத்திருந்த இந்த நேரத்தை ஒரு பாதுகாப்பான நேரமாக பாருங்கள். எத்தனை சிக்கல்கள் இருந்திருக்கு. வலைத்தளம் ஒரு தடவை, மழை ஒரு தடவை, வழிப்பறி இன்னொரு தடவை, இவரெல்லாம் இருந்தும் ஓடி வந்து அழைத்து கிடைக்காமல் வழி கிடைக்காமல் என்பதை எத்தனை பேர் என்று இடையூறு இருந்தாலும் அடாது மழை பெய்தாலும் விடாது நாடகம் நடத்தப்படும் என்று ஒரு பழமொழி உண்மையவர்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. என்னதான் இருந்ததன் போது உங்கள் கடமைகளையே நாங்கள் சிறுவர செய்வோம் என்று திருசங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு இறைவன் துணை இருக்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய பாட்டும் பதமும் நிகழ்வை அற்புதமாக, பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை அற்புதமாக நடத்தி முடித்திருக்கின்றோம் அந்த நல்ல பெருமையோடு. இதிலே ஒரு பாடல் இரண்டு பாடல்தான் கொடுக்கப்பட்டது, 75 பாடல் கொடுக்கப்பட்டது என்று இல்லாமல் மொத்தம் 207 பாடல்களை நீங்கள் 9 பேர் இணைந்து வந்திருக்கின்றீர்கள். அதனால்தான் இந்த மகிழ்வு. நீங்கள் இதில் 9 பேர் இல்லாமல் ஒருவர் மட்டும் 76 பாடல் தனி அப்படி இருந்தது ஒரே அறிக்கை ஒருவர் மட்டும் சொல்லிக் கொள்வது அவருக்கு சந்தர்ப்பத்தை உபயோகித்திருப்பது. மற்றது வேகம், மற்றது விவேகம். ஒரு பாதம் வந்தால் அந்த பதத்திலே பல பாடல் ஞாபகத்துக்கு வர வேண்டும், அதை வேகமாக ஓடி வந்து தர வேண்டும். வேகம் விவேகம் இந்த நிலையிலேதான் இந்த கதம்பம் நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாலொரு வண்ணம் ஒவ்வொரு வடிவத்தில் வருகின்றது. அந்த வடிவங்களிலே ஒரு வடிவம் பாட்டுக்கு பதில் பாட்டு. விளையாட்டாக நாங்கள் ஆரம்பித்து செம்மன்ராஜ் அவர்களுக்கு, ஞாபகம் அவர்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும், ஆரம்பத்திலே இதை விளையாட்டாக நின்றோம் செல்வகுமார் போன்றோம் நாங்கள் எல்லோரும். அது இவ்வளவு தூரம் வளர்ந்து ஒரு விருட்சமாக வந்திருக்கின்றது. வேறு வானொலிகளில் இல்லாத ஒரு புதிய ஒரு வடிவம் இந்த வடிவம். குறைகள் நிறைகள் உண்டு, அதை நாங்களே நிவர்த்தி செய்வது உண்டு வழக்கம். அன்று நீர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்து உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வை காண வேண்டும், குறைவேற்ற செல்வத்தை பெற வேண்டும். அதுதான் நேற்றைய பாட்டும் பதமும் அதைத்தான் கொடுத்தது. கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். அதற்கு இறைவா உன் கருணை எங்களுக்கு வேண்டும். கருணை வேண்டும் என்னும் கூறவில்லை, கருணை எங்களுக்கு வேண்டும் என்ற அற்புதமான ஒரு பாட்டும் பதத்தை முன்னோர் தமிழ் வானொலி ஊடாக கேட்டு எங்கள் சிந்தனையை தூண்டிவிட்டிருக்கின்றது, எங்கள் சிந்தனையை தெரிய வைத்திருக்கின்றது. அதற்கு நாங்கள் இந்த பஞ்சமா பாதகங்களிலிருந்து விட்டு போய் வித்தலாட்ட வேமாற்றுகள் அதெல்லாம் விட வேண்டும். அப்படியான பழக்க வழக்கம் இல்லாமல் ஒரு நல்ல பழக்க வழக்கம் உள்ளவர்களாக, இறைவனுக்கு விரும்பியவர்களாக நாங்கள் ஒரு இறைவழியிலே நடப்போம், அறவழியிலே நடப்போம். அறவழியல்ல எங்கேயும் கோயில்களும் நின்று விழுந்து கிடந்து காவி உடுத்துக் கொண்டு போட்டு வைத்துக் கொண்டு தெரிவதா இல்ல, மனத்தால் தூய்மையாக இருப்போம் என்று கூறி இந்த வேளையை அளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு மீண்டும் நன்றி கூறி நோயற்ற வாழ்வை குறைவேற்ற செல்வம் பெறுவோம் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இறைவனை வேண்டி காற்றலையில் இருந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாட்டுக்கு பதில் பாட்டு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, நலம் தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இன்றைய இது நேர் விருப்பம், அதாவது கதம்பம் என்று தான் எடுத்து வர வேண்டும். இருந்தாலும் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். கதம்பம் போல கதை, கட்டுரை, கவிதை இவற்றையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம், பாடலாம். எங்கே நீங்கள் கவிதைகளும் கொண்டு வரலாம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில கவிதை தான் வர்றது வழக்கம், என்றாலும் பரவாயில்லை. குட்டி கவிதை, கவிதைக்குரிய பாடலோடும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் தானே? இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:32, கனடிய நேரம் சரியாக 2:02. இன்றைய நாள் 28 10 மாதம் 2022. அப்போ இது லைவாக போகிறதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அல்லாவிட்டால் மறு ஒழிப்பு தானே போகிறது என்று விட்டு நீங்கள் வராமல் விட்டு விடுவீர்கள். அதனால தான் இதை சிறப்பாக சொல்ல வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தில் அதை நான் முழுமையாக சொல்லுகிறேன். இணைந்து கொள்ளலாம் நீங்கள். உங்களோடு பேசுவதில் எனக்கு இருக்கிற இன்பம் உங்களுக்கும் இருக்குமென்று நினைக்கிறேன். இன்றைய தினம் எங்களுடைய காற்று, அதாவது எங்களை காற்றலைக்கு வந்து சிறப்பித்து போகும் மிகவும் அன்பான ஒரு உறவு எங்களுடைய தில்லை ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பிறந்தநாள். அவருக்கு ஒன்றிய தமிழ் வானொலி சார்பாகவும் நேர்கள் உறவுகள் சார்பாகவும் நான் எங்கள் வாழ்த்துக்களை வாழ்த்தி விடுகிறோம் என்ற வாழ்த்துக்களை சொல்கிறோம். அவர் எல்லா, அதாவது அவர் ஒரு ஆசிரியர், அதனால அவர் எல்லா செல்வங்களும் பெற்று சிறப்போடு வாழ வாழ்த்துகிறோம். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்போமா?

அழகான பாடல் இல்லையா? எப்பொழுதும் கண்ணன் நின்று விட்டால் கனவுதான் என்றால் அவனை கனவு காண்வதில்லை பலர் இருக்கிறார்கள். அதில் முழுமையாக பெண்கள் தான் கூடுதலாக இருக்கிறார். ஏனென்றால் அவனை பற்றி கனவு காண்பதில் ஒரு சுகம். அதனால் எந்த பாடலை எடுத்தாலும் கனவும் அவனோடு சேர்ந்து வருகிறது. இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். கேட்கலாம், அருமையான வரிகள் பொருந்திய பாடல். கேட்போம். ஒரு பெண்ணின் ஏக்கம் அதில் கண்ணனை நினைத்து வரும் அந்த வரிகளை கேட்கலாம். நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எங்கே

0: அவனை தேடுவதில் எத்தனை பேர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கிறது. கங்கை கரை காட்டை கேளு, நதியை கேளு, பூவை கேளு என்றெல்லாம் சொல்லி தேட வேண்டி இருக்கிறது. சரி, எப்படி தேடினாலும் வர முடிந்தால் தானே அவனால் வர முடியும். சரி, காற்றலை இணைந்து கொள்ள முதல் அன்பு உறவை நான் சந்தித்துக் கொள்ளப் போகிறேன். பார்க்கலாம். எங்கே எங்கே வணக்கம் வணக்கம். இன்னொரு தடவை சொல்லிருங்க, நான் ஆளை உயர்த்தவே இல்லை. உங்களோட குரல் கம்பீரமான குரல்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா. நாகை மாவட்டம் தேவூர் புகைப்பட கலைஞர் கே எஸ் ராஜா.
0: கே எஸ் ராஜா, எப்படி?
1: கொஞ்சம் சப்தம் கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது. காலையிலே ஒரு கவிதையோட வரலான்
0: இருக்கேன். நிச்சயமா, இன்றைக்கு கவிதை நிகழ்ச்சி தான்.
1: எனக்கு
0: ஒரு இரண்டு நிமிஷங்கள் கொடுங்கள். அப்படியே இணைப்புல இருந்து கொள்ளுங்க. ஒரு நிமிஷம்.
1: சரிம்மா, சரிம்மா, லைன்ல இருக்கேன்.

0: எங்கே கே எஸ் ராஜா, எனக்கு சந்தர்ப்பம் 2 நிமிடங்கள் தந்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி. சரியா?
1: குரல் கேட்பதற்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டுமா?
0: எங்கயோ வீதியில்,
1: அதாவது நான் சொந்தமா ஒரு கவிதை எழுதுனது, நானாவே எழுதின கவிதை தான் அது. அதாவது டாக்டர் அப்துல் கலாமை பற்றி, டாக்டர் அப்துல் கலாம் இருந்தாங்கல்ல, அவர்களை பற்றி நான் எழுதினேன். அதாவது அந்த கவிதை வரிகளை தொடங்கலாமா?
0: எங்கே உங்களுடைய
1: சொல்லலாமா?
0: எடுத்து வாருங்கள், உங்கள் கவிதை வரி எடுத்து வாருங்கள், பார்க்கலாம். கேட்போம்.
1: பொன் பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில், பொன் பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில், பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்து, பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்து, அறப்பணியே என் வாழ்வு என அர்ப்பணித்த அப்துல் கலாமே. வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, கல்வி கற்கா பாமரனுக்கும் கவியின் ருசி தெரிய வைத்தவர். வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, கல்வி கற்கா பாமரனுக்கும் கவியின் ருசி தெரிய வைத்தவர். காற்றினிலே உயிர் பிரிந்தும், காற்றினிலே உயிர் பிரிந்தும் கலங்கரை விளக்காய் கவிஞர்களுக்கெல்லாம் நிற்பவர். காற்றினிலே உயிர் பிரிந்தும் கவிஞர்களுக்கெல்லாம் கலங்கரை விளக்காய் நிற்பவர். காகித பூக்கள் கூட உன் கவிதை காற்றுப்பட்டால் உயிர் பெற்று மனமீசும். காகித பூக்கள் கூட உமது காகித பூக்கள் கூட உமது கவிதை காற்றுப்பட்டால் உயிர் பெற்று மனமீசும். நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு, தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு. நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு. நீரோ, கவியோடு பிறந்த திருராமேஸ்வரத்திற்கு நீரே சிறப்பு. கவியனும் அருவியாய் ஆர்ப்பரித்து பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளித்தவர். ஒரு நிமிஷம் நான் பார்க்காம படிக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றம். கவியனும் அருவியாய் பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளிப்பவர். விண்ணும் மண்ணும் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கும் நாள் வரை உன் புகழ் பாடும் கவிஞர் கூட்டம். உனையே என்றும் தேனீக்களாய் சுற்றும். நல்லா இருக்காமா?
0: அருமை, அருமை.
1: ஒண்ணுமே பாக்காம கொள்ளாம மெம்மரியா படிக்கிறதுனால சில சில வேடு இதா இருக்கும். இன்னொன்று, நான் இன்னும் ஒரே நிமிஷத்துல ஒரே வரியில ரீப்ளை பண்ணாம ஒரே வாட்டி ஞாபகத்தோட
0: சொல்லிடுறேன்.
1: இதுவும் பாக்காம தான் சொல்றேன்.
0: கவிதை என்பது நீங்க இரண்டு
1: தடுமாற்றம் இருந்தா அந்த கவிதைக்கு ருசிப்படாது. அதுக்காக தடுமாற்றம் இல்லாம ஒரு வாட்டி முயற்சி பண்ணி இப்ப சொல்லிடுறேன்.
0: அது மட்டுமில்ல,
1: பாக்காம தான் சொல்ல போறேன்.
0: அது மட்டுமில்ல, கவிதை வந்து 2 தடவைகள் வாசித்தால் அது கவிதை.
1: பொன் பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில், பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்து, அறப்பணியே என் வாழ்வு என அர்ப்பணித்த அப்துல் கலாமை. வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, கல்வி கற்கா பாமரனுக்கும் கவியின் ருசி தெரிய வைத்தவர். காற்றினிலே உயிர் பிரிந்தும் கலங்கரை விளக்காய் கவிஞர்களுக்கெல்லாம் நிற்பவரே. காகித பூக்கள் கூட உன் கவிதை காற்றுப்பட்டால் உயிர் பெற்று மனமீசும். நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு. நீரோ கவியோடு பிறந்த திருராமேஸ்வரத்திற்கு நீரே சிறப்பு. கவியனும் அருவியாய் யாற்பறித்து பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளித்தவர். விண்ணும் மண்ணும் ஒன்றோடொன்று நாள் சங்கமிக்கும் நாள் வரை உன் புகழ் பாடும் கவிஞர் கூட்டம் உனையே என்றும் தேனீக்களாய் சுற்றும். நன்றி அம்மா. எப்படி இருக்கு, தப்பிச்சிட்டானா? மெமரி பவர்.
0: இந்த கவிதைக்கு நீங்க என்ன பாடல் கொடுக்க போறீங்க? உங்க என்ன உங்க விருப்ப பாடல்? சில அந்த கவிதையோடு ஒன்று ஏதாவது ஒரு பாடல் கொடுத்தால் நன்றா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
1: அதாவது தியாகம், தியாகம், தியாகம் படத்துல இருந்துமா? தியாகம் படம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்றே ஒன்று மனசாட்சி. அது வந்து இந்த நல்ல ஒரு மனிதருக்கு, இந்த நல்ல எண்ணம் உடையவருக்கு ஒரு பாடலை கொடுக்கலாங்கிறது என்னுடைய தலைமையான கருத்து. அப்புறம் இன்னொரு 2 வரியில ஒரு கவிதை சொல்லிடுறேன். 2 வரியில ஒரு கவிதை. சுற்றி வரும் பூமியை சுற்றி வரும் மனிதனே, சுற்றி வரும் பூமியை சுற்றி வரும் மனிதனே, சுழல்வது பூமி மட்டுமல்ல உன் எண்ணங்களும் தான். சுறுசுறுப்பாய் நீ உழைத்தால் உன்னையே சுற்றி வரும் வெற்றி, அவ்வளவுதான். நல்லா இருக்கா?
0: நல்லா இருக்கு. நன்றி நன்றி. உங்களுடைய பாடல் நாங்கள் எடுத்து வருவோம். நன்றி நன்றி. வணக்கம்.
1: சந்தோஷமா. நல்லது.
0: நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 2:12 அது இந்திய இலங்கை நேரம். கிழி நேரம் மன்னிக்க வேண்டும், நான் தான் தவறா தவறா வருது போன தடவையும் இப்படித்தான் சொல்லியிருக்கிறேன், மன்னிச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய நேரம் இப்பொழுது, அதாவது இந்திய இலங்கை நேரம் சரியாக இப்போ வந்திருப்பவருக்கு ஒப்பம் போல இருக்குதுன்னு. வணக்கம் ரதீஷ். வணக்கம் ரதீஷ். வணக்கம். என்ன சத்தம் வரவே இல்லையே, கொஞ்சம் இன்னொரு வணக்கம் சொல்லுங்க பாக்கலாம். எங்க ஹலோ, அந்த ஹலோ சொன்னதான் உங்க குரல் உள்ள வழியில வரும் இல்லையா? எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கின்றது, நலமாக இருக்கின்றது.
0: சரி, உங்களோட நேரத்தை கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. திருஷூர் நேரத்தை?
2: நேரம் சரியாக, நேரம் சரியாக இந்தியன் டைம் 11:45.
0: இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:45. கனடிய நேரம் சரியாக 2:13. எப்படி இருக்கிறீங்க ரதேஷ் நீங்க?
2: நலமாக இருக்கின்றது, உங்களை மாதிரியே.
0: என்ன மாதிரி? சரி நல்ல. என்ன மாதிரி ஒப்பிட்டு சொல்லிட்டீங்க, சரியா என்னன்ட்டு உழங்காமலே சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. சரி, என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு உங்களுக்கு? உங்கள்ட்ட ஏதாவது கவிதை இருக்கா? கவிதையை காண இல்லை. எல்லாருக்கும் அப்படித்தான் சில நேரத்தில் கவிதை காண கிடைக்காது. கவிதை வேலைக்கு போய். சரி சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு உத்தமராசா திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல், உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் அந்த படத்தை.
0: அதுல ஒரு பாடல், எனக்கு விருப்பமான ஒரு பாட்டு. அப்படியா? காதோரம் லோலாக்கே, அது ரெண்டாலும் உண்டு.
2: அது எந்த படத்துல இருந்தாலும் பரவாயில்ல அந்த பாடல்.
0: காதோரம் லோலாக்கே. சரி, அப்ப இது ஏன் தெரியுது உத்தமராசால இல்ல, அது
2: அப்படித்தான்.
0: ராசாவை கூப்பிட்டு லோலாக்கில் போயிட்டீங்களே. சரி பரவாயில்ல, காதோரம் லோலாக்க உங்களுக்காக எடுத்து வருகிறேன். சரியா?
2: சரி நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.

இனிமையாக அந்த பெண் குரலின் அந்த கூப்பிடும் தன்மை எப்படி இனிமையாக இருக்கிறது பார்த்தீங்களா. அதில் தான் அந்த பாடல்கள் சிறக்க காரணமே அதுதான். வரிகளை எழுதிவிட்டாலும் கூட பாடகர்களின் அந்த குலைவான அந்த சத்தம், அது வரும்போது தான் அந்த பாடலின் இனிமை தெரிகிறது இல்லையா.

இந்த பாடல் என் விருப்பமாக நான் எடுத்து வந்திருந்தேன். இந்த பாடலுக்குரிய கவிதை சித்தத்திலக்கம் என்ற இந்த கவிதை இந்த பாடலுக்குரியது. எடுத்து வரட்டுமா? அது இது என் கவிதை. நீங்களும் ஒரு சிறுவரி கவிதையோடு வரலாம், இல்லை கவிதை தராட்டியும் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்டுவிட்டு செல்லலாம். இது இரண்டா திடீரென்று எடுத்து வருவதுனால் ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கவிதை கானம் தான் வரும், கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. சரி, இருந்தாலும் பரவாயில்லை, ஏனென்றால் நாங்கள் நீண்ட நாட்களுக்கு பின்பாகலவா நானும் இணைந்திருக்கிறேன். சரி, இந்த கண்ணில் உன்னை கண்டு கொண்டேன் கண்ண பெருமானே என்ற அந்த பாடலுக்குரிய கவிதை. உன் உருவம் நித்தமும் நான் கனவில் காண்கிறேன். உணவு உண்ணும் போதும் உன் நினைவில் நான் ஏங்குகிறேன் நித்தம். என் சித்தம் தெளிய உன் சத்தம் வேண்டும். சுத்தமாய் நானும் என்னை மறந்திருக்கையில் மொத்தமாய் நீ அல்லவா சித்தத்தில் இருக்கிறாய். இன்னும் ஏன் நீ புத்தனாய் இருக்கிறாய்? உன் பக்தியாய் அல்லவா நான் ஏங்கி உயிர் வாழ்கிறேன். இனிமையான இந்த கவிதை நான் இப்பொழுது எடுத்து வந்த கண்ணில் உன்னை கண்டு கொண்டேன் கண்ணு பெருமானே அந்த பாடலுக்குரிய கவிதை.

0: நாட்டு எல்லையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், உங்களுடைய லோகித ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் மீராக்கா, நல்ல சுகமாக இருக்கிறேன், ஆரோக்கியத்தோட இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன்.
0: என்ன ஒரேடியா கூட்டத்தோட வர நீங்க இன்னைக்கு தனிச்சு வந்திருக்கு சிங்கம்.
1: நாங்க கூட்டத்தோட கூப்பிட்டு பார்த்தோம், பாரு மாதிரி இல்ல. அப்ப நாங்க தனிச்சாவது சேருவோம் வந்தேன். அப்படியே கூட்டத்தையும் கூப்பிட்டு
0: கூட்டத்தை கூப்பிட்டா நல்லா இருக்கும் இல்ல? எப்பவும் சிங்கம் தனிச்சு போனது இல்லையே, கூட்டத்தோட தானே வரும்.
1: அதுதான் கூட்டத்தோட பாரு.
0: சரி, கூட்டத்தோட கூப்பிடலாம், ஒரு நிமிஷம் தாருங்க.

0: சரியா? இப்ப கூட்டம் வருகிறதா? கூட்டத்தோடு வந்து விட்டீர்களா? சரி, சரி, கூட்டம் வர்றது சரி. எல்லாரும் உங்களுடைய அந்த மைக்கை செட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு தடவை
1: பேசுங்க.
0: அது விஜயகா, இவதான் இந்த கூட்டத்துல லீடு. அவர் சொல்லிட்டா, அவர் சொன்னபடி யார் எத்தனை பேர் சொல்லுங்க.
2: அங்க வந்து நாங்க அங்க எம்ஜிஆர் எஃப்எம் குள்ள வந்து அலெக்ஸ் பாண்டியன் வந்து
0: நிச்சயமா வந்த உடனே இப்ப நாங்கள காட்டலையில நிக்கிறீங்க. நான் ஒரு தடவை நீங்க எல்லாரும் பேசலாம், ஒரு தடவை பேசுங்க. அதுல உண்மையிலே இங்கே கவிதை சொல்லி கொண்டிருந்தார்கள், அதனால தான் நான் உங்களை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சரி, முதல்ல விஜி சொல்லுங்க. அவதான் லீடர். விஜி எப்படி இருக்கிறீங்க? விஜி, விஜய் மைக்க பிடிக்க சொல்லிட்டு தானே பிடிச்சிட்டா போல இருக்கு.
1: ஓ இல்ல, நான் மைக்க எடுத்துட்டேன், சொல்லுங்க.
0: சரி, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கேன் விஜய். சரி, முதல்ல உங்க விருப்ப பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம்.
1: ஓ, எனக்கு விருப்ப பாட்டு பழைய பாடல் தருவீங்களா?
0: நிச்சயமா, பழசு இல்ல, எல்லாம் தருவோம் நாங்க.
1: தழுவாமல் பாட்டு தாங்க எனக்கு. நீ யாத்திரை, நீ இல்ல யார் நீ படத்துல தழுவாமல் பெண் இன்பமடையா பாட்டு.
0: நல்ல ஒரு பாடல்,
1: என்ன பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அதுல சில வரிகள் வந்து அருமையா இருக்கும்.
0: அங்க அதை விளக்கங்க சொல்லு பாப்போம், என்ன வரி என்னன்னு.
1: எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல, ஆனா நல்ல வரிகள் இருக்கு அதுல. இரவென்பதே என் வாழ்வில், அந்த மாதிரி நல்ல அழகான வரிகள் இருக்கு அதுல.
0: விஜயிட்ட கவிதை இருக்குமா? கவிதை இருக்கா விஜய் உங்கள்ட்ட? இல்ல,
1: கவிதை வராது
0: வராது
1: கவிதை வராதுடா எனக்கு.
0: இனி இனி வரும், இனி இனி நாங்க இனி இனி நீங்க அதை பழக்கப்படுத்திக் கொள்ளலாம். எல்லாம் கேக்கு நாங்க எதுவும் தெரிஞ்சு ஒண்ணு வார இல்ல தானே. இப்ப நாங்க பாருங்க, இப்ப நாங்க இப்ப கொஞ்ச நாளா நாங்க நீங்க எல்லாரும் ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க இல்ல இல்லையா? அதுல பாருங்க, நீங்க உள்ளத்தை நீங்க கற்றுக்கொள்றீங்க.
1: நிச்சயமா
0: எல்லாரும் தேர்ச்சி பெற்று பெற்றுட்டீங்க நீங்க எல்லாரும். அப்படித்தான் லோகிதா, மைக் எடுத்து போட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
2: கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: என்ன
2: தெரிஞ்சு கொண்டு வரல? வணக்கம் வணக்கம் அக்கா. விளங்கிட்டுதா? விளங்குதாக்கா?
0: ஓ, நல்லா கேக்குது. உங்களுக்கு கேக்கலையா நான் பேசுறது முதல்ல?
2: சரி சரி, இப்ப ஓகே ஓகே ஓகே.
0: எல்லாருக்கும்
2: நீங்க கேட்டிருந்தீங்க, கேட்டிருந்ததுக்காக நான் பதில் சொன்னா. உண்மையில நாங்கள் எதுவுமே தெரிஞ்சு கொண்டு வரல, வந்தது பிறகுதான் நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்றோம், புரிஞ்சு கொள்றோம், கற்றுக்கொள்றோம், தேடிக்கொள்றோம்.
0: சரி, என்ன உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவ ஒரு அமைதியாவே இருக்கிறான், அமைதியா இருக்கிற ஆள் இல்லையே அவ.
1: நல்ல
0: சுகமா இருக்கிறேன். என்ன மீரான்டே கூப்பிடுங்க வஜியா, கஷ்டப்பட்டு அம்மா ஆக்குறீங்க நீங்க. அப்படி சொல்லி தாங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளாக நிக்கிறாங்கப்பா. விஜய் இது எப்படி இருக்குன்னு பாருங்க.
1: நிறைய
2: இடத்துல மீரா குஞ்சு, மீரா குட்டி, மீரா செல்லம் என்றெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு. சரி, இங்கேயாவது வந்து மீரா அம்மா சொல்லுவோமே என்று பாக்குறான். அப்படிதான் வஜி,
1: லோக எல்லாம் உண்டுதா?
0: இந்த குட்டி குஞ்சு செல்லம் எல்லாம் ஒரு ஆள் தானே சொல்லுவாங்க, இது என்ன நீங்க எல்லாரும் சொல்றமா?
2: இல்ல
0: உண்மையிலேயே குட்டி குஞ்சு செல்லத்தை இதுல சொல்லி என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு பிடித்த பாடல் நான் பாடும் பாடல் படத்துல பாடவா உன் பாடலை என்ற பாடல். அதாவது ஜானகி பண்ற தனிய மெலடி சொல்ல மட்டும் தனிய படிச்ச பாடல். அந்த பாடல் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, அந்த வரிகள் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. எனக்கு அப்பையில இருந்து இடைக்கால பாடல் ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த பாடல் வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். என வரிகள் பிடிக்கும்.
0: என்ன பாட்டு சொன்னீங்க? நான் பாடும் பாடல்?
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல விஜி ஒரு பாடல் கேட்டிருந்தா அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். யார் நீ படத்துல நல்ல வரிகளை கொண்ட பாடல் எல்லா பாடலும். அந்த பாடலே எனக்காகவும், என் பிள்ளைகளான முஸ்பிக் முஹிசு முஜினாவுக்காகவும், மற்றது என்னது அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம் இந்த பாடலே.
0: நிச்சயமா நிச்சயமா நல்லா. எங்கே லோகிதா எங்க பாக்கடா, நீங்க கவியோட வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம்.
2: உண்மையில நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். கவிதைய ஊற்றெடுத்து வச்சது எம்டிஆர் எஃப்எம், பட் அதுக்கிடையில ஒரு கேப் ஒன்று வந்துட்டே உள்ளத்துக்குள்ள குமுறி கொண்டிருந்தேன். ஓகே, இப்ப வந்துட்டேன்ற வீர சந்தோஷம். ஓகே, நான் அப்ப திருப்பவும் ஒரு கவி வரியோட வருவேன். இப்ப நான் கேட்க விரும்புறது சின்ன குயில் சித்ரா இந்து பைரவி படத்துல என்ன பாடா இருக்கு கேக்குறீங்க?
1: 400 சிந்து அதான்.
0: இல்ல இல்ல இல்ல பாடலாம் இல்ல. நான் பாடறேன் படிப்பறேன் பள்ளிக்கூடம் தானறேன். அதுவா
2: வஜி சொன்னது? வஜி சொன்னது,
0: வஜி சொன்னது.
1: 400 சிந்து போகு வந்து பேனைய கையில் வைத்துக் கொண்டு மறந்து விட்டார் என்று நினைக்கின்றேன். திருப்பி அவர் ஞாபகத்தில் எழுதி எடுத்துக் கொண்டு
2: பாடல்ல ஒரு வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாடல்ல கவர்ந்த வரிகள் எல்லாமே அது அற்புதமான வரிகள். யாரு கவிஞர்னு தெரியாது, மறந்துட்டேன். வைரமுத்துவா? வைரமுத்துவாக்கா மிக தாக்கின ஒரு வரி, சின்ன வயசுல என்ன தாக்கின வரி. அதனால என்ன அந்த பாடல மறக்க முடியாது. என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. ஒரு சமயத்துல நான் சொல்லுவேனாக்கா, ஒரு உண்மையான ஒரு விஷயத்த நான் குட்டோண்டோடப்பேன். அந்த அந்த விஷயத்துலதான் எனக்கு பெரிய ஒரு தாக்கமான வரி. என் வீதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. அழிக்க முடியாத பசுமர தானியாக இந்த வாழ்க்கையோட ஒட்டின வரிகள். அதுக்காக தான் அந்த பாடலை மிகவும் ரசிக்கிறேன்.
1: ஆரம்பத்தில் எல்லோருக்கும் அந்த பாடல்களை ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப
0: பிடிக்கும். இந்த பாடலை
1: விரும்பாத ரசித்த பாடல்,
0: இந்த பாடலை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. வணக்கம் சிவரஞ்சினி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? எங்க வெளியில நிக்கிறா போல இருக்கு. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கடைக்கு முன்னால நிக்கிறமா இருக்கு?
3: இல்லம்மா, நான் வீட்டுலதான் இருக்கேன்.
0: வீட்டுல இருக்கீங்களா? இப்படி ஒரு பொய்ய சொல்லி கேட்டாதான் இவன் உண்மையை சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் எடுத்து வர முடியாமல் இருக்கிறது நிகழ்ச்சி. அதனாலதான் கொஞ்சம் என்னால முடிந்த நேரம் வந்து நான் எடுத்து வருகிறேன். அதனால மற்ற நாட்கள்ல போற மறு ஒளிபரப்பினால் இந்த லைவா எடுத்து வரும்போது தெரியவது இல்லை எல்லோருக்கும். அதுல என்னென்றால் அவர்கள் இது மறு ஒளிபரப்பு தான் போகிறது என்று இருந்து விடுகிறார்கள். சிவரஞ்சினிக்கு என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு?
3: அம்மா எனக்கு வந்து இந்தியன் படத்துல இருந்து பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு அந்த பாடல் வேணும் அம்மா.
0: எங்க நீங்க பாடி காட்டுங்க பாப்போம் கொஞ்சம்.
3: பாடுறவா?
0: ஒரு நிமிஷம் நீங்க அங்க பக்கத்துல இருக்கிறவங்களோட கொஞ்சம் பேசுறீங்களா? எங்க லோகிதா அவர் வணக்கம் சொல்லுங்க. சிவரஞ்சனிக்கு
2: வணக்கம். சிவரஞ்சனி ராகத்தோட நிக்கிறீங்க. சிவரஞ்சனி உங்களோட ராகத்தை நாங்க கேட்கணும் ஆசையா இருக்கிறோமா? வணக்கம் அம்மா.
0: நல்லா பாடுவா.
3: வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல ரொம்ப ரொம்ப ரொம்ப சுகமா இருக்கிற நிலமா இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோன்னு மட்டும் அதை கொஞ்சம் யோசிச்சு சொல்றாரு இல்லையா சிவரஞ்சனி அவர?
2: இல்ல இல்ல, மைக்க மைக்க பிடிச்சிருந்தா மைக் இல்லாமலே கதைச்சிட்டு அங்க பார்த்தா என்னோட சத்தம் பார்த்தேன் அங்க வந்து மைக்க பிடிச்சிட்டேன். இப்ப மைக்க விட்டுட்டு கதைக்கிறேன். அதான் யோசிச்ச பாய்
0: பிடிக்கிறத விடுறதும் ஒண்ணும் தெரியல. சரி, இப்ப நாங்க சிவரஞ்சனியர் பாட்டு ஒருக்கா கேப்போம். அவட அன்னைக்கு ஜே வீரபாண்டியன் சிவரஞ்சனியுடைய தம்பிதான் அந்த பாடலை பாடினார். என்ன பாடல்னா தீர்த்த கரையினிலே என்ற பாடல். அது லோகிதா கேட்கவில்லை. அருமையா பாடி இருந்தார்.
2: என்ன
0: சொல்லுங்க?
2: பின்னணி பாடகருக்குரிய அவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு
0: சொன்னீங்க. ஆமா பாத்தீங்களா, சிவரஞ்சனிக்கே ஞாபகம் இருக்கிறது.
2: தெற்கு மூலையில் தென்பக தோட்டத்திலே அருமையா இருந்தது அந்த குரல். எனக்கு மறக்க முடியாத குரலா இருந்தது. இந்தியான பாடகரை விட அருமையா பாடி இருந்தது.
0: லோகிதா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறீங்களா அந்த தீர்த்தக்கரை அவருக்க பாத்துட்டு நீங்க சொன்ன
2: முடியும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா?
0: ஓ, அவருடைய மறுபடி மறு ஒளிபரப்பு போய்விட்டது அவருடையது. லோகிதா, விஜி, வஜீகா வேற யாரும் இருக்கிறது? யாராவது வந்திருக்காங்களா இல்லையா?
2: கூப்பிட்டு கொண்டு பார்த்தேன், காணல.
0: உங்களோட மாப்பிள்ளைய காணையில போல இருக்குது. இங்க அடிக்கடி மாப்பிள்ளை மாப்பிள்ளை தோல்ல போட்டுக்கொண்டு தெரியுவீங்களே?
2: மாப்பிள்ளை கொஞ்சம்
0: பாட்டு நீங்க பாடுங்க கேப்போம். லோகிதா அவருடைய பாடலை சரி பாடுங்க.
3: அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட பாயம் போகாவானதில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பின்னே நிறைய எழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம், ஆனந்தம் பச்சை கிளிகள்.

கோட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு

இல்லை. உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம்

0: உன்பிழியால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோம் அடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோம் அடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.
1: கட்டிக்காரி அருமையா இருந்தது நல்லா. உமையா உங்களுடைய அம்மா அங்க உமையிலே இருக்காங்க?
0: இங்க வெளியில இருக்காங்க
1: அம்மா. சிவரஞ்சினி உங்களுக்கு வெயிலா ராசாத்தி?
2: நல்ல
1: ஐஸ் வைக்கிறார் பாருங்க.
3: இதையும் கலக்கல எடுக்காதீங்களா? உங்களுடைய நல்ல நளினமா படிச்சீங்க, சூப்பர்.
1: நிச்சயம் நிச்சயம் அவ நல்லா படிப்பா, நல்லா படிப்பா. அவங்க குடும்பமே எல்லாருமே நல்லா படிப்பாங்க. அம்மா அப்பா தம்பிமார் மற்றது சித்தி எல்லாரும்
3: அடுத்த தடவை அம்மாவையும் அல்லது அப்பாவும் ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க.
1: அம்மா நல்லா படிப்பாங்க.
3: அடுத்த தடவை
1: நிச்சயமா நல்லது. நன்றி நன்றி சிவரஞ்சினி. நன்றி அம்மா.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் அண்ணா.
1: அண்ணா வணக்கம் அண்ணா.
3: ஓகேடா ஓகேடா ஓகேம்மா வணக்கம்ண்ணா. ஓகேடா ஓகே தேங்க்யூடா
1: சார். உண்மையிலேயே இனிமையாக பாடக்கூடிய தன்மை அவளுக்கு இருக்கிறது. நன்றாக பாடுவா. இவங்க மற்ற எல்லாம் ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க போல இருக்கேன் இல்லையா விஜி?
4: தூங்கிட்டீங்களா?
1: உங்களுடைய பாடலை எல்லாம் சீக்கிரமமாக எடுத்து வந்து மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம். நாங்கள் மற்றவங்களை யாரும் வந்தால் நான் நினைச்சு கொள்ளுகிறேன் உங்களோட பேசுவதற்கு. நன்றி நன்றி.
3: அவர் பாட்டு எடுத்துட்டீங்களா?
1: யாருடைய பாடல்?
3: சிவரஞ்சினி அண்ணா.
1: இல்ல அது இப்பொழுது எடுக்க முடியாது. இப்பொழுது எடுக்க முடியாது
3: தான்.
1: இல்ல இல்ல அது
3: எடுக்க பாட்டு
1: நிச்சயமா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் ஜே ஜேயா. எப்படி இருக்கிறீங்க?
5: வணக்கம்.
1: எப்படி எங்க வெளியில இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க? ஐஸ்கிரீம் கடையடியில நிக்கிற மாதிரி இருக்கு. இப்படித்தான் கேக்குறேன் எல்லாரும். அப்படி இல்ல இல்லையா? எங்க உங்களோட குட்டி பையன்
5: பள்ளியில இருக்கிறாமா?
1: இருக்கிறாரா? நீங்கள அங்கதான் நிக்கிறீங்களா?
5: அங்கதான் உட்கார்ந்து இருக்க.
1: சரி, என்ன பாடல் வேணும் ஜெயா உங்களுக்கு? அருமையான பாடல் இல்லையா? நல்ல பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அது அது நீங்க என்ன பாடி பாடல் இல்லையா? அந்த பாட்டு
5: என்னமா?
1: அந்த பாடல் பாடி பழகிட்டீங்களா? என்னோட பேசிக்கொண்டிருப்பவங்க இது உலகம் தான் போட்டாங்க. எத்தனை ஒரு மணத்தியான நான் பேசினேன். அந்த ஒரு மணத்தியான இந்த ரெண்டையும் தான் சுகமான வேலை. சுகமான வேலை ஒரு மணி. அங்காலையா இருக்கு? அங்காலையா இருக்கும் பயத்துல பேசுறாங்களோ தெரியல இல்லையா ஜெயஜயா? உண்மையா? நான் உங்களுடைய பாடல் எடுத்து வரேன், கேட்டுட்டு மீண்டும் நினைஞ்சு கொள்ளுங்க ஜெயா. சரியா? சரி, எங்க நாங்கள் முதல்ல எங்களுடைய கே எஸ் ராஜா அவர்கள் கேட்ட பாடல் காட்சிலைக்கு வருகிறது. நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் இருந்து அது தியாகம் திரைப்படத்திலிருந்து வரும் இந்த பாடல். இந்த பாடல் கூட எத்தனை தடவை எல்லோருக்கும் விருப்பமான ஒரு பாடல். அதில் வரும் அந்த வரிகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கிறதுனால அது பிடித்திருக்கிறது. கேட்போம் நான் இன்றைக்கு அந்த பாடலை.

நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு,

அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சள் இல்லை.

பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய கே எஸ் ராஜா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அடுத்து எங்களுடைய ரதீஸ் அவர்கள் கேட்டிருந்தார். அவர் கேட்டது சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து காதோரம் லோலாக்கு. காதோரத்தில் தான் லோலாக்கு. அது அந்த லோலாக்கு என்பது பெண்களுக்கு போட்ட அழகு. அது போடுற பெண்கள் எல்லாரும் அழகு தான் இல்லையா? இப்போ சொன்னோன்னே எல்லாரும் இந்த லோலாக்கு போட்ட பெண்கள் யாருன்னு தேடி போறீங்க போல இருக்கு. எதுக்கும் பார்க்கலாம். பாடலை கேட்போமா?

சரியாக 2:52, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மற்றும் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். கவிதை என்றோன்னு எல்லாரும் பயத்தில் கப்ஷி பண்ணி வராமல் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கவிதை முடிஞ்சால் நீங்கள் எடுத்து வரலாம், இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய விஜி கண்டியிலிருந்து விஜி அவர்கள் கேட்ட இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம். யார் நீ திரைப்படத்தில் இருந்து?

0: பாடல் விஜி, உண்மையிலேயே யார் நீ திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் எல்லோரும் விரும்பி கேட்ட பாடல். அந்த நாட்களில் அமைதியாக போனாலும் உள்ளங்களை கொள்ளை கொண்டு வச்சிருக்கிறது. காற்றடை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு யார் என்று பார்க்கலாம். அவர் கொஞ்சம் கனவோடு இருக்கிறார் போல இருக்கு. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறீங்க ராஜ்குமார்?
1: தொடர்ச்சியாக
0: அந்த நேரத்தில் மெல்ல மெல்ல தேர்ச்சி பெற்ற பின்பு முன்பு போல உங்களுக்கு நான் நிறைய நேரம் தரலாம் இருக்கிறேன். என்ன பாட்டு வேணும்? நீங்க இன்னும் வர வர இளமையா வந்திருக்கணுமே. இன்னும் சின்ன சின்ன பாட்டா கேட்டிருப்பீங்க, புது புது பாட்டா கேட்பீங்களே, என்ன மாதிரி இப்ப?
1: ஆமா, இப்ப இப்ப பொன்னியின் செல்வன் படத்துல சந்திர சாக்கல விட்டு போறது தானா? பொன்னியின் செல்வன் படத்துல பொன்னியின் நதி பாக்கணும் பாடல் வரிகள்.
0: பொன்னியின் நதி பாக்கணும், அது அந்த பாடல்.
1: யாரா நேரில் கேட்டிருக்காங்களாம்மா?
0: ஒருத்தருக்கு கேட்டிருக்காங்களா? ஒருத்தருக்கு கேளு.
1: பாடா.
0: நேரடி ஒளிபரப்பா மறு ஒளிபரப்பான்னு தெரியாதுல்ல, அதனால இவ மெல்ல மெல்ல இனித்தான் வருவாங்க. சரியா?
1: அப்படி அப்பப்ப செக் பண்ணிட்டே இருப்பேன், நேரடியில வராங்களாம்மா ஐயா வராரா செக் பண்ணிட்டே இருப்போம்.
0: நிச்சயமா உங்களுக்காக அந்த பாடலை எடுத்து வரவே நீங்க கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த பாடல் யார் பாடல் என்று பார்க்கலாம். வஜீகாவுடைய பாடல் புத்தகத்திலிருந்து வஜீகா அவர்கள் கேட்ட பாடல் காற்றலுக்கு விளைய இருக்கிறது. அவரும் ஒரு நல்ல பாடல், பாடவா உன் பாடலே என்ற பாடலை கேட்டிருக்கிறார். அதுவும் பெண் குரல்ல வேணும் என்று கேட்டிருக்கிறார். உங்கள் பாடல் காற்றலுக்கு வருகிறது, கேட்கலாம்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் வஜீகா. அருமையான பாடல். அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக நேரம் சரியாக இப்பொழுது 12:34, அது இந்திய இலங்கை நேரம். கரணிய நேரம் சரியாக 3:04. அடுத்த பாடல் எங்களுடைய லோகிந்த ராஜா அவர்கள் கேட்ட பாடல். காற்றலைக்கு வருகிறது, கேட்போம்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய லோகிந்த ராஜா. நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே. இந்த பாடலும் எல்லோருக்கும் பிடித்த பாடல், எல்லோரும் விரும்பிய பாடல் என்று நினைக்கிறேன். யாருமே இந்த பாடலை வறுக்கவில்லை. மீண்டும் மீண்டும் கேட்போம், மீண்டும் மீண்டும் கேட்போம் என்று கேட்டவர்கள் இருக்கிறார்கள் காற்றலையில். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய சிவரஞ்சினி கேட்ட பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. சிவரஞ்சினி கேட்போம். பச்சை கிளியோடு நாங்களும் சேர்ந்து விளையாடலாமா?

0: இந்த பாடலுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். நீண்ட நாட்களுக்கு பின்பாக இந்த குரல் ஒலிக்க போகிறது. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? நல்ல ஒரு பூ படத்தோட வந்திருக்கீங்க.
1: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கீங்க. ஹனீஃப் எப்படி இருக்கிறார்?
1: ஹனீஃப்லாம் நல்லா இருக்காரு.
0: இந்த இப்படி ஒரு கம்பீரமா இந்த குரல் இப்படி வர்றதுக்கு என்ன செய்தீங்க? நல்லா இருக்கே.
1: காலையில என்ன செய்யறனா, காலையில எந்திரிச்சு பேரிச்சம்பழத்தை தேனில ஊற வச்சு அதுல பால் கலந்து கொஞ்சம் அமிர்தம் கலந்து அமிர்தம்னா அமிர்தம் தான்.
0: சரி, அமிர்தம் கலந்து
1: அப்படியே அதை உட்கொள்வோம்.
0: அப்படியே அந்த, அதாவது மெல்லாமல் அப்படியே முழுசா அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து அப்படியே விழுங்கணும். அப்படித்தானே? நீங்க போன பிறப்புல நீங்க முதலியா இருந்திருப்பீங்களோ, விழுங்கிறதுக்கு.
1: ஏ, முதல மட்டும் தான் முழுங்குதா? அதெல்லாம் பாத்துருக்கீங்க?
0: மலைப்பாம்பு, மலைப்பாம்பு முழுங்கும்.
1: அது
0: மட்டும் இல்லாம சாப்பிட்டால் அது உடம்போடு ஒட்டாது, அந்த சத்து வராது, ஜீரணிக்கும் சக்தி இருக்காது. மென்றால்தான் அதனுடைய பலன் கிடைக்கும் இல்லையா? நானும் நாங்கள் அவசர அவசரமா டக்கு டக்குன்னு முழுங்கிறேன். நானும் அப்படித்தான் மெல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன், ஆனா மெல்ல மாட்டேன். அது என்னன்னு தெரியாது.
1: இப்ப யாருமே அந்த நம்மளுக்கு அந்த இது அப்படியே ஆயி போச்சு, அதனால மெல்றதுக்கான இது நமக்கு இப்ப இல்ல.
0: இல்ல உங்களுக்கு சின்ன பல்லு இல்லையா நினைக்கிற மெல்றதுங்க?
1: இல்ல அப்படி இல்ல, பல்லுல பல்லு இருக்கு. அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த சாப்பிடற நேரத்துல அந்த இது இல்ல. நம்ம சாப்பிட அவசரம் இல்ல, அவசர கால இதுல சரி போகணும், சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும், நேரம் பற்றாக்குறை
0: அப்படின்னு சொல்லி
1: இல்ல. சாப்பாட்டுக்குன்னு தனியா நேரத்தை ஒதுக்குவது கிடையாது.
0: மற்றது சுவைச்சு கூட சாப்பிட வர்றது இல்லையா? நாங்கள் எல்லாரும் எந்த ஒரு விடயத்தையும் சுவைச்சு சாப்பிடறோம். சரி, உண்மையிலே உங்களோட குரல் வித்தியாசமா இருக்கிற ஷாஹுல் ஹமீத். உண்மையாக
1: இல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேக்குறீங்களா, அதனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: இல்ல, உண்மையிலேயே கேட்பவர்கிட்ட நீங்க கேளுங்க. முந்தி இருந்ததை விட இது வித்தியாசமா இப்ப ரதீஸ்ல குரல் மாய் வந்துட்டு உங்களுக்கு.
1: சரி, இல்ல எப்படி இருக்கு? இல்ல முன்ன வித்தியாசம் தான் நல்லா இருக்கா, இல்ல இது நல்லா இருக்கா, இல்ல முன்னாடி இருந்தது நல்லா இருக்கா?
0: இல்ல இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு உண்மையிலேயே.
1: சரி,
0: இது ஆனா உண்மையிலேயே இந்த இப்ப உங்களுக்கு கோல்டு, அதாவது தடுமல் வந்து இப்ப சளி பிடிப்பு வந்து அதனால வந்ததுன்னா வேண்டாம் எங்களுக்கு இது. சரியா?
1: சரி,
0: அது இல்லாம சும்மா இப்ப நீங்க தேன்ல கலந்து சாப்பிட்டீங்க பாருங்க. அப்படி நீங்க சாப்பிட்டு வந்ததுன்னா அது உண்மையா அது நல்லா இருக்கு. இந்த குரல் இப்படியே நீங்க வச்சிருக்கலாம்.
1: சரி
0: சரி, இன்னைக்கு உங்களோட பாட்டு என்ன எங்க பாக்கலாம்? விரும்பி கேட்கும் பாடல்
1: நானூறு சிந்து, காவடி சிந்து, அது அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அதே மாதிரி எஸ் ஜானகி பாடின அது வைதகி காத்திருந்தால இருந்து அழகு மலராட.
0: ஓ, அத விட மாட்டீங்களே நீங்க.
1: அழகு மலர் ஆடுதுல, அதனால அழகு மலர் ஆட விடுங்க.
0: இது இந்த பாட்டை நீங்க எத்தனை தடவை பாடி இருப்பீங்க, எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க? உண்மை நான் அதை குறிச்சு கொண்டு வந்திருக்கேன், விட்டுட்டேன்.
1: எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை முறை பாடினாலும் அழுக்காத பாடல் இல்லவா?
0: நிச்சயமா நல்ல ஒரு பாடல் இல்லையா? அதுவும் அந்த ரேவதி அவர்களுடைய நடனம் இன்னும் கண்ணுக்குள்ள நிக்கிறது எங்களுக்கு. அந்த பாடல நீங்களும் நல்லா பாடுவீங்களே, நல்லா இல்லையா? சரி, இப்ப உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அங்க இருக்கிறார்களா? மற்றவர்கள் எல்லாரும் நிறைய பேர் இப்ப அதே எல்லாரும் ஊருக்கு போயிட்டு
1: பூனை மட்டும் ஊருக்கு போயிருக்கு. 1st தேதி வருது பூனை மட்டும்.
0: பூனை மட்டும் ஊருக்கு போயிட்டு வருவார். ஹனீஃப் போயிருந்தாரா ஊருக்கு?
1: ஹனீஃப் வந்து ஏப்ரல் மாசம் போறாரு.
0: நல்லா. ஓ சரி, அது நல்ல சந்தோஷம். அப்ப இந்த அழகு மலர் பாட அந்த பாட்டை ஒரு ரெண்டு வரி பாடுங்க பாப்போம். பாடுறதுக்கு இந்த குரல் நல்லா இருக்கான்னு பாப்போம். அப்படி நல்லா இருந்தா தான் அதை வச்சிருக்கலாம். நான் தான் டெஸ்ட் பண்ணணும். பேசுறதுக்கு நல்லா இருக்குது. அன்றைக்கு நான் முதல் தடவையா நிகழ்ச்சி பேசிட்டு போன உடனே அப்பா கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஷாகுல் ஹமீத் வேற இல்லையாண்டு.
1: போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஒரு அப்பதான் நினைச்சேன் என்னதான் ஒரு அவ்வளவு சத்தத்தோட வருவாங்க அது நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு
0: சொல்லி. நீங்க எல்லாம் சொல்லி சொல்லி கழுத்துல கட்டி இந்த மணிமாலைய கலட்டிட்டேன். காலையும் கழுத்துலயும் கட்டி வைப்பாங்கல்ல, நாலு காலையும்
1: கட்டி,
0: அந்த நாலு காலையும் கட்டி இருக்கிற சங்கிலியையும் அந்த அதாவது சலங்கையையும் கழுத்துல கட்டிருக்கிற மணிமாலையும் கலட்டிட்டேன். அது இருந்தா தானே உங்களுக்கு சத்தம் கேக்கும், டிங் டிங் வர வர.
1: அதனாலதான் அது கேக்கல
0: கேக்கல. யானைக்கு எத்தனை கால் ஷாகுல்?
1: யானைக்கு நாலு கால்.
0: நாலு கால், அப்ப சரி சரி. நீங்க உண்மையிலேயே நீங்க சரியான இதுலதான் இருக்கிறீங்க, அதான் கேட்டு பார்த்தேன். சில நேரம் யோசிப்பீங்கல்ல இந்த பாடலை உங்களுக்கு எடுத்து வரேன். இப்ப புது பாடல் எல்லாம் எப்ப நீங்க விரும்புவீங்க ஷாகுல்?
1: புது பாடலா? புது பாடல் அதுக்குன்னு தனியா புது பாடலுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வரும்போது கண்டிப்பா அதுல புது பாடலை கேட்கலாம்.
0: இந்த பித்தா பித்தாண்டுலாம் ஒரு பாட்டு வந்துடுது இல்ல, மலம பித்தா மலம பித்தா.
1: மலம பித்தா கிளம பித்தானா கொஞ்சம் நல்ல போயிடும், ஆனா இந்த பாடல்லாம் அப்படி நீ
0: அதுல அர்த்தமே எனக்கு யாருக்காவது தெரியுமான்னு கேட்கணும். இனி கொஞ்சம் பொறுங்க, நான் கொஞ்சம் தென்படுத்து பேச ஆரம்பிச்ச பிறகு கேட்கலாம், அப்பதான் பேசலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா தெம்புள்ளும் போதே அதை பேசி முடிச்சிடணும்.
0: அத பேசணும், இப்ப எனக்கு அந்த தென்பு இல்ல, அதை பற்றி ஆராயறதுக்கு. சரி, உங்களோட பாடல எடுத்து வருவேன் நானா. நன்றி, கேளுங்கோ.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஷாகுல் ஹமீத் இணைந்திருந்தார். இப்ப அடுத்த பாடல் நாங்கள் யாருடைய பாடல் என்றால் எங்களுடைய சிவரஞ்சினி, மன்னிச்சு கொள்ள வேணும். நீங்கள் குட்டி நீங்கள் நல்லா அதற்கு கோபிக்க மாட்டீங்க மீராம்மா அப்படி நிப்பாட்டுன்னா, ஏண்டா ஓடி வந்தார் அல்லவா நீண்ட நாட்களுக்கு பின்பாக, அப்போ அவரை சந்திச்சிடலாம் என்று தான் நின்று தெரிந்தேன். இந்த பாடலை மீண்டும் உங்களுக்கு முதல்ல இருந்து எடுத்து வருகிறேன்.

சரியாக 3:21, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:51. அடுத்த பாடல் கேட்க யார் வந்திருந்தார்கள் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதுவும் எனக்கு பிடித்த பாடலை கேட்டிருக்கிறார் ஜேஜியா. எங்க கண்ணன் வந்தாலும் பிடிக்குமல்ல. அதுவும் தீபாவளி திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் ஜேஜியா. உங்களுக்கு இந்த பாடல் அப்பாவுடைய செல்ல பேத்தி இல்ல பார்க்கலாம் உங்கள் பாடலை.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ஜேஜியா. ஆனா எப்படி அவர் அந்தி மாலையில தான் வருவார் என்று காத்திருக்கிறது. கண்ணன் எந்த வேளையிலும் வரலாம் இல்லவா? வணக்கம் எங்களுடைய ஆனந்தன், எப்படி இருக்கிறீங்க?
1: என்னண்டா
0: இப்ப
1: ஒரு ஆதரவு நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆதரவு
0: நிச்சயமா. நீங்க வரைக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, இந்த கண்ணன் அந்தி மாலையில தான் வருவாரு இந்த ஜியா சொல்றாவே, அதை எப்படி எனக்கு நம்ப முடியாம இருக்கேன்? கண்ணன் தான் எந்த நேரத்துல நினைச்சோன்னு வருவாரு,
1: முன்னாடி
0: வந்துருவாரு, அது எப்படி அந்தி மாலையில தான் வருவான்னு சொல்லிட்டா? அதுதான் நான் இனி அந்த
1: கவிதை ஒரு இனிமையா கவிதை வரைக்கும் இனிமையா சேர்க்கறது, பாடல் வரைக்கும் இனிமையா சேர்க்கறதுக்கு.
0: ஆனா அந்த பாடல்ல வர்ற கண்ணன் வந்து ஹைவேல போறார் பைக்ல, அதான் அவர் சும்மா போய் இனி இல்லாத ஸ்பீட்ல போறார் ஹைவேல. பாக்க நீங்க அந்த படத்தை பாரு,
1: அதாவது பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமை தான். இறைவன் என்பது பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமை தாங்க. எந்த காலத்திலயும் அவங்க வந்து அந்த இயற்கை தெய்வங்கள் வந்து நம்மளோட ஒன்றுதான்
0: நிற்கும்,
1: எவ்வளவு முன்னேற்றங்கள் சென்றாலும் அந்த இடத்துல வந்து நிப்பாங்க.
0: நிச்சயமா உண்மை. மற்றது பழமையில ஒரு சுவை இருக்கிறது தான் அந்த பொருள், அதனுடைய இசை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சரி, இன்றைக்கு என்ன பாட்டோட வந்திருக்கீங்க நீங்க? கவிதை கொண்டு வந்திருக்கீங்களா?
1: கவிதைமா, ஒரு கவிதை சொல்லிடுறேம்மா, அம்மா கவிதை சொல்லிடுறேன்.
0: சரி, எடுத்து வாங்க.
1: நான் அழுதபோது என்னை சிரிக்க வைத்த முகம், என்றுமே என்னை வெறுக்காத குணம், தவறுகளை மன்னிக்கும் மனம், அளவுகளே இல்லாத பாசம், மற்றவர்கள் காட்டிடாத நேசம், அனைத்தும் முன்னெடுத்து தந்தேன். அழுவதற்கு கண்கள், அணைப்பதற்கு கைகள், சாய்ந்து கொள்ள தாயின் மடி போதும், தோட்டத்தின் அழகு பூக்கள், வெற்றிக்கு அம்மா. நான் சொல்லிய முதல் சொல் அம்மா, நான் கடைசியாக சொல்ல விரும்பும் சொல்லும் அம்மாவி. எனக்கு உயிர் தந்த உன்னை என் உயிர் உள்ளவரை மறவேனும். நன்றி.
0: அருமையான கவிதை. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? தீபாவளி
1: வந்ததுனால கொஞ்சம் வேலை பழுதா, கொஞ்சம் ஊழியர்களும் கொஞ்சம் வச்சு நடத்தினா, தனியா இருந்தா எனக்கு மேடம் இல்ல, ஊழியர்களுக்கு அவங்களுக்கு நான் செய்து கொடுக்கணும் அந்த வேலைகளை, சரியா நான் சரி பண்ணி கொடுக்கணும்.
0: நிச்சயம்
1: அவங்களுக்கு நம்ம நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னும் போது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும். ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க இந்த தீபாவளிக்கு, இருந்தாங்க சிறப்பா செய்து கொடுத்தாங்கண்ணா, அவர்களுக்கும் இந்த நேரத்தை நம்ம வாழ்த்துக்கு
0: நன்றியை தெரிவிக்க வேண்டும். உண்மையா?
1: ஆமாமா, இல்லன்னா சிரமப்பட்டிருப்பேன் நான். அல்லும் பகலும் வந்து அது சொல்லவே முடியாது, அதாவது ரொம்ப சிரமம். அந்த தனியா ஒரு வேலை செய்யறதுக்கு பாருங்க, அது ரொம்ப சிரமமான விஷயம். அந்த நம்ம செய்யக்கூடிய பணியில் வந்து யாராவது ஒரு உதவிக்கு இருந்துட்டாங்கன்னா அதுக்கு பெரிய விஷயம். அது நம்ம தனியா செய்யும்போது அது சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு கடினத்தை கொடுக்குங்க. அதனால சிரமம் இல்லாம சுலபமா கடந்த இந்த தீபாவளி மேடம்.
0: இந்த கலைகள்லயே மூன்று கலையை தெரிஞ்சவர்களுக்கு தான் முதலிடம், உணவு சமைக்கிறதுக்கு சமையல் வேலை செய்வார்கள், அடுத்தது தையல் மானத்தை மறைக்க, அடுத்தது வந்து வீடு கட்டுறதுக்கு இல்லையா, கொத்தனார் வேலை செய்கிறவர்களுக்கு இவர்கள் தான் முக்கியம். இந்த மூன்று பேரையும் எங்களுக்கு பக்கத்துல வச்சிருந்தா கவலையே சாப்பிட்டு
1: நிச்சயமா
0: தேவையான ஒன்றுதானே உரையில் என்பது, உண்மையாக யாருக்கு எல்லாருக்கும் தேவைதானே வாழ்வதற்கு, நிரந்தர உரையில் தேவை. அது இருந்தால்தான் நிம்மதியாக இருக்கலாம், இல்லாவிட்டா இந்த காலத்துல வாடகட்டியே களைச்சு போவார்கள் இல்லையா?
1: வாடகை வீட்டுல அந்த நிம்மதியா இருக்க முடியாது நம்மளால, அந்த மன நிறைவா உறங்குறது சிரமமான விஷயமா இருக்கும். அந்த வாடகை வீட்டுல உறங்கும் போது நம்ம சொந்த வீட்டுல நம்ம சாப்பாடு இல்லைன்னா கூட சரிதான், நம்மள யாரும் கேட்க போறது இல்லை, நம்ம வந்து இருக்கலாம் அமைதியா இருக்கலாங்கிற ஒரு மகிழ்ச்சி சூழல் நிறுவோம். அந்த சொந்த வீட்டுல இருக்கும் போது
0: பசியில பசியில இருந்தாலும் அது எங்களுடைய சொந்த வீட்டில் இருந்தால் எங்களுக்கு அந்த களைப்பு அந்த கஷ்டம் தெரிய போவதில்லை இல்லையா? சரி, உங்களுடைய பாடலை அடுத்து வருகிறேன் நான். சரியா, நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய யார் பாடல்னா ராஜ்குமார், எங்களுடைய இளவயது ராசா, அதாவது இளவயது ராஜ்குமார் மன்னன் என்று நாங்கள் ஏற்கனவே வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் அல்லவா அவருக்கு. அவர் இப்போ புது பாட்டுக்கே வந்துட்டேன் பொன்னியின் செல்வன்ல, கேட்கலாம் அந்த பாடலை. ராஜ்குமார் உங்களுக்குரிய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

0: ராஜ்குமார் சற்று இடைநிறுத்தி மீண்டும் பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன். ஒரு காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொண்டு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சேகர், விழுப்புரம் சேகர், எப்படி இருக்கிறீங்க?
1: அம்மா நலமாக இருக்கிறேன். அம்மா அப்பா நலமாக இருக்கிறாள், தங்கள் நலமா?
0: நலம் பெற்றிருக்கிறேன், நலம் பெற்றிருக்கிறேன், இன்னும் நலம் பெற வேண்டும்.
1: இருமல்
0: இருமல் பேசும்போது
1: இரண்டு ஏலக்காயும் இல்லவும் மென்றிருந்தனால சரியாகி.
0: இன்றுதான் நீங்க முதல் தடவையாக வருகிறீர்கள் இல்லவா காற்றடைக்கு? ஏனென்றால் ஆனால் நிகழ்ச்சிகளை நீங்க தவறாம கேட்டு கேட்டு எழுதி கொண்டிருப்பீங்க, அது மறு ஒளிபரப்பு தெரியாமல் அதுக்கு பதிலையும் சொல்லியிருப்பீங்க, அது இணையறதுக்கு முயற்சி செய்தீர்கள், பின்புதான் தெரியும் உங்களுக்கு. அதனால் இன்று தான் நீங்க முதல் தடவையாக காற்றடையில கலந்து கொண்டீர்கள், அதனால உங்களை வருக வருக வந்து வரவேற்கிறோம் சேகர். சரியா?
1: ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எது ஒளிபரப்பு எது தெரியாது, ஆனா எப்போதும் இதான் கேட்டே இருப்பேன். ஏன்னா இது பாட்டு ஓடிட்டே இருக்கணும், எனக்கு பிடிச்ச பாட்டு ஓடிட்டே
0: இருக்கான்.
1: கேட்காம பாட்டு ஒரு சில பாட்டு.
0: எப்படி எப்படி நீங்க இந்த வானொலியை கேட்க ஆரம்பிச்சீங்க சேகர்? நீங்க
1: கடவுள் சத்தமா? அது ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல.
0: அந்த தமிழ் ரேடியோஸ்க்குள்ள நீங்க மாத்தி மாத்தி கொண்டு போயிருக்க நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்படியே தானே? அதானே
1: தமிழ் ரேடியோ வந்து எல்லாத்தையும் நான் கேக்குறது கிடையாது. சும்மா சும்மா தொட்டு பார்த்தேன்னா தமிழ் பழைய பாட்டு போட்டுச்சுன்னா அப்படியே விட்டுரும். அத வேற வானொலிக்கு போறது கிடையாது, வேற வானொலிக்கு போறது இல்ல,
0: போறது இல்ல. பாடல் கேட்க ஆசை,
1: ஏன்னா பாட்டு மிஸ் ஆயிடுன்ட்டு.
0: சரி சேகர், உங்களுக்கு பாட வருமா? உங்களுக்கு பாடுவீங்களா? முதல் தெரியாதுதான் சொல்லுவார்கள் சேகர், பேந்து எல்லாரும் நன்றாக பாடுவாங்க, நல்ல இனிமையாக பாட ஆரம்பிச்சு விடுவாங்க. அவ அப்படித்தான் நீங்களும் இருப்பீங்கள், அதனால பாட உங்கள் பாடலை கேட்பதற்கு நான் அவளாக இருக்கிறேன், அன்பு உறவுகளும் அவளாக இருப்பார்கள். இங்க பாடுங்க பாக்கலாம்.
1: மிக்க மகிழ்ச்சி. அழகு நிலா திரைப்படத்துல வந்து மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை அறிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை.
0: பாடுங்க அந்த பாட்டு. பாடுறீங்களா
1: இல்லம்மா? கவிதையை சொல்லட்டுங்களா?
0: சரி, அந்த அந்த பாட்டை பாடி பாருங்க பாக்கலாம், முடியும் உங்களால. எங்க ராகத்தோட பாடுங்க.
1: மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை அறிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு
0: ஒன்று மட்டும். சரி, அங்க கவிதை சொல்லுங்க பாக்கலாம். எங்க
1: எடுத்துட்டு
0: வாங்க. நேரம் சரியாக 3:35, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் ஒரு சற்று ஒரு தடுமாற்றம் தான், என்றால் அந்த இந்திய இலங்கை நேரம் சொல்வதற்கு நேரம் சரியாக 1:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். ராஜ்குமார் உங்களோட பாடலை நான் முழுமையாக எடுத்து வருவேன், சற்று நிறை நிறுத்தினேன். என்றால் புதிய நேயர் அவர் வந்து எங்களுடைய சொல்லுங்க சேகர்.
1: நாம் வாழும் வரை நம்ம யாரும் வெறுக்கக்கூடாது. நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்க கூடாது. வாழ்ந்து முடிந்த பின் நம்மை யாரும் மறக்க கூடாது. வாழ்ந்து முடிந்த பின் நம்மை யாரும் மறக்க கூடாது, அதுதான் நம் வாழ்வின் வெற்றி.
0: நல்ல நல்ல கருத்தான கவிதை உண்மை. இது நீங்க எழுதியதா அல்லது படித்ததில் பிடித்ததா? படித்ததில் பிடித்தது.
1: நான் எழுதுவேன், பதில் மட்டும்தான் எழுதுவேன். இந்த கவிதைகளுக்கு பதில் எழுதுறதுக்கு ஒரு எனக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் ஒண்ணு இருக்கு. கவிதைகளை படிப்பேனுமா?
0: படிச்சுட்டு அதுக்கு பதில் கொடுப்பீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி.
1: அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பின்னூட்டம்
0: சொல்லுங்க, பேசுங்க. ஓஹோ, உங்களுக்கும் நெட்ல ஏதோ அது எல்லோருக்கும் வருகிற ஒன்று தானே, இது வாட்ஸ்அப் தானே? அப்ப உங்களுடைய சொல்லுங்க. சொல்லுங்க சேகர், கேக்குதா?
1: 1000 அகழ்வாய்வு நடக்கிறது என்னுள், ஆயிரம் அகழ்வாய்வு நடக்கிறது என்னுள்.
0: உங்களுக்கு உண்மையா உங்களுடைய இணையதளம்
1: முயற்சியில் எழுதுகோல் எழுதுகோல் முனைப்பதித்து காகித காயங்கள் எல்லாம் கவிதையாய் மாற்றம் பெறுகிறது.
0: சரி, இப்ப நீங்க இன்னொரு தடவை அதை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அது இடையே நிறுத்தப்பட்டு அது இணையதளத்தின் கோளாறு. உங்களுடைய முழுமையான கவிதை வரவில்லை. ஓ, இணையதளம் உங்களுக்கு உதவி செய்யாது என்று நினைக்கிறேன். என்ன மீண்டும் மீண்டும் அப்படித்தான் ஆகிறது சேகர்.
1: காயங்கள் எல்லாம் கவிதையாய் மாறுகிறது.
0: சரி, என்ன பாடல் வேணும் சேகருக்கு? என்ன பாடல்? அதே பாட்டு தானே? விட்டு விட்டு வருகிறது. இணையம் உங்களுக்கு உதவி செய்கிறது இல்லை. சொல்லுங்க.
1: பாடலுடன் கேட்க முடியாம போயிட்டாரு.
0: அதுதானே. சரி, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு இன்றைக்கு?
1: பொன்னூஞ்சல் திரைப்படம். பொன்னூஞ்சல்
0: பொன்னூஞ்சல்ல
1: பொன்னூஞ்சல் திரைப்படத்துல இருந்து முத்துச்சரம் சூடி வரும் வள்ளி பொண்ணுக்கு.
0: ஓ, முத்துச்சரம் சூடி வரும் வள்ளி பொண்ணுக்கு.
1: ஆமாமா, இந்த பாடல் வந்து வழக்கமா எழுதுற கவிஞர்கள் நெல்லை அருள்மணி என்றவர் எழுதியிருக்காரு இந்த பாடல் வரியில. இதுல ஒரு வரி வரும், நெல்மணிகள் பால் பிடிக்கும் பிள்ளை பருவம்னு சொல்லிட்டு. நெல் என்னுடைய பால் நெல் வயல் இருக்கு இல்லைங்க. ஹலோ.
0: ஓ, கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சொல்லுங்க.
1: அந்த நெல்மணிகள் வந்து பால் பிடிக்கும் பருவம் பருவத்தை அது அந்த வரியை வந்து கோடிட்டு காட்டிருப்பார். அது பாடல்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். அருமையான வரியை கொண்டு வந்து அந்த கதாநாயகி தகுந்த மாதிரி அந்த வரியை முடிச்சிருப்பாரு. ஒரு வரி வரும், பால் பிடிக்கும் நெல்மணியின் பிள்ளை பருவம்னு சொல்லிட்டு. இவர் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு சில பாடல்கள் எழுதியிருக்காரு, ஒரு சில படங்கள் எழுதியிருக்காரு. இதுல எனக்கு நெல்லை அருள்மணி எழுதிய பாடல் மிகவும் பிடித்த பாடல் அம்மா. அதனால எனக்கு
0: அருமையான பாடல் பொன்னூஞ்சல் படம் கூட நல்ல ஒரு படம் தான் இல்லையா? நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. உண்மையிலே அவருக்கு அது ஈடு கொடுக்குதில்லை உண்மையாக. இணையதளம். சரி, ராஜ்குமார் உங்களுடைய பாடல்.

தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம் தரங்கெடுத்தோம்

சரியாக 3:48 அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரி 1:18. இந்த பாடல் ஷாகுல் காமீர் கேட்ட பாடல், அழகு மலராட. அடுத்த பாடல் காட்சியிலேக்கு வருகிறது. யார் பாடல் என்பதென்றால் எங்களுடைய ஆனந்தன் கேட்ட பாடல் காட்சியிலேக்கு வர இருக்கிறது. ஒரு கவிதையும் சொல்லி இந்த பாடலை கேட்டிருந்தார் ஆனந்தன். உங்களுடைய பாடல் கேட்போம். நேரம் சரியாக 3:48.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ஆனந்தன், வடலூர் ஆனந்தன் கேட்ட பாடல். அடுத்த பாடல் நிறைவான பாடல், அது வந்து உறவுகள் கேட்ட பாடலில் நிறைவான பாடல். எங்களுடைய விழுப்புரம் சேகர் அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. கேட்போம் சேகர், உங்களுடைய பாடல் முதல் காற்றலையில் இணைந்து நீங்கள் கேட்ட முதல் பாடல் இது.

0: சரியாக 3:58 அன்பு உறவுகள், இதுவரை நேரம் இணைந்து உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மாழ்ந்தீர்கள். உண்மையிலேயே அருமையான பாடல்கள், எல்லோரும் கேட்ட பாடல், அத்தனையும் அருமையான பாடல். கூடிய அளவு அன்பு உறவுகள், அழைத்த உறவுகள், நான் விடைபெறப் போகிறேன் எனும்போது அழைத்த எல்லோரும் மன்னிக்க வேண்டும், எடுக்க முடியாமல் போய்விட்டது என்றால் நீண்ட நேரம் நிகழ்ச்சி எடுத்து வர முடியாது. அதனால தான் இனி வருகிற காலத்தில் கொஞ்சம் கூட்டி கூட்டி கொண்டு வரலாம். சரியா? நல்லது. என் அன்பு உறவுகளை, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் காட்சியலைக்கு வருகிறது. இசக்கிய திரைப்படத்திலிருந்து இந்த பாடலோடு விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் மீரா.
1: எப்ப பார்த்தாலும் எருமை பண்ணினு கூப்பிடுற.
2: உன்னை என் செல்ல குட்டி பட்டு குட்டினு கொஞ்சட்டுமா?
1: பாலந்தினி, எப்ப பார்த்தாலும் எருமை பண்ணினு கூப்பிடுற.
2: உன்னை என் செல்ல குட்டி பட்டு குட்டினு கொஞ்சட்டுமா?

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

இனிமையான காலை நேர வணக்கம். இங்கே கனடிய நேரம் சரியாக 11:03, இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:33. நலம் தானே என் அன்பு உறவுகளே, முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றிலையில் உங்களோடு மீரா. இன்று கதம்ப நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு நேயர் வந்து பேசினால்தான் கதம்ப நிகழ்ச்சியில் என்னத்தை பற்றி எடுத்து வரப்போகிறோம் என்று நான் சிந்திப்பது உண்டு. சரி, இப்பொழுது நான் ஒரு கண்ணன் பாடல் ஒன்றை கேட்கலாம். அந்த கண்ணன் பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-51. பாத்தீங்களா, எனக்கே தடுமாறுறதில்ல. அப்ப நான் இன்றைக்கு வர்றவர்களிடம் என்னுடைய இரண்டு இலக்கத்தையும் கேட்க போறேன். கிரிட்டிக்காரா, நீங்க எழுதி வச்சல மனப்பாடமா வச்சிருந்தாலும் வந்து சொல்லணும், சரியா? இந்த இரண்டு இலக்கம் இணைகிற இரண்டு இலக்கங்களையும் நீங்கள் வருகிற நேர்கள் சொல்லணும். இப்ப பாருங்க, எத்தனை பேர் வராம கூட போறீங்க. சரி, இன்னொரு தடவை நான் சொல்லுகிறேன். 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கம், 6478-7464-1 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். ஞாபக சக்தி என்பது என்ன என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். உங்களுக்கு எவ்வளவு ஞாபக சக்தி இருக்கு? ஞாபக சக்தியில எது உங்களுக்கு எந்த நேரமும் ஞாபகமாக இருக்கிற ஒரு விடயம், எதை நீங்கள், அதாவது பிறந்ததிலிருந்து இத்தனை காலமும் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள், எது உங்களோட மனசுல ஞாபகமாகவே இருக்கிறது, எது அந்த விடயம் எது என்பதையும் நாங்கள் இன்றைக்கு பேசிக்கொள்ளலாம். என்றால் நாங்கள் மனசுல பலவற்றை வைத்து உண்மையிலேயே சரியாக துன்பப்படுகிறோம் என்றுதான் சொல்லுகிறோம். அதனால இன்றைக்கு ஞாபக சக்தியை பற்றி பேசலாம். பாடல்களும் நாங்கள் ஞாபகம் என்று தொடங்குற பாடல் என்றல்ல, இடையில வரலாம், பார்க்கலாம், முயற்சி செய்து அப்படி பாடல்களை நீங்கள் எடுத்து வாருங்கள். என்ன இன்றைக்கு இவ்வளவு கடினமாக கொடுத்துட்டான்னு யோசிக்கிறீங்களா? இது கடினம் இல்லை, நாங்கள் ஒரு முயற்சி தான், சரியா? அதுக்காக வராம இருந்துடாதீங்கோ. அப்படி ஞாபகம் வரலேண்டா வேற பாடல் கேட்கலாம். ஞாபகம், ஞாபகம் என்கிற சொல்லுள்ள பாடல், அது முதல்ல வரலாம், இடையில வரலாம், கடைசியில வரலாம், எங்காவது ஞாபகம் வந்தா சரி. உங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு நான் பார்க்க போறேன். மற்ற இந்த மாதிரி விடயம் எங்களுடைய நிகழ்ச்சி நேற்று விமலா ராஜவேல் மிக குறைவாக கேட்கிறதுன்னு சொல்லியிருந்தார். அதை தயவு செய்து ஒருக்கா நீங்கள் எனக்கு அறிய தர வேண்டும். எப்படி கேட்கிற வேண்டும், தெளிவா இருக்கிறதா அல்லது குறைஞ்சிருக்கிறதா என்றத நீங்க எனக்கு தெளிவாக எடுத்து வர வேண்டும், சரியா? பாடலை கேட்போம். முதலில் கண்ணன் பாடல். கண்ணன் பாடல் கொண்டு கேட்கலாம்.

0: மகனுடைய நிறம் கார்மேகம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது மேகத்தின் நிறத்தை உடையான் என்று சொல்லுகிறார்கள். கருப்பு தான் இருந்தாலும் அவள் ஒரு கவர்ச்சி, கார்மேகம் நிறம் கொண்ட கண்ணனே என்று சொல்லுகிறார்கள். என்ன இன்றைக்கு கார்மேக கண்ணா என்ற உடனே பொன்சேகர் இணைகிறார். வணக்கம் பொன்சேகர், முதல்ல வந்தாத்தான் அன்பான வணக்கம், முதல்ல வந்தா இருக்கிற ஞாபகத்தை சொல்லிட்டு போய் நான் ஒரு
1: ஞாபகமாடி வந்துட்டேம்மா.
0: எனக்கு புரிஞ்சு போச்சு, எந்த பிள்ளையில எனக்கு புரியாம இருக்குமா பாருங்க. நான் நினைச்சேன்
1: அம்மாவுக்கு இல்ல, அம்மாவுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு பாருங்க. அப்ப
0: ஞாபகம் பிள்ளைகளுடைய புத்தி கூர்மை
1: தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
0: பிள்ளைகளுடைய புத்தி கூர்மை, அவர்களுடைய அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். இப்ப ஆண்டாள் அம்மா, இப்ப நான் நினைச்ச முதல் ஆண்டாள் அம்மா தான் ஓடி வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, இன்றைக்கு பொன்சேகர் இணைந்திருக்கிறீங்க. இந்தியா நிகழ்ச்சி எல்லாம் பொன் போல இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு பொன்சேகர் முதல்ல ஞாபகம்
1: எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு
0: எங்க பொன்
1: இந்த கருப்புனசாமி நினைத்துக் கொண்டு
0: நீங்க இன்றைக்கும் தடக்கிறீங்க.
1: நல்லபடியா சொல்லட்டும், எல்லாரும் வந்து இணைஞ்சு எல்லாருமே தங்கள் பாடல்களை கேட்டு விரும்பட்டு
0: நேற்று போன துரசெந்தில் போய் சேர்ந்து நான் அப்பவும் நினைச்சேன், சேர்ந்து பார்த்தேன். பாவம் அங்க சிறு நெட் வேற செய்யாம இருக்கிறாங்கல்ல அவருக்கு. சரி பொன்சேகர், உங்கள முதல் நீங்க ஞாபகம் முதல் நீங்க நலம் தானே, நலமா இருக்கிறீங்க தானே?
1: நலம் நலமறிய அவள் உங்கள் நலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம்.
0: எனக்கு என்ன கூற, எனக்கு என்ன கூற செல்லு,
1: எந்த குறை இருக்கக்கூடாது நினைச்சுதாம கேக்குறோம்.
0: என்ன குறை இருந்தாலும் இங்க வந்து உங்களோட எல்லோரோடும் பேச ஆரம்பிச்சுட்டா இந்த ஸ்கூலுக்கு போவாங்க தெரியுமா பொன்சேகர், குழந்தை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போவோம். அப்படித்தான் இந்த நிலைமை. காலையில எழும்பினோட மெல்ல மெல்ல மெல்ல என்னுடைய அந்த கடமைகளை எல்லாம் செய்வேன். சரி, வந்த நீங்க
1: நேற்று ஒரு விஷயம் பேசுனீங்க, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சிறிய விபத்துக்களான கூட தண்ணி கொடுக்கணும் பழக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க.
0: தேவைக்கு அவன் மீண்டும் எனக்கு தேவை என்று தெரியும். இப்ப இந்த காலத்துல இது அதுதான் நடக்கிறது பொன்சேகர். என்னடா
1: நடக்கிறது உண்மைதாம்மா, ஆனா இதே தான் ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு நடந்துச்சுமா.
0: உங்களுக்கு நடந்துச்சு, ஒரு நிமிஷம் நில்லுங்க. பாவம் ஒரு நாட்டு இளவரசருங்க காக்க வைக்க கூடாது, ஒரு வணக்கம் சொல்லிருங்க.
1: அன்பு உறவுக்கு வணக்கம்.
0: உறவே
2: வணக்கம். வணக்கம்.
0: ஏன் உறவே சுகமா வாரீங்க? உறவே
1: அனுமந்தபுரம் அனுமந்தபுரம் இப்படி வரலாமா?
0: எங்க கருப்பு வயணம் இப்படி இருக்கும்,
1: கலகலகலகலன்னு இருக்கணும்.
0: கருப்பு வயிற்சிய
1: கலகலக்கணும், கலக்க வைக்கணும். கருப்புதான் வந்து அனுமந்தபுரத்துடைய
0: கருப்பு வைரம். இப்படி நீங்க செய்யலாமா?
2: சொல்றதுக்கு அது கூடவே நினைவுகள், அதையும் கொஞ்சம் இணைச்சுக்கலாம். நினைவுகள்
0: அந்த சொல்லையும் சொல்ல எனக்கு சொல்றீங்களா? அல்லது நினைவுகளையும் எடுத்துக்கொண்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நினைவுகள்.
2: இல்ல அதுக்கலாமா, நாகசக்தி பேசலாம், ஆனா பாடல்கள் சொல்லும் போது நினைவுகளையும் சேர்த்துக்கலாம் சொல்றேன். நினைவுகள்
0: இது ராசாக்கும் ராஜாக்கும் இருக்கிற சண்டை இப்ப வந்துருச்சு பொன்சேகர். இப்ப
2: ஞாபகம் என்ற சொல்லில் வந்து அதிகப்படியான பாடல்கள் இல்லை, அதனால நினைவுகள் என்பதையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்னுடைய.
0: முதல்ல பாக்கலாம் முடியல என்ற ஒரு இப்ப கால இப்ப கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு நீங்க இப்ப பகல் தண்ணி தான் குடிப்பேன், நீங்க அடம் பிடிக்கிறீங்க, அதுதான் குடிச்சு வளர்றேன் எனக்கு அது இருந்தா தான் குடிப்பேன். கட்டசி கட்ட சரியான தண்ணி தாகம் உங்களுக்கு வருது, முடியல. ஒரு குட்டியான தண்ணி இருக்கு, நீங்க குடிப்பீங்களா குடிக்க மாட்டீங்களா?
2: கண்டிப்பா குடிச்சது.
0: அதுதான் எப்படியாவது மடிச்சு கடிச்சு குடிச்சிருவீங்கல்ல, அதான் முதல்ல ஞாபகத்தை விடுவோம், பாட்டில்ல குடிப்போம் முதல்ல.
2: அந்த காலத்துல விவசாயம் நாற்று நடு மேல நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல நாற்று பொடிக்கும் விவசாயிகள் என்ன
0: செய்வாங்கன்னா,
2: அந்த உயரத்துல தண்ணிகள் தெளிந்த நீரோடையாக போய் கொண்டிருக்கும் அந்த நீரை அள்ளி குடித்து மகிழ்ந்து கொண்ட காலம் உண்டு.
0: நிச்சயம் நிச்சயம், அதுல அந்த அதாவது வாய்க்கால ஓடுகிற தண்ணீர் என்னவா? வாய்க்கால் ஓடுற தண்ணி தண்ணீர் வந்து நீங்க அந்த நல்ல கிணற்றில் இருந்து அவர்கள் பட்டை போட்டுவா சரி, அந்த பட்டையால் அள்ளி ஊத்துறது, அதால் அள்ளி ஊத்தப்பட்டு கொண்டிருக்கும்.
1: அது தெரிஞ்சுக்குமா? அது அந்த காலத்துல இருந்துச்சுமா? அதுக்கப்புறம் இலவச மின்சாரம் வந்த பின்னாடி எல்லாம் மின்சாரத்துலதான்
0: மின்சாரம் அந்த இதுல என்ன பம்ப் செட்ல இல்ல?
1: ஆமா பம்ப் செட்ல ஓட்டினாங்க.
0: அந்த தண்ணீர் மிக தெளிவான
1: வரும்போது தெளிவான தண்ணியா தான்
0: இருக்கும். அப்ப அது மற்ற என்ன
1: வாய்க்கால்
0: சொல்லுங்க,
1: அந்த மண் வாசனம் கலந்து வரும்போது குடிக்கணும் பத்தி, அது மாதிரி ஒரு தீர்த்தம் வேற எங்கேயும் கிடைக்காதுமா.
0: இளவரசு
2: சொல்லுங்கம்மா.
0: ஆண்டாள் அம்மாவை நினைக்கிறங்க அவருக்கா பாக்கலாம்.
2: சரிங்கம்மா எனக்குலாம்
0: இதுக்கு இணைக்க முடியும் என்ன உங்களுக்கு?
2: இருக்கும் இருக்குமா இருக்கு.
0: என்னோட உடையம் இளவரசு, இந்த குரூப் இருக்குல்ல, இந்த குரூப் இருக்குல்ல, இந்த குரூப்ல நீங்க அதுலேயே போய் அந்த இணைக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கா எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டு குரூப்பா?
2: நினைக்கிறேன்
0: உங்களோட இடத்தை பிடிச்சவர் பொன்சேகர், அவருக்கு ஒரு
1: வணக்கம்.
0: பொன்சேகர் என் விருப்பம் எடுத்து வந்தாரல்ல அம்மா, என்ன
2: அவருடைய
0: அந்த உங்களுக்கு தெரியுமா அந்த என்ன நாளை நமது படத்துல அதுல ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுல இருந்தா எல்லாரும் உங்களுக்கு தருவாங்க அத மாதிரி அண்ணாக்கு அந்த அந்த பாட்டு மாதிரி தான் அண்ணாக்கு அண்ணாக்கு வண்டிக்காரன் மதுரை கேட்டு பாருங்க. சொல்லுங்க பொன்சேகர் நீங்க அது
3: என்னன்னு
0: அவருடைய ஊர் மதுரை இல்ல அந்த பாட்டை வச்சு
3: பிடி மதுரையா
2: கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம்.
0: குடகு மாவட்டம்
1: திண்டுக்கல் திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டங்குத்திரம்.
2: உங்களுக்கு உங்களுக்கு பகுதிக்கு உங்களுடைய பெயருக்கு முன்னால் ஒரு பெயரை இணைப்பதா எந்த பெயரை இணைக்கலாம்னா கர்நாடக மாநிலம்
1: நம்ம பல ஊர்ல இருக்கிறனால எந்த ஊரும் கேட்டீங்க அதனால பேரை இருக்க ஊரை மட்டும் அதை எங்க எந்த ஊர்ல இருக்குமோ அந்தந்த ஊரை சொல்லிடுவோம்.
2: அப்படிங்களா? இல்ல இல்ல நிரந்தரமா இந்த நேரத்தில் எம்ஜிஆர் வானொலியில் நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருப்பது பொன்சேகர் அண்ணா அப்படின்னு வரும்போது
1: இல்ல
2: வசதியா இருக்கும்.
1: நீங்க சொல்றது உண்மைதானா? இருந்தாலும் நான் சிந்தனை பண்ணி பார்த்தேன், சரியான பேர் எது அமையல, அதனால அக்ரி கொடுத்தேன்.
0: சரி, இப்ப நீங்க கவலைப்படாதீங்க. என்னண்டா பொன்சேகர், இன்னும் பொன்சேகர் இன்னொரு பேர் வர இல்ல, வந்தா நாங்க கண்டுபிடிக்கலாம். முன்னுக்கு ஏதாவது ஒன்று போட்டு சொல்றதுக்கு மற்றது. இப்ப நான் மூன்று பேர்கிட்டையும் ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்க போறேன். இந்த குடகு மலை இருக்குல்ல, குடகு அந்த சொல்லி வரக்கூடிய ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். மூன்று பேரும்
1: குடகு மலை
0: அம்மா சொல்ற, அம்மா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க.
3: அதேதான் மலை காட்டு பாட்டு.
0: அப்ப குடகு வேற பாட்டு இல்லையா? குடகு வேற பாட்டு இல்லையா? குடகு
3: வேற தெரியினால்தான் கிடைக்கும், தெரியாம கிடைக்காது.
0: அது எங்களுக்கு தெரியும்.
1: இல்லம்மா, இருந்தாலும் வந்து அனைவரும் இந்த பாடல வந்து கேட்டிருக்காங்க. இந்த குடகு மலைங்கிற அந்த பாடல வந்து அனைவரும் செவியிலுமே பதிஞ்சிருச்சு, மனசுல பதிஞ்ச பாடல். இது
0: பதிஞ்ச மட்டும் இல்ல, ரூட் விட்டுருக்காங்க அந்த பாட்டால.
1: ஆமாமா, அதோட வந்து தாய்ப்பாவேரியில வந்து ஒரு பாடல் பாடினாங்கம்மா.
0: என்ன அளவுக்கு ரூட் என்னன்னா, ரூட் விட்டவரு காட்சியா போச்சு, எப்படி அம்மாவுக்கு தெரியும்.
1: ஞாபகமான பாடலையும் அந்த ஞாபகமா இருக்கிற ஒரு பாடல தாங்கன்னு கேட்டீங்க. ஆனா குடகு மலை பாட சொல்லுங்க நீங்க. இப்ப பாருங்க, ஞாபகம் எங்க வந்து ஞாபகப்படுத்துறாரு பாத்தீங்களா, எங்க சகோதரர் வந்து
0: நீங்க ரூட் விட்ட காலத்துல பாடி இருக்கிறீங்களா?
1: அப்ப நான்
2: ஞாபகம் என்பதும் நினைவு என்பதும் ஒன்றுதானே?
1: ஒன்றுதான், ஒன்றுதான்
2: சொந்த ஒன்றுதான். அப்போது ஞாபகத்துக்கு நினைவு என பாடலையும் நான் கேட்கலாம்ல.
0: நீங்க எதுக்குங்க நினைவுலே, எதுக்குங்க இவர் நினைவுலே? சரி, முதல்ல நீங்க முதல்ல ஞாபகத்தை கொண்டு வாங்க. சரி, நீங்க அப்படி இல்லாட்டி இப்ப நீங்க ஞாபகத்தை சொன்னாலும், ஞாபகத்துல பாடல் இல்லாவிட்டாலும், நினைவு என்று தொடங்கும் போது இளவரசுக்கு நினைவு பாட்டு தான் கொடுக்கப்படும். சரியா? இப்ப நீங்க
2: ஞாபகம் வருது, ஆட்டோகிராஃப் படத்துல ஒரு பாடல் தான் என்னுடைய மனத்துல இருக்கு.
0: இளவரசு
2: அவ்வளவு கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்குமா?
0: அப்படியாப்பா. அம்மா, நீங்க என்ன ஞாபகத்தோட வந்தீங்க? ஆண்டாளம்மா,
3: பாட்டு தானே கேக்குறீங்க?
0: பாட்டு
3: தான், பாட்டு தானே கேக்குறீங்க?
0: பாட்டு தாங்க கேக்குறேன்.
3: பாட்டு இருக்கு
0: பாருங்க,
3: ஞாபகம் ஒரு பாட்டு இருக்கு, அந்த படம் பேர் வந்து ஞாபகம்.
0: படம் ஞாபகமா?
3: ஞாபகம்
0: ஞாபகம்
3: ஏஜென்ட்ரா. இப்போ இன்னொரு பாட்டு இருக்கு,
0: ஞாபகம் வரதே தோழி.
3: புதிய
0: பாத்தீங்களா, அம்மாவே எத்தனை ஞாபகம்
3: அந்த பாட்டு. நீங்க
0: சரி, நீங்க ஒரு பாட்டு அனுப்பி வைங்க. சரி, இப்ப உங்களுக்கு ஞாபகம், ஞாபகம் வரதே தோழியா, அதை அனுப்பி வைங்க. ஆண்டாளம்மா,
3: நான் இப்ப அனுப்புறேன்.
0: மற்றது உங்களுக்கு ஏதோ என்ன ஞாபகம், உங்களோட வாழ்க்கையில என்ன ஞாபகம்? அம்மா, அம்மா, நீங்க நடுவே
3: சாப்பிட்டீங்களா?
0: எவ்வளவோ ஞாபகம் இருக்கா, சொல்ல முடியாது பாத்தீங்களா அம்மா, இவ்வளவு கவலையோட சொல்றேன். அம்மா, ஞாபகம் வந்தாலும் கவலைப்படக்கூடாது அம்மா.
2: ஒரு பாட்டு உடனே வந்துச்சு
0: கேளுங்க.
2: புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ?
0: சரி, அப்ப பார்த்த ஞாபகம் இல்லையோ? முண்டிக்கிட்டு
1: முண்டி முண்டி ஓடி வந்தேன்.
0: எதுக்கு எந்த பாட்டுக்கு?
1: டாடா கிளாப் பாட்டு சொல்ல.
0: அது அவர் சொல்லல, அவர் சொன்னது வேற. நீங்க சொல்லுங்க.
1: அவர் சொன்னது
2: பாடல் இருக்குன்னு சொன்னாலும்
1: ஞாபகம் வருது, ஞாபகம் வருது. ஆட்டோ கிராப் பாடல வர்ற நேரம் ஞாபகம் வரலன்னு நினைவுகளும் அந்த பாடலோட சேர்த்து வந்தா நல்லா இருக்கும். ஏன் போய்கிட்டு அதே ஒரு நினைவுகள்ங்கிறதும் அந்த சேர்த்து கொண்டு வரலாங்களே இல்லைங்களா?
0: அது என்ன சொல்ல கொண்டிருந்தாமா உங்களை நீங்க என்ன நினைவு ஞாபகம் வருதுன்றத சொல்லிட்டு போங்க. அதுதான் நீ சொல்லிட்டே நான் அதுதானே
1: இல்லம்மா சொன்ன மாதிரி நான் அப்படிங்கிற பாடல் வந்து வரிகள் ரொம்ப கம்மியா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுதான்
0: பாக்கலாங்க பாக்கலாம். ஞாபகம் எத்தனை வரும் இப்ப நீங்க பாருங்க. ஜெகபர் சாதி கண்ணாடி சொல்லி பாருங்க, ஞாபகம் எத்தனை எழுதி வருண்டு கடை கடை கடை கடை கடை எழுதுவார். அம்மா விடுபட்டு கொண்டான் நினைக்கிறேன். இளவரசு சரி, அவங்க இரண்டு பேரும் விடுபட்டு போனாங்க
1: நினைக்கிறேன்.
0: விடுபட்டு போனாங்க, மீண்டும் அவங்களுக்கு இணைப்புக்கு வரட்டும். சரி, உங்களுக்கு ஞாபகம் கிடைச்சிட்டு தானே இப்ப பாட்டு உங்களுக்கு வரும்போது ஓடி வந்து
1: என்னமா சிறு வயதுல கஷ்டப்பட்ட ஞாபகங்கள் வந்துச்சு.
0: அதையோடு வரும் எல்லாருக்கும் என்ன என்ன நடந்ததோ.
1: ஆனா இதுவரைக்கும் அந்த ஞாபகம் வரல, இப்ப நீங்க கேட்ட முன்னாடி ஞாபகங்கள் வருது.
0: ஞாபகங்கள் வருது, நல்ல நல்ல சந்தோஷம்.
1: அந்த ஒரு காலத்துலம்மா ஒரு ரூபா கொடுத்து அந்த ஒரு மணி நேரம் சைக்கிள் வாடகைக்கு வாங்கி ஓட்டுவோம்.
0: ஒரு மணி
1: கடையில ஒரு ரூபா கொடுத்தோம்னா ஒரு மணி நேரம் கொடுப்பாங்க.
0: ஒரு மணி நேரம் சைக்கிள் ஓட்டம் ஒரு ரூபா தான் அப்படித்தானே?
1: ஒரு ரூபாமா, ஒரு ரூபா. அதுல இருந்த மகிழ்ச்சி, அது எத்தனை கிலோமீட்டர் சைக்கிள்ல போறோம்ங்கிறது நமக்கு தெரியல.
0: சில நேரம் நீங்க ஒரு மணித்தியாலும் வாங்கி தூர போயிட்டா வர்றதுக்கு அடுத்த மணித்தியாலும் வேணுமே.
1: கணக்கு படித்தாலும் போவோம் சார், நம்ம சைக்கிள் எடுத்தா ஒரு கிலோமீட்டர் கணக்கு தான் போவோம்.
0: போயிட்டு திருப்பி சரியா
1: அதுல இருந்த ஞாபகங்கள், அதுல இருந்த மகிழ்ச்சிகள். இப்ப சொந்தமா போட்டு புல்லட் வாங்கி ஓட்டினாலும் சரி,
0: கார் வாங்கி ஓட்டினாலும்
1: நல்ல காரை வாங்கி ஓட்டினாலும் சரிமா, அந்த மகிழ்ச்சிகள் அந்த ஞாபகங்கள் இல்ல
0: இல்ல
1: ஒரு சந்தோஷங்கள் இல்ல
0: சந்தோஷம் இல்ல. அது உண்மை.
1: ஏன்னா வந்து இப்ப பைக் எடுத்துட்டு போலாம் அப்படின்னா ஐயோ பைக்ல எங்க போறது, நாளைக்கு போய்க்கலாம். சைக்கிள் எடுத்து போயிட்டு அம்மா ஒரு ரூபாய கொடுத்து சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு அங்க போயிட்டு வா அப்படின்னா போதும்மா.
0: ஒரு ரூபாய் வாங்காம ஓடிடுவீங்க,
1: வாங்கி ஒரு ரூபாய் எடுத்துட்டு எங்க போகணும் சொல்லுங்க, எத்தனை கிலோமீட்டர் போகணும் சொல்லுங்கம்மா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓடி போய் அம்மா தாட்ட ஒரு ரூபாய் வாங்கிட்டு மனசுல அவ்வளவு சந்தோஷமா ஓடி வருவோம். இப்ப ஒரு வைக்கு ரெண்டு வைக்கு இருந்தாலும் அங்க போயிட்டு வரணும், நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த நாவல் தான் என் மனசுல வந்து நல்லா போயிருந்து
0: தலைப்பு இல்லையா உண்மையான மன தலைப்பு வாழ்க்கையில. அப்ப இருந்த அந்த ஆசையும் அந்த அந்த சைக்கிள் ஓடணும் என்ற அந்த நினைப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது.
1: இந்த நாவகம் எனக்கு அந்த நாவல் வந்து நல்லா முதல்ல நல்லா நாவல் அம்மா அந்த ஒரு ரூபாய் வாங்கிட்டு போய் போய் சைக்கிள் கலக்கான்னு சொல்லி அவன் பேரு
0: முன்னாடியே
1: விட்டுறணும். அது ஒரு நல்ல ஒரு நாவகம். இப்ப நீங்க அந்த நாவகம் போது மனசுல பதிஞ்சது
0: நல்லது நல்லது பண்ணுறது. இப்பொழுது
1: நன்றி
0: நன்றி நன்றி எங்க நன்றி நன்றி எங்க இளவரசு நீங்க சொல்லுங்க, உங்களோட ஞாபகம் உண்டு சொல்லுங்க. ஓடி வந்துட்டீங்க இளவரசு. கேக்குதா?
2: நிறைய நினைவுகள் இருக்குமா.
0: சரி, சொல்லக்கூடிய சொல்லுங்க.
2: நடந்து சொல்லும் போது ஒரு படகுல வந்து ஒரு அழகான பாடல் நம்ம கேட்டிருப்போம். அந்த பாடல் வேறு எங்காவது ஒழித்தால் நாம் இந்த கடையில கேட்ட லாபகம் உடனே வருமா மனதுக்குள்? இந்த பாட்டு ஒழிக்கும் போது
0: இது என்னத்தையும் மனசுல ஒழிச்சு வச்சுக்கொண்டு கடைய காட்டுற மாதிரி?
2: இல்லமா இல்லமா, ஒரு பாட்டு
0: இல்ல இல்ல,
2: ஒரு பாடல் முதலாவது கேட்ட இடம் ஒரு இடமாக இருக்கும். ஆனா அந்த பாடல் ஒரு இடத்தில் ஒழித்தால் நம்முடைய நினைவுகள் எல்லாம் அந்த முதலில் நாம் கேட்ட இடத்தையே போய் சேரும்.
0: இப்ப இன்னொரு அண்ணா வந்திருக்கார், அவரை சந்திச்சுலாம். இவர் அண்ணாவை பத்தி ஒரு ஒரு சின்ன விடயம் நான் பின்பு சொல்லுகிறேன். வணக்கம் பட்டாபி அண்ணா.
4: வணக்கம்
0: வணக்கம் அண்ணா, வணக்கம் அன்பு அண்ணாக்கு வணக்கம் வணக்கம். அண்ணா நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கிறீங்களா?
4: நலமா இருக்கிறேன். நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் பட்டாபி அண்ணா.
2: வானொலியின் கடந்த நேரலை நிகழ்ச்சி.
0: இளையராஜா
4: பரிச்சயம் கொஞ்சம் அப்படியே அவங்க நேரடியா சொல்லாம கொஞ்சம் அப்படியே சுத்தி ஒரு கவிதை நியாயமா சொன்னோம்னா நல்லா இருக்கும்.
0: இளையராஜா சொல்லியிருக்க பட்டாபி
4: அண்ணா சொல்லுங்க.
0: நேற்று எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருவரிடம் நான் உங்களுடைய ஒருவருடைய குரலையும் எடுத்து போட்டு கேட்டேன். நான் நான் போடுற இந்த குரல் யாருடையது என்று சொல்ல சொல்லி தனியா மற்றவர்களோட குரலை எல்லாம் போடும் போது கொஞ்சம் சிந்திச்சு சிந்திச்சு நிறைய நேரத்துக்கு பிறகு சொன்னார்கள். உங்களுடைய குரலை பதிவு செய்த குரலை எடுத்து போடும் போது இப்படி கேட்டுக்கொண்டு இருந்துட்டு கலகலன்னு சிரித்தார். அப்ப என்ன ஏன் சிரிக்கிறீங்க சொல்லுங்க உடனே சொன்ன குழந்தை கூட பிறந்த குழந்தை கூட சொல்லிருமா இது யாரு உங்களுடைய குரலை
4: சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம்.
0: உங்களுடைய குரலை பிறந்த குழந்தை கூட சொல்லிருமன்னு சொல்லுங்கிறார். நான் ஒரு போட்டி
4: வச்சேன்
0: அண்ணாவுக்கு புரியல இன்னும். அண்ணா நான் ஒரு ஒருவருக்கு போட்டி வச்சேன்
4: யாருக்கு வச்சீங்க?
0: என்னுடைய குடும்பத்துல இருக்கிற ஒருவருக்கு நான் போட்டி வச்சேன். இப்ப வானொலியை அதிகமா நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே. சரி, நான் ஒவ்வொரு குரலாக பதிவு செய்த குரலை போடுகிறேன். இந்த குரல் முரசுல வருது இல்ல, அப்ப ஒவ்வொண்டையும் போடும் போது இப்படி கேட்டு பார்த்துட்டு அந்த குரலை மட்டும் கேட்டு பார்த்துட்டு கொஞ்சம் சமைச்சு சமைச்சு மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லிட்டாங்க. உங்களோட குரலை போட்டேன், போடும் போது கலாகலன்னு சிரிச்சாங்க. சிரிச்சு போட்டு சொன்னாங்க, என்னத்துக்கு சிரிக்கிறீங்கன்னு கேட்டோம்னா பிறந்த குழந்தை கூட இவர் யாருன்னு சொல்லிடுவேன்.
4: புத்துணர்ச்சி அருமை அருமை.
0: அதாவது பட்டாபி அண்ணா பிறந்த குழந்தை கூட உடனே சொல்லுமா இது பட்டாபி அண்ணா? அப்ப பாருங்க எவ்வளவு தூரம் நீங்க பேசுற பேச்சும் உங்களையும் உருவாங்கி வச்சிருக்கிறாங்க. இல்ல
4: அதுக்கு அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்ல, என்னுடைய வானொலி நேயர்களும் என்னுடைய வானொலி ஆசான்களும் தான் நான் குறிப்பா சொல்வேன். எனக்கு நல்வழி படுத்தும் போது நானே எழுந்து உட்கார்ந்து நடக்க முடியாது, என்ன தூக்கி விடுறவங்க ஆள் வரணும்.
0: ஏன்
4: என்ன தூக்கி விட்டு நடக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க பாருங்க. அப்போ உங்களை போன்ற அறிவிப்பாளர்கள் ஆர்ஜிக்கள் இது போல ஊக்கம் கொடுத்து என்ன தூக்கி விட்டு நடக்க விட்டு பின்னாடி நேர்களோட அரவணை போல வளர்ந்து வர பாருங்க. அதுதான்
0: ஞாபகம் மண்ட சொல்லல. ஒரு பாட்டு சொல்லுங்கண்ணா.
4: ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே
0: அது சொல்லிட்டாங்களே.
4: அந்த பாடல்தான்
0: அது சொல்லிட்டாங்களே. சொல்லிட்டாங்க
4: அப்படிங்களா?
0: உங்களுக்கு மறக்க முடியாத ஞாபகம் என்ன இருக்கு? உண்டு சொல்லுங்க.
4: எனக்கு மறக்க முடியாத ஞாபகம்னா
0: அண்ணா
4: கற்பனைகள் வச்சிருந்தோம்.
0: மறக்க முடியாது ஞாபகம் கொஞ்சம் விட்டு விட்டு வந்துச்சு. சொல்லுங்க.
4: ஹலோ.
0: சொல்லுங்க, இப்ப கேக்குது. சொல்லுங்க.
4: அதாவது நான் என்னுடைய பெருமைக்குன்னு சொல்லல, நான் வந்து வானொலியில எம்ஜிஆர் எஃப்எம்ல வந்து எம்ஜிஆர் எஃப்எம்ல வந்து எல்லா நேயர்களோட குரலும் கேட்கும் போது நீங்க வழி நடத்து வழி நடத்துகிற போது அதனோட இந்த அம்மாவை நான் எப்ப பாப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கு டெய்லி எனக்கு அந்த வானொலி குரலை கேட்கும் போது நான் இவங்களை பாக்கணும் அப்படின்ற போது உங்களை சினிமத்துல வந்து பார்த்த பாத்தீங்கன்னா அந்த நாள் தான் ஞாபகம்.
0: அந்த ஞாபகம் தான் ஞாபகம்.
4: ஞாபகம் இல்ல இல்ல, இது வந்து எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் நான் சொல்றேன். ஏன்னா எவ்வளவு கடல் தாண்டி இருக்காங்க அவங்களோட ஒரு சந்தர்ப்பக வாய்ப்பு வந்து பாருங்க, அந்த வாய்ப்பை நான் அந்த நேரத்துல நான் பயன்படுத்திருக்கேன். அதுதான். ஆமா.
0: இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். அதாவது ஒவ்வொரு இடமாக நான் சென்று சென்று அந்தந்த ஊருக்கு போய் பார்த்திருந்தேன் கூடுதலாக வந்து. ஆனால் என்னை வந்து அவ்வளவு தூரம் தாண்டி வந்து பார்த்ததுல முதலாவது பட்டாபி அண்ணா, இரண்டாவது ராஜசேகர், மூன்றாவது சௌந்தர், இவர்கள் எல்லாம் அவ்வளவு தூரம் அல்லது எங்களுடைய எங்கேயோ இன்னும் ஒரு ஊர்ல இருந்து வந்திருந்தார் சாய்ராம், கணவன் மனைவியாக மற்றது எங்களுடைய இன்னும் ஒரு அண்ணா ஒரு நாள் வந்திருந்தார் பூக்கள் விற்பனை செய்யறாண்ணா, அவரும் வந்திருந்தார்.
4: இல்ல இல்ல, நான் எப்பவுமே ஒரு இது சொல்லுவேன் எங்க அப்போ. ஆமா ஆமா ஆமா, எல்லாருக்கும் எனக்கு அந்த மறக்க முடியாத நாள் தான் எனக்கு ஞாபகம்.
0: நன்றி நன்றி, உண்மையிலே நன்றி.
4: நாடல் எடுத்துட்டு வந்துடும்.
0: நன்றி அண்ணா. நன்றி நன்றி நன்றி
4: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: எங்கே என் அன்பு உறவுகள், நீங்கள் இணைப்புக்கு வாங்கும் அது என்ன, அந்த இணைப்புல ஏதாவது உங்களுக்கு தவறு இருக்கிறதா இளவரசு? நீங்க விடுபட்டு போறீங்க, அதுல ஏதாவது இருக்கிறீங்களா? அதுல வாங்கிட்டு இருக்கீங்க. நான் நீங்க எங்க போயிட்டீங்களாக்கணும்னு நினைச்சேன். சரி, உங்களுடைய ஞாபகத்தை கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுடைய ஞாபகத்தை கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுடைய ஞாபகத்தை பாடலை கேட்கும் போது உங்களுக்கு அந்த ஞாபகம் வருதுன்னு சொல்றீங்க நீங்க?
5: முதல் முதலா கேட்ட இடம், நம்ம ஒரு பாட்டு நமக்கு பிடிச்ச பாட்டு ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கோம், அந்த பாடல முதல் முறை கேட்ட இடம் அந்த பாடலை கேட்கும் போதுதான் நினைவுக்கு வரும்.
0: நினைவுக்கு வரும். மாமா, நீங்க இன்னும் பலர் அந்த ஞாபகம் இல்லையோ அந்த பாட்ட கட கட கடன்னு போட்டிருக்காங்க உள்ளுக்குல. நீங்களும் போட்டு
5: ஞாபகம் இல்லையோ, ஞாபகம் இல்லையோ தேவி, அது ஒரு பாட்டு வேற இருக்கு. ஞாபகம் இல்லையோ தேவி,
0: ஞாபகம் இல்லையோ தோழி என்றிருக்கு. அப்படித்தானே?
5: நிறைய பாடல் இருக்குமா? சரி, பார்த்தா கிடைக்காது.
0: சரி, எங்களுடைய முத்துக்குமார், முத்துவேல், எங்களுடைய அழகான முத்து அண்டுட்டு, அப்ப இந்த முத்துக்குமார் ஞாபகம் வருது, முத்துவேல ஞாபகம் வருது. எத்தனை முத்துகள் வந்து போகுது இல்லையா இளவரசு?
5: கண்டிப்பா கண்டிப்பா,
0: எல்லா முத்தும் வந்து வந்து போகுதுங்க. அதனால எங்கே நீங்க போயிருவீங்களோன்னு
6: இந்த முத்து வெள்ளை உள்ளம் கொண்ட முத்து,
0: முத்து
6: நல்ல முத்து,
0: போகாது
6: எங்கேயும் போகாது
0: எங்கேயும் போகாது. சூப்பர். சரி, நீங்க என்ன ஞாபகத்தோட வந்திருக்கீங்க, என்ன ஞாபக பாடல சொல்லுங்க முத்துவே. முதல்ல
6: ஞாபக பாடல் நிறைய இருக்கு, நான் எத்தனை பாடல் சொல்ல?
0: அடே அப்பா, அது முத்து கண்டு சொல்லுங்க சொல்லுங்க.
6: எங்கேயோ பார்த்த ஞாபகம், ஓவியம்
0: எங்கேயோ பார்த்த ஞாபகம்,
5: எங்கேயோ பார்த்த ஞாபகம்,
0: இதுக்கு இருக்கு
6: ஞாபகம்
0: இல்லையோ? அது கேட்டுட்டாங்க, பார்த்த ஞாபகம் இல்லையோ
6: கேட்டுட்டாங்களா?
0: அடுத்தது
6: அப்ப ஞாபகம் என்ன வேணா?
0: சும்மா எத்தனையோ இருக்குன்னு சொல்லிட்டீங்க, நானும் பயந்துட்டேன். ஒரு பத்த சொல்ல
6: போயிருந்தா இல்ல
0: முத்துவேல், நீங்க இப்படி செய்யலாமா? என்னைய நான் பாருங்க, அப்படி கதி கிளங்கி போனேன், பத்த சொல்ல போன
6: இல்ல இல்ல. இந்த ஞாபகத்தோட இந்த நினைவுகளை என்னமோ சொன்னீங்க போல இருக்குல்ல, நினைவுகளை
0: நினைவை நாங்க மறந்துட்டோம். அது இருக்கிற
6: நினைவு என்னன்னா,
0: நினைவு தான் எத்தனையோ இருக்கு. நினைவு சங்கீதா, நினைவோ ஒரு பறவை, எத்தனையோ இருக்கு.
6: ஒரு பறவை
0: எத்தனையோ இருக்கு, நினைவிட எத்தனையோ இருக்கு.
6: நினைக்க தெரிஞ்ச மனமே
0: மனமே இருக்கு. சரி, அப்ப உங்களுக்கு ஞாபகம், எங்கேயோ பார்த்த ஞாபகம் போடுறேனா அந்த பாட்டு. அப்படி வரும்.
6: இதே கண்ணி, இதே கண்ணி போடும்.
0: பார்த்த ஞாபகம்,
5: பார்த்த ஞாபகம்,
0: அது சரி. நீ உங்களோட
6: வெளியில போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா இடையில இடையில வந்து டக்குன்னு ஆன் பண்ணி வைப்பேன், ஏதாவது இருந்தா கேட்பான். அடுத்த நிமிஷம் அப்படியே அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கேன்.
0: அந்த மாதிரி தான் கேட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க உங்களுடைய பழைய ஞாபகம் ஒன்று சொல்லுங்க, ஏதாவது மறக்க முடியாத ஞாபகம்.
6: பழைய ஞாபகம் எனக்கு நிறைய இருக்கு, நான் எந்த ஞாபகத்தை சொல்றது?
0: ஒன்று சொல்லுங்க, ஒன்று நாங்க ஒன்று தானேங்க கேக்குறேன். ஒன்று சொல்லுங்க.
6: அதாவது
0: எல்லா அட்டையும் ஒரு கேள்வி. இப்ப நான் கேட்கும் போது நான் இப்ப ஒரு தர நான் பார்த்து கொண்டு வரேன். எப்படி என்னடா, நான் இந்த வார்த்தையை கேட்ட போது எல்லாரும் சந்தோஷமா பூரிப்பா சொல்லிடுறேன். எத்தனை ஞாபகம் எனக்கு இருக்கு, அப்படி இல்ல எத்தனை ஞாபகம் இருக்குது, எத்தனையோ இருக்குது. ரெண்டு எதுக்கு சோகமா சொல்றீங்க? அதுதான் இப்ப என்னுடைய கேள்வி.
6: செல்வகுமார்,
0: செல்வகுமாரை நினைச்சிருங்க. இளவருக்கு
5: எங்க
6: இல்ல, எனக்கு சோகம் கிடையாது.
0: அப்ப நீங்க சோகமா சொன்னமா, சரி ஒரு ஞாபகத்தை சொல்லுங்க நீங்க.
6: எனக்கு ஒரு ஞாபகம் வந்து, இப்ப சாதாரண ஒரு விஷயத்த சொல்றேன். நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போது எங்க அம்மாவோட எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு
0: போயிருந்தேன்.
6: அங்க போயிருந்தோன்னா கொள்ளையில பெரிய மாமரம் அல்ல மாங்காய் எல்லாம் காய்ச்சி வச்சிருந்தது. எங்க அம்மா வந்து சரி மாங்காய் ரெண்டு அடியில அடின்னாங்க. நான் அந்த அலக்கை எடுத்து டச் பண்ணி பார்த்தேன், அது எட்டல கொஞ்சம் உயரத்துல இருந்தது. அதனால அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, மேல ஏற பறிச்சுடா தம்பி அப்படின்னாங்க. நான் மரத்து மேல
0: ஏறிட்டேன்,
6: மரத்து மேல ஏறிட்டேன், மாங்காயும் அடிச்சிட்டேன். அங்கிருந்து கீழே பார்த்தா எனக்கு பயம், பயம்னா அவ்வளவு உயரத்துல மாதிரி ஒரு எண்ணம் வருது. கீழே இறங்கறதுக்கு முடியல என்னால. என்னமோ சடாரம் மேல ஏறிட்டன தவிர திருப்பி எனக்கு இறங்க தெரியல.
0: இறங்க தெரியல, ஏறிட்டீங்க?
6: ஆமா, சடசடன் மேல ஏறிட்டேன், இறங்க தெரியல. அப்புறம் வந்து இல்லமா இறங்க முடியாதுன்னு மரத்தை கட்டியா புடிச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறேன். அப்புறம் எங்க ஓடினாங்க, அப்புறம் ஓடி போய் எங்க ஒரு பெரிய ஏணியை ஒண்ணு எடுத்துருந்தாங்க. அப்புறம் சாச்சி விட்டாங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மெல்ல புடிச்சிட்டு ஒரு மாதிரி வந்து இறங்கிட்டு கீழே இருந்து பாக்கினா அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய உயரமா தெரியல. ஆனா மேல இருந்து பாக்கும்போது அவ்வளவு உயரமா தெரியுது.
0: மனப்பயம் உங்களுக்கு
6: ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தா மரத்துல
0: இல்லைங்க. ஆனா மாங்காய் மாங்காய் பறிச்சிட்டீங்களா?
6: மாங்காய் பறிச்சு கீழே போட்டாச்சு.
0: போட்டாச்சு அதுல கட்டிக்காரன் நீங்க.
6: அது மாங்காய் கீழே போட்டுட்டு இறங்க பெரிய பயம். அது மேல இருந்து பார்க்கும் போது அவ்வளவு பயமா இருக்கு. அதனால அது இறங்கலாம் மரத்துலயே உட்காந்துருந்தா. அப்புறம் எங்க ஓடி போய் ஒரு ஏனியை கொண்டாந்து வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமா இறங்கினா அது ஒரு மணி நேரம் ஒரு ஞாபகம் வந்து என்ன இருக்குது. அதே மாதிரி நிறைய ஞாபகம் இருக்கு. எங்க ஊர்ல இருந்து நான் திருவாரூருக்கு பசங்களோட சினிமானா சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுவோம். அங்க இருந்து இங்க சைக்கிள்ல திருவாரூருக்கும் எங்க ஊருக்கும் ஒரு 17 கிலோமீட்டர் இருக்கு. அந்த 17 கிலோமீட்டரும் எப்படி மிதிக்கிறோம்னு தெரியாது. சினிமா ஆர்வத்துல ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளார இங்க வந்து தியேட்டருக்கு வந்துருவோம். படம் பார்த்து திருப்பி வீட்டுக்கு
0: போகும்போதான்
6: எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், எவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது ஒரு ஆர்வத்துல வந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளையில சைக்கிள் மிதிச்சு சுத்திட்டு
0: கிடந்தேன்.
7: நீங்க மாமரா பிள்ளைங்களா
0: சொல்லுங்க.
7: மாமரம் சொன்னாங்கல்ல, மாமரத்தை விட அந்த தென்னை மரத்துல ஏறி அவதிப்பட்டவர நிறைய பேர்.
0: தென்னை
7: மரத்துல தேங்காய் பறிக்கிறதுக்காக முதல் முறையா மரத்துல ஏறிடுவாங்க.
0: கண்டுபிடிச்சோன்னா
7: வேலை ஏறி தேங்காய் எல்லாத்தையும் பறிச்சு போட்டுருவாங்க. ஆனா இறங்குறதுக்கு முடியாது.
6: சின்ன பிள்ளைல ஒரு ஆர்வத்துல ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடந்த அவஸ்தப்படுற மாதிரியான
0: சூழ்நிலை. இதான் சொல்றேன், அந்த ஆப்பிளத்தை கூறாங்க. இல்ல அது தெரியுமா உங்களுக்கு அந்த கதை என்ன? ஆப்பிளத்தை கூறாங்க தெரியும் இல்ல? தெரியும். இதத்தான் சொல்றது, அதை கடந்து செய்திடுறது அப்புறம் தான் தெரியும். ஐயோ நான் ஏறிட்டேன் இறங்க முடியலையே என்ன.
6: ஆமா
0: கிளம்பி
6: சினிமா பாத்துட்டு அப்படியே சுத்திட்டு வந்துடுறது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஞாபகம் வந்து எனக்கு மறக்காது. எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். போயிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் கடத்தருக்கு போனாங்க, பர்ச்சேஸ் போனாங்க. எங்க மாமா வீட்டுக்கும் திருவாரூருக்கும் ஒரு 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் வந்து நான் ஏதோ ஒரு ஆர்வத்துல அவங்க பின்னாடியே வந்துட்டேன் அவங்களுக்கு தெரியாமலே. அந்த கடத்துல இருந்தா பாத்தோன்னா எனக்கு இந்த சினிமா முகத்துல என்ன பண்ணிட்டேன், அந்த சிவாஜி படம் ஒண்ணு, அந்த படத்தை செகண்ட் ஷோ பாத்துட்டேன். செகண்ட் ஷோ பார்த்த வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆமா படத்துல பாத்துட்ட ஒண்ணு. அது படம் முடிந்து பெல் அடிச்சு வெளியில தள்ளும் போதுதான் ஞாபகம் வருது எனக்கு. ஆஹா எப்படி வீட்டுக்கு போகுது. அது ஒரு போற வழி
7: அண்ணா சொன்னீங்களா
0: என்ன
6: சொன்னாங்க? ஒண்ணு தெரியல. சினிமா விட்டு வெளியில வரும்போதுதான் வீட்டுக்கு போகணுமேங்கிற ஒரு எண்ணம் வந்தது. பாத்தீங்கன்னா அப்பதான் ஒரு பயம் வந்துட்டு, ஐயோ எப்படி இவ்வளவு தூரம் 5 கிலோமீட்டர் போறது அப்படின்னு நடந்துதான் வரணும். அப்ப நடந்து வரும்போது நான் மட்டும்தான் நடக்கிறேன். கொஞ்ச தூரம் வரைக்கும் ஜனங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் ஜனங்க இல்ல. பாத்தீங்கன்னா என் பின்னாடி ஒரு 10 நாய் சேர்ந்துருச்சு. 10 நாய் என்ன அந்த என்ன நவறு விடல, சுத்தி ரவுண்டு கட்டிட்டு. நான் காலத்துக்கு ஓடுனா என்ன எல்லாம் கடிச்சு குதறி இருக்கேன். இல்லாம அப்படியே நின்னோன்னா அப்புறம் அதுவா பாத்துட்டு சேர்த்து இந்த ஆள கடிக்க கூடாதுன்னு நினைச்சு ஒதுங்க நினைச்சேன்னு தெரியல, அப்படியே போயிட்டேன். கொஞ்ச தூரம் போனா வயல்காடு எல்லாம் தாண்டி போனோம். வயல்காடு போகும்போது இந்த தென்னை மரம் எல்லாம் அசையுது, மரம் எல்லாம் அசையுது, எனக்கு அந்த பேய் ஞாபகம் வந்துச்சு.
0: ஐயோ திரும்ப பேய்க்கு வந்துட்டாரு.
6: ஆமா, அப்படியே ரெண்டு பக்கம் கையை தூக்கி ரெண்டு பக்கம் கையை தூக்கி எத்திலையும் வச்சுக்கிட்டு இந்த புதிரைக்கு லகான் கட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கண்ணு அண்டாண்ட பாக்க
0: கூடாதுன்னு
6: குதிரை வண்டியை பூட்டும் போது குதிரைக்கு ரெண்டு பக்கமும் தலையில கட்டிடுவாங்க. அத மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு கையை வச்சுட்டு அப்படியே நடந்து நடந்து நடந்து நடந்து அப்படியே போனா வீட்டுக்கு போனா உடம்பு எல்லாம் விட்ட விட
7: ரொம்ப நம்முடைய அரண்மனை செல்வகுமார் அண்ணா இணைப்பில் வந்து கொண்டே இருக்கிறார். அவரோட நம்மோடு இணைகிறார்.
0: இணைஞ்சி அவர் பொறுமை, அவர் பொறுமையை காக்குறார். நீங்க ரெண்டு ஞாபகம் நீங்க சொல்லிட்டீங்க செல்வகுமார்.
6: நிறைய
0: சரி, நீங்க
8: சொல்லட்டுமா
0: இல்லைங்க?

0: சுத்தம் இல்லையான்னு
1: அது சொல்லிட்டாங்க.
0: என்னோட
1: எல்லாரும் நடுவே பாடுற பாட்டும் இருக்கு, பாக்கலாம்.
0: பழைய பாடலாமே.
1: ஆனா இன்னமுண்டு ஒருபடியா தான் சொல்றேன், எங்க சந்திரராஜ் மாமா இது எந்த பாட்டு யாரும் டச் பண்ண கூடாது ஒரு பாட்டு போட்டுட்டேன். உன்னை கண்டதும் காதல் கொண்டதும் மட்டும்தான் நினைக்கிறேன். ஒரு பாட்டு அனுப்பிட்டு இது என்னுடைய பாடல், யார் சொன்னாலும் கொடுக்காதீங்க. கேட்டிக்காரன் இதத்தான் சொன்ன, இந்த பாடலை யாரும் சொல்ல உன நேரம் இல்லையா.
0: என்ன
1: படத்துல
2: என்ன
1: இல்ல சொல்ல இல்ல சொல்ல என்ன படத்துல
0: உயர்ந்த மனிதன் படத்துல இவர் சிவாஜியும் சுந்தர்ராஜும் பாடுற பாட்டு. சுந்தர் மேஜர் சுந்தரகாண்ட
1: மேஜர் சுந்தரராஜன் நடிச்ச படம். அந்த நாள் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. எங்க
0: அந்த நாள் அன்று இல்லையே
1: அது ராஜோட படிங்க நீங்க
2: வேற ஒரு பாடல் போனது. இந்த பாடல் தர்மபுரி பாரதி அண்ணா வாட்ஸ்அப்போட பதிவு செய்திருக்கிறார்.
1: அண்ணா
2: கண்டுபிடிச்சாங்க நிறைய பாடல் இருக்கு, ஏன்னா காட்டலையில் இணைந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு இருந்து அந்த
0: வேற பாடல் ரெடி பண்ணி கொடுத்துறேன். எனக்கு இந்த பாடல் போடுவோம்
1: அவருக்கு ரெடி பண்ணலாம். இல்ல நீங்க கொஞ்சம் இவர் பாவங்க, இவர் கொஞ்சம் மூத்த வருங்க. எங்களுடைய கமலன் பாரதி சின்ன பையன், அவர் துள்ளி ஊத்தி அவர் குடு குடன்னு அவர் கண்டுபிடி பாருங்க. நீங்க ஒரு
2: பக்கத்தான
1: நீங்க பாருங்க, ஒரு கொஞ்ச நேரம் இன்னொரு பாட்டு அவர் சொல்றாரா இல்லையான்னு பாருங்க. அப்படியே தேடி எடுத்து
0: இளவரசு பக்கத்துல இருக்கும்போது நமக்கு என்ன பயம்,
1: அதெல்லாம் செல்வகுமார் நீங்க எங்கே அன்பு உறவுகள், நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். இணைந்து உங்களுக்கு ஞாபகம் பாருங்க எல்லாரும். சரி, இந்த மாமா என்ன பாட்டு கேட்டாரு ஒருக்கா பிளே பண்ணி பாக்கலாம். நான் சொன்ன பாட்டு தானா அல்லது ஏதாவது வேற ஒரு பாட்டான்னு பாக்கலாம். என்ன பாட்டு பாக்கலாம் முதல்ல.
3: Unwind better.
1: என்ன மாமா?
4: Everything gets better when you get active.
1: மாமா, நேரம் சரியாக 11:55. இதத்தான் ஆண்டாள் அம்மா சொன்னாவோ? சரி, எங்கே ஆண்டாள் அம்மா? வணக்கம் ஆண்டாள் அம்மா. ஆண்டாள் அம்மா வணக்கம். வணக்கம் ஆண்டாள் அம்மா. அம்மா மீண்டும் நீங்கள் இணைப்புக்கு வர வேண்டும். எங்கே வணக்கம். வணக்கம் ரதீஷ்.
5: வணக்கம். வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க?
5: நாலஞ்சு

0: மாட்டான் சொல்லாத மாட்டான்.
1: இதுல பாருங்க சொல்லாத பாட்டு இந்த மெயில் பாருங்க யூடியூப்ல இருந்து லிங்க் அனுப்பிருக்கோம்.
0: அனுப்பிருக்கீங்களா? நல்ல பிள்ளை. அப்ப சரி, இப்ப நீங்க
1: இது மற்ற பாட்டு அந்த பாட்டு
0: ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போது இந்த ஞாபகம் கட்டி காரன். சரி, அதுதான் உங்களோட பாட்டு இல்லையா?
1: அதுதான் பாட்டு, ஆனா வேற யாரையும் பாட்டு இருக்கு சொல்லி கொடுக்குறேன்.
0: சரி, இது உங்களுக்கு சரியா? ஏதோ ஒரு பாட்டு ஒன்ன பிடிச்சிருங்க, விட்டா மற்றவங்க எடுத்தா கொடுக்க முடியாது. சரியா?
1: ஆமா.
0: சரி, எங்க சொல்லுங்க பாக்கலாம், எழுதி பாப்போம். அங்க
1: என்னது
0: என்ன என்ன பாட்டு நீங்க அனுப்பி இருக்கிறீங்களா எனக்கு?
1: மெயிலுக்கு அனுப்பிடுங்க.
0: சரி, அத ஒளிபரப்பி அப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துடலாம். இல்லாதவங்களுக்கு பட்டாவி அண்ணாவுக்கு இல்ல. சரி, உங்களை ஒரு ஞாபகம் சொல்லுங்க பாக்கலாம். மறக்க முடியாத ஒரு ஞாபகம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே சொல்லுங்கிறது. மறக்க முடியாது, அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் வந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு விடயம். நிறைய இருக்கு. பைக் தான், ஆக்சிடென்ட் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அடிக்கடி. அது முன்பும் நீங்க சொல்லி இருக்கீங்க, நாய் குறுக்க போனதால.
1: அது எனக்கு டெய்லி வரும் அந்த ஞாபகம்.
0: எதுக்கு நீங்க பைக் எடுத்து ஓட ஆரம்பிக்கும் போது வரும் இல்லையா? அப்ப நல்லது ரதி, இன்னைக்கு ஏதோ தூங்காம இருந்து வந்துட்டீங்க.
1: காட்டிலிருந்து
0: தான் பேசுறேன். வளிமண்டலங்கள் மிருகத்துக்கு மேல போய் பேசலாம் யோசிக்கிறீங்க? சொல்ல முடியாது, ஐடியா போட்டு வச்சிருப்பீங்க. இப்ப எல்லாரும் இந்த கொரோனா வைரஸ் வந்தது இல்ல, அதனால சில பேர் என்னட்ட இப்ப தொலைபேசியில பேசும்போது எங்கதான் நாங்க போறது, இனி காட்டுக்கு தான் போன, காட்டுலயும் ஏதாவது மிருகம் இருக்கு.
1: கொரோனா வந்ததுனால எனக்கும் ஒரு சந்தேகம் மட்டும் அப்படி கேட்டு.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஒரே ஞாபகம் என்று ஒரு பாட்டு இருக்கு.
0: ஒரே ஞாபகம், ஒரே ஞாபகம். என்ன படம் அது?
1: அது பாட்டுக்கு இடையில வந்து நினைக்கிறேன், மின்னலை திரைப்படம்.
0: ஒரே ஞாபகம் இருக்கிறது, இருக்கிறது மின்னலை படத்திலயா?
1: ஓ, அப்படி இருக்கு நினைக்கிறேன். அதெல்லாம்
0: நிமிர்
1: படம்
0: கேட்டுருக்கேன்.
1: ஞாபகம் இல்ல,
0: இல்ல அதுல இல்ல. மின்னலே படத்துல என்ன பாட்டுல இருக்குன்றீங்க ஞாபகம்?
1: நிமிர் படத்துல இருக்குது. எப்போதும் உண்மையில் ஞாபகம்.
0: என்ன படத்துல? நிமிர்.
1: ஆமா, நிமிர்.
0: நிழல். என்ன படம் சொல்லுங்க?
1: நிமிர். என்னை
0: நிமிர், நிமிர், நிமிர், நிமிர் படத்துலதான் நேற்று ஒரு பாடல் நான் எடுத்து வந்தது. நிமிர்
1: எப்போதும் உண்மையில் ஞாபகம். அந்த
0: எப்பொழுதும் உண்மையில் ஞாபகம், நிமிர்.
1: நல்ல பாட்டு தான்.
0: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு, ரெண்டு பாட்டு
1: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு,
0: ரெண்டு பாட்டு நல்ல பாட்டு. நல்லது ரதீஷ், மற்றவர் கண்டுபிடிக்கட்ட. நீங்க சோமா சொன்னா நீங்க கட்டிக்காரன், நீங்க சொல்லிட்டு போகணும். அவங்க எல்லாம் கஷ்டப்படாம வந்து டக்குனு பாட்டை கேட்டு போயிடுவாங்கல்ல.
1: பாட்டுக்கு இடையில இருக்கும், நிறைய இருக்கும்,
0: நிறைய இருக்கு பாடல்கள் வரும். பாடல்கள்ல இடையில ஞாபகம் நிறைய வருது. சொல், நிறைய பாடல்களுக்கு. ஆனா என்ன விடயம் என்றால், எல்லா பாட்டையும்
1: ஞாபகங்கள் வந்து சில ஞாபகங்கள் வந்து நமக்கு நல்ல விஷயத்துக்காக இருக்கிற ஞாபகம் இருக்குது,
0: கெட்ட விஷயம் நடந்த ஞாபகம்
1: வேற மாதிரி இருக்குது. இப்ப நான் வந்து இந்த ஆக்சிடென்ட் சொன்னது வந்து நல்ல ஞாபகம் தான். அது நம்ம லைக் நல்ல ஞாபகம் தான். அது பைக் எடுத்து போகும்போது எப்போ ஞாபகம் தருமில்ல, அதனால மெதுவா தானே போகும்.
0: மெதுவா போகும், ஆனா நடந்தது அது உங்களுக்கு கெட்டது தான். உங்களுக்கு
1: இல்ல நடந்தது கெட்டது, ஆனா அந்த ஞாபகம் இடையிடையில
0: வரும்போது நீங்க கவனமா ஓட்டும் இல்லையா பைக்க?
1: ஆமா ஆமா, அது வந்து ஒரு நாய் தான் அப்படி பைக்கு இடையில வந்து விழுந்து அந்த நாய் பார்த்தா மெதுவான போவோம்.
0: சரி, எப்பயாவது நாய் அப்புறமா இந்த இந்த அந்த நிகழ்வுக்கு பின்பாக வேற நாய் வந்திருக்கா குறுக்க?
1: நிறைய வந்துருக்கு, ஆனா நான் ஸ்லோவில் தான் போகுது, அதனால அதுல அடிக்க மாட்டேன் நாய். அப்படி நம்ம ஸ்லோவில் போகும்போது அதுக்கு மேல பட மாட்டோம்.
0: இப்ப பைக்ல போகும்போது ரதீஷ், பைக்ல போகும்போது சில பேருக்கு நாய் விட்டு திரட்டி இருக்கும் காலை கடிக்கிறதுக்கு இல்ல?
1: ஓ, அது இருக்கு, அது இருக்கு. அது என்ன, நான் சைக்கிள்ல போகும்போது
0: வந்திருக்கு. அந்த நேரம் நீங்க காலத்துக்கு மேல பிடிச்சிருவீங்க, ஆனா நாய் அவ்வளவு தூரம் பாயும் இல்ல, தொங்கி பாயும் இல்ல?
1: இல்ல இல்ல, அது அந்த காலத்துல நாய்கள் எல்லாம் அப்படி, இந்த காலத்துல நாய்களுக்கு எல்லாம் மூளை வந்துருக்கு
0: பாஞ்சு பிடிக்கிறது. நல்லது ரதீஷ், நன்றி நன்றி.
1: இல்ல நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அன்புறவர்கள், நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும், அங்கே காற்றலையில் இணைந்து கொள்ளும் உங்களுடைய கணபதி அண்ணாவை சந்திக்கலாம் நீண்ட நாளுக்கு பின்பாக. வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். எனது அவர்களை எப்படி இருக்கின்ற சாப்பாட்டி வச்சுக்கலாம்?
0: நல்ல சுகமா இருக்கா? சாப்பாடு தான் இல்ல, நீங்க வருவீங்க கட்டி கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா நீங்க லேட்டா வந்துட்டீங்க அண்ணா. தங்கச்சி கட்டி கொண்டு வந்திருக்கா ஏதாவது உப்பு?
2: இல்ல மாலை போகுதா இரவு போகுதா உங்க ஊர்ல?
0: இங்க பகல் சரியா 12 மணி 3 நிமிடம்.
2: வெரி குட், ஓகே. பகல் நேரம் வாங்க, உங்களுக்கு மாற்று அனுபவம். இன்று ஒரு பிஏபி பத்தி யாரும் தெரியுமா?
0: யாருடையது அது? எங்களுடைய
2: இல்ல, இன்னைக்கு நம்மளுடைய அன்பு உறவு என் உடம்பு தம்பி ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சென்னிமலை ஜெகதீசன்.
0: சென்னிமலை ஜெகதீஷன், அவர் அடிக்கடி இணைஞ்சா தான் நீங்க எங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கு. அவரு இணைகிறது குறைவல்ல. இப்ப அதாவது ஒரு முறை வந்திருக்கிறாரு, வந்து தாத்தான்னு சொல்லி இருக்கேன். அது போக தாத்தா போன போக்குதான் இணைஞ்சிருக்கிறீங்க நிறைய தரம். அப்ப உங்க அண்ணன் என்ற அந்த உறவோடு நாங்க எங்கட குடும்பத்துல சேர்த்து கொண்டோம். ஆனா கணபதி என்று இப்ப கண்ட உடனே அது எங்களுடைய அண்ணா என்றதை நாங்க டக்குன்னு பிடிக்கிறோம்.
2: இல்ல இல்ல, நீங்க எப்ப வரீங்க தெரியுமா? திடீர்னு உடம்பு சரியில்லை போயிட்ட பாவம் உங்களுக்கு மாஸ்க் போயிருது. எப்ப வரீங்க? எப்ப போயிட்டு இல்ல இல்ல, பாட்டா ஓடிந்து இருக்கு. எனக்கு என்ன பண்ணுங்க, உங்க குரல் கேட்டதான் ஓடி இருந்தேன், பாஞ்சு ஓடி இருந்தேன்.
0: அண்ணா பாட்டான்னு சொல்லக்கூடாது அண்ணா, எனக்கு அது அது தவறு. எங்களுடைய வானொலியில எப்பொழுதும் ஒரு அறிவிப்பாளருடைய நிகழ்ச்சி அவருடைய தொகுப்பில் தான் போய்கொண்டு இருக்குமே ஒழிய மற்ற வானொலிகள் போல பாட்டு மட்டும் ஒளிபரப்பிய காலங்கள் இல்ல.
2: அதுக்காக ஒத்துக்கிறேன், ஒரு 50-70% ஓகே. சம்டைம்ஸ் தான் அப்படி போகும் நினைக்கிறேன். 70% ஏதோ பக்தி பாட்டு ஏதோ ஏதோ நல்லதா பெயின் தான் இருக்கு.
0: அண்ணா மீண்டும் தவறு விடுறீங்க. வானொலிய நீங்க உன்னிப்பா கேட்க இல்லையன்றதான் அர்த்தம். என்னன்னா எங்களுடைய வானொலியில ஒரு அறிவிப்பாளர், ஒவ்வொரு மனத்தியாலத்துக்கு இருக்கா ஒரு அறிவிப்பாளர் தொகுப்பு வழங்கி கொண்டே இருப்பார். அவருடைய குரல் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும். பாடலை தொடர்ச்சியாக எடுத்து வந்த காலம் இல்ல. நான் எப்பொழுதும் சொல்லி இருக்கேன், ஒரு முன்பொரு முன்பொரு காலம்
2: 24
0: மனத்தியாலும் ஆள் இருக்காங்க.
2: சந்தோஷம் சந்தோஷம், நான் கேக்குறது என்
0: தப்புதான். ஒரு நிமிஷம் எனக்கு தாங்கண்ணா. கல்யாணி அம்மா எனக்கு அவ மட்டுமல்ல, இந்த வானொலியில வந்து உருவாகி மற்ற வானொலிகளுக்கு போறவர்கள் தான் நிறைய.
1: ஐயோ என்ன
0: பண்றது, என்னது சாவக்கேடா?
2: உங்ககிட்ட கத்துன குதிரை வீட்டு போயிருவேன் அது சொன்னேன். நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம வாழ நிகழ்ச்சிக்கு அதை சாப்பிடுறேன். நீங்க வளர்த்து விட்ட வளர்த்துக்கிற மாதிரில பயமா எகிரி போறேன்.
0: இல்ல இல்ல இல்ல, அப்படி சொல்லக்கூடாது, அதுக்கு நான் ஒத்து வர மாட்டேன். எந்த மார்பில யாரும் பாயவும் இல்ல குத்தவும் இல்ல. அதாவது இங்க உருவாகினவங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு இப்ப மொன்றியல்ல ஒரு விழாவுக்கு என்ன அழைச்சிருந்தா ஒரு ஸ்டேஜுக்கு போனா நான் உருவாக்கிய அறிவிப்பாளர்கள் பல என்ன கண்டா இப்படி நீராக அப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க அந்த உங்களாலதானே நாங்க ஒரு அறிவிப்பாளரா வந்தோம். ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணி ஹோஸ்டிங் செய்யற பிள்ளை கூட சொல்லும் என்ன மீரா அம்மாவாலதான் மீரா அக்காவாலதான் நான் உருவாகினது என்று சொல்லுவார்கள் அறிவிப்பாளர்கள். அதனால இதுல எந்த கவலையும் எங்களுக்கு இல்ல, நான் கவலைப்படுறதும் இல்ல. வந்தவர்கள் வரலாம், நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ளலாம், போறவங்க போகலாம். ஆனா
2: ஒரு பாட்டு இல்ல ஒரு பாட்டு இருக்கு ஞாபகம், வந்தவர்கள் வாங்க மற்றவர்கள் வருகன்ற மாதிரி அந்த பாட்டு கேட்ட மாதிரி.
0: ஆனா ஒரு சின்ன கவலை என்னண்டா, அந்த இரவு பகலா விழிச்சிலிருந்து அவர்களை உருவாக்குவோம் நாங்க. யார் அப்படி செய்யறாங்களோ இல்லையோ நான் உருவாக்குறது. அதாவது ஒரு தொலைபேசி செலவுகள் செய்து சில நேரம் இப்பதான் இந்த வாட்ஸ்அப் வந்துருச்சு, தொலைபேசி தனிப்பட்ட முறையாக அதுவும் செலவு சரியா இருக்கும் சொல்லிக் கொடுப்பது, இந்த மாதிரி எடுத்து வாங்கோ இப்படி செய்யுங்கோ மற்றது ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்கும் போது மிக செலவுகள் வரும், மற்றது இரவு விழித்திருந்து சொல்லித்தரும் தன்மை வரும். ஆனா அதை அவர்கள் மறக்காம இருந்தால் அதை அவர்களுக்கு கடவுள் கொடுத்தது. ஆனா அவர்கள் மற்றது இன்னும் ஒரு விடயம், மற்ற வானொலியை விட போல நீ அங்க போக கூடாது, நேர்கள் அங்க போக கூடாது, மற்ற வானொலிக்கு போக கூடாது, நிகழ்ச்சி கொடுக்க கூடாது. அந்த ஆனா ஒழிச்சு போக வேண்டிய அவசியமும் இல்ல. மற்றது இன்னும் ஒரு விடயம், நான் அங்க போயிட்டா இங்க வராம இருக்கணும்ன்ற தன்மையும் இல்ல. அது அந்த வானொலி போய் இல்ல இல்ல அந்த மற்ற வானொலியில அவர்கள் கடமையாட்ட தொடங்கினாலும் இங்க வரக்கூடாதுன்னு அவர்கள் சட்டம் போட்டா மட்டுமே ஒழிய அவர்கள் வரமாட்டார்கள். இங்கு வராதீங்க என்று சொல்லுகிற தன்மை என்னிடம் இல்ல. நீங்க வரலாம்
2: போகலாம்,
0: நேர்களாக வந்து போகலாம். ஏன்னா அவர்கள் எல்லாரும் நேர்களாக வந்தவர்களும் அறிவிப்பாளராக மாறுகிறார்கள். மெல்ல மெல்ல செதுக்கி செதுக்கி மாத்துகிறோம், எடுத்த உடனே அறிவிப்பாளரா இன்னும் பூரணமாக. இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் அண்ணா, நான் கூட முழுமையான ஒரு அறிவிப்பு துறையில நன்றாக அறிவிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. இன்னும் நான் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கு அறிவிப்புல. நான் ஒரு பெரிய
2: வாய்ஸ்
0: நல்லா இருந்தாலும் இல்ல நான் சொல்றேன் அண்ணா, கொஞ்சம் நான் சொல்வதை படி அழுத்தி செல்ல விரும்புகிறேன். நான் கூட வளர்ந்த ஒரு பெரிய அறிவிப்பாளர் அல்ல. கற்பருக்கு இன்னும் நான் பேச்சு வருவதற்கும் என்னை செதுக்குவதற்கும் நிறைய நாட்கள், நான் இறந்தாப்புறவும் உருவாகுவேனோ தெரியாது. ஆனால் கொஞ்சம் கற்றுக்கொண்டோடனே நான் ஒரு அறிவிப்பாளர் என்ற தரக்கணும் எந்த அறிவிப்பாளருக்கும் வரக்கூடாது. அறிவிப்பு துறையில கலையில இருக்கிறவங்களுக்கு வரக்கூடாது எந்த கலையில
2: இருந்தாலும்
0: என்று சொல்லிக்கொண்டு. சரி அண்ணா, நீங்க ஞாபகம் பண்ற பாட்டு சொல்லுங்க முதல்ல.
2: சொல்றேன் உடன்பா தம்பி சென்னிமேஜன் அவருக்கு பிறந்தால் அவர் இந்து போய் என்றும் செல்வ செழிப்போய் நோய் நோயாம இருக்கணும் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி, அதாவது எங்க குழந்தை வீரர்கள் மாவட்டம் விருச்சி பெரும் மரபு மரகதாமி தமிழ் மரகமதி வேண்டி பார்த்தோம். அம்பு விலங்குகள் பி எல் கணபதி இசையாசிரியை ஜீராஜலட்சுமி பொறியாளன் ஜி சிவசங்கர் அப்புறம் மீரா அம்மா மற்றும் நம்மளுடைய எம்டிஆர் பண்புகளுக்கு அனைத்து சகோதர சகோதரிகளும் அனைத்து ஆர்ஜிக்களும் அடுத்த தொகுப்பாளர்கள் தொகுப்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னுடைய உடன்பிற நண்பரும் தம்பியும் அவரை வாழ்த்தி எனக்கு இந்த அவருக்கு வந்து டைம் இருந்தா இந்த இந்த பாட்டுக்கல சட்டம். நான் ஒரு கோவில் நீ ஒரு தீபம், உன்னை தேடி நான் வந்தேன், உன்னை இங்கு நான் முக்கண்டேன், உன்னால் இன்று வாழ்கின்றேன். மலேசியா வாழ்த்தணும் எப்பவுமே பக்காவா படம் செமையா இருக்கும். அது நெல்லிக்கணி நினைக்கிறேன், நெல்லிக்கணியே சத்தமா தெரியல, பட் நல்ல பாட்டு, நட்புக்கு ஒரு நட்புக்கு பறைசாற்றும் நல்ல பாட்டு. அந்த பாட்டை தயவுசெய்து நிகழ்ச்சி முடிவுக்குமே போடுங்க. இப்ப ஞாபகம் தானே,
0: ஞாபகத்துல பாட்டு சொல்லுங்க, அதுதான் இன்றைய நிகழ்ச்சியுடைய சொல்.
2: யாருன்னா பாடுறது தெரியாது, ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அந்த பாட்டு இருக்கு.
0: அது அது சொல்லிட்டாங்க, அது சொல்லிட்டாங்க.
2: ஓகே, ஞாபகத்துல என்ன இப்படிதான் புதி போட்டினப்பா. ஐயோ ஞாபகம் ஞாபகம் இல்லையோ கண்ணே, ஞாபகம் இல்லையோ ஒரு பொன் மாலைகள் போனது, அதில் என் ஆசைகள் என் மனம் பாடும் பாடல் ஞாபகம் இல்லையோ பாட்டு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி அந்த பாடத்தை சொல்லுங்க அண்ணா. அந்த பாடல் நான் கேட்டிருக்கிறேன்.
2: ஞாபகம்
0: இல்லையோ ஒரு பொன்மானை.
2: ஞாபகம் இல்லையோ கண்ணே, ஞாபகம் இல்லையோ பல பொன்மாலைகள் போனது. ஜேசஸ் என் ஆசைகள் உயிர் மனம் பாடு. நல்ல பாட்டு.
0: நல்ல பாடம் வந்து எடுத்துருக்கீங்கண்ணா. நீங்க கெட்டிக்காரன், நீங்க வணக்கம். யார் பேசுறீங்க?
3: ஜெய் ஸ்ரீராம். அறந்தாங்க கருப்பையா பேசுறமா?
0: ஜெய் ஸ்ரீராம். கருப்பையா, நீங்க ஒரு நாள் வந்து மூன்று நாள் காணாம போய் இப்ப திரும்ப வந்திருக்க, அப்படியே இணைப்புல இருங்க ஒரு நிமிஷம், அமைதியா இருக்க. அண்ணாவை சந்திச்சுட்டு
3: வர்றேன்.
0: சரி, எங்கே கணபதி அண்ணா?
2: என்ன பதிவு பண்றேன்? சரியா
0: பதிவு பண்ணுங்க. சரி, இப்பொழுது ஒரு நிமிஷம் சாவகாமி அப்படியே நீங்க இணைப்புல இருக்க வேண்டும். முதல் கண் எங்களுடைய சென்னிமலை ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அன்போடு தாத்தா என்று அழைத்திருந்தோம் உங்களை. எப்பொழுதும் நீங்கள் எங்கள் வானொலிக்கு வந்தா நீங்க தாத்தா தான். சென்னிமலை ஜெகதீஸ்வரன், உங்களுக்கு எத்தனை வயது என்று தெரியாது, ஆனா நாங்க எங்கிற வானொலியில உங்களுக்கு 100-150 வயதா இருந்தாலும் நாங்க சின்ன பிள்ளையாத்தான் பாவிப்போம். அதனால செல்ல குழந்தை எங்களுடைய அன்பு தாத்தாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களை அன்போடு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அவர்களோடு சேர்ந்து மொண்டிய தமிழ் வானொலி நேர்கள் உறவுகள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று சுகமாக வாழ நாங்கள் எங்கள் கண்ணன் நலன் வேண்டி வாழ்த்துகிறோம். சாவுமி நீங்கள் அப்படியே இருந்து கொள்ளுங்க. பக்கத்துல கருப்பையா எப்படி இருக்கீங்க?
4: அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா. எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புற்று பரந்தாமன் பால்கடையில் பள்ளிகொண்டுள்ள பரந்தாமன் திருவருளால் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ எல்லாம் வல்ல பெருமாளை ஏந்தி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம்.
0: சூப்பர், உங்களோட குரல் தான் குரல் இப்படி எல்லாம் இருக்கேன். சரி,
4: ராம நாமத்தை கேட்டோர் எவனோ எவரோ பூமியில் அவரே பாக்கியவா.
0: அவர்தான் நிச்சயம். சரி கருப்பையா, மூன்று நாளா எங்க உங்களை காணல?
4: வைஃபைல கொஞ்சம் பிரச்சனைமா, வைஃபை சரியா கிடைக்கல.
0: எல்லாருக்கும் வாய்ப்பு பிரச்சனை தானுங்க, உங்களுக்கும் வாய்ப்பு பிரச்சனையா போச்சு.
4: அதனால வந்து உங்களுடைய அந்த திருக்குறளை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா போச்சு.
0: கருப்பையா, உங்களுக்கும் வாய்ப்பு பிரச்சனையா?
4: பாட்டுக்கு இடையில வரலாம் ஞாபகம் வரலாம். இது வந்து அந்த அதாவது வந்து எங்கே நிம்மதி, அதுல வந்து சிவாஜி கணேசன் படம் நினைக்கிறேன். அது வந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ
0: சொல்லிட்டாங்களே,
4: சொல்லிட்டாங்க
0: புதிய பறவை படம் சொல்லிட்டாங்க.
4: புதிய பறவை. ஆமா
0: அது சொல்லிட்டாங்க.
4: அது வந்து எங்கே ஞாபகமா?
0: ஞாபகம் இடையில எல்லாம் வரலாம். எங்க ஒரு பாட்டு தெரியலாம்
4: வந்தது, அதுவும் வந்து நண்பர்கள் சொல்லிட்டாங்க உங்களுக்கு.
0: அதானே. சரி, உங்களுக்கு மறக்க முடியாது ஞாபகம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
4: மறக்க
0: எப்பவும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு ஒரு விடயம் உங்களுக்கு மறக்க முடியாது.
4: எப்போது ஞாபகத்துக்கு வந்திருக்கக்கூடிய விடயம் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது என்ன அந்த விடயங்கிறது எந்த சம்பந்தமா
0: எது சம்பந்தமாயும் பரவாயில்ல, உங்களுக்கு மறக்க முடியாம அடிக்கடி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு விடயம் சொல்லுங்க.
4: அடிக்கடி மறக்க முடியாம அடிக்கடி ஞாபகத்துக்கு வர்ற வந்து இறை நாமம் தான்.
0: இறை நாமம் அது சூப்பர், இதுக்கு மேல இதுக்கு மேல வார்த்தையே இல்ல. அப்ப இப்ப பாட்டு
4: பகவானுடைய நாமத்தை, பகவானுடைய நாமத்தை தவிர வேறு எதுவும் அடிக்கடி சிந்தனை வராது
0: வராது. சரி இப்ப இதுக்கு மேல பாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க? இப்ப நாங்களா எடுத்து போடவா அல்ல நீங்க எழுதி விடுறீங்களா? நீங்க குரூப்ல இருக்கிறீங்களா கருப்பையா?
4: நான் தான் வந்து அன்னைக்கே வந்து அட்மிஷன் போட்டுட்டீங்களா?
0: போட்டுட்டீங்க. அப்ப இந்த குரூப்ல எழுதுங்களே நீங்க
4: அட்மிஷன் போட்டீங்க. நான் அது ஏற்பாடு அதாவது வந்து பாட்டு என்ன பாட்டுங்கிறது உங்களுக்கு நான் அது நம்ம அதுக்கு திடீர்னு சொல்ல முடியல.
0: நீங்க எழுதி விடுங்க, எழுதி விடுங்க, எழுதி விடுங்க. அல்லாவிட்டா நான் எடுத்து வர்றேன் ஒரு பாட்டு உங்களுக்காக ஞாபகம் உண்டு.
4: கண்ணன் பாட்டு எடுத்து போடுங்கம்மா.
0: கண்ணன் பாட்டுல ஞாபகமான பாட்டு பாக்கலாம், எடுத்து வர்றேன்.
4: கண்ணன் பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். பகவானுடைய பாட்டை போடுங்க, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை போடுங்க.
0: அதுல ஞாபகம் வர இல்லையே, சட்டம் எல்லாருக்கும் சட்டம் எல்லாருக்கும் உண்டு இல்லையா? ஞாபகம் வந்து சொல்லு வரணும் இல்ல,
4: ஞாபகம் சொல்லு வரணும். நீங்க போட்டு எடுத்து போடுங்க.
0: சரி நல்லது, நன்றி கருப்பையா. நன்றி
4: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஷாகுல் ஹமீத் வாங்க, இன்றைக்கு பிறந்த நாளுக்கு ஒரு துண்டு கேக் அனுப்பல தர.
5: எனக்கு கிடைக்கல,
0: எனக்கு தெரியும் நீங்க இந்த இப்படி ஒரு ஒரு சோகமான பாட்டு ஒன்று பாடுவீங்க.
5: உங்களுக்கு லட்டு வேணுமா?
0: ஏங்க லட்டு தான் அது மறந்து பெருக்கம்பளத்தோட இருந்தீங்க, இப்ப லட்டுக்கு தெரியும்.
5: இல்ல உங்களுக்கு லட்டு வேணும் கேட்டேன். இந்த பாடல் கேட்டாங்களா? அந்த அந்த நாள் ஞாபகம் ஞாபகம் இல்லையோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குல்ல, அதுதான் வரமாட்டேங்குது. ஞாபகம் இல்லையோ கவுந்தர் கவுந்தர் யாராவது கேட்டுட்டு இருந்தாங்களா வந்து சொல்லுவோம்.
0: இப்ப மாமா ஒன்று சொல்லி இருந்தார் இந்த பாட்டை யாருக்கும் கொடுக்க கூடாது.
5: என்ன பாட்டு அது?
0: அந்த பாட்டை நான் இப்ப ஒளிபரப்பி போட்டு நிப்பாட்டிட்டேன். அது நீங்க இருக்கிற அந்த வாட்ஸ்அப்ல இருக்குது. அப்ப அதுவும் ஞாபகம் இல்லையோன்னு தான் தொடங்குது. மற்றது இன்னும் ஒரு பாடல் ஞாபகம் இல்லையோ பெண்ணே பல பொன் மாலையு எங்களுடைய அண்ணா கேட்டிருக்கார். மற்றது ஞாபகம் இல்லையோண்டு ஆண்டாள் அம்மா உண்டு சொல்றேன்னு போனா போக்குதான் இப்ப வருவா அவ. அப்ப நீங்க சொல்ற ஞாபகம் இல்லையோ என்ன பாட்டு? இந்த பாட்டா? ஞாபகம் இல்லையோ உன்னை கண்டதும் காதல் கொண்டதும் அந்த பாட்டா?
5: அது இந்த பாட்டு கேட்டுட்டாங்களா?
0: எது
5: நீங்க பாடுற பாட்டு?
0: இது கேட்கல என்ன காதல் வேண்டாம்.
5: அதே பாட்டு தான், அந்த பாட்டை கொடுத்துருங்க.
0: கன்னியாவனுங்க அப்புறம் கன்னியாவனுங்க கன்னியாவனுங்க வந்தீங்க பாத்தீங்க நல்லா போட்டு வச்சிருந்தா, அதாவது போட்டு சாப்பிட சொல்லி சொல்ல நீங்க என்னன்னா நீங்க போட்டு வச்சிருந்த யாருக்கோ போட்டு வச்சிருந்த தட்ட இது நல்லா இருக்குன்னு தூக்கிட்டீங்க. சரி அந்த பாட்டை கொடுக்கலாம் உங்களுக்கு.
5: அப்புறம் எல்லாம் ஞாபகம் சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க. இப்போ வந்து என்ன ஒரு போன வாரத்துல ஒரு மறக்க முடியாத இது என்னாலுமே மறக்க முடியாது அது
0: என்னால
5: அப்படின்னு நான் வந்து இங்க என்ன போற பஸ்ஸுக்கு என்னட்ட பாஸ் இருக்கு. அந்த பஸ் பாஸ்ல நான் ஒரு இடத்துக்கு பயணம்
0: செஞ்சேன்.
5: அந்த பாஸ் பாஸ் பயணம் செஞ்சுட்டு நான் என்னுடைய இறங்கி வந்து இடம் வந்துருச்சு. நான் இறங்கி போயிட்டேன். போய் போயிட்டு பாக்குற இறங்கிட்டு ரொம்ப பாக்குற பஸ் பாச காணல. அந்த பஸ் பாச திரும்பி அதை எடுக்க முடியாது. அதோட போனதுதான் அதுக்கப்புறம் நான் அந்த நான் பயணித்த ரோட்ல மட்டும் நிறைய ஒரே நம்பர்ல நிறைய பஸ் போகும். ஒரு 200 பஸ் அப்படி போகும் அந்த ரோட்லயே. ஒரு ஏன்னா ஒரு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கும். சரி இப்ப போயிடுச்சு, சரி இதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக வேண்டிய போயிட்டு திருப்பி ஒன் அவர் கழிச்சு திருப்பி நான் பஸ் ஸ்டாண்ட் வந்து சரி அது முடிச்சு சரி இது போயிட்டு இது பண்ண முடியாது வேற எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தேன். நின்றுட்டே இருக்க அதுக்கப்புறம் ஒரு பஸ் வந்துச்சு, அதுல ஏறல திருப்பி அடுத்த பாக்குறேன், அடுத்த நான் அந்த டிரைவர் தெரியுது, நான் போன பஸ்ஸே திரும்பி வருது தெரிஞ்சு அந்த பஸ்ல ஏறிட்டு அத திருப்பி அந்த பஸ்ல ஏறினேன். ஏறிட்டு இது மாதிரி எனக்கு பஸ் பாஸ் அப்படின்னு பஸ் பாஸ் புதுசா இல்ல நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னா உடனே எடுத்து என்கிட்ட கையில
0: கொடுத்தேன்.
5: அது நான் ஒன் அவர் நான் போயிட்டு ஒன் அவர் ரெண்டு அவர் கழிச்சுதான் வந்தேன், கரெக்டா அதே பஸ் வந்தது.
0: இதுல இருந்து என்ன தெரியுது
5: எடுத்து பயன்படுத்திக்கலாம், அந்த பஸ் பாஸ் அதுல பேர் இருக்காது ஒண்ணு இருக்காது, யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனா யாரும் எடுத்து குடுத்துட்டாங்க, அவர் டிரைவர்ட்ட கொடுத்துருக்காங்க, அந்த டிரைவர் வச்சு கரெக்டா அதே பஸ்ல போயிருந்தாரு. ஆனா வந்து அவரு என்ன ஒரு டிரைவர் செயலா இருக்குமோ அப்படித்தானே நம்ம அப்படித்தானே நினைக்க சொல்லுது.
0: இதுல இருந்து என்ன தெரிய தெரியுமா, ஒரு பொருளை உங்களால பாதுகாக்க முடியாது, பஸ்காரன் பாதுகாப்பான், அதனால அவருடைய
5: இல்ல அப்படி இல்ல, நம்மளுடைய இது எப்படி இருந்தாலும் நமக்குள்ள வந்து சேர வேண்டியது நமக்கு வந்து சேரும்.
0: உண்மையாக அதாவது உண்மையாக நியாயத்தோடு நீங்கள் சேகரித்து வச்சிருக்கும் எந்த பொருளும் உங்களை விட்டு போகாது அப்படித்தானே?
5: அப்படிதான்
0: அப்படித்தான். என்ன ஏதோ யோசிக்கிறீங்க, அங்கால ஏதோ ஞாபகமா பாத்துட்டீங்களா? இத
5: புரியல,
0: அங்கால ஏதோ ஞாபகமா பாத்துட்டீங்களோ யோசிக்கிறேன் பக்கத்துல யோசிக்கிறீங்க
5: பக்கத்துல இல்ல அதுல நம்மளுடைய யாரும் நம்மளுடைய நேர்கள்
0: தான் என்ன செய்யறாங்க,
5: நம்மளுடைய நேர்கள் என்ன செய்ய அதே பாத்துருவோமே அப்படின்னு இல்ல நம்ம நேர்கள் இல்ல சரி இல்ல இடையில போன் வந்தது யாரோ நம்ம சந்தனராஜ் மாமா யாரோ யாரோ போன் அடிச்சு மெசேஜ் பண்ணிருக்காங்களான்னு
0: பார்த்தேன். பாத்தீங்களா என்ன உங்களோட ஞாபகத்தை பற்றி அவங்க எப்படி, அதான் உங்களோட கையில உண்டை நம்பி குடுக்கலாத போல இருக்கே, நீங்க தவற விட்டுறீங்களே, என்ன சாகுல் சத்தம் போடாம நிக்கிறீங்க, நீங்க மெசேஜ் பார்க்க போயிட்டீங்களா சாகுல், என்ன நடந்தது? ஆஹா அமைதியா இருக்காருங்க. சரி காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், திருப்புக்குடி விஜயகுமார். வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க விஜயகுமார், நலமா இருக்கிறீங்களா?
6: நலமா நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா
6: இருக்கிறீங்க.
0: என்ன ஒரு குரல் வித்தியாசமா இருக்குது, ஒரு ஒரு 20 வயது புள்ள பேசுற மாதிரி பையன்.
6: இல்ல இல்ல நீங்க எப்படிங்க, எனக்கு அந்த சோக நிகழ்ச்சி நேரத்துல எனக்கு உங்க மேல ஒரு பரிதாபம் ஒரு மன வருத்தம், அதனாலயே எனக்கு வர்றதுக்கு இதுவா இருக்கு.
0: அதெல்லாம் நான் மறந்து நான் உங்களோட பேசும்போது மறந்துடுவேன். சரி நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க
6: நலமா நலமா இருக்கீங்க? நலமா இருக்கேன்.
0: நலமா இருக்கிறீங்க?
6: நீங்க எப்படி நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கணும். ஞாபகம் உண்டு வருகிற பாடல் இடையிலேயும் வரலாம், அந்த ஞாபகம் உண்ட சொல் ஒரு பாட்டு சொல்லுங்க.
6: அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து ஏதோ நினைவுகள், அது ஞாபகம் வரணுமா?
0: ஞாபகம் உண்டு வரணும் பாருங்களேன். என்னையும் நீங்க சின்ன பிள்ளையாண்டு ஏமாத்த
6: பாக்கல வருது. ஆட்டோகிராஃப்ல ஏதோ ஒரு படம்
0: சொல்லிட்டாங்களே இல்ல ஆட்டோகிராஃப்
6: அப்படிங்களா?
0: பழைய பாட்டுகள் இல்லையா ஞாபகம்
6: இல்லையே ஞாபகம் இடையில வரும் வரிகள் ஏதாவது
0: இடையில வர எனக்கு எழுதி போடுறீங்களா நீங்க?
6: என்னமா
0: பாடல் கண்டுபிடிச்சு உடனே இந்த வாட்ஸ்அப்புக்கு எழுதி போடுங்க.
6: சரிமா சரிமா சரிமா
0: கண்டுபிடிச்சிருங்க. நலமா இருக்க நம்ம போவோம்.
6: நன்றி
0: நன்றி நன்றி.
6: ஓகே ஓகே நன்றி
0: நன்றி நன்றி. காட்டிலே நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அங்கே அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379. உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பை என்னால் பார்க்க முடியாது, ஏனென்றா மாமாவுடைய ஞாபகம் இல்லையோன்ற பாடல் அது ஒரு வித்தியாசமான அந்த பாடல் நான் கேட்கவில்லைன்னு நினைக்கிறேன். அந்த பாடலை தான் இங்கே கேட்கலாம்னு சிந்திக்கிறேன். பார்க்கலாம்

0: இந்த பாடல் யாரும் கேட்கல மாமா, அது நீங்க மட்டும்தான் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் கேட்கல இந்த பாடல், அதனால நீங்க பயப்படாதீங்க. எங்க ஆண்டாளம்மா, நீங்க காட்டலிக்கு வாங்க, உங்களுடைய பாடல் என்னன்னு பாக்கலாம். ஞாபகம் இல்லையோ என் தோழி, சூப்பர். சரி, அந்த பாடல் ஆண்டாளம்மா உங்களுக்கு எடுத்து வருகிறோம். இது ஒருவேளை இல்லை பாத்தீங்களா, அம்மாவே கண்டுபிடிச்சிருக்கிறார். பார்க்கலாம் அது என்ன பாடல் உண்டு. இது சந்திரவாஜி மாமா கேட்ட பாட்டுமா இருக்கு. வணக்கம் ஆண்டாள், ஆண்டாள் வணக்கம் ஆண்டாள். அம்மா ஆண்டாள் அம்மா என்ன
1: வணக்கம் மாமா.
0: வணக்கம். நீங்க கேட்ட பாட்டு தான் சந்திரவாஜி மாமா கேட்டாரோ தெரியல, பாக்கலாம். என்ன படம் அது? இருக்கு, நான் போட்டு
1: பாக்குறேன்.
0: சரியா? சரி, பாக்கலாம், நான் பாக்குறேன், எடுத்து வர்றேன். நன்றி நன்றி நன்றி அம்மா, நன்றி. இங்கே அன்பு உறவுகள் பலர் நீங்கள் இணைஞ்சீங்க, இணைகிறவர்கள்
2: எல்லாம்.
0: சந்திரராஜ் மாமாவும் அதே பாட்டு தான் கேட்டிருக்கார் என்று நினைக்கிறேன். ஆனா எங்களுடைய ஆண்டாள் அம்மாக்கு எப்படி இந்த ஞாபகம் இல்லையோ பாடல் வந்தது? சரி, எங்கே பார்க்கலாம். எங்களுடைய ராஜவேல் என்ன கேட்டிருக்காரு பார்க்கலாம்.
3: வணக்கம், வாழ்க வளர்க எங்கள் மீரா அம்மா, நலமாக உள்ளீர்களா? இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக ஒரு பாடல், ஞாபகம் என்று தூங்கும் பாடலை தெரிவு செய்துள்ளேன் அம்மா. இந்த நிகழ்ச்சியில் படம் இதயக்கணி பாடல், எங்கேயோ பார்த்த ஞாபகம் என் மேலே சாய்ந்த ஓவியம், எங்கேயோ பார்த்த ஞாபகம் என் மேலே சாய்ந்த ஓவியம், தெரிஞ்சிந்தோ மலர்காவியம். இந்த பாடலை கதம்பம் நிகழ்ச்சியில் விரும்பி கேட்கும் அன்பு நேயர்கள், காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு, விமலா ராஜவேலு, இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக இந்த பாடலை எம்டிஆர் எஃப்எம் வான் அலைகளில் தவழ விடுங்கள் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளர்க எம்டிஆர் எஃப்எம் வான்.
0: ராஜவேல், இந்த பாடலை எங்களுடைய முத்துவேல் வந்து கேட்டு விட்டு போய்விட்டார். நான் பரவாயில்லை, ரெண்டு பேருக்கு அந்த பாடலை எடுத்து வர்றதுக்கு எந்த சிரமமும் இல்லை. ஆண்டாள் அம்மா, நீங்க மீண்டும் இணைகிறீங்க, எங்க பாக்கலாம். ஏதோ சொல்லுவதற்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். காட்டிலைக்கு வாங்குவோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 5141 9239 அந்த தொலைபேசி இலக்கத்துக்கும். எங்கே வணக்கம் ஆண்டாள் அம்மா, வணக்கம் அம்மா, அம்மா அம்மா வணக்கம் அம்மா, அம்மா சொல்லுங்கம்மா, அம்மா அடேப்பா. ஓகே, வணக்கம் திருப்புக்குழி விஜயகுமார், சொல்லுங்க விஜயகுமார்.
4: வணக்கம்.
0: சொல்லுங்க.
4: ஒரு பாட்டு, ஒரு பாட்டு ஞாபகம் திரைப்படத்தில் மறந்துட்டேன்.
0: சொல்லுங்க, பாட்டு சொல்லுங்க.
4: கார்த்திக் ராஜா, கார்த்திக் கார்த்திக ரோஜா நடித்த திரைப்படம் அது. ஏதோ ஒரு பாட்டு உன் காதி கேட்கும்,
0: அது
4: ஞாபகங்கள் தால.
0: அது ரதீஷ்
4: கேட்டீங்க,
0: ஒரு 4-6 பேருக்கு முன்னால கேட்டுட்டேன்.
4: சரி சரி, பாட்டு ஞாபகம் வந்து சொன்னேன்.
0: இருந்தாலும் நான் உங்களுக்கு எடுத்து வர்றேன், உங்களுக்கு எடுத்து வர்றேன். இதுக்கு பாட்டுகள் நான் எடுத்து வர்றேன்.
4: நன்றி நன்றி நன்றி. எனக்கு
0: எங்கே அம்மா, அம்மா ஆண்டாள் அம்மா, அம்மா வணக்கம். அம்மா
5: வணக்கம், வணக்கம்
0: சொல்லுங்கம்மா, நீங்க என்ன பாட்டு சொல்லுங்கம்மா.
5: லைன் கிடைக்கலம்மா, எனக்கு லைன் கிடைக்கல ஒண்ணு, அப்பவே அனுப்பிச்சுட்டேன் அந்த பாட்டு.
0: சரி பரவாயில்ல, அது உங்களுக்கு மாமாக்கும் சேர்த்து எடுத்து வரலாம், நோ ப்ராப்ளம்.
5: ஹலோ
0: அம்மா, உங்களுக்கு மாமாக்கும் சேர்த்து எடுத்து வரலாம், நோ ப்ராப்ளம். சரியா?
5: பரவாயில்லம்மா,
0: கவலைப்படாதீங்க, ஞாபகம் இருக்கு, நீங்க கவலைப்படாம இருக்கணும். சரியா?
5: உங்கள்ட்டிக்கு
0: நீங்க இட்லியா வைப்பீங்க? வாரத்துல
5: நாலு நாள் இட்லி,
0: வாரத்துல நாலு நாள் இப்ப காலையா மாலையா இட்லி?
5: காலையில இட்லி, நைட்ல சப்பாத்தி.
0: அப்படித்தான் காலையில தான் இட்லி சாப்பிடுறேன் அப்படித்தானே?
5: ஆமா
0: ஆமா. ஏதோ ஒரு ஆசையம்மா, கிடைக்காத அந்த இட்லியை உங்களோட வாயால இட்லி என்னன்னு கேட்டுட்டு விடுறேன் அவ்வளவுதான். சரியாமா?
5: இல்ல இல்ல, நீங்க இந்த பக்கம் வரும்போது சொல்லுங்க. தூக்கு கட்டில இருந்துறேன்.
0: இப்படி எல்லாரும் தூக்கு கட்டியோட இட்லியோட மட்டும்தான் வந்திருக்க போறீங்க, அது மட்டும் தெரியும், அது மட்டும் தெரியுது. எல்லாரும் அம்மாங்க இட்லி தான் பிடிக்க முடியும். நல்லது அம்மா, நன்றி நன்றி நன்றி அம்மா.
5: ஏர்போர்ட் வந்தாலே சரவண பவன் வரல, இட்லி சூப்பரா இருக்குமே.
0: எல்லா இடங்கள்லயும் சரவண பவானுடைய இங்க இருக்குது, டொரண்டோல இருக்கு சரவண பவான் கடை, அங்க இட்லி அங்க சாப்பாடு சூப்பரா இருக்கும். அவங்க அவங்களோட எல்லா சாப்பாடும் நல்லா இருக்கும், அது குறை சொல்றது கொண்டுமே இல்ல, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. எத்தனை தடவை சாப்பிட்டாலும் அழுக்காத ஒரு சாப்பாடு சரவண பவான். நிச்சயமா அந்த பேருக்கு ஏத்த மாதிரி எந்த ஊர்ல நீங்க சரவண பவானுக்கு போனாலும் சாப்பாடு நல்லா என்றுதான் நான் சொல்ல முடியும். நல்லது, நன்றி நன்றி அம்மா,
5: நல்லா இருக்கும் சாப்பாடு.
0: நன்றி நன்றி
5: நன்றி நன்றி.
0: இங்கே கிருஷ்ணா, நீங்க இணைஞ்சீங்க கிருஷ்ணா, நீங்க காட்டிலேக்கு இணைய வேண்டும். சரி பார்க்கலாம். இப்ப நாங்கள் பாடல்களை ஒன்றொண்டா எடுத்து வரலாம். என்னுடைய கண்ணன் பாடலே ஒரு கொஞ்சம் பாடியதோட இருக்குது, அந்த பாடலை எடுத்து வந்து உங்களுடைய பாடலையெல்லாம் எடுத்து வரலாம்.

0: காய்ச்சலை இணைந்து கொள்ளும் எங்களுடைய மிட்டில்டா. வணக்கம் மிட்டில்டா, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கணும். நீங்க?
1: நான் நல்ல சுகமா இருக்கேன். இது யாரோ ஒரு சுகம் வந்து சொன்னாங்க, எங்களோட சோக செய்தின்னு சொன்னாங்க. என்னன்னு எனக்கு சரியா தெரியாது.
0: ஞாபகம் சொல்ற பாட்டு
1: எல்லாம் அதெல்லாம் நான் எடுக்கலக்கா. எல்லாருமே சொல்லிட்டாங்க உங்களுக்கு அழைப்பு எடுத்து எடுத்து நான் டயர்ட் ஆயிட்டேன். அப்ப உங்ககிட்ட ஒரு ஆள் சொல்லிட்டு போலான்னுதான் வந்தேக்கா. நீங்க மற்றவங்க பாடலோட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நன்றி.
0: நேரம் சரியாக இப்பொழுது 12:35, இந்திய இலங்கை நேரம் சரியா 11:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM. இங்கே வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
2: வணக்கம். நல்ல நன்றி.
0: சூப்பரா இருக்கு. நான் என்ன
2: பாட்டு சொல்லுமா
0: ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம். சூப்பர். நீங்க
2: முரளியில படம் என்ன உணர்வுதான் லவ் படம் தான்.
0: ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் இல்லையா? அது நல்ல
2: பாட்டு.
0: கண்ணே கட்டிக்கலாம். நம்ம புடிச்சு
2: நடத்தும் நாடகமே தூங்கும் போதும் தூங்கவில்லை ஞாபகமே. அப்படி வரும்.
0: நல்ல பாடல். அது அடிக்கடி வந்த ஒரு
2: பாடல்.
0: ஒரு மணி அடிச்சோன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வந்துருச்சு. அந்த காலத்துல இந்த காலத்துல
2: கொடுத்து
0: தராம விட்ட ரெண்டு ஞாபகம் வரும். நான் என்னுடைய பாடலை எடுத்து வருகிறேன். கண்ணனுடைய பாடல்.

0: ஆற்றலை இணைந்து கொள்ற எங்களுடைய ஸ்டீவன் ராஜ் வந்தவாசி. ஸ்டீவன் ராஜ் எப்படி இருக்கிறீங்க? ஞாபகம் இருக்கா எங்களை? எங்களை ஞாபகம் இருக்கா?
1: பாட்டு போட்டு நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு. எங்க தூங்கிட்டீங்களா நீங்க இப்பவே? தூக்கத்துக்கு சொல்ற நேரம் இல்ல. இப்ப பழைய மணி நீங்க பாயோட வழியில போக வேண்டி வரப்போகுது, அதனால நீங்க பாட்ட
1: சொல்லி பாட்டு
0: போட்டிருக்கீங்க. பாட்டு யாரும் கேட்காத பாட்டா போட்டுக்கீங்க? போட்டுக்கீங்களே அதுல போட்டிருக்கீங்க, அதுல ஒரு பாட்டு போட்டிருக்கீங்க. ஞாபகம் இருக்கிறதா அன்பே? ஞாபகம் இருக்கிறதா? அதா அன்பே ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்கிறதா? அப்படி வர இல்லையா? அப்படிதானே அந்த பாட்டு? ஞாபகம் இருக்கிறதா அன்பே ஞாபகம்
1: கேட்டிருக்காங்களா?
0: இல்ல ஒருவரும் கேட்கல, தப்பிட்டீங்க நீங்க.
1: இல்ல நாங்க இவ்வளவு நேரம் கேட்டுட்டே இருந்தா தேடி பிடிச்சி போட்டேன்.
0: தேடி பிடிச்சிட்டீங்க நீங்க. கெட்டிக்காரன். சூப்பர். அந்த பாட்டு கேட்கல.
1: நல்லா இருக்கு அந்த பாட்டு. ரொம்ப நன்றிமா, சந்தோஷமா.
0: நன்றி நன்றி. அடிக்கடி இறங்கி கொள்ளுங்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:42.

0: அது சரி இளவரசு, முதல்ல வந்து அதுல பாட்டு இல்லையம்மா, அவள பாட்டு இல்லையம்மா சொல்லி சொல்லி அழுவீங்களே. இப்ப நான் பார்த்த அளவுல இளவரசு ஒரு பக்கத்தால அனுப்பியிருக்கிற ஞாபகம் பாடல் நிறைய, மற்றது எங்களுடைய ரதீஷ் அனுப்பியிருக்கிறார், அது மட்டுமல்ல அப்பா சிந்தனை செல்வன் அனுப்பியிருக்கிறார். இளவரசு நீங்க தெரிவு செய்திருக்கிற பாட்டுகள் எல்லாம் பாருங்க எவ்வளவு கெட்டித்தன வேண்டு. மாமா ஏதோ இன்னொரு ஞாபகத்தை கொண்டு வந்துட்டார் பாக்கலாம், அது என்ன ஞாபகம் வேண்டு எங்க. மாமா அந்த பாட்டு ரதீஷ் கேட்டுட்டு போயிட்டார். மாமா என்ன மாமா, நீங்க தான் இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கிற பாட்டுல நீங்க ரெண்டாவது பாட்டு இன்னொரு ஆள் கேட்டுட்டாரு, என்ன செய்யலாம் மாமா. சரி இப்ப மாமா யோசிப்பாரு, நீ ஞாபகம் ஆனா நிறைய பாட்டு இருக்கு மாமா, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஞாபகமான ஒரு பாட்டுன்னு நாங்க எடுத்து வருவோம், நீங்க காட்டிலைக்கு வர மறக்க வேண்டாம். மற்றது ஷாவல் மாமி, நீங்க இணைஞ்சு நீங்க சச்சலா விடுபட்டீங்க, நீங்க காட்டிலைக்கு வாங்குவோம். இன்று உங்களுடைய செல்ல குழந்தை மகனுடைய பிறந்த நாள், எங்கேயோ பார்த்த ஞாபகம், என் மேலே சாய்ந்த ஓவியம், இதே தனியில அது கேட்ட பாட்டு. சரி விமலா ராஜவேல், உங்களுக்கு எத்தனையோ ஞாபகங்கள் வரும், நீங்க எடுத்து வாங்கோ அந்த பாடல்ல. மற்றது மயிலப்பட்டவை என்ன அனுப்பிக்கொண்ட மூன்றாம் புறை ஞாபகம் மட்டும் என்று தொடங்குற பல முன்பெரும் முன்பொரு காலத்திலே ஞாபகம் மட்டும், முன்பு ஒரு காலத்திலே அந்த பாட்டு சொல்றாரோ அது இல்லையே முறுக்க, அப்படியோ அதுல ஞாபகம் வருதோ தெரியல, எடுத்து வரலாம் அதுல இருக்குன்னு சொல்றீங்க. என்ன தெரியலையா என்று சந்திரபாபு பாடிய பாடலன்னு சொல்றீங்க. எங்க இளவரசு, வணக்கம் இளவரசு.
1: சொல்லுங்கம்மா, இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு?
0: என்ன தெரியுது, ஒரு குழந்தைக்கு நாங்க தட்டி கொடுத்தா தாங்க கண்டுபிடிக்கும்.
1: இல்ல அப்படி இல்லம்மா,
0: சொல்லுங்க.
1: தேடுமோ கிடைக்காது, ஒண்ணுமே இல்ல.
0: சூப்பர், நீங்க இப்ப பாருங்க எங்களுடைய யாரு பட்டாபியன்னா கூட ரெண்டு பாட்டு போட்டுக்க, என்ன தெரியலையா சந்திரபாபு பாடிய பாடலாம், அதுலயும் ஞாபகம் வருதான். மற்றது மூன்றாம் புறையில முன்பு ஒரு காலத்துல அந்த பாட்டுல
1: இருக்குன்னு
0: சொல்றேன், எனக்குண்டா இருக்கா தெரியல பாக்கணும். மற்றது ராஜவேலுக்கும் நாங்க ஒரு பாட்டு கொடுக்கணும். நாங்க பாக்கலாம், எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா நிறைய அனுப்பியிருக்கிறார், அதெல்லாம் அனுப்புன பாட்டு தான் எல்லாரும் திருப்பி திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. நான் அனுப்பியிருக்கிறேன் அனுப்பியிருக்கிறாங்க. சரி பார்க்கலாம், நீங்க எடுத்துருக்கீங்களே பாருங்க, சூப்பர். இப்ப தமிழன் பாரதி என்ன சொல்றாரு பார்ப்போமா, அவர் ஏதோ ஒன்று அனுப்பியிருக்கிறார்,
1: பார்க்கலாம்
0: அவர் என்னத்தை பேசுகிறார்.
1: அதுக்கு முன்னாடி பாரதி அண்ணா பேசுவதற்கு முன்னாடி அவர் பேசுவதாக ஒரு பதிவை நான் சொல்லிட்டுலாமா முன்னாடி?
0: சொல்லுங்க, அதைத்தான் எனக்கு அனுப்பியிருக்கிறாரா?
1: இல்லம்மா இல்லம்மா, பதிவுக்கு முன்னாடி தற்போது நம்முடைய வானொலியில் அப்படி ஒரு விளம்பரம் மாதிரி
0: என்ன சொல்லியிருக்கா சொல்லுங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொழியல் தமிழ் வானொலி வழங்கும் கதமம் நேரலை. இன்றைய கதமம் நேரலையில் அன்பு உறவுகள் ஞாபகம் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது நம்மோடு இணைகிறார் தருமபுரி மாவட்டத்தில் இருந்து தகடூர் கொடையூரான் பாரதி அவர்கள். அவர்கள் தரும் இந்த பாடலை என்னவென்று நாம் கேட்போமா?
2: அன்பு மீராம்மா வணக்கம்மா, உங்களுக்கு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பூக்கடை குமார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப பேசும்போது கூட மயிலை பட்டாபி ஐயா கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, பூக்கடைக்காரர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்க. நான் நினைக்கிறேன் அவர் தான் நீங்க சொல்லிருப்பீங்க, ஏன்னா அவர் தான் உங்களை பார்க்க வந்தாரு. அப்படி பார்த்து வருவதற்கு முன்பாகத்தான் உங்களை பற்றிய எம்டிஆரை பற்றி எங்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தினாரு. இந்த மாதிரி இணையத்துல வருது நீங்க கேளுங்க அப்படின்னு. ஏன்னா அப்ப நான் ஜியோ கையெழுத்து பேசி வாங்கின புதுசு, இந்த கையெழுக்க பேசி வாங்கின புதுசுமா அப்போ அவர் சொன்னாரு. அப்ப நானும் உங்களோட இணையத்துக்கு அப்ப 3 மாசம் வந்து இலவசம் வாங்கின புதுசுல, அப்ப உங்களோட நான் தொடர்பு கொண்டேன். தொடர்பு கொள்ளும் போது அப்பவே நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஊர்ல கேட்டு நான் என்னுடைய பதிவுகள் அனுப்பும் போது நிச்சயமா நீங்க பேசும்போது உங்க பதிவு கேட்கும் போது, உங்க குரல் கேட்கும் போது, நீங்க ஒரு அறிவிப்பாளராக வர்றதுக்கு நீங்க உங்களுக்கு தகுதி இருக்குது, முழு தகுதி இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க எனக்கு சொன்னீங்க. நீங்க முயற்சி செய்யறீங்களா, நீங்க இது பண்றீங்களா அப்படின்னு கேட்டீங்க. நிச்சயமா நீங்க அந்த இது இருக்கு அப்படின்னு. ஆனாலும் அப்ப நான் அது வந்து ஆசை இருந்தது, ஆனா அது என்ன ஏதுன்னு என்னால ஒன்னும் எனக்கு விளங்கல. அப்போ ரொம்ப ஒரு பரிச்சயமா அத உங்களோட ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பும் எனக்கு இல்லை. நீங்க யாரு, எப்படி உங்க குணம், என்ன பண்றீங்க அப்படின்றதும் தெரியாது. ஏதோ உலகத்துல நிறைய இந்த நெட்ல போனா நிறைய வானொலிகள் இருக்கு இணையத்துல, அத பத்தோட ஒண்ணு பதினொன்னாதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க சொன்ன வார்த்தை வந்து இந்த அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே, நமக்கு தகுதி இருக்குதா? அப்படி இல்லையே, நாம வந்து இப்படி இருக்குமே, நம்ம குரல் வந்து என்ன சொல்லுவது, இளையராஜா சொல்லுவாங்க கழுது குரல், அது மாதிரி நாம கழுது குரல் தானே, இளையராஜா குரலும் எனக்கும் கொஞ்சம் மின்னு அப்படிதான் இருக்கு. என்னன்னா அந்த ராகம் எனக்கு இல்ல, அவர் தாளமும் எனக்கு இல்ல, அவருக்கு ரெண்டும் இருக்கு. அதனால கழுது குரலாச்சு நமக்கு அந்த அம்மா அப்படி சொல்லிட்டாங்களே, ஒருவேளை நம்ம வந்து திருப்தி பெற்றது இப்படி சொல்லிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு உணர்வு.

0: இது இல்ல ஒரு நிலை நிறுத்தி என்னை உருவாக்கி நிறுத்துறது என்னை வந்து, அதாவது சொல்லுவாங்க கிராஜுவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டமளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு எனக்கு செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நேரில் முகமா பாக்கணும் எனக்கு ஆசை உங்க முகத்தை. பட்டாபி ஐயா சொன்னது போலதான் அவர் பார்த்துட்டாரு, நான் இன்னும் பார்க்க இல்லை, உங்களை பார்க்கணும், விரைவாக பார்க்கணும் அப்படின்னு. நாங்க குடும்பமா எங்க மனைவி, இரண்டு பெண் பிள்ளைகள், பூரதி பூம்பதி, என்னுடைய மகள்கள், மனைவி பூங்குடி, என் பேரு பாரதி. அதனால நாங்க எப்படியாச்சும் நாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்றது எங்க குடும்பத்துல இருக்கிற என் பிள்ளைங்களை கூட ஒரு ஆசை வச்சிருக்கிறாங்க, என் மனைவியும் அப்ப ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அது நிறைவேறும் நினைக்கிறேன். இது ஞாபகத்தை எனக்கு அந்த நாள் ஞாபகம், அன்னைக்கு அன்னைக்கு காரியமங்கலம் பூக்கடை குமார் நினைவுபடுத்திய மூலமா எனக்கு நீங்க எனக்கு அறிமுகமானீங்க. உங்க குரல் பதிவு கேட்டேன், நீங்க என்னை வாழ்த்துனீங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க தகுதியோட இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்னை தகுதிப்படுத்தி நிறுத்தி இருக்கிறீங்க. இதுதாம்மா என்ன என்னை மறக்க முடியாத அந்த நாள் ஞாபகம். இன்னைக்கு அந்த ஞாபகம் இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்குதுமா. மீண்டும் எந்த நாளோ உங்களை பார்ப்பது அந்த முகம், அதுதான் எனக்கு நல்ல நாள் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அன்பு இதயங்களுக்கும் நேய உறவுகளுக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் கோடையூர் அந்த தகடூர் தமிழன் பாரதி, தருமபுரியில் இருந்து.
1: அருமை அருமை, ரொம்ப அழகா சொல்லிருக்காரு, கேட்டீங்களா? அழகா சொல்லிருக்காரு,
2: நன்றி நன்றி.
1: அண்ணா சொன்ன வார்த்தைகள்ல வந்து இந்த நேரத்துல அவருக்காக ஒரு வாழ்த்துக்களை சொல்லியே ஆகணும். இந்த நேரத்துல அதாவது தமிழ் பேரை பாருங்க, அவர்களை மனைவி பெயரும் குழந்தைகளோட பெயரும் தமிழ் பேர்களாக வைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தமிழ் பேரில் வைத்தமைக்காக வாழ்த்துக்களை சொல்லியாரம்மா.
2: நிச்சயம், உண்மை. அவர் பேசிய பேச்சுல நிறைய விடயங்கள் எனக்கு அப்படி உருவாகி கொண்டு வந்தது. தொடக்கி வைக்கிற, எல்லாரையும் தொடக்கி வைக்கிற ஒரு இடமாகத்தான் எம்டிஆர் இருக்கிறது. முடிச்சு வைக்க நாங்க முடிக்கிறதில்லை. ஏனென்றால் உருவாகியவர்கள் இங்கு உருவாகி தற்செயலாக இல்லை, நாங்கள் இனி நிகழ்ச்சி செய்யவில்லை என்று தானாக நின்றாலும் கூட என் மனம் என்ன சொல்லும் என்றால், இவர்களுக்கு எங்காவது ஒரு இடம் கிடைத்திட வேண்டும், எங்காவது இவர்கள் இந்த இந்த இந்த கலையை கொண்டு வர வேண்டும், இதை தொடர வேண்டும், இதில் வளர்ச்சி பெற வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருப்பேன். இவர் இல்லாமல் போக வேண்டும் என்று நினைக்க மாட்டேன். ஏனென்றால் அது என்னாலே உருவாக்கப்பட்ட சிற்பம், அது இல்லாமல் போவது கவலைக்குரிய ஒரு விடயம். சரி, என்னட்டத்தான் அவருக்கு நிலையா நிக்க முடியலையே, எங்கேயாவது அவர் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். ஆனால் அந்த நினைப்பு எனக்கு எப்பவும் சக்சஸ் ஆகவே இருக்கிறது. அது யார் என்னை விட்டு வேண்டாம் நான் இங்க செய்ய நான் எடுத்து வர நிகழ்ச்சி என்று போயினாலும் கூட அன்பா இருப்பாங்க. நீங்க தான் உருவாக்குன ஒன்று முதலாவது. இரண்டாவது வேணாப்பா எனக்கு என்று சலிச்சு விட மாட்டார்கள். இன்னொரு இடத்தில் அவர்கள் தாவி தாவி எத்தனை இடம் போனாலும் அந்த கலையை விடாமலே எடுத்து வருவார்கள். இது நான் பார்த்த உண்டு. ஆனால் வளர்ந்து ஒரு பெரிய இடத்துல அறிவிப்பாளராக இருப்பார்கள். இந்த கனடா நாட்டில் இந்த மொன்றியல்ல அறிவிப்பு, மற்ற வானொலிகளில் அறிவிப்பு செய்கிற அறிவிப்பாளர்கள் அறுவாசை பெறும் மொன்றிய தமிழ் வானொலியில் ஒளிவாங்கியை பிடித்தவர்கள் தான். பெரிய பெரிய ஊடகங்களை உருவாக்கி இருப்பவர்கள் இப்பொழுதெல்லாம் அவர்களெல்லாம் என்னிடம் இந்த வானொலியில் இந்த ஒளிவாங்கி முதல் முதல் பேசியவர்கள் தான். ஏனென்றால் அந்த தன்மை, இப்ப என்னை விட்டு போய்விட்டார்கள், எனக்கு இப்படி ஒன்று செய்துட்டார்களே என்று நான் துன்பப்படுவதில்லை. மனசுல அட நான் என்ன செய்து போனார்கள் என்ற ஒரு கவலை இருக்குமே என்று, அவர்கள் விழுந்து போக வேண்டும், இல்லாமல் போக வேண்டும், அவர்களுக்கு இனி அந்த அறிவிப்புல இருக்க அந்த தன்மை எதுவுமே இருக்காது. இருந்தா ஒரு மனிதன் எந்த ஒரு விடயத்திலும் உருவாக்க மிக கடினம், உருவாக்கவும் உருவாகவும் கடினம். அதை உருவாகும் போது அவனை இல்லாமல் போக வேண்டும் என்று மற்றவர்கள் நினைப்பார்களா என்றால் அவர்கள் தான் இல்லாமல் போவார்கள். ஏனென்றால் அப்படி செய்யக்கூடாது. ஒரு பிள்ளை வளர்வதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் நாங்கள், அது வளர்ந்து நல்லா வர எங்கே பாருங்க, பெற்ற பிள்ளைகளை, பெற்ற பிள்ளைகள் மட்டுமில்ல நாங்கள் அன்பு வைத்தவர்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த வாழ்த்து தான் எப்பொழுதும் தேவை எங்களுக்கு. என்னுடைய பாகத்தில ஒன்றை வெட்டி கொண்டு போனாலும் சரி, கடைசி மட்டும் அவர் இல்லாமல் போக வேண்டும், அவருக்கு இது நடக்கணும் நினைக்கவே மாட்டேன். அது அது எல்லாருக்கும் அந்த குணம் இருக்கவே வேண்டும். ஏனென்றால் வாழ்நாள் சிறியது, சிறிய வட்டம், அதில் நாங்கள் இன்ப துன்பங்களை அனுபவி

0: இப்ப எங்களுடைய கணபதி அண்ணா சொல்லியிருந்தார், இது ஏதோ சாபக்கேடு, இந்த வானொலிக்கு எந்த சாபக்கேடும் இல்லை, எங்க பார்த்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு நேர் இப்ப காட்டிலைக்கு முன்பு வந்தது போல கனடிய நேர்கள் வரவில்லை என்றாலும் பரவாயில்ல, எந்த ஒரு பங்கனுக்கு போனாலும் அக்கா உங்களுடைய வானொலி முன்பு இருந்தது போல எங்களுக்கு கேட்க கிடைக்கல என்று சொல்லுவார்கள். மற்ற அல்லாட்டி உங்களோட வானொலி மாதிரி ஒரு வானொலி இல்லையே என்று சொல்லுவார்கள். அப்ப இருந்த சந்தோஷம் அங்கே அக்கா என்று கேட்பார்கள். அப்படி அவர்களுடைய மனதிலே அந்த இந்த வானொலியை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் வெறுக்கக்கூடியதாக இல்லை. இந்த வானொலியில இப்படி ஒரு பொறுப்பான விஷயம் நடந்த பேச்சே இல்லை, மற்றவர்களை தாழ்த்தி பேசினதே இல்லை. எந்த ஒரு நேரம் அப்படி ஒரு சம்பவம் வந்தாலும் கூட அவர்களை மாற்றி விடுவோம், நாங்கள் பேச இடம் கொடுக்க மாட்டோம். அப்படி பேசினாலும் கூட இல்லை அது தவறு என்று அந்த இருவருக்கிடையே சில நேரம் சில கசப்புகள் வரும் நேர்களிடையே. அந்த கசப்பை நாங்கள் உண்டாக்கி விட மாட்டோம், அவர்களை சேர்த்து வைப்போம். திரும்ப அவர்கள் நண்பர்களாக அன்பாக இந்த காட்டடியில் பேசும் தன்மையை தான் நாங்கள் ஏற்படுத்துவோம். அப்படித்தான் இருக்க வேண்டும். இன்னொருதரை குறை சொல்லவோ மற்றது இன்னொரு விடயம், இவர்களுடைய திறமையை நாங்கள் மலுங்கடிக்க கூடாது. எவ்வளவுதான் சரி, முதல் அதாவது பேசும்போது ஏதோ ஒரு தடங்கள் இருந்தாலும் என்ன நீங்க இப்படி பேசிட்டீங்க இப்படி பேசுங்க அப்படி சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க, எந்த ஒரு விடயத்தையும் நல்லா நல்லா எடுத்து வாரீங்க. அவர் மீண்டும் மீண்டும் ஆனா அவருக்கு அந்த பிழை தெரிந்துவிடும். நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லும் போதும் அம்மா இப்படி சொல்லுகிறா, இதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கலாம் என்று மீண்டும் மீண்டும் அவர் நல்லாக எடுத்து வரத்தான் யோசிப்பார். இல்ல நீங்க இப்படி செய்துட்டீங்களேப்பான்னு அப்படி சொல்ல மாட்டோம். அப்படி இப்படி செய்துட்டீங்களே என்ன இந்த விடயத்தை இப்படி எடுத்து வர வேணாம் என்று சொல்வது சிலதுகள் இருந்தால் அது எப்படி என்றால் எங்களோட வானொலியில எடுத்து வரக்கூடாத சில விடயங்கள் இருக்கும். இப்ப பெர்மிஷன் இல்லாமல் நாங்கள் ஒரு விடயத்தை எடுத்து வந்துட்டால் யாரும் அதற்கு கேள்வி எழுப்பி எங்களை இந்த இவ்வளவு கட்டணம் நீங்கள் கட்ட வேண்டும், இப்படி ஒரு நிகழ்ச்சி எடுத்து வரக்கூடாது, இது எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்து வந்து இப்படி எல்லாம் நாங்கள் கஷ்டங்களை பட்டுட்டோம். எத்தனையோ லோயர் எல்லாம் வச்சு நாங்கள் வாதாடி இருக்கிறோம், செலவுகள் செய்திருக்கிறோம். அதனாலதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அறிவிப்பாளர் எடுத்து வரும்போது, ஆனா என்னிடம் ஆரம்பிக்கும் அறிவிப்பாளர்கள் எடுத்து வரும் நிகழ்ச்சியை நான் கேட்காமல் தான் நான் சில நேரம் கேட்க மாட்டேன், எனக்கு நம்பிக்கை. சில நேரம் நான் கேட்கும் போது ஏதும் ஒரு தவறு இருந்தால் நான் துடித்து விடுவேன், என்னடா நான் நம்பிக்கையா விட்டேன் அவர் இப்படி செய்துட்டாரு என்று. ஆனா சில நேரம் அந்த அறிவிப்பாளர் தெரியாம செய்திருக்கலாம். அதனால ஆனா இன்னொரு விடயம் ஒன்று, ஒரு சக்தி இருக்கிறது என்னிடம், அதாவது அது கடவுள் நாராயணனுடைய சக்தி. ஒரு விடயம் சில நேரம் இந்த வானொலியில தகாத ஒன்று போக போகிறது, எனக்கு தெரியாமல் ஒரு இப்ப அறிவிப்பாளர் எடுத்து வர போகிறார், அவருக்கும் தெரியாது அவர் அப்படி ஒன்று ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்து வர போகிறாருன்னா எனக்கு தெரியாமல் இருக்கும். ஆனா நான் தற்செயலாக அதை கேட்டிருப்பேன் போடுவதற்கு முன்னாடி, தற்செயலாகத்தான் அந்த நேரம் என்ன இப்படி செய்துட்டாரு அதை போடக்கூடாது என்றுட்டு அவரிடம் பேசுவேன். அது எனக்கு கடவுள் காட்டி கொடுப்பது. இது கிட்டடியில கூட ஒரு விடயம் நடந்தது அப்படி, அது ஒரு அறிவிப்பாளர் ஒரு நிகழ்ச்சியை எடுத்து வந்திருந்தால் அது எனக்கு எனக்கு தெரியாது ஆனா இவர் இப்படி எடுத்து வருகிறார் என்றால் ஒரு விடயம். இன்னொரு ஒரு நிகழ்ச்சி, இன்னொரு ஒரு நேர்காணல் அல்லது இன்னொருதரை இரண்டு பேர் பேசுவதை அதில் கட் பண்ணி இப்ப இன்னொருவர் பேசுவது போல நான் அதில் பேசுவது போல அந்த மற்ற பக்கம் இருந்து பேசுவார் என்னோடு பேசுவது போல அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா இது வானொலி தர்மம், அது நாங்கள் இது இப்படி போட்டா அது ஒன்றும் இல்லை அப்படி போடலாம் அதெல்லாம் பிழை. உண்மையானதை கொண்டு வர வேண்டும், அப்படி இல்லாமட்டி அந்த இரண்டு பேரும் பேசுவதை கொண்டு வரலாம். அதைத்தான் நாங்கள் புரியப்படுத்துவது. அவர்களை அவர்களும் தெரியாமத்தான் செய்யறது, அப்படி செய்யக்கூடாது, அதனால பெரிய விளைவுகள் பின்பு வரும். இன்னும் நாங்க பேசுனது இப்படி கட் பண்ணி இவர் பேசுறது போல இவர் எப்ப என்ன சந்தித்தார், அந்த கேள்விக்கெல்லாம் இடம் இருக்கிறது. ஊடகம் என்பது மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். மதம், மொழி, மதம், மொழி மற்றும் ஜாதி இவற்றையெல்லாம் நாங்கள் பிரித்து பார்க்க முடியாது. இது வந்து ஊடகம் என்பது எல்லாத்துக்கும் பொது, யாரையும் பிரித்தோ யாரையும் தவிர்த்தோ அதில் குறை கண்டு நாங்கள் செய்ய ஊடக தர்மமே அதுதான். இது தமிழ் வானொலி, இதில் வந்து நீங்கள் ஆங்கிலம் பேச முடியாது கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. அதனுடைய பெயர் தமிழ் வானொலி என்றாலும் நான் கட்டாயமாக அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் இது ஊடகம், இதில் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வரத்தான் வேண்டும், வந்து பேசுவவர்களை வரவேற்கத்தான் வேண்டும். இது சில நேரம் சில பேருக்கு அது புரிகிறது இல்லை, அதனால்தான். ஆனால் என்னுடைய அறிவிப்பாளர்கள் இத்தனை வருடங்களாக இணைந்து உருவாகி பேசி மற்றவர்களை எல்லாம் கவர்ந்த அறிவிப்பாளர்கள் எல்லோரும் எனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களே என்று சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ வேண்டும், என்னை விட்டு சென்றாலும் எங்கிருந்தாலும் வாழ வேணும். உருவாகும் தளம் எது, எவ்வளவு காலத்துக்கு நான் இருக்க போறேனோ அவ்வளவு காலத்துக்கும் இந்த வானொலியில உருவாக்கங்கள், பல கலைஞர்கள், பல சிற்பங்கள் உருவாகி கொண்டே இருக்கும், கவலை இல்லை என்று சொல்லிக்கொண்டு பக்கத்துல இளவருக்கு தூக்கிட்டார். நான் சொல்றது உண்மைதானே? நான் வளர்த்த குழந்தையே நானே தட்டி உளுத்தி வேணாம் என்று நான் கையக்கால வெட்டி வேணாம் என்று சொல்வேனா? கடைசி மட்டும் சொல்ல மாட்டேன்.
1: இல்லம்மா அப்படி இல்ல, அதுக்காக தான் ஒரு வார்த்தை இருக்கு. தாழ்வு மனப்பான்மையை தள்ளி வைங்க, சும்மா கெட்டா நில்லுங்க. நீங்கள் இருந்திருப்பது எம்டிஆர்எஃப்எம்.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTRFM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, நலம் தானே எல்லோரும். முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றிலையில் உங்களோடு மீறா. இப்பொழுது நேரம் சரியாக 11:38, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:08. கதம்பம் நிகழ்ச்சி இன்றைய நாள் 29 மே மாதம் 2022 தேதி. கதம்பத்தில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. இனிமையான உங்களுடைய குரலில், சொந்த குரலில் முழுமையான ஒரு பாடலை நீங்கள் காற்றலையில் எடுத்து வர வேண்டும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 5145119739. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6478741. கண்ணனுக்கும் பெற்ற தாய் தந்தையருக்கும் அன்பையும் முடக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அங்கே அன்பு உறவுகள், முதலில் ஒரு கண்ணன் பாடல் கேட்போம். அந்த கண்ணன் பாடலை கேட்ட வண்ணம் காற்றலைக்கு நீங்கள் அழைப்புக்கு வரலாம். பார்க்கலாம் யார் கடக்கடை கண்ணன் பாடல்களை எடுத்து வருகிறீங்கன்னு பார்க்கலாம். சரியா,

தங்களுடைய தளத்திலேயே வந்திருக்கும் என் அன்பு உறவுகளை பார்க்கலாம். எங்கே யார் யாருன்னு பார்ப்போம். முதலில் என்னுடைய கண்ணுக்கு சந்தனராஜ் மாமாவுக்கு ஒரு வணக்கம், ஆனந்தனுக்கு வடலூர் ஆனந்தனுக்கு வணக்கம், ரேவதி அம்மாவுக்கு வணக்கம். அடுத்தது ஜார்ஜோட கண் தெரிஞ்சிருந்தார் எனக்கு, சரி மற்ற ஜார்ஜ் உங்களுக்கும் ஒரு வணக்கம் கேட்டுக்கொண்டு தான் இருப்பீர்கள். எங்கே காற்றலையில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எல்லோரும் பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 11:43 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கலாம். பாடுவர் பாடலாம் நிகழ்ச்சி. அன்பு உறவுகள், நீங்கள் இணைந்து பாடலுக்கு தயாராகுங்கள். ஜோஜ், உங்களுக்கு ஒரு வணக்கம். இப்போ யார் பூனைக்கு மணி கட்டுறதுன்னு யோசிச்சு கொண்டிருப்பீங்கள். அதுக்கிடையில் நான் கொஞ்சம் நல்ல புதிய பாடல்கள் கிடைத்தால் எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன் என்றால் நீங்கள் வரும் பட்சத்தில் அதை நிறுத்தி கொள்ளலாம். அல்லாட்டி காற்றலை சும்மா இருக்குமல்லவா, என்ன பாடலை எடுத்து வரலாம் என்று பார்ப்போம். அதுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவு இணைந்து கொள்கிறார். இன்றைக்கு மழை வரப்போகுது, அதுதான் எனக்கு தெரியல. வணக்கம் ஷாகுல். வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க? நல்ல கிளியரா கேக்குதே.
1: நல்லா இருக்கு.
0: குவைட்ல இருந்து பேசுறவனு அதான் சொல்ற, சொந்த மண்ல இருந்தா நல்ல கிளியரா இருக்கு எல்லாம்.
1: சரி,
0: எப்படி கல்யாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? கேரளா எப்படி இருந்துச்சு?
1: கேரளா கல்யாணம் நல்லா இருந்துச்சு, நல்லா விதமா முடிஞ்சாச்சு. ஊருக்கு வந்தாச்சு.
0: ஊருக்கு வந்தாச்சு, தப்பி வந்துட்டீங்க.
1: ஆமா,
0: என்னென்னலாம் பாத்தீங்க அங்க? எனக்கு போக கிடைக்காத இடத்துல சாவல் போய் நிக்கிறாரே, இன்னைக்கு எப்படியாவது அவரை பார்க்க விடாம திருப்பி அனுப்பி.
2: வணக்கம்மா, தஞ்சை மாவட்டம் நரசிங்கன் பேட்டை ஏஜி ஐயப்பன் பேசுறேம்மா.
0: ஏஜி ஐயப்பன். ஐயப்பன், நீங்க முந்தி பேசிருக்கீங்களா?
2: பேசிருக்கம்மா, உங்க கூட பேசிருக்கேன். நிகழ்ச்சிகள் யாவும் சிறப்பு, மேலும் சிறப்படைய நல்வாழ்த்துக்கள்.
0: உங்களுடைய தம்பி அம்மா எல்லாம் பேசிக்கிறாங்களா அந்த ஐயப்பனும்?
2: ஆமாமா, அவங்களே தான். சங்கர் பேசிருக்காரு, அம்மா சாந்தா
0: பேசிருக்காங்க. பாத்தீங்களா நான் எப்படி கண்டுபிடிச்சேன்?
2: ஆமாமா, ஆமா, கண்டு கண்டு கண்டிப்பா. இல்ல, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், எல்லாம் குடும்ப உறவு தானமா. நம்ம எல்லாம்
0: மறக்க மாட்டோம் இல்ல, என்ன செய்தான?
2: அதேதான், அதேதான், அதேதான். நம்ம எல்லாம் ஒரே குடும்ப உறவு தானே, எப்படி மறக்க
0: முடியும்?
2: உங்களை ரொம்ப விசாரிச்சா சொல்லுவோம் நாங்க, நல்லா இருக்காங்க.
0: நல்ல நல்ல. ஷாகுல எப்படி கண்டீங்க? ஷாகுல எப்படி கண்டீங்க?
2: அம்மா ஷாகுல் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காப்லம்மா.
0: இன்னைக்கு மழை வரப்போதே.
2: ஆமா, நீங்க ஆமா, இங்க மழை பெஞ்சு, காலையில மழை பெஞ்சுது, அதனால வந்திருக்காரு.
0: அவர் சுத்தம் செய்துட்டு முதல் மழை போய் விட்டு.
2: ஆமா, அதே அதே அதே அதேதான், அதேதான், அதேதான்.
0: முதல் அவர் ஒரு வித்தியாசமான மனிதர். முதல் மழை பெய்ய விடுவார், இந்த வெயில் அடிக்க விடுவார், அதுக்கு பிறகுதான் வருவார். அந்த
2: அதேதான், யானை யானை வரும் பின்னே, மணி
0: ஓசை வரும்
2: முன்னேங்கிற மாதிரி,
0: மழை வரும் முன்னே,
2: மழை வரும் முன்னே சாகுல் வரும் பின்னே அப்படிங்கறது ஒரு அப்படின்னு. இன்னைக்கு நம்ம ஊருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு வசனத்தை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு
0: ஒரு குளிர்ச்சிய கொடுத்துட்டாரு உங்களோட ஊருக்கு, என்ன? அவர் ஒரு குளிர்ச்சியான
2: மனிதன். நானும் பழக்கமா இருக்கோம், அவர் குளிர்ச்சியான மனிதனாலதான் நான் இன்னும் பழக்கமா இருக்கோம் நாங்க.
0: எத்தனை வருடமாக நீங்க நீண்ட காலம் இல்லவா வானொலி நேரங்களா?
2: ஆமாமா, நாங்க ஒரு 30 வருஷமா பழக்கம் பண்ணாங்க.
0: அது தெரியல,
2: 30 வருஷமா பழக்கம்.
0: நீங்க 30 வருஷம் பழக்கம், நான் 15 வருஷம் உங்களை எல்லாரோடையும் பழக்கம். அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் தெரிஞ்சாலும் அது வருஷம் வருஷம் தான். அன்புக்கு வருஷங்கள் கிடையாது
2: இல்லையா? அதே அதே தான், அன்புக்கு அடிமை ஆயிட்டா அதுக்கு வந்து வருஷங்கள் கிடையாது, வயதும் கிடையாது.
0: சங்கர் எப்படி இருக்கிறார்? சங்கர்
2: பல்லாக்கங்களா?
0: ஓ, அப்பா நல்லா
2: இருக்கிறாரு.
0: அப்பா நல்லா
2: இருக்கிறாரு.
0: ஒரு சின்ன, எங்களுக்கு எல்லாம் சின்ன வருத்தம், நீங்கள் அம்மா சங்கர் எல்லாம் ஓடி வருவீங்க, இப்ப உங்களை எல்லாம் காண கிடைக்கிறது இல்ல.
2: வேலைப்பாடு காரணமா முடியலம்மா, தொடர்ந்து இனிமே வருவோம்மா நாங்க கண்டிப்பா நிச்சயமா. என்னைக்கு என்னைக்கு நாங்க உங்க வந்து நிகழ்ச்சியில நாங்க கலந்துக்கலனாலும் பிரச்சனை இல்ல, உங்க நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம், நாங்க இனிமே தொடர்ந்து பங்கேற்போம்மா.
0: இந்த இந்த சின்ன சின்ன பையன் இந்த சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் வந்து என்னட்ட எப்படி எல்லாம் பேசுறாங்க பாக்குறீங்க தானே, என்ன கைய கட்டி கைய கட்டி கொண்டு இருக்க சொல்லி போட்டு தாங்க பேசுறாங்க, நீங்க கேக்குறீங்க தானே ஒரு நாள். இப்ப
2: உங்க உங்ககிட்டயே நாங்க வந்து நான் கைய கட்டிட்டு என்ன வாய பொத்தாம பேசிட்டு இருக்கேன், கை கட்டிட்டு உங்ககிட்ட இல்ல இல்ல வாய பொத்தெல்லாம் பேச முடியாது, அதனால கைய கட்டிட்டு வாய பொத்தாம பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட
0: நானு. இத இப்ப அப்ப ஐயப்ப நீங்க பாடுறீங்களா ஒரு பாட்டு ரெண்டே வரை?
2: இல்லம்மா
0: ஆனந்தம்
2: விளையாடும் வீடு
0: பாடு,
2: சந்திப்பு படமா அது, பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா சந்திப்பு படத்துல அந்த
0: ரெண்டு வரிய பாடுங்க, ரெண்டு வரிய பாடுங்க.
2: இல்ல போதும்
0: பாடுங்க,
2: போதும் போதும்
0: பாடுங்க. ஆனந்தம் விளையாடும் வீடு, நான்கு அன்பில்கள் கொண்டாடும்.
2: நான் பாட வேண்டிய வரியே நீங்களே பாடிட்டீங்க, நன்றி நன்றி நன்றி நன்றி, நல்வாழ்த்துக்கள்.
0: சந்தோஷமா இருக்கு ஐயப்பன், அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க, சங்கர கேட்டேன்னு சொல்லுங்க, அம்மாவை முக்கியமா நான்
2: கேட்டேன்னு சொல்லுங்க.
0: சின்ன குட்டி இருமுறா, சின்ன குட்டி கொடுங்க
2: கொடுங்க. தம்பி பொண்ணுமா?
0: சங்கர், சங்கர் பொண்ணு.
2: சங்கர் பொண்ணுமா, நன்றி நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிகள் யாவும் சிறப்படையட்டும்.
0: நன்றி நன்றி ஐயப்பன், உங்களுக்கும் அன்போடு. எங்க சாகுல்
1: சொல்லுங்க,
0: நீங்க நீங்க போனோம்னு எல்லாம் செழிப்பா வந்துட்டு தாமே, ஒரு எங்களை கனடா பக்கம் வாங்கலன் ஒரே செழிப்பு இல்லாம இருக்க.
1: மாமா வீட்டுக்கு மாமா வர சொல்லுங்க, அவர் வரமாட்டேங்கிறாரு, நம்மளுக்கு போறதுக்கான டைம் கிடையாது, அதனால அப்படியே போயிட்டு இருக்கு.
0: ஆனா என்ன செய்தாலும் நீங்க மாமாட்ட போவோ வரவோ மாமாவோ பாக்காம நீங்க அந்த ஊர் விட்டு கிளம்ப முடியாது.
1: அப்படி இல்ல இல்ல அப்படி இல்ல, என்னுடைய சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் பையனுக்கு அம்மா போட்டிருந்தது,
0: ஓ சரி சரி சரி,
1: அடுத்தது இப்ப இப்ப பொண்ணுக்கு அம்மா போட்டிருக்கு.
0: ஓ இப்ப அது நடக்கிறது அங்க.
1: வணக்கம்,
0: உங்க பேர் என்ன? சில குட்டியோட பேர் என்ன? ஆதித்யன். சரி, நான் சொன்னது சரியா? ஆதித்யன், நான் உங்களை கூப்பிடுறது சரியா இருக்கா ஆதித்யன்? சரியா, எத்தனை வயது செல்ல குட்டிக்கு? எத்தனை வயது? எத்தனை வயது உங்களுக்கு? அஞ்சு வயது, நாலு வயது? ஆதித்யன், எனக்கு மூன்று வயது, எனக்கு மூன்று வயது, உங்களுக்கு எத்தனை வயது? எத்தனை வயது ஆதித்யன்? மீரா அம்மாவை தெரியாதா பிள்ளைக்கு? தெரியுமா தெரியாதா? ஆறு வயது. அப்ப என்ன விட நீங்க பெரிய பிள்ளை, அத பாருங்க. அப்ப நான் அண்ணாண்டு
1: கூப்பிடுறேன். தெரியுதா
0: யாரு?
1: சஃபீக்.
0: அவர் என்ன ஆதித்யன் சொன்ன மாதிரி இருக்கேன், என்ன செய்தீங்க வந்த உடனே? துள்ளி குதிச்சீங்களா வாப்பா வந்த உடனே? ஆமா. வாப்பா என்ன கொண்டு வந்தார் உங்களுக்கு?
3: வாட்சி,
0: சாக்லேட்,
3: ரிமோட் கார்.
0: ரிமோட் கார், சாக்லேட்,
3: சாக்லேட் வாங்கி.
0: ஓ, அப்ப நீங்க அக்காக்கு கொடுத்தீங்களா? கொடுத்தீங்க. அப்ப சரி. அப்ப சஃபி, நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஒரு குட்டி பாட்டு உண்டு. தெரியாதா பிள்ளைக்கு? ஓ, அப்ப நீங்க பாட்டு ஒண்ணு கேக்குறது இல்லையா? ஒரு பாட்டு.
1: என்ன
0: பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? நான் அன்றைக்கு பிள்ளைக்கு ஒரு பாட்டு எடுத்து வரேன். சஃபிக், நீண்ட நாட்களுக்கு பின்பாக காற்றலையில் இணைஞ்சிருக்கிறீங்க மீரா அம்மாவோட பேசிக்கொண்டு. பேசவே இல்ல, ஜஸ்மின் மட்டும் தான் பேசுவா. இல்ல, இப்பதான் பேசுறாரு அவர். அது அப்ப என்ன பாட்டு வேணும் சஃபிக்கு உங்களுக்கு?
1: என்ன
0: பாட்டு பிடிக்கும்? என்ன பாட்டு, என்ன பாட்டு சஃபிக்கு? என்ன பாட்டு? ஏன்
1: என்ன பாட்டு? டிவில பாட்டு பாப்பீங்க?
0: என்ன பாட்டு? என்ன பாட்டு? விஜய்ட பாட்டா?
2: விஜய் பாட்டு.
0: விஜய் பாட்டு. என்ன பாட்டு அது? விஜய் பாட்டு. மலமை பித்தா, மலமை பித்தா தான். அப்படி ஏதோ பாட்டு ஒன்று இருக்கல்ல, ஒரு பாட்டு சொல்லுங்க. நல்ல பாட்டு உண்டு. குட்டி குட்டி என்னம்மா? என்ன பாட்டு? ஏதாச்சும் ஒரு பாட்டு. ஐயோ, இப்படி ஒரு செல்ல குட்டியா இருக்கிறாரு, தனக்கு இந்த பாட்டு தான் வேணும். சரி, பாவம் மீராம்மா, ஏதாவது ஒரு பாட்டு தரட்டு. ரெண்டு இப்படி விட்டு கொடுக்குறீங்களே நீங்க. மீராம்மா கஷ்டப்படக்கூடாதுண்டா சஃபி. ஆமா, இப்ப நீங்க அப்பா அக்காவும் வந்திருக்கிறாவா உங்க கூட? இல்ல, நீங்களும் அப்பா வந்தீங்களா? ஓ, அப்ப நீங்க எல்லாரும் அப்பா கூட போவீங்களா? அப்பா போற இடம் எல்லாம் போவீங்க. அதுதான் உங்களுக்கு அப்பா உங்களை தூக்கி கொண்டு போவாரா எங்கேயாவது? அன்னாடி கையில பிடிச்சு நடந்து போ. நடந்து தான் போவீங்களா? அப்ப நீங்க அப்பாவை தூக்கி கொண்டு போறீங்களா மாட்டீங்களா? முடியாது. வெக்கமா இருக்கா, பயமா இருக்கா மீரா அம்மாவோட பேசுறதுக்கு செல்ல குட்டியே? இல்ல. அப்ப நீ அடிக்கடி பேசுறீங்களா என்னோட? நீங்க வந்து பேசி ஒரு பாட்டு கேட்டுட்டு போவீங்களா டெய்லி? வரணு, அப்ப வரணு சரியா? சரி மீராம்மா, உங்களோட ரொம்ப அன்பா இருக்கிறேன். ஓகே, சரி. அப்ப அப்பாட்ட பேசலாமா? ஷாவல் ஒரு பாட்டு படிங்க. ஷாவல், நீங்க நல்ல எங்க செல்ல குட்டி, நீங்க ஒரு பாட்டு.
1: அவங்க வீட்டுக்கு வந்திருக்க, பாட்டுலாம் இப்ப
0: பாட முடியாதா? சரி சரி, பரவாயில்ல. அவருக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? விஜயோட பாட்டு ஒன்று எடுத்து வர்றதா அவருக்கு?
1: சரி,
0: நீங்க கேட்க சொல்லுங்க, நான் இப்ப போடுறேன் அவருக்கு விஜயோட பாட்டு.
1: சரி சரி,
0: நன்றி நன்றி ஷாகுல்.
1: சரி, நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. சந்தோஷமாக இருக்கிறது அவர். அதாவது புலம்பெயர்ந்த நாட்டில் வேலை செய்துவிட்டு தன்னுடைய தாயகத்துக்கு வந்த அந்த பூரிப்பு, உண்மையிலேயே அந்த சந்தோஷம் யாருக்கும் இருக்காது. வந்த உடனே அவர்கள் அந்த தாய் மண்ணை தழுவிக்கொண்டால் இருக்கிற சந்தோஷம், வீட்டில் மனைவி பிள்ளைகள் பெற்ற தாய் தந்தை அறிவர்களோடு எல்லாம் கூடி இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம், மற்ற நண்பர்கள், அது எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியத்தில் நானும் கொஞ்சம் பங்கு போட்டு எனக்கும் கிடைக்கணும் உங்கள்கிட்ட வாரத்துக்குன்னு சொல்லி ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு அவருடைய எங்களுடைய செல்ல ஷஃபீக் குட்டியுடைய ஒரு பாட்டு ஒன்று எடுத்து வரலாம். அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இல்லை, தனக்கு விஜயுடைய பாடல் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அதனால் நாங்கள் விஜயுடைய ஒரு பாடல் எடுத்து வருவதற்கு நாங்கள் இப்போ முயற்சி செய்கிறோம். இப்போ ஒரு பாடலை எடுத்து வரலாம். நீங்கள் பாடுவோர் பாடலாமில் பங்கு பெற நினைப்பவர்கள் நீங்கள் ஓடி வந்து கட்டளையில் வந்து பாடுங்க. இப்போ ஒரு பாடல் உண்டை எடுத்து வந்து விஜயுடைய பாடல் உண்டு நான் சஃபீக்கு எடுத்து வர்றேன். சரியா சஃபீக், இந்த பாடலை முதலில் எடுத்து வருவோம்.

பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. அந்த பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக இன்று செல்லக்குட்டி உடனான அம்மா அப்பா அவர்கள் தான் இணைந்திருந்தார்கள். செல்லக்குட்டி சஃபீக் அவர் இணைந்து ஒரு பாட்டு கேட்டிருக்கார். அவருக்காக அந்த பாடலை எடுத்து வந்து நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சஃபீக், உங்களுக்காக மீரா அம்மா தரும் பாடல் இது. நீங்கள் மட்டும் நல்லா கேளுங்கோ, இது புதிய பாடல், உங்களுக்கு நீங்களும் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. கேட்போமா?

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலி தரம், மோன்ட்ரியலிலிருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM.

மோண்டியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா. சர்வதேச நேயர்களுக்கான விடுமுறை விருப்ப பாடல்கள். கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் அன்போடு வணக்கம் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திடுவோம். முதலில் கார்பன் என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். வானே வானே என்று வரி எடுத்து முழுவதையும் பாடும் அந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

முறை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல், மலலையின் மொழியில் என்ற பிள்ளைக்காக திரைப்படுத்த பாடல். இளமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹற்றில் இருந்து டிரான்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

உங்களோடு இணைந்து அடுத்த பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். விஜயராணி தந்த பாடலாக இவர் ஏழுமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து கேட்கின்றார். நான் பலத்த ஓவியமே என்று பாடுகின்றது எல்லாம் அவளே என்ற திரைப்படத்து பாடலாக.

கனடாவிலிருந்து மொன்றியல் தனுஷன் சுடிதார் அணிந்து வந்து என்று கூறும் ஒரு வரி கொண்ட பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

சர்வதேச விடுமுறை விருப்பத்திலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார். கனடாவில் இருந்து அல்பர்டா மாநிலம் சாந்தினி. விழியில் உறவாடி என்ற வரி கொண்ட பாடல் பௌர்ணமி என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவித்தது அனுப்பியபடி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: மேலும் ஒரு பாடல் சிங்கவர பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடல். பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து அன்போடு தந்திருக்கின்றார் அடி என்னடி ராக்கம்மாக என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.
1: அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ரசை.

தொடரும் பாடல்களை தந்து கேட்டு மக்களை விரும்புபவர் ரமணி. ஆஸ்திரேலியா நாடு, சிட்னி மாநகரம். சகியே சகியே என்று வரியடுத்து என் சகியே என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

வளர்ந்து போல என்றும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள் சின்ன சின்ன என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடலை சின்ன சின்ன பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பும்படி வேண்டவர்களே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இவர்களோடுதான் அன்போடு வந்து இணைகின்றார் கேதீஸ் அவர்கள். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்ட கால உறவு. வட்ட வட்டப்பட்டு என்று ஆரம்பிக்கும் என் வானில் நிலா திரைப்படத்தை அவர் பாடலாக கேட்டு மகள விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து விடுமுறை நாட்களில் ஒலிபரப்பாகும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள்.

மேலும் ஒலிக்கின்றது ஒரு பாடல். ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் நீங்கள் தந்த பாடல். மேற்கே விதைத்த சூரியனே என்ற எழுச்சியான ஒரு பாடல் சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து கேட்கின்றீர்கள். இதோ அந்த பாடல்.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் பாடலும் ஒன்று உண்டு என்றது எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் அவர் என் சுவாச காற்று என்ற திரைப்படத்திலிருந்து இன்று பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஓய்வில் இருக்கும் இளமணி திருநாட்டில் இருந்து தீண்டாய் நீ தீண்டாய் என்று வரி எடுத்து இனிமையாக பாடுகின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல் வந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் இருந்து தோகை இளமையில் என்ற முதல் வரியை கொண்டு ஆரம்பித்து முழுவதையும் பாட வைக்கின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேன ஆசானவர்கள் கனடாவில் இருந்து.

அந்த உறவுகளை நாங்கள் இதுவரை நிலமும் கேட்டு மகிழ்ந்தது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலரும் மலரும் விடுமுறை விருப்ப பாடல்கள். இனிமையான இந்த பாடல்கள் தித்திக்கும் தேனாக இனித்தது என்று கூறி மீண்டும் சந்திக்கும் வரை காற்றல் இன்று விடைபெற்றுச் செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பலமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

விடுமுறை விருப்பத்தில் எங்களது பாடலை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு எழுதியிருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். அவர் கேட்ட பாடல் மேஜர் சந்திரகாந்த் திரைப்படுத்த பாடல். ஒரு நாள் யாரோ என்று பாடுகின்றது. அவர் மட்டுமல்லாமல் அவருடன் இணைந்து தமிழ் செல்வி சித்தார்த்தன் பத்மினி, சீரநாதன் சண்முக பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள் அந்த பாடலை.

1966 ஆண்டு திரைக்கு வந்த நம்ம வீட்டு லட்சுமி திரைப்படத்து பாடல் பணம் இருந்தால் போதுமடா என்ற வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடன் ரவிச்சந்திரன் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது பாடல்.

உழைப்பினிலே வாழ்ந்து வந்தால் கஷ்டமும் இல்லை, கடன்களும் இல்லை, கவலையும் இல்லை, பணம் இருந்தால் போதுமா?

ஆனந்த ஜோதி திரைப்படத்து பாடலை என்று மன விருப்பமாக மன ஆறுதலாக கேட்கின்றார் எங்கள் அன்பு உறவு, நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். அவர் வளமை போல இன்று அவரோடு என்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், சாஹில் உலக தமிழர்களோடு கேட்கின்றோம் என்று எழுதிய வேளையில் அந்த பாடல் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா என்று இனிமையாக பாடுகின்றது.

அளவோடு பாடும் இந்த பாடல்களை அழகாக கேட்டு மகளும் உறவுகளுள் அடுத்த உறவு தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி தன்னுடைய உறவுகளையும் இணைக்கின்றார் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா அவர்களோடு ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்த வேளையிலே முகுந்தா முகுந்தா என்று தசாவதாரம் திரைப்படுத்த பாடல் பாடுகின்றது.

அன்பு உறவுகளை, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்ப பாடல்கள்.

செல்லும் இடமெங்கும் மொன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்து நேயர்களோடும் உறவாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு மகிழ்ச்சி அமலா இன்றும் நீண்ட தூரம் பயணம் செய்த வேளையிலும் மொன்றியல் தமிழ் வானொலியில் தன்னுடைய பாடல் ஒலிக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று அற்புதமாக ஒரு காவியமான ஒரு பாடலை கேட்கின்றார். சிங்கார கண்ணி உன் தேனூரும் என்ற வரி கொண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படுத்த பாடலை போல இன்றும் அவர் எங்கு சென்றாலும் அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நப்பவி மற்றும் நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்டு மகிழ்கின்றார்கள் இந்த பாடலை.

0: துன்பங்கள் தீர்த்தாயடி.
1: அடுத்து வரும் ஒரு காவிய பாடல் அன்புடனி வணக்கம் கூறி நன்றி கூறி எழுதியிருக்கின்றார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜய ராகவன் அவர்கள். அவர் கேட்கும் அந்த காவிய பாடல் கொஞ்சம் சலங்கை என்ற திரைப்படத்தில் ஒலித்த சிங்கார வேலனி தேவா என்ற பாடல்.

0: சாந்தா
1: உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
2: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
1: தேனோடு கலந்த தெல்ல முதல் கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தின்ற இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும்.
0: பாடு பாடு சாந்தா பாடு.

மனோகரா என்ற பழைய திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றும் அற்புதமான கருத்துக்களை தாங்கி வரும் பாடலாக சிங்கார பைங்கிலியே பேசு என்று வரியெடுத்து பாடும் இந்த பாடலை அன்புடனே தருகின்றார்கள் நெய்வேலி மாநிலம் அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் என்று நான் அழைக்கும் சரவணன். அந்த பாடலை உடுமலை நாராயண கவி அவர்கள் எழுதி கொடுக்க பிரபல பின்னணி இசை அமைப்பாளர் எஸ் என் சுப்பையா நாயுடு அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் விரும்பி கேட்கின்றோம் என்று அவரோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். கேட்கின்றது பாடல் ஒலிப்பதை நாங்களும் இணைந்து கேட்டு மகிழ்வோம்.

அந்த உறவுகளே மேலும் ஒரு பாடல், அதுவும் ஒரு காவிய பாடல், மிகவும் சிறந்த சிறப்பு திரைப்படமான பாசம் மலர் என்ற திரைப்படத்தில் பாடிய பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் என்ற பாடலை பரவசத்தோடு கேட்கின்றோம் தாருங்கள் என்று மகள் ரேவதி, நீங்கள் கே கே நகர் சென்னையிலிருந்து உங்கள் பேரன் ரித்விக் அவரையும் இணைத்து இந்த பழைய பாடலை விரும்பி கேட்கின்றீர்கள், ஒலிக்கின்றது பாடல்.

வணக்கம். தேவையான விடுமுறை விருப்ப கீதங்கள் காற்றலையில் கலந்து எங்கள் காதோறும் இனித்து செல்லும் வேளையிலே அடுத்து வலிக்க இருக்கும் பாடல் தென்றல் காற்று ஒன்றாய் போவோமா என்று கேட்கும் பரிகொண்ட பாடல் அதர்மம் திரைப்படுத்தும் பாடல். இந்த பாடலை கேட்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வண்டிகேத் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் சிதம்பரத்திலே ஒலிக்கும் பாடலோடு நாங்கள் இணைவோமே.

கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து மலையோரம் வீசும் காற்று என்று ரதி ரதீஸ் அவர்கள் ஒரு பாடலை பாடு நிலாவை திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார். கொடுப்போமே அந்த பாடலை.

ஒரு பாடலை தந்து இன்றைய விடுமுறை விருப்பத்தை மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் அலங்கரித்து விடைபெறச் செய்கின்றார். நீண்ட கால உறவு குவைத் மண்ணில் இருந்து வளைகுடா மண் அன்பு ஜோர்ஜ். நீண்ட கால உறவு மூன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அவர் காதோரம் கொஞ்சி கொஞ்சி பேசும் என்ற வரியோடு எங்கள் அண்ணன் திரைப்படுத்து பாடல் ஜோர்ஜ், இதோ உங்கள் பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல்ல உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையங்கம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

அனைவரும் இணைந்திருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையிலே தினமும் போல் அல்ல, வாரத்தில் ஒரு நாள் மலர்வது போன்று இன்றும் மலர இருக்கின்றது பாட்டும் பதமும். உறவுகளே, கடந்த நாட்களிலே 346 பாட்டும் பதமும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இதமாக நல்ல பதங்களோடு இனிமையான பாடல்களோடு இன்றும் மலர்கின்றது பாட்டும் பதமும் 347. கடந்த 346 பாட்டும் பதங்களையும் பல படைப்பாளிகள் படைத்து அனுப்பி ஜனரஞ்சகமாக கருத்துக்களை ஆழமாக பதிய வைத்து காதுக்கினிய கீதங்களையும் தந்து சென்றார்கள். அந்த வகையில் இன்று 101 மலர இருக்கும் 347 பாட்டும் பதமும் சிறக்க வேண்டும் என்பது நல்லதோர் கருத்தை ஆழமாக பதித்து சிறந்த 9 பாடல்களோடும் இன்று படைத்து எங்களுக்கு தயாரித்து தந்திருக்கின்றார். கடந்த 126 பாட்டும் பதங்களையும் இணைத்துவிட்ட சிந்தனை செல்வன் தன்னுடைய 127 படைப்பினை. அந்த வகையில் நாங்கள் இன்று சிந்தனை செல்வன் படைத்து வைத்த 127 பாட்டும் பதமும் தரும் 9 பாடல்களை கேட்டு அந்த 9 முதல் பதங்களை கொண்டு ஒரு வாக்கியத்தை அமைத்து பாட்டும் பதமும் 347 கேட்டு மகள இருக்கின்றோம். எங்கள் வானொலியை கேட்டு மகிழ்ந்து உலகளாக இருக்கும் அன்பு நீய நெஞ்சங்கள் இந்த நிகழ்ச்சியை பாராட்டி எழுதி கொண்டிருக்கின்றார்கள். பக்குவமான கருத்துக்களை வாழ்வியல், பொருளியல், சமூகவியல், அரசியல் அல்லாத ஆன்மீகவியல் போன்ற கருத்துக்களை பகிர்ந்து எங்களுக்கு இனிய பாடல்களையும் நல்ல விழிப்புணர்வான பதங்களையும் கோர்த்து நல்ல நல்ல கருத்துக்களை தருகின்றார்கள் என்ற நல்ல பக்குவமான ஆரோக்கியமான விமர்சனங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இன்று மலரும் பாட்டும் பதமும் 347 என்ன கூறுகின்றது என்பதை தெரிந்து கொள்வோம். எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. நாங்கள் வாழ்க்கையிலே தலை நிமிந்து உயர்ந்து வளர்ந்து எல்லோருக்கும் பாராட்டும் மதிப்பும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. அதற்கு பணம் தேவை, பொருள் தேவை, ஆன்மீகம் தேவை, இப்படி பல விடயங்கள் தேவைப்படுகின்றது. ஆனால் இன்று சிந்தனை செல்வதின் சிந்தனையில் உதித்த ஒரு விடயம் எங்களையும் சிந்திக்க வைக்கின்றது. அது என்ன விடயம் என்பதை கேட்பதற்காக இன்றைய பாட்டும் பதமும் 347 முதல் பாடலை கேட்டு மகிழ்வோம். அந்த மகிழ்ச்சிக்குரிய பாடல் குமரி கோட்டம் திரைப்படத்திலிருந்து பாடும் வேளையிலே அந்த பாடல் தர முதல் பதத்தை இன்றைய பாட்டு மதம் 347 முதல் பதமாக பெற்றுக் கொள்வோம். எங்கே பாடல் இதோ.

கண் பொய் வடித்ததென்று மை வடித்த கண்ணில் பெண் பொய் வடித்ததென்று கண் பொய் வடித்த பாவை என் கைபிடித்ததென்று வெள்ளிப்பனி விழும் மலை இருக்க அந்த மலையினில் மழை அடிக்க அந்த மழையினில் நதி திறக்க அந்த நதி வந்து கடல் கலக்க நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவன் சொன்னார் என் வலது கண்ணும்

என்ற பதம் இந்த பாடலே கிடைத்தது எங்களுக்கு. முதல் பதத்தை நாம் என்று எடுத்துக்கொள்வோம். நாம் என்றால் இந்த உலகில் வாழுகின்ற மனித இனங்களாகிய நாங்கள். எங்களைத்தான் அது நாம் என்று பன்மையிலே கூறி பாடியிருக்கின்றன. அந்த பன்மை கேட்ட வகையில் இரண்டாவது பதமும் எங்களுக்கு வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே தை புறந்தாச்சு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றது முன்னியல் தமிழ்வானது. தன்னுடைய பாட்டும் பதமும் 347 பாடலாக

உலகத்தில் என்ற பதம்தான் தை பிறந்தாச்சு திரைப்படம் பாடிய பாடலின் முதல் பதம். அது எங்களுக்கு இரண்டாவது பதமாக பொருந்தும். இந்த வேளையிலே கொண்டு சென்று நாம் உலகில் என்று வந்துவிட்டது. நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் என்று வருகின்றபடியால் மீது எதுவாக இருக்கும் என்று தெரிவதற்காக நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்து பாடலை கேட்டு மகளாக இருக்கின்றோம். அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

தலை என்ற பதம் முதல் பதம், தலைவாழை என்று கூறியபடியால் தலை என்ற பதத்தை அந்த பாடலின் முதல் பதமாக நாங்கள் நினைத்து எடுத்து கொண்டு சென்ற முதலில் வந்த நாம் உலகத்தில் என்ற பதங்களோடு தொடுத்தால் நாம் உலகத்தில் தலை என்று வந்திருக்கின்றது. என்ன கூறப்புகுந்தார் என்பதை கேட்டு பார்ப்போம். அதற்காக நாங்கள் பொறுமையோடு கேட்போம். சரோஜா என்ற ஒரு திரைப்படம் 4வது பதத்தை தருவதற்காக இப்படி பாடுகின்றதே.

நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் பாட்டும் படமும் 347 நான்காவது பதத்திற்காக சரோஜா திரைப்படம் பாடிய வேளையிலே அந்த பாடலின் முதல் பதம் நிமிர்ந்து என்று வந்திருக்கின்றது. நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து என்று படிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிமிர்ந்து என்றால் உயர்ந்து சிறந்து வருவதுதான் நிமிர்ந்து என்று. நாங்கள் உயர்ந்து வர வேண்டும், நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் இத்தனை வழிகள் இருக்கின்றது வருவதற்கு. ஆனா அத்தனைக்கும் ஏதோ ஒன்று இருக்கின்றது போல இருக்கின்றது. நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து, தாய்க்கு தலைமகன் திரைப்படுத்த பாடல் 5வது பதத்தை தருகின்றது. கேட்போமே.

வாழ என்று ஆரம்பிக்கும் அந்த முதல் பாடல் முதல் வரி ஐந்தாவது பதமாக நன்றாக பொருந்துகிறது. நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ என்று வந்துவிட்டது. ஆஹா, நாம் இந்த உலகத்திலே தமலை நிமிர்ந்து வாழ எங்களுக்கு எவ்வளவு விடயங்கள் வேண்டும். சும்மா வாழ முடியுமா? நல்ல பணம் வேண்டும், நல்ல பொருள் வேண்டும், அந்தஸ்து வேண்டும், குலம் கோத்திரம் பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் மூதாதையர்கள் எங்களுக்கு கொடுத்த மரபு வழி நேர்வுகள் எங்கெல்லாம் பல உண்டு. ஆன்மீகம் எங்களை வழிநடத்தி செல்கின்றது. ஆனால் இவர் என்ன கூறுகின்ற வேறு ஏதோ கூற வருகின்றார் போல் தெரிகின்றது. நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ என்றவரை தந்தது பாட்டும் பதமும் 347 சிந்தனை செல்வதி 127 படைப்பிலே ஐந்தாவது பாடல். அப்படி என்றால் நாங்கள் 6வது பாடலையும் கேட்டு பார்ப்போம். இன்னும் இருக்கின்றன பாடல். அதற்காக அலை பாயுது என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தருகின்றார். அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

என்றென்றும் என்ற ஒரு பதம் வந்திருக்கின்றது அல்லவா? என்றென்றும் என்றால் இன்று நேற்று நாளை என்றென்றும் என்பதுதான் இந்த அர்த்தம். அப்படி என்றால் எப்படி பொருந்து பார்ப்போமா? நாம் உலகத்தில் தலை நினைந்து வாழ என்றென்றும் இன்னும் என்ன தேவை என்று கூறவில்லை அவர், அல்லது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறவில்லை, அல்லது எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கூறவில்லை. ஆதலால் நாங்கள் ஆறாவது பாடலை கேட்க வேண்டும். அதற்கு முன்பு இந்த ஆறு பதங்களை, ஆறாவது பதம் இல்லை ஏழாவது பதத்தை பார்க்க வேண்டும். அதுவரைக்கும் இந்த ஆறு பதங்களை மீண்டும் ஒரு தடவை படித்து பார்ப்போம். நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ என்றென்றும், ஆம் நாங்கள் வாழ வேண்டும் தலை நிமிர்ந்து, உயர்ந்து மரியாதையோடு, பண்போடு, பாசத்தோடு, எல்லோருடன் மற்றவர்கள் போற்றக்கூடிய வகையில் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு என்றென்றும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்தது கூறுவார் என்று எண்ணினால், தலைவன் என்ற திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடலை கேட்டு ஏழாவது பதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். கேட்போமா பாடலை?

ஒன்பது வாசல் வைத்தே உடம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தார். அந்த கோட்டைக்கு விளக்காக அறிவெனும் தீபத்தை ஏற்றி வைத்தார். ஒன்பது வாசல் வைத்தே உடம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தார். அந்த கோட்டைக்கு விளக்காக

பறிப்பார், சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். மண் வெட்டி கையில் எடுப்பார், சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். இந்த தத்துவத்தை தான்

0: அறிவு என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் இந்த பாடல் மூலம். இந்திய பாடலை தந்த படைப்பாளி அந்த ஏழு பதங்கள் வந்துவிட்டது. நாம் உலகத்தில் தலை நிமிந்து வாழ என்றென்றும் அறிவு என்று ஒன்று வந்திருக்கின்றது. அறிவு என்ன செய்ய வேண்டும்? பணம் வேண்டுமா, பட்டம் வேண்டுமா, பதவி வேண்டுமா என்றெல்லாம் எண்ணும் வேளையில் அறிவு என்று ஒன்றை கொண்டு வந்து கூறுகிறார். மீண்டும் படித்து பார்ப்போம். நாம் உலகத்தில் தலை நிமிந்து வாழ என்றென்றும் அறிவு, அதற்காக பல்லாண்டு வாழ்க திரைப்படுத்து பாடல் பாட இருக்கின்றது. எட்டாவது பதத்திற்காக கேட்போமே.
1: அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் எங்கும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தார்.

ஆம், ஒன்று என்று வந்துவிட்டது, வேறு எதுவும் இல்லை என்றே கேட்போம். நாம் உலகத்தில் தலை நிமிந்து வாழ என்றென்றும் அறிவு, அறிவு என்று ஒன்று வந்திருக்கிறது. அப்ப வேறு ஒன்றும் தேவையில்லையா அல்லது வேறு ஏதாவது செய்யுமா என்று பார்த்தால் தெரியவில்லை. ஒன்பதாவது பதம் வந்து இன்றைய பாட்டும் பதமும் 347 இனிது நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னுடைய 127வது பாடம் படைப்பை தந்த சிந்தனை செல்வன் தருகின்றார். வசந்தத்தில் ஒரு நாள் திரைப்படுத்த பாடல் ஒன்றை, அந்த பாடல் பாடுகின்றது இப்படி, கேட்போமா?

எங்கே படித்து பார்ப்போம் என்பது பதங்களை மிகவும் பொருத்தமான ஒரு பாட்டும் பதவும் போல் தெரிகின்றது. நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ என்றென்றும் அறிவு ஒன்றே வேண்டும், அறிவு ஒன்றே வேண்டும் என்ற அந்த ஒன்று என்ற பதிலே அங்கே போட்டுவிட்டார். அறிவு வேண்டும் என்றும் கூறவில்லை, அறிவு தான் வேண்டும் என்றும் கூறவில்லை, அறிவு ஒன்றே வேண்டும் என்று கூறுகின்றார். அப்ப பணம் வேண்டாம், பட்டம் வேண்டாம், பதவி வேண்டாம், சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம், முதுசம் வேண்டாம், எங்களுடைய பழைய பண்பாடுகள் கோட்பாடுகள் எல்லாவற்றையும் வேண்டாம். ஆனால் இவற்றையெல்லாம் இந்த அறிவு என்பது சுமந்து விட்டது. இந்த அறிவு என்று ஒன்று இருந்தால்தான் இவற்றையெல்லாம் பெற முடியும் என்பதை சூட்சமமாக புகுத்தி 9 பாடல்களுக்குள்ளே தன்னுடைய பாட்டும் பதமும் 127 படைப்பை தந்து 347 பாட்டும் பதத்தை நிறைவேற்றுகின்றார். ஒரு தடவை படிப்போம். நாம் உலகத்தில் தலைநிமிர்ந்து வாழ என்றென்றும் அறிவு ஒன்றே வேண்டும், வேறு மற்றவர்கள் தேவையில்லை. அந்த அறிவு ஒன்று இருந்தால் மற்றவை எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளலாம், நாங்கள் தலைநிமிர்ந்து இந்த உலகத்தில் வாழலாம் என்ற அருமையான கருத்தை பொதிந்து 9 பாடலுக்குள்ளே 9 பதங்களை கண்டெடுத்து அந்த 9 பதங்களுக்குமாக நாங்கள் ரசித்து கேட்கக்கூடிய வகையிலான பாடலையும் கொடுத்து இன்றைய பாட்டும் பதமும் 347 சிறப்பித்திருக்கின்றார் சிந்தனை செல்வன். பார்ப்போம் இன்னும் ஒரு தடவை. நாம் உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழ என்றென்றும் அறிவு ஒன்றே வேண்டும், ஆணித்தரமாக கூறப்பட்டு விட்டது, நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எங்களுக்கு அறிவு, அறிவு என்பது விலைக்கு வாங்குவதல்ல, எங்களால் உருவாக்கப்படுவது. நாங்கள் படித்தறிவு, பகுத்தறிவு, பண்பட்டு நாங்கள் அனுபவத்தில் கண்ட அறிவு, பெரியோர்கள் முதியோர்களை பின்பற்றி வரும் அறிவு, அந்த அறிவினை கொண்டுதான் நாங்கள் முன்னேற வேண்டும். வேறு பாதைகள் தேடி முன்னேற முடியாது, தலை நிமிட முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறி இந்த பாட்டும் 304 இனிது நிறைவுக்கு வர இருக்கின்றது. நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ என்றென்றும் அறிவு ஒன்றே வேண்டும் என்ற உண்மை கருத்தினை ஏற்றுக்கொண்டு மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன் அடுத்த பாட்டு பகுதியில் என்று கூறி இன்று எனது படைப்பினை தொகுப்பினை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்லுகின்றேன். செல்லும் முன்பும் நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ என்றென்றும் அறிவு ஒன்றே வேண்டும் என்ற கருத்தினை உட்கொண்டு உங்களோடு நானும் இணைந்து பின்பற்றுவோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது பாட்டும் பதமும் 347. படைப்பாளிக்கு நன்றி கூறி, கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் நன்றி கூறி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்றும் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நாம் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ என்றென்றும் அறிவு ஒன்றே வேண்டும்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTRFM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

நீங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்திலே வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து இப்பொழுது முதல் காற்றலையை கேட்டு மகிழ்வோம். சர்வதேச நீயர் விருப்ப பாடல்கள்.

ஒலிக்க இருக்கும் பாடல் வான் மிருகங்களே என்ற வரியெடுத்து தரும் பாடலாக புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை இன்று முதல் பாடலாக தருகின்றார் கனடா ஆல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி.

சாந்தினி தொடர்ந்து வரும் இனிமையான பாடல். நான் மலரோடு தனியாக ஏனிங்கே நின்றேன். இந்த வரி கொண்ட பல்லவி சரணங்களோடு வருகின்றது இரு வல்லவர்கள் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை இன்று அன்போடு தந்து கேட்டு மகள விரும்புபவர் இளமணி திருநாடு, மத்திய மாகாணம், ஹட்டன் மாநகரிலிருந்து டிராம்சி

நிகழ்ச்சி தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி அவர்கள் தருகின்ற பாடல். அந்த பாடல் பொன் நகரம் திரைப்படத்திலிருந்து வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் சாட்சியடி என்ற அந்த வரிகளை கொண்ட பாடல். இனிமையான இந்த பாடலை இப்பொழுது கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை தருகின்றார் சிங்காரபூமியம் சிங்கப்பூர்லிருந்து மகாலிங்கம் அவர்கள். என் கடமை திரைப்படுத்த பாடலை ஹலோ மிஸ் என்று பாட வைக்கின்றார்.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஆங்கிலேய நாடான இங்கிலாந்து நாட்டிலிருந்து அன்புடன் தருகின்றார் அருள் மோகன் ஒரு பாடல். என் காதலே என்ற திரைப்படத்தில் பெண்ணா தேவதையா என்று வரியெடுத்து பாடி மகிழ வைக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடலை கேட்போம். முதலில் நீண்ட கால உறவு எங்களோடு இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் அவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து வாவா அன்பு என்ற உருக்கமான பாடலை ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

பிரபுகள் கேட்கும் இனிமையான பாடல்கள், தித்திக்கும் தீனான பாடலாக சின்ன குயில் சின்ன குயில் என்ற வரி எடுத்து எனக்கே நீ என்ற திரைப்படத்து பாடலை பாட வைப்பது வனமை போல என்றும் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். இவர்கள் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து கேட்கின்றார்கள். பாஸ்கரன் மாலா ஜோடி குரல்லே பாடும் பாடலை ஜோடியாக கேட்கின்றார்கள்.

இவர்கள் வந்துவிட்டால் அடுத்த பாடலை சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா வந்து ரமணி தருவது வழக்கம். வளமை போல் என்றும் தருகின்றார். உனக்காக பூச்செய்த என்ற ஒரு பாடல், என் ஆசை உன்னோடு என்ற திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது.

0: வாலிபத்தின் லீலை காண காலை என்ன மாலை என்ன அழைத்தேன் ஓடிவா.
1: காலடக்கும் ஓவியத்தின் கையடைக்க மெய்யடைக்க துடித்தால் போடவா.
0: வாலிபத்தின் லீலை காண காலை என்ன மாலை என்ன.

0: அம்மா கை தொடாது, உல்லாசம் பொங்கிடாது.
1: ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலைஞர்த்திருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள் கேட்டு மகிழ்கின்றோம்.

நாங்கள் கேட்டு மகிழும் இனிமையான பாடல்கள், தித்திக்கும் தீனான பாடல்கள். அந்த வரிசையிலே அடுத்து வரும் பாடல் கனடாவில் இருந்து மொன்றியல் நகரம், தனுஷன் தந்த பாடல். பூவெல்லாம் பாராட்டும் என்று பாப்கார்ன் திரைப்பட பாடலை தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் தந்த பாடல். பாடுற பாட்டுக்கு என்ற பாடல், பார்வைகள் என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

தொடரும் பாடல் சிந்து நதியோரம் என்ற வரி கொண்ட இனிமையான ஒரு பாடல், மலர்களில் அவள் மல்லிகை என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை ஐரோப்பாவிலிருந்து ஈழமணி நாடு சென்று ஒயில இருக்கின்ற என்னவள் வளமை போல இன்றும் கேட்டு எழுதிய பாடலாக ஒலிக்க கேட்போம்.

இந்த வழியிலே தான் அடுத்து வரும் பாடல் வளமை போல நிறைவுக்கு வரும் பாடலாக நிகழ்ச்சிக்கு பாரதி கண்ணம்மா திரைப்படுத்த பாடல் தொண்டலுக்கு தெரியுமா தொன்மாம்பு பாடல் என்ற அந்த பாடலை அன்புக்கும் பாசத்துக்குரிய காவை சேன ஆசானவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

உறவுகளில் நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் மலர்ந்த தித்திக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திலே என்று அறிந்து நிறைவுக்கு கொண்டு வந்த நிகழ்ச்சியை நாளையும் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்று செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழுடன்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்

0: உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேர்.

நேர் நேயத்தின் முதல் பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து போகுதே போகுதே என் பைங்கிலி வானிலே என்ற பாடலைத்தான் அன்போடு கேட்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். பழமை போல ஜெகபர் சாதிக் அவர்களும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, சகானா பர்வின், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது இந்த பாடல்.

0: போகுதே போகுதே என்ற பாடலை கேட்ட எங்களுக்கு போகாதே போகாதே என்கனவா என்ற பாடலும் கேட்க வேண்டி இருக்கின்றது. அந்த பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் அன்று ஒலித்தது என்று ஒலிக்கின்றது. தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லட்சசார மதுசூரி, சிவசங்கரன், நத்தவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்கள் அன்போடு கேட்ட பாடல்.
1: கோடையாய மனைவி
2: இல்லையத்தான் இல்லை, என் கண்ணீருக்கு காரணம் உண்டு. போர்க்கோலம் இப்போது விடுங்கள், பிறகு பேசலாம்.
1: ஆண்மையின் அழிவிற்கு கண்ணீர் காரணமாக கூடாது. பெண்ணின் பெருமையை குறைப்பவளே பேசலாம்.

மீண்டும் ஒரு பாடல். செல்வ மகள் என்ற திரைப்படத்தில் குயிலாக நான் இருந்தென்ன, குரலாக நீ வர வேண்டும் என்ற வரி கொண்ட பாடலை இன்று எத்தனை வாழ்த்துக்களை தந்து கேட்டிருக்கின்றார்கள். மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து. வளமை போல அவர் கேட்கும் வேளை அவருடன் இணைந்து வரும் கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, மேலும் ஆத்மநாதன், பத்மகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள். அடுத்து வரும் பாடலும் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் தந்த பாடல். பெண்கங்கும் அவள் முகம் என்ற வரி எடுத்து நெருப்பில் பூத்த மலர் என்ற திரைப்படத்திலிருந்து எல்லோருடைய காதோரமும் இனிக்க ஒலிக்கின்றது.

ஒலிக்கே இருக்கும் பாடல் நீண்ட நாட்களுக்கு பின்பு இணைந்திருக்கின்றார் அன்பு முகமது ராஃபிக் அவர்கள். ராஃபிக் அவர்களே, நீங்கள் கேட்கும் அந்த பாடலை உங்களோடு இணைந்து இன்றும் முகமது ரிஸ்வான், நாசர், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்களும் இணைந்து காது கொடுக்கும் வேளையிலே அந்த பாடல் உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. எங்கே என் ஜீவனே உன்னை கண்டேனே என்ற பாடல்தான் நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து வரும் இனிமையான பாடல் உறவுகளோடு உறவுகளாக எங்களுடைய கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி அவர்கள் தன்னுடைய பேரன் ரித்விக்கை நினைத்து கேட்கும் ஒரு பாடல். தங்கத்தில் முகமெடுத்து என்ற வரி எடுத்து பாடும் மீனவ நண்பன் திரைப்படுத்த பாடல்.

பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா என்ற ஒரு பாடல். அந்த பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுகிற இசைப்பு விஜயராகவன் அவர்கள் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து கேட்டவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: பட்டைக்காடா பட்டணமா, ரெண்டும் கேட்டான் லட்சணமா. பட்டைக்காடா பட்டணமா, ரெண்டும் கேட்டான் லட்சணமா.
1: ஒழிக்கும் இனிமையான பாடல்களை கேட்டு மகளும் எங்களுக்காக. இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கன்னடா கலைகள் தொடர்ந்து ஒளிபரப்பாகும் நேரம் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த இசையோடு.

பொன்னான நேரம் என்ற திரைப்படத்தை ஒன்று பாட கேட்போம். கொலுசு கொலுசு என்று முதல் வரி கொண்டு பாடும் இந்த பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்களுக்காக ஒலிக்கப்படுகின்றது.

அடுத்து இணைக்கும் பாடல் பாஸ்மாக் திரைப்படுத்து பாடல். வானம் நமது என்று கூறும் வரி கொண்ட இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். இதுவோ அந்த பாடல்.

பழமை போல உறுதிப்பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளைகுடா மண்ணில் இருந்து குவைத் நாட்டு ஜோர்ஜ். நம்முடைய தமிழ் வானொலியை சுவாசிக்கும் நீங்கள் கத்திரிகையில் இந்த திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றீர்கள். அங்கு இப்பொழுது மிகவும் வெப்பமான காலம் என்று கூறுகிறீர்கள் அல்லவா? யாதும் நீயே என்ற வரி எடுத்து குளிர வைக்கின்றது இந்த பாடல் உங்கள் காதோரம்.

0: தமிழன் என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குடும்பம் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றலையில் கலந்து வந்து கதம்பத்தில் இணைந்திருக்கின்றேன். அன்பு உறவுகளே, இப்பொழுது முதல் கதம்பம் நிகழ்ச்சி முனிவர் தமிழ் வானொலியின் கனடா கலையகத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. கதம்பத்தில் கலந்து சிறப்பிக்க அனைத்து உறவுகளும் வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைய தினம் என்ன நிகழ்ச்சியை கொண்டு வருவது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது உங்களுக்கு. அந்த கேள்விக்கு பதில், நாங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் நகைச்சுவை மன்றம் வைத்திருந்து அதை நிறுத்திவிட்டோம். யாருக்கும் இப்பொழுது நகைச்சுவை வருவது இல்லை போல் தெரிகின்றது. அதனால் பல் சுவை நிகழ்வாக என்று நாங்கள் முதலில் சில விடயங்களை கலந்து பேச இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து போட்டிக்கும் செல்ல இருக்கின்றோம். கண்டுபிடி யார் செல்வதோ என்ற போட்டிகள் எல்லாம் இருக்கின்றது. அதனால் காற்றலைக்கு முதல் வரும் நேயர் கதம்பத்தை அலங்கரிக்க வருபவருக்கு ஒரு பாடல் வழங்கப்படும். அவர் விரும்பிய பாடலை கொடுக்கப்படும் என்று கூறிக்கொண்டு ஒரு பாடலை நான் காற்றலையில் ஒலிக்க விடுகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வாருங்கள். அந்த காற்றலையில் வரும் அந்த பாடல் எங்கள் கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்படும் பாடல். இது கலையகத்து பாடல். இந்த பாடலை நிறுத்தி நீங்கள் வரலாம். உங்களை நான் அழைப்பேன். ஒரு பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள். முதலில் வரும் அன்பு உறவுக்கு பாடல் காற்றலையில் வழங்கப்படும். முதலில் வந்து கேட்கும் பாடல்

இந்த இனிமையான பாடலோடு ஆரம்பிக்கும் கதம்பத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ள வர முதல் நேருக்கு முதலில் பாடல் வழங்கப்படும். 6478746415 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். பலதையும் நாங்கள் கதம்பத்திலே பேசுவோம். வந்த பின்பு நான் கூறுகின்றேன் என்னவென்று.

0: அன்பு உறவு ஒருவர் முதலில் இணைகின்றார், அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் பவுனம்மாள்.
1: வணக்கம் ஐயா.
0: நலமா இருக்கீங்களா பவுனம்மாள்?
1: நலமா இருக்கும் ஐயா.
0: வாழ்த்துக்கள். அங்கே உங்களுடைய கடற்கரை எப்படி இருக்கின்றது இப்பொழுது பார்வைக்கு? இருளாக வெளிச்சமா இருக்கின்றதா?
1: இப்ப வந்து இருளா தான் இருக்குது. இன்னும் இப்பதான் வந்து நிலா வந்து வருது.
0: இப்பொழுது பின்னிலவு தானே? பின்னிலவு என்றால் அப்படித்தான். அந்த நில ஒளி வரும்பொழுது இந்த கடலை உங்கள் வீட்டிலிருந்து உங்களுடைய கடல் அலையை பார்க்க முடியுமா?
1: முடியும்.
0: சரி, அந்த அலையை பார்க்கும் பொழுது அந்த அலையிலே அந்த நிலாவின் ஒளி விழும் பொழுது எப்படி இருக்கின்றது?
1: ஐயா, அந்த நிலாவினுடைய ஒளி அந்த அலை அடிக்கும் போது, அந்த ஒளி அதில் படும்போது அப்படியே ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரியும்.
0: அதைத்தான் கூறுவது வெள்ளி அலை மேலே என்று இல்லையா? வெள்ளி அலை என்று அதைத்தான் கூறுவது.
1: அப்படியே ஒரு மாதிரி வெளிச்சமா வெளிச்சமா அப்படியே பளிச்சுன்னு தெரியும் அந்த அலை மேல. அந்த நிலா ஒளி படுது,
0: பாதி பாதியாக அந்த தண்ணீர் தெரிகிறது. அந்த தண்ணீர்ல அந்த ஒளி படும்போது மிகவும் துல்லியமாக எங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு எதிரொலிப்பது போல் இருக்கும். இரவு நேரத்தில் அலை வீசும் பொழுது இருக்கிற சத்தத்துக்கும் நில ஒளி படும் போது வர அலை ஒளியின் சத்தத்துக்கும் வித்தியாசம் உண்டா?
1: வித்தியாசம் இருக்கும் ஐயா.
0: அப்படியான
1: அது வந்து இப்ப இந்த நிலா ஒளி படும்போது பார்க்கிறோம் பாத்தீங்களா, அந்த அலைய ரொம்ப அந்த அலையினுடைய அந்த அந்த வந்து ஒரு மாதிரி நளினமா வரும்.
0: அது மாதிரி உட மனதுக்கு எப்படி இருக்கும்? அது பயமா இருக்குமா அல்லது அது இங்கிதமாக
1: இருக்குமா? பயமா தெரியாதுங்களா? அதை பார்த்து ரசிச்சோம் அப்படின்னு சொன்னா மனசுக்கு ஒரு இதமா இருக்கும். அது ஏதோ ஒரு புது பொண்ணு அப்படியே நடந்து வர மாதிரி தெரியும். புதுசா ஒரு கல்யாணம் கல்யாணம் ஒரு பொண்ணு எப்படி நடந்து வருங்க?
0: இப்ப கல்யாணம் போதும் குத்துப்பாட்டு பாடி பாடிக்கின்றது வரும். நம்ம கடைக்கு கணவனுக்கு தாலி கட்ட போறேன்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப புது பொண்ணுகளை எல்லாம் புதிய முறைய கையாளுகிறார்கள். அங்க ஒரு இடத்துல பார்த்தேன், கணவன் புடவை உடுத்தி இருக்கிறார், மனைவி வேஷ்டி உடுத்து வந்து கணவனுக்கு தாலி கட்டுறார். அப்ப கணை கணவி மனைவன் என்று பேர் தான் இனி வேறும் இல்லையா? இரவு நேரத்திலே அந்த கரை அது ஒரே விதமான அலைதான் வீசுகின்றன வைப்போம். இரவு நேரத்திலே அந்த அலையை கேட்கும் பொழுது ஒரு விதமான பய உணர்வுகள் இருக்கும் இல்லையா? கொஞ்சம்
1: பய உணர்வு எங்களுக்கு வராதுங்க ஐயா. அது வந்து இந்த மழை நாள் வந்து பாத்தீங்கன்னா புயல்
0: அப்படின்னு அந்த நேரத்துல பயம்.
1: அந்த காலகட்டத்துல அந்த அடிக்கிற அந்த அலை வந்து எங்களுக்கு இங்க வீட்டுல அடிக்கிற மாதிரி டங்குன்னு சத்தம் கேட்கும்.
0: சரி, இப்பொழுது நல்லது நல்லது காத்தலைக்கு வந்திருக்கின்றீர்கள் கதம்பத்தில் அலங்கரிப்பதற்கு. உங்களுக்கு கவிதைகள் தெரியுமா பவுனம்மாள்?
1: கவிதைகள் தெரியும் ஐயா. இப்போ நான் வந்து எழுதி வச்சிருப்பேன், அதுலதான் படிச்சு சொல்லுவேன்.
0: இருக்கின்றதா உங்களோட கையிலே? அது தேடி எடுக்க
1: இப்போ.
0: சரி,
1: இப்போ நாளைக்கு என்ன?
0: நாளைக்கு கொண்டு வாங்க. சரி, அது அது ஒரு பக்கம் இருக்கு உங்களுக்கு அந்த. சரி, என்ன பாடல் நீங்கள் கேட்க போகின்றீர்கள்?
1: ஐயா, காற்றினிலே வரும் கீதம் அப்படின்னு ஒரு படம்.
0: ஆமா,
1: அதுல வந்து ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய்.
0: ஆமா, இந்த பாடல் இன்று வேணுமா நாளை வேணுமா?
1: இப்ப கொடுங்க அப்படின்னா நாளைக்கு கதம்பத்துக்கு, நாளைக்கு மத்தியானத்துக்கு.
0: இல்ல இல்ல, இன்று தர வேண்டேன். நாளை என்றால் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நாளைக்கு வந்து பூவும் பொட்டா அப்படின்னு ஒருத்தர் எப்படி, அதுல வந்து நாதேஸ்வர ஓசையிலே மாதேஸ்வர ஓசையில் என்ற பாடல இப்பொழுது கொடுங்க.
0: ஒரு வானவில் போல நாளைக்கு தர வேண்டுமா?
1: நாளைக்கு. ஆமாங்கய்யா,
0: மாதேஸ்வர ஓசையில உங்களுக்கு தேவையான அந்த பாடல். அது என்ன திரைப்படம்?
1: பூவும் பொட்டும்.
0: ஓ, நல்ல திரைப்படம். நாதஸ்வர ஓசை என்ற பாடல் இல்லையா? சரி, அந்த பாடலை உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கலாம். பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் வாருங்கள் கதம்பத்துக்காக. சரியா? நாங்கள்
1: கதம்பம்.
0: சரி, இணைந்து சிறப்பித்த நன்றி. முதலில் வந்த அந்த உறவு உங்கள் பவுனம்மாள், உங்களுக்காக உங்கள் பாடல் காற்றலையில் ஒலிக்கின்றது. நாதஸ்வர ஓசையிலே என்ற பாடல் இன்றைய கதம்பத்திலே முதல் பாடலாக உங்களுக்காக வருகின்றது. நன்றி.
1: நன்றி.
0: பாடலை கேளுங்கள் சென்று.

0: நான் கூறிய ஒன்றுமே உங்களுக்கு கேட்டிருக்க முடியாது என்று எனக்கு நன்றாக தெரியும். அதை இங்கே அறிவித்து மஞ்சள் கடதாசி நான் பெற்றுவிட்டேன். முதலிலே சந்தன்ராஜ் அவர்கள் மஞ்சள் கடதாசி அனுப்பிவிட்டார் தொலைபேசி மூலம். எனக்கு நான் ஆளியை உயர்த்தாமல் உங்களோடு பேசியிருந்தேன். என்னுடைய கதம்பத்தை மகிழ்விக்க வந்த பவுனம்மாள் அவர்கள் பாடிய பாடல் அற்புதமான, தந்த பாடல் அற்புதமான ஒரு பாடல். மீள தாளம் தேவன் தேவியை இணைத்து வரும் மங்களமான வாத்தியத்தோடு ஆரம்பித்த கதம்பம் இப்பொழுது யார் சொல்வதோ நிகழ்வுக்கு நாங்கள் நுழைய இருக்கின்றோம். யார் சொல்வதோ நிகழ்விலே பதங்களை தருவேன், சில எழுத்துக்கள் மறைந்திருக்கும், அந்த எழுத்துக்களை கண்டுபிடித்து நிறவி நீங்கள் வந்து தர வேண்டும். அந்த வகையிலே ஒரு பதம் வருகின்றது, ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம் எழுதி கொள்ளுங்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், அதிலே முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து ள, வளம் களம் என்பதற்கு வர ள, மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை, மீண்டும் நான்காவது எழுத்தும் ள, ஐந்தாவது எழுத்தும் என்ன பதமாக இருக்கு? இலகுவான ஒரு பதம். முதல் எழுத்து மறைந்து இரண்டாவது எழுத்து ள, மூன்றாவது எழுத்து மறைந்து நான்காவது எழுத்து ள, ஐந்தாவது எழுத்து என்ன பதமாக இருக்கும் என்று ஓடி வந்து சொல்ல வேண்டும். எங்கே வாருங்கள் காற்றலைக்கு தாருங்கள் உங்கள் பதிலை என்று கேட்டுக்கொண்டு கதம்பத்திலே இருக்கின்றோம். ஓடி வர வேண்டும். யார் சொல்வது என்று எதிர்பார்க்கின்றோம். யாராவது வந்து சொல்லத்தானே வேண்டும். கொண்டு வாருங்கள்.
1: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,

பாடல்களை கேட்டுக்கொண்டே நீங்கள் பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கலாம் அன்பு உறவுகளே. ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம் காட்டாளையில் போட்டிக்கு வந்தது. அந்த போட்டியிலே யார் சொல்வது என்று எதிர்பார்க்கின்றேன். இந்த பதத்தை கண்டுபிடித்து வந்து முதலாவது அந்த பதத்திலே முதலாவது எழுத்தை மறைத்து விட்டார்கள். இரண்டாவது எழுத்தை தந்திருக்கின்றார்கள். ல மூன்றாவது எழுத்தை மறைத்து விட்டார்கள். நான்காவது எழுத்து ல, ஐந்தாவது எழுத்து ம். ஐந்து எழுத்துக்கள் கொண்ட பதத்திலே மூன்று எழுத்துக்களை தந்து இரண்டு எழுத்துக்களை மறைத்திருக்கின்றார்கள். அந்த இரண்டு எழுத்துக்களையும் கண்டுபிடித்து யார் சொல்வதோ என்று எதிர்பார்க்கின்றேன். முதலில் வந்து சொல்பவருக்கு புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. எங்கே ஓடிவாருங்க.

0: பேபி.
1: வணக்கம் பவனம்மாள்.
2: நன்றி,
1: ஓடி வந்ததுக்கு நன்றி. உங்கள் புள்ளியை பெற்றுக் கொள்வதற்காக ஓடி வந்திருக்கேன், மீண்டும் பாருங்கள்.

இது அவ்வளவு கடினமான பதம் அல்ல, இலகுவாக கண்டுபிடிக்கலாம். பவுனம்மாள், முயற்சி செய்து வந்தீர்கள், மீண்டும் முயற்சி செய்து கொள்ளுங்கள். உறவுகளை ஓடி வாருங்கள், உங்கள் பதிலை தாருங்கள். 647-8744-1545 என்ற பதத்தோட வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த அன்பு உறவுகள் வந்து இணைந்து கொள்ளலாம். கட்டணம் இல்லாத தொலைபேசி அது இலக்கம். நீங்கள் அதிலே அன்பாக அழைத்து உங்கள் பதிலை தந்து செல்லலாம்.

ஐயா அதே மாதிரி கல கல கலமா கல கலம் கலம் இந்த களஞ்சியத்தன் கலம் சொல்லுவாங்கல்ல கலம் நெல்ல அதுமாதிரி சொல்லுவாங்க கல கலம் சரிங்க ஐயா சரி நான் கொஞ்சம் முயற்சி பண்ண ஐயா அது மாதிரி இருக்குமான்னு முயற்சி பண்ணேன் சரிங்க ஐயா நன்றிங்க சரி நன்றிங்க

தமிழ்ச்சவை கண்டுபிடித்து விட்டார்களா என்று ஓடி வருகின்றார் என்று ஓடி வந்து நான் தான் ஆளியை பதித்து வைத்திருக்கின்றேன் போல் தெரிந்தது. ஓடி வந்து கூறுங்கள் பாடலை, பதிலை கூற வேண்டும். பவனம்மாள் இரண்டு தடவைகள் முயற்சி பண்ணி மூன்றாவது தடவை முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்றார். கொண்டு வாருங்கள் பதத்தை கண்டுபிடித்து யார் சொல்வதோ.

யார் சொல்வதோ இதற்கு பதில் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது கதம்பம். கதம்பத்திலே ஓடி வந்து நீங்கள் பாடலை கேட்டு மகிழும் வேளையிலே ஒரு பதத்தை கொடுத்திருந்தேன், ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த பதத்திலே நீங்கள் இரண்டு எழுத்துக்களை மறைத்துவிட்டு மூன்று எழுத்துக்களை தந்திருக்கின்றேன். இதை வைத்து நீங்கள் சேர்த்து பார்த்து அந்த பதம் எதுவென்று கண்டுபிடித்து யார் சொல்வதோ என்று கேட்டுக்கொண்டு இந்திய தமிழ் வானொலி கதம்பத்தை நிகழ்த்துகின்றது. எங்கே கொண்டு பாருங்கள். தேவா அழைத்து கூறினார் ஒளி வரவில்லை என்று, அவர் வந்து பங்கு பெற்றாமல் சென்று விட்டார். பதம் கொண்டு வரவில்லை, பாடலும் கூறவில்லை. தேவா நீங்கள் வர வேண்டும்.

காத்தலை சீராக இருக்கின்றது. இப்பொழுது எங்களுடைய வானிலை அறிக்கை வந்து வானிலை வந்து வெப்பம் இப்பொழுது -3 -3 அதாவது பூஜ்ஜியத்துக்களே 3 என்ற நிலையில இருக்கணும். காலையிலே 10-11 இருந்தது இப்பொழுது 3 வந்திருக்கின்றது. வெப்பம் சற்று கூடி இருக்கின்றது. இப்படியே படிப்படியாக கூடி குறைந்து கூடி குறைந்து கொண்டு போகும். சரியான நிலைக்கு வாரதுக்கு 4ஆம் மாதம் 2வது கிழமைக்கு பின்பு ஒரு நிலையான வெப்பநிலையை நாங்கள் காணலாம் என்று எண்ணுகின்றோம் என்று உறவுகளே. இது முன்னியல் தமிழ் வானொலியின் அறிக்கை. முன்னியல் தமிழ் வானொலியின் நேரம் இப்பொழுது 12:02 உங்களுக்கு 9:32 ஈழத்திரு நாட்டிலும் அதே நேரம்தான். இங்கே வளைகுடா நாட்டில் 7:02 மாலை நேரமாக காட்டுகின்றது. ஒருவருக்கும் இந்த பதம் தென்படவில்லையா? கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா வானொலியை? 9:30 ஆகிவிட்டது. வீட்டிலே தான் இருப்பீர்கள். வீட்டில் இருப்பவர்கள் வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தால் இதற்கு பதில் கூறலாம். வெளியிலே இருந்தாலும் கூட பதில் கூற முடியும். ஒரு சின்ன பதம், முதலாவது எழுத்தை காணவில்லை, 2வது எழுத்து லானா, 3வது எழுத்தை காணவில்லை, 4வது எழுத்து லானா, 5வது எழுத்து எம்மன்னா, அம்மாவுக்கு வர எம்மன்னா, 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு சின்ன பதம். எங்கே அந்த பதத்தை கண்டுபிடித்து யார் சொல்வதை கொண்டு எதிர்பார்க்கின்றேன்?

என்ன உறவுகளை மிகவும் கடினமான பதமாக இருக்கின்றதா, அல்லது நீங்கள் வானொலியோடு இல்லையா, வேறு வேறு பணியிலே இருக்கின்றீர்களா, ஒரு வந்து கூற வேண்டும், பங்கு பெற்ற வேண்டும் என்ற உறவுகளை கதம்பம் ஆரம்பித்து இப்பொழுது அரை மணி நேரத்தை தாண்டி விட்டது. உங்களுக்கு இன்னும் ஒருவர் மட்டும்தான் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார், ஒருவர் மட்டும்தான் கண்டுபிடித்து வந்து கூறிக்கொண்டிருக்கிறார். ஏன் ஏனையோருக்கு இந்த பதம் பிடிக்கவில்லையா, கண்டுபிடிக்க முடியவில்லையா? ஓடி வாருங்கள், நன்றாக வந்து கூறுவீர்களே, வந்து கூறுங்கள், கூறிவிட்டு செல்லுங்கள் என்று கூறுகின்றேன்.

0: தேவா வருகின்றார். வணக்கம் தேவா. தேவா வணக்கம்.
1: ஐயா
0: வணக்கம்.
1: ஐயா கேட்டுக்கிட்டே இருக்கேன்.
0: என்ன பதம் கேட்க? என்ன பதம் கண்டுபிடித்து விட்டீங்களா? என்னய்யா கேட்க நீங்க பேசுவது ஒன்றும்
1: எங்களுக்கு கேட்கல.
0: இப்பொழுது நான் பேசுவது கேட்கவில்லையா உங்களுக்கு? தேவா என்ன தேவா நீங்க வந்து இருக்கு நீங்கள் பேசுகிறீர்கள். என்ன நான் பேசுவது கேட்கவில்லையா? கேட்கவில்லையா?
1: இப்ப கேக்குதுயா?
0: அது முதல்ல கேட்கிறது ஆச்சரியா. செயல்படுத்தி உடனே கேட்டு விட்டது. இப்ப நீங்க கூறுங்கள், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் உங்களுடைய? நிறுத்த வேண்டும் போல் இருக்கின்றது. ஒருவருக்கும் சரியாக இயங்குதில்லை போல் இருக்கின்றது. தெருவா வந்து ஒரு முடியம் கூறுவதற்கு உங்களுக்கும் உங்களுடைய ஒளிவளம் சரியாக இல்லை. முன்னூத்தி வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சியை பாடலை கேட்டுக்கொண்டு பதத்தை கண்டுபிடிக்கின்றீர்கள். ஓடிவார்கள். தேவா வந்து விட்டார். வணக்கம் தேவா. என்ன நடந்தது உங்களோட வலைத்தளம் சொல்லுங்க. கண்டுபிடித்து விட்டீங்களா? விட்டு விட்டுதான் கேட்கறது. கூறுங்க.
1: ரெண்டு பேர் விட்டு விட்டு எல்லாரும் பேசுறது. வேற யாரும் நீங்க பேசுறதும் கேட்க?
0: நான் பேசுவது உங்களை கேட்கவில்லையா? உங்களோட வலைத்தளத்திலே தான் பிள்ளை. உங்கள் வானொலி உங்கள் ஒளிபரப்பிலே உங்களுடைய தொலைபேசியிலே தான் பிள்ளை இருக்கிறது போல் தேவா. ஏன்னா பவுனம்மாள் வந்து அழகாக பேசி விட்டு போகிறாரு. காலையில் நிகழ்ச்சி எல்லாம் சிறப்பாக நடந்தது. ஒரு சிலருக்கு தான் இணையதளம் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. ஓடி வாருங்க, கொண்டு வாருங்க, கண்டுபிடித்து கொண்டு வாருங்க.

0: தங்கை பவனம்மாள் வருங்க. வணக்கம் பவனம்மா, கண்டுபிடித்து விட்டீர்களா?
1: ஐயா கண்டுபிடிக்க முடியலையா, ஏதாவது கொஞ்சம் குழு கொடுங்கய்யா.
0: அதுதானே கூட முதலாவது எழுத்து மறைந்து விட்டது, இரண்டாவது எழுத்து லா, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. சரி, இது வந்து ஒரு இசையோடு சம்பந்தப்பட்டது. சரியா குழு, இசையோடு
1: சம்பந்தம்
0: கண்டுபிடித்த இசையோடு சம்பந்தம்.
1: யோசிக்கிறேன்,
0: நீங்கள் கேட்ட பாடலிலேயே அது இருந்தது. நன்றி. இது மணிகள் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சேவையில். சொல்லுங்க, சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமே எங்கே.

0: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லம்மா ஓடி வந்து சொல்லுங்கள் பாடலை கேட்க. சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு
1: செல்லம்மா.
0: எங்கே அந்த படம்? இது வந்து ஒரு இசையிலே இருக்கின்றது, இசையோடு சம்பந்தப்பட்ட விடயம். எங்கே கொண்டு வாருங்கள். இரண்டு இசையோடு சம்பந்தப்பட்டது என்று கூறுகிறேன்.

0: நீ உண்மை உண்மை உண்மை
1: பவனம்மா கண்டுபிடித்து விட்டார். வாழ்த்துக்கள் பவனம்மா. குரங்கள்
2: ஐயா தாழ மேலம்மா.
1: அப்படியா, நாங்கள் கூறுவோம், கண்டுபிடித்து
2: விட்டீர்கள்.
1: மேல தாளம் அற்புதம், சிறப்பு. உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள்
2: ஐயா. நீங்க சொன்னீங்கல்ல பாட்டுல வருதுன்னா யோசனை பண்ணியிருக்கா, அத சேர்ந்து வரும் மேலத்திலே தேவன் வந்து
1: உங்க பாட்டுலயே இருந்து மேல தாளம். சரியா, அற்புதமான வாழ்த்துக்கள், சிறப்பான கண்டுபிடிப்பு. உங்களுக்கு சிரமம் எடுத்து நீங்கள் மட்டும் இதுல வந்து அத கண்டுபிடித்து விட்டீர்கள். கட்டிக்காரி கட்டிக்காரி என்று கூறுகிறேன். முயற்சி பண்ணி முயற்சி அடையாத நிகழ்ச்சி. சிறப்பு சிறப்பு. மேல தாளம், தாளம் மேளம் என்றும் கூறுவார்கள். ஆனா மேல தாளம் என்றுதான் கூறுவார்கள். கூறுவது சரியா இருக்கு. மேலதாளம், மேல தாளத்தோடு வந்தார்கள். சேர்ந்து வரும் மேளத்தில் உங்களுடைய பாடல்லே அது இருந்ததுதானே நல்லது.
2: ஆமாங்கய்யா, நீங்க சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்சேன் அந்த பாட்டை எடுத்து பார்த்தேன், அதுல மேலாம் அப்படின்னு வந்துச்சு. மேலாம் தாளம் அப்படி எல்லாம் வந்து வருது அப்படின்னு
1: சொல்லிட்டு கட்டிக்காரு கட்டிக்காரு கண்டுபிடித்து கொண்டு வந்தது. இது எங்களுடைய தமிழ் சொற்கள்லயே ஒரு சொற்கள். சரி,
2: நன்றி.
1: உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த பதத்துக்கு போக இருக்குமே, கேட்டுவிட்டு வாருங்கள். முதலாவது பதம் மேல தாளம் என்ற ஐந்து எழுத்தை கொண்ட பதத்தை பவுனம்மாள் முயற்சி செய்து கண்டுபிடித்து ஒரு புள்ளியையும் பெற்றுச் செல்கின்றார். வாழ்த்துக்கள் அவருக்கு, உங்கள் சார்பிலும் என் சார்பிலும். சரி உறவுகளை, இரண்டாவது பதத்தை கொண்டு வரப்போகின்றேன். இரண்டாவது பதம்

0: ஏழு எழுத்துக்களால் ஆனது. இரண்டாவது பதம் ஏழு எழுத்துக்களால் ஆனது. முதலாவது எழுத்து பானா, படம் என்பதற்கு வரப்ப குரல். முதலாவது பானா என்று குரலில். இரண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. மூன்றாவது நான்காவது எழுத்து இர் என்ன மோர் என்பதற்கு வர இர். அடுத்த எழுத்து மறைந்து விட்டது. ஐந்தாவது எழுத்து எழுத்து இம்மன்னா. ஆறாவது எழுத்து இம்மன்னா. ஏழாவது எழுத்து பூனா, புகை என்பதற்கு வர பூனா. முதலாவது எழுத்து பானா, இரண்டு மூன்று எழுத்து மறைந்து விட்டு, நான்காவது எழுத்து இர் என்ன மோர் வேர் சேர் என்பதற்கு வர இர் என்ன. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்தும் ஏழாவது எழுத்தும் வருகின்றது இம்மன்ன பூனா. ஏழு எழுத்துக்களாலான ஒரு சொல். இது மங்களமான வேளைகளில் உபயோகிக்கப்படும் ஒரு விடயம், ஒரு பொருள். இதை உபயோகித்து கொள்வார்கள் மங்களமான காரியங்கள் நடைபெறும் போது. ஆனால் அமங்கலத்திலே இதை பாவிப்பார்கள். ஆனால் இந்த இந்த பொருளை பாவதிப்பதில் உள்ளே இருக்கின்றதை தனியாக பாவிப்பார்கள். மங்கள காரியங்களுக்கு இந்த இதன் உள்ளே விட்டு பாருங்க. வந்து விட்டார் நாகப்பன், வந்து விட்டார் நாகப்பன். வணக்கம் நாகப்பன். ஐயா வணக்கம். வணக்கம், நலமா இருக்கின்றீர்களா? நலம் நலம் வளம் சிறப்போடு இருக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது யார் சொல்வதோ என்ற நிகழ்விலே இருக்கின்றோம். பதத்தை
1: கேட்டிருப்பீர்கள்.
0: ஐயா
1: பன்னீர் செம்பு,
0: வாழ்த்துக்கள். பன்னீர் செம்பு என்ற சரியான பதத்தை கொண்டு வந்து ஒரு புள்ளியை பெற்றிருக்கார் நாகப்பன் அவர்கள். இப்பொழுது உங்களுக்கு பவுனம்மாவோட போட்டி வந்து விட்டது. உங்களுக்கு பவுனம்மாள் மிகவும் சிரமப்பட்டு ஒரு பாதத்தை கொண்டு வந்து சந்தார் மேள தாளம் என்று கட்டிருக்கிறாங்க.
1: அதே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க. அது என்னன்னா, முதல்ல நீங்க குழு கொடுக்கும் போது கேட்க முடியல என்னால.
0: ஆஹா,
1: அப்புறம் ஒரு பாட்டு முழு பாட்டு ஓடிடுச்சு. அது வரைக்கும் நீங்க சொல்லவே இல்லை. ரெண்டாவது ஒரு முறை சொல்லியிருந்தீங்கன்னா டக்கு கண்டுபிடிச்சிருப்பேன்.
0: அப்படியா? உடனடியா கண்டுபிடிக்க.
1: அந்த பதத்தை திரும்ப இருக்கா ஞாபகப்படுத்துவாங்கன்னு நினைச்சுட்டு கேட்டுட்டே இருந்தா நீங்க ஞாபகப்படுத்தல.
0: அந்த பதம் மீண்டும் மீண்டும் குழு கொண்டு வந்து ஒரு இலகுவான பதம் கேட்டுப்பா. மேலதாளம் இதுதான் நீங்க சரியான பதவி சந்தன்ராஜ் கூறியிருக்கார். ஆனால் அதை நாகப்பன் வந்து கூறிவிட்டாரு.
2: நன்றி நன்றி
0: பாருங்கள். மீண்டும்
2: நன்றி நன்றி வணக்கம் ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஜோஜ் வந்திருக்காரு. வணக்கம் ஜோஜ்.
3: பன்னீர்செம்பு ஐயா,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரியான பதம் பன்னீர்செம்பு. அதை வந்து நாகப்பனும் சந்தன்ராஜும் கூறிவிட்டார்களே. ஆனால் நீங்கள் கண்டுபிடித்த வைக்கு வாழ்த்துக்கள். கண்டுபிடித்த வைக்கு வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதத்தை கொண்டு வர இருக்கின்றேன். அந்த பதம் கூறிவிட்டீர்கள். இது வந்து எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருள், ஒரு சொல்லு. இது ஒரு உலகத்திலே ஒரு பகுதியை குறிப்பது. இந்த உலகத்திலே ஒரு பகுதியை குறிப்பது. முதலாவது எழுத்து மறைந்து விட்டது. இரண்டாவது எழுத்து இத்தன்னா, கத்தி என்பதற்கு வர இத்தன்னா. மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து யானா, அதாவது ஈயம் காயம் நேயம் என்பதற்கு வர யா. ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது. ஆறாவது எழுத்து லானா. ஏழாவது எழுத்து மறைந்து விட்டது. இறுதி எழுத்து கூனா. எட்டு எழுத்துக்களை கொண்டது. நான்கு எழுத்துக்கள் வந்திருக்க தந்திருக்கின்றேன். அதை மீண்டும் படிக்கின்றேன். முதலாவது எழுத்து மறைந்து விட்டது. இரண்டாவது எழுத்து இத்தன்னா. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து யானா. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்து லானா. ஏழாவது எழுத்து மறைந்து விட்டது. கூனா எட்டாவது எழுத்து. இது ஒரு இந்த உலகத்தில் உள்ள ஒரு இடத்தின் இடத்தை குறிப்பது. ஒரு வாரங்களில் வந்து விட்டார் முகமது ராபிக். வணக்கம் ராபிக் அவர்களே. பன்னீர்செம்பு சரியான பதம், ஆனால் மூவர் வந்து அதை கூறிவிட்டார்கள் உங்களுக்கு முன்பு. இருப்பினும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ராவி. என்ன பாடலை நாளைக்கு என்ன பாடல் திறப்ப போகின்றீர்கள்?
2: நாளைக்கா? நாளைக்கு வந்து என்னது முத்து படத்துல ஒரு ஒன் முதலாளி ஒருவன் கண்ட முதலாளி அந்த படலையா?
0: அப்ப ஒருவன் தானே முதலாளி, இரண்டு பேர் தான் முதலாளி இல்லையோ? பங்காளியா இருக்கும் இல்லையா? வாழ்த்துக்கள் வந்து இடங்கள் சிறப்பித்தமைக்கு. மீண்டும் பாருங்கள், அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கிறது முந்தி இந்த பதத்தை கண்டுபிடித்து ஓடி வாருங்கள். எட்டு எழுத்துக்களால் ஆன பதம் என்று கூறியிருந்தேன். முதலாவது எழுத்து இல்லை, இரண்டாவது எழுத்து இத்தன்னா, மூன்றாவது எழுத்து இல்லை, நான்காவது எழுத்து யானா, ஐந்தாவது எழுத்து இல்லை, ஆறாவது எழுத்து யானா, ஏழாவது எழுத்து இல்லை, எட்டாவது எழுத்து கூனா. கொண்டு வாருங்கள், நாலு எழுத்துக்கள் இல்லை, அதை நீ கண்டுபிடித்து கொண்டு ஓடி வருவனும் யார் சொல்வதென்று வாருங்கள். கொண்டு வாருங்கள். நன்றி.
2: உண்மை சொல்லமா?

0: இந்த பதம் வந்து இந்த உலக நாடுகளுக்குள்ளே ஒரு இடம் சேர்ந்திருக்கும் பகுதி அதை கூறுவார்கள். கொண்டு வாருங்கள்.
1: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா நீ உண்மை உண்மை.
0: கொண்டு வந்து விட்டார் நாகப்பன். வணக்கம் நாகப்பன், கொண்டு வந்து விட்டீர்களா?
2: மத்திய கிழக்கு.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதிலை கொண்டு வந்தீர்கள், சிறப்பாக கண்டுபிடித்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு உலகத்திலே உள்ள நன்றி உலகத்திலே உள்ள ஒரு பகுதி என்று ஒரு இடத்தை குறிப்பது குறிப்பிட்ட நாடுகள் சேர்ந்த மத்திய கிழக்கு என்பது சரியான பதில். சரியான பதிலை கொண்டு வந்து எங்களுக்கு கூறியிருந்தார் நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. அங்கே வேறு யார் கொண்டு வர போகிறீங்க? கொண்டு வர
1: உண்மை உண்மை சொல்லமா சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா. பெசன் நகர் பீச்சில் கடலை போட்டா

0: ஞானசேகரன் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் அப்பா. மத்திய கிழக்கு
0: வாழ்த்துக்கள், கண்டுபிடிப்புக்கு வாழ்த்துக்கள். அதை மூவர் வந்து கூறிவிட்டார்கள் தான், இருந்தாலும் நீங்கள் வந்து கூறியதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பாடல் நாளைய தினம் கேட்க போகின்றீர்கள்? ஜோர்ஜ் கொண்டு வாருங்க. ஜோர்ஜ்
2: மத்திய கிழக்கு ஐயா,
0: மத்திய கிழக்கா? அதைத்தான் நாகப்பணம் வந்து சொன்னா. சரி பார்ப்போம், அடுத்த வரையும் கேட்டு பார்ப்போம். வணக்கம் வணக்கம் செல்வராஜ்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா. மத்திய கிழக்கு தான் நண்பர்கள் முந்திட்டாங்கன்னு
0: நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போம். அடுத்தவர் வருகிறேன். தேவா கொண்டு வாருங்கள். தேவா தேவா என்ன பதம்? தேவா உங்களுடைய அழைப்பு என கிடைக்கவில்லை. வணக்கம் தேவா. தேவா வணக்கம். மத்திய கிழக்கு என்ற சரியான பதிலை அனைவரும் கொண்டு வந்தார்கள். ஆனால் முதலில் கொண்டு வந்த நாகப்பன் அவருக்கு அந்த புள்ளி வழங்கப்பட்டு விட்டது. முகமது ராபிக் வருகிறேன். வணக்கம் முகமது ராபிக்.
3: மத்திய கிழக்கு. மத்திய கிழக்கு
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கண்டுபிடித்து விட்டுகள். உங்களுக்கு முதல் மூவர் நால்வர் கொண்டு வந்து விட்டார்கள். இது மிகவும் சிறப்பான பதிலை கொண்டு வந்ததற்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பதத்துக்கு சொல்ல இருக்கின்றேன். மத்திய கிழக்கு என்ற சரியான பதத்தை கொண்டு வந்து விட்டார். அடுத்த பதம் ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதம் இப்பொழுது வருகின்றது. அந்த பதத்தை கேட்டு பார்ப்போமா என்னவென்று? சரி, மத்திய கிழக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். அந்த பதமும் வந்து ஏழு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து வா, நெடில் வா. இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. இரண்டு மூன்று மறைந்து விட்டு நாலாவது எழுத்து பா, பருப்பு என்பதற்கு வர பல் என்பதற்கு வர பா, குரல். இதிலே வந்து அடுத்த எழுத்து ரூ, உருவம் என்பதற்கு வர ரூ. ஆறாவது எழுத்து மறைந்து விட்டது. ஏழாவது எழுத்து இம். முதலாவது எழுத்து வா, இரண்டு மூன்று மறைந்து, நான்காவது எழுத்து ப, ஐந்தாவது எழுத்து ரூ, ஆறாவது எழுத்து மறைந்து, ஏழாவது எழுத்து இம். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். இது வாழ்க்கையில் உள்ள மனித மிருக விலங்குகள் எல்லாத்துக்கும் ஏற்படுவது ஏற்படுவது. எங்கே கொண்டு வாருங்கள் பார்ப்போம். வளர்ந்து வருபவர்களுக்கே காணப்படுவது. நாகப்பன் அவர்கள் வந்துவிட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன். வாலிப பருவம் என்று கூறுகிறீர்களா? சரி பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கொண்டு வரார்கள் பார்ப்போம். கண்டுபிடித்து வந்து இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் யோசித்து பாருங்கள், வேறு ஏதாவது பொருந்துகிறார்கள் மற்றவர்களும் கொண்டு வருவார்கள் தானே. பார்ப்போம். எனவே அடுத்தவர்களையும் எதிர்பார்க்கின்ற கொண்டு வாருங்கள். எல்லோரும் கொண்டு வர வேண்டும்.
4: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா. சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா. பெசன் நகர் பீச்சில சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு.
0: பவனம்மா வருங்க. வணக்கம் பவனம்மா.
5: ஐயா வாலிப பருவம்
0: எங்கே பார்ப்போம். வாலிப பருவம் என்று கூறுவீர்கள், அடுத்தவர்களும் என்ன கூறுகிறார்கள் பார்த்து முடிவு சொல்லுகிறேன். நன்றி நன்றி இணைந்தமைக்கு. என்னை ஞானசேகரன் வந்துவிட்டார். கூறுங்கள் ஞானசேகரன்.
1: வளர்பருவம்.
0: வளர்பருவம் என்று கூறுகிறீர்கள். எங்கே பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று. வாழ்த்துக்கள். வணக்கம் சென்னன்ராஜ். நீங்கள் வாலிப பருவம் என்று கூறுவீர்கள். மற்றவர் கேட்டு பார்ப்போம். எங்கே ஜோர்ஜ் கொண்டு வாருங்கள்.
6: வாலிப பருவம் ஐயா.
0: நீங்களும் வாலிப பருவமா? இப்ப நீங்கள் வாலிப பருவத்தில் இருக்கின்றீர்களா? சரி பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். மற்றவர்கள் கொண்டு வருவதை கேட்டு பார்ப்போம். அடுத்த பதில் முகமது ராபிக் அவர்கள் வர வேண்டும். அவருடைய பதிலையும் கேட்க வேண்டும். நாகப்பன் வந்து கூறினார். தேவா வந்து கூறவில்லை. சந்தன்ராஜ் கூறியிருந்தார். ஞானசேகரன் கூறியிருந்தார். ஜோஜும் கூறியிருந்தார். ஜோஜ் பாடல் கூறவில்லை. எங்கே மீண்டும் வாருங்கள், ஓடி வாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. எங்கே இதுவரை கிடைத்த பதிலின்படி சொன்னவர்களுள் வாலிப பருவம் சரியான பதில். அதை முதலிலே வந்து எங்களுடைய யார் கூறினார், மாகப்பன் அவர்கள் உறுப்புள்ளியை பெற்றுக் கொண்டார். வாலிப பருவம் சரியான பதம். சரி, அடுத்த பதத்துக்கு செல்ல இருப்போம். முகமது ராபிக் வருவே. வணக்கம் முகமது ராபிக். சரியான பதில், சரியான பதில் வாலிப பருவம். ஆனால் உங்களுக்கு முதல் மற்றவர்களும் வந்து கூறிவிட்டார்கள். நாகப்பன் முதலில் கூறியிருந்தார். அதை தொடர்ந்து மூன்று நாள். நன்றி நன்றி நன்றி முகமது ராபிக் அவர்களே, நன்றி. ஞானதேவன், நீங்கள் சொன்னது வளர் பருவம், ஆனால் நான் வா என்றுதானே கூறின நெடில் என்று. அடுத்து ஏழு எழுத்துக்கள் அல்லவா? சரி, கடிகார் ஏழு எழுத்துக்கள் கொண்டு வந்தீர்கள். அடுத்த பதத்துக்கு செல்லுகின்றோம். அடுத்த பதில், அந்த எழுத்து சிலர் ஏழு எழுத்துக்களிலே பாவிப்பார்கள், சிலர் வந்து எட்டு எழுத்திலே பாவிப்பார்கள். ஏழு எழுத்துக்களையும் பாவிப்பார்கள், எட்டு எழுத்திலையும் பாவிப்பார்கள். இரண்டு சொல்லை ஒன்றாக்கும் விதத்தால் ஒரு எழுத்து குறையலாம். தேவா வணக்கம். தேவா தேவா வணக்கம். தேவா, உங்களுடைய இணைப்பு கிடைக்கவில்லையா? நீங்கள் தொலைபேசி, உங்களுடைய தொலைபேசியை திருத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிகவும் முக்கியமான ஒரு பதம் அது. மூனா என்று எழுத்து, முதல் எழுத்து வருகின்றது மூனா. இரண்டாவது எழுத்தையும் மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை. இரண்டாவது எழுத்தையும் மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை. நான்காவது எழுத்து ஆனா என்று வருகின்றது. மூனா என்று எழுத்து வந்தது, இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்தது, நான்காவது எழுத்து ஆனா என்று வருகின்றது, ஐந்தாவது எழுத்து மறைந்தது, ஆறாவது எழுத்து இச்சென்னா, ஆறாவது எழுத்து இச்சென்னா, ஏழாவது எழுத்து சானா, இறுதி எழுத்தை காணவில்லை. மிகவும் முக்கியமான ஒரு பதவியிலே இருப்பவரை கூறுவது, அப்படி குழு தருகின்றேன். பதவியில் உள்ள ஒருவரை அழைப்பது. இதை நீங்கள் ஏழு எழுத்தாகவும் உபயோகிக்கலாம், எட்டு எழுத்தாகவும் உபயோகிக்கலாம். ஒரு முக்கியமான பதவியில் இருப்பவரை அழைப்பது இப்படி. எங்கே கொண்டு ஓடுவாருங்கள்? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, சொல்லுங்க சொல்லுங்க. நாகப்பன் வந்து விடுவார். நாகப்பன் வந்து வாருங்கள்.
5: வணக்கம் ஐயா.
0: கூறுங்க.
5: தலைமை அமைச்சர் சொல்லக்கூடிய முதலமைச்சர்.
0: முதல் அமைச்சர் என்று கூறுகிறீர்களா?
5: ஆமா ஆமாம் ஐயா.
0: சரி, அடுத்தவர்கள் வேறு கொண்டு வருகிறார்களா?
5: நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா,
0: நன்றி. அடுத்த பதவி யார் கொண்டு வர போகின்றீர்கள்? விடுவாருங்கள். மீண்டும் பதவியை கொண்டு வாருங்கள். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ஒரு பதவியை குறிப்பது, மிகவும் முக்கியமான பதவியை வகிப்பவரை இப்படி அழைப்பார்கள். ஏழு எழுத்துக்காலம் கூறலாம், எட்டு எழுத்துக்களாகவும் கூறலாம். ஓடி வாருங்கள். முதல் எழுத்து மூணா, இறுதி எழுத்து இருவன்னா, இடையிலே ஆனா வந்திருக்கின்றது. எங்கே கொண்டு வாருங்கள். மோகன் வந்துவிட்டேன், ராமன் வந்துவிட்டேன். வணக்கம் ராமன்.
7: வணக்கம் ஐயா.
0: கூறுங்கள்.
7: முதலமைச்சர்.
0: முதலமைச்சர்
7: முதலமைச்சர்
0: நீங்களும் முதலமைச்சர் என்று கூறுகிறீர்களா? பார்ப்போம், மற்றவர்கள் என்ன கொண்டு வரார்கள் என்று பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். முதலும் ஒருவர் கொண்டு வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து வருகின்றார் மகாலிங்கம். மகாலிங்கம் என்ன பதத்தை கொண்டு வருகின்றீர்கள்? மாலிங்கம் வணக்கம். வணக்கம் மாலிங்கம். மாலிங்கம் மாலிங்கம் வாருங்கள். என்ன பதம் கண்டுபிடித்தீர்களா? ஒளி வரவில்லை ஐயா. நான் நினைக்கின்றேன் கரண்ட் உங்களுக்கு தொடர்வதற்கு சக்தி இல்லை போல இருக்கின்றது, அல்லது தொடர்பலை சரியாக இல்லை போல் இருக்கின்றது. மாலிங்கம் மகாலிங்கம்
8: ம்
2: முதலமைச்சர்
0: முதலமைச்சர் என்று கூறுகிறார்கள். எங்கே பார்ப்போம், கட்டிக்காரன் பார்ப்போம், மற்றவர்களும் கூறுவார்கள் தானே, கேட்டு பார்ப்போம். நான் என்ன பாடல் ஐயா நாளைய தினம் உங்களுக்கு வேண்டும்?
2: என்னை யார் என்று என்னை நீ பார்க்கிற
0: அந்த பாடல், என்னை யார் என்று நீ என்ன லக்ஷ்மியோட பேசினீர்களா?
2: இல்லையா, அவங்க நான் ட்ரை பண்றேன்.
0: காரியமில்லை, காரியமில்லை. நன்றி நன்றி நன்றி மகாலிங்கம். அடுத்த உறவை
2: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த உறவை வர வேண்டும், கொண்டு வர வேண்டும் பதவிகளை என்று கேடும். தேவா, நீங்கள் அழைக்கின்றீர்கள் ஐயா, உங்களுடைய அழைப்பு எனக்கு இணைக்க முடியும். நான் இணைக்கின்றேன், உங்களுடைய வலைதளம் இணையவில்லை என்னுடன். நான் இணைத்து பார்க்கின்றேன் உங்களை, உங்களுடைய குரல் ஒன்றும் வருவதில்லை எனக்கு. ஏனென்று தெரியவில்லை, அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் வருவதில்லை. முகமது ராபிக் அவர்கள் வந்துவிட்டார். முகமது ராபிக் கூறுங்கள்.
3: முதலமைச்சர்
0: முதலமைச்சர் என்பது நீங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதலமைச்சர் என்பது எங்கே? தேவா கொண்டு வர, தேவா கொண்டு வாருங்கள். தேவா தேவா தேவா முதலமைச்சர் கேட்டுக்கார. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு நாளைய தினம் தேவா? என்ன பாடல் தேவா? வந்தார், அவருடைய இணைப்பு சரியாகவில்லை, ஆனா பதில் வந்தார். முதலமைச்சர் முதலமைச்சர் என்பது சரியான பதில். சரியான பதிலை கண்டுபிடித்து கொண்டு வந்தவர், முதலிலே கொண்டு வந்த முதலமைச்சர் என்ற பதிலை கொண்டு வந்தவர் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். அவரிடம் புள்ளி சேர்கின்றது. கூறிய அனைவருக்கும் கண்டுபிடித்துக் கொண்டு வந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வேளையில் அடுத்து ஒரு பதத்தை தர இருக்கின்றேன். அந்த பதம் வந்து ஏழு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வீணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை. முதலாவது எழுத்து தானா, இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது இல்லை முதலாவது எழுத்து தானா, இரண்டாவது எழுத்து வீணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்ததையும் காணவில்லை, ஐந்தாவது எழுத்து இச்சன்னா, கொச்சை மச்சை பிச்சை என்பதற்கு வர இச்சன்னா, ஆறாவது எழுத்து காணவில்லை, ஏழாவது எழுத்து ரி, அரி கரி விதி என்பதற்கு வர ரி. எங்கே கொண்டு வாருங்கள் பார்ப்போம். இது வந்து ஒரு சங்கீதத்தோடு சேர்ந்தது, இசையோடு சேர்ந்த விடயம். கொண்டு வாருங்கள், ஏழு எழுத்தை கொண்டது. எங்கே பார்ப்போம், கொண்டு ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ என்ற நிகழ்வு. எங்கே பவுனம்மாள் ஓய்ந்து விட்டீர்கள், ஓடி வாருங்கள் பவுனம்மாள். நீங்களும்
7: நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா.
0: வந்துவிட்டார் நாகப்பன். என்ன பதில் கொண்டு வந்தீர்கள் நாகப்பன்?
5: தமிழ் கச்சேரி.
0: தமிழ் கச்சேரி என்று கூறுகிறீர்களா? நீங்க சரியான பதில் என்று நினைக்கின்றீர்களா?
5: சரியான பதில்
0: என்று நினைக்கின்றீர்கள் அல்லது கூறுவீங்க? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே அடுத்தவர்களும் கொண்டு வருவார்கள், அவர்கள் என்ன கச்சேரி வாசிக்கிறார்கள் தெரியல. வாழ்க்கை நன்றி நன்றி நன்றி
5: நன்றி நன்றி
0: நன்றி வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பதம், அந்த பதத்துக்கு பதத்தை கண்டுபிடித்தவர்கள் ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். யார் கண்டுபிடித்து கொண்டு வருகிறீர்கள்? அடுத்து சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லம்மா. ஞானசேகரன் கொண்டு வருகிறேன். வணக்கம் ஞானசேகரன்.
8: வணக்கம் அப்பா. தமிழ் கச்சேரி.
0: நீங்களும் தமிழ் கச்சேரி என்று கூறுகிறீர்கள். பார்ப்போம், அடுத்தவர்களையும் கேட்டு பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. சிறப்பித்தமைக்கு நன்றி. எங்கே ஓடி வாருங்கள். அடுத்தது ஃபாரூக் கொண்டு. ஃபாரூக் தூக்கத்தால் இருந்து பணிக்கு சேர்ந்து பணியில் இருந்து பேசுகின்ற.
9: அன்பு வணக்கம் அப்பா.
0: அன்பு வணக்கம். அன்பு வணக்கம் மகனே. என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
9: தமிழ் கச்சேரி.
0: நீங்களும் அங்கே தமிழ் கச்சேரி வாசிக்கின்றீர்களா? சரி, நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு தர வேண்டும்?
9: துன்பம் பட்டு கலந்தார் படத்தில் பூவும் காற்றும் சேரும் போது வாசம்.
0: ஓ, பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வந்தது. நல்லது. அந்த பாடங்களுக்கு வர நீங்கள் தமிழ் கச்சேரி தந்திருக்கு, நாங்கள் வாசிக்கின்றோம் தமிழ் கச்சேரியை. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் வரப்போகின்றீர்கள்? எல்லாரிடமிருந்து கேட்கின்றீர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை. யார் சொல்வதோ என்று சொல்லி சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லம்மா.

0: சொல்லு.
1: நாகூர் எங்களுடைய ராபிக் நாசர் வந்து நாகூர்ல இருந்து வருகின்ற ராபிக் கூறுங்களையா.
2: சரி கச்சேரி
1: தமிழ் கச்சேரி நீங்களும் கூறுங்க. உங்களுக்கு முன்பு இருவர் கூறியிருக்கின்றார்கள், கேட்டு பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி. சொல்லு
0: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லமா நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு சொல்லமா நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா.
1: இனிமையான பதம், அருமையான பதம். அன்பு உறவுகள் வந்து கூறி சென்றீர்கள், தமிழ் கச்சேரி என்பது சரியான பதிலை எல்லோரும் தந்திருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் முதலில் வந்து நாகப்பன் கூறி ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார், வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்த பதத்தை தருகின்றேன். அந்த பதம் பத்து பதங்களை கொண்ட ஒரு பதம், பத்து சொற்கள் எழுத்துக்களை கொண்ட பதம். ஆனால் இங்கே குழம்பி நிற்கின்றது, எழுத்துக்கள் மாறி வந்திருக்கின்றன, அதை கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள். பத்து எழுத்துக்கள் கொண்ட பதம், அது மாறி நிற்கின்றது. முதலாவதுல நிற்கிற முதலாவது எழுத்தாக பை என்ன வருகிறது, பை பையன் என்பதற்காக பை வருகின்றது. இரண்டாவது எழுத்தாக ஐ வருகின்றது, ஐயன்னா ஐயாவுக்கு வர ஐயர் என்பதற்காக ஐயன்னா. அடுத்த எழுத்து வருகிறது இல்லன்னா, கள் என்பதற்கு வர இல்லன்னா மூன்றாவதா தந்திருக்கின்றார்கள். நான்காவது எழுத்து சானா, சந்தோஷம் சங்கீதத்துக்கு வர்றது சானா. ஆறாவது எழுத்து நாவண்ணா, நாவண்ணா நாங்கள் நாளை என்பதற்கு வர நான் நாவண்ணா. ஐந்தாவது எழுத்து ஆறாவது எழுத்து இக்கண்ணா. ஏழாவது எழுத்து யானா. எட்டாவது எழுத்து கீனா, கிளி என்பதற்கு வர கீனா. யானா என்பது ஈயம் காயம் நேயம் என்பதற்கு வர யா. இது அடுத்த எழுத்து ஏழாவது எழுத்து கீனா, குறி கி கிளி என்பதற்கு வர கீனா. அடுத்தது டூனா, ஆடு மாடு, அதுக்கு வர எட்டாவது எழுத்து டூனா. ஒன்பதாவது எழுத்து ஒன்பதாவது எழுத்து கானா. சரியா எத்தந்து விட்டேனா? ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பாரூக் வந்து விட்டார். பாரூக் கொண்டு வாருங்கள். வணக்கம்
3: பாரூக்.
1: ஐக்கிய நாடுகள் சபை என்று நீங்கள் கூறுகிறீர்கள், பார்ப்போம் மற்றவர்களுக்கு எப்படி வருகிறது என்று பார்ப்போம்.
3: நன்றி வாழ்த்துக்கள்.
1: நன்றி வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள், எங்கே பொருத்தி கொண்டு வாருங்கள். நாகப்பன் அவர்கள் வருகின்றனர். வணக்கம் நாகப்பன்.
4: வணக்கம் ஐயா.
1: குறுங்கள்
4: என்ன
1: சொன்னார்
4: அவர்? ஐக்கிய நாடுகள் சபை.
1: ஓ, நீங்களும் அதைத்தான் கூறுகிறீர்களா? பார்ப்போம் மற்றவர்கள் நன்றி. ஐக்கிய நாடுகள் சபை என்று இருவர் வந்து கூறுகிறார், மற்றவர்கள் என்ன கூறுகிறார்கள் கேட்போம். அவர்களுக்கு வேறுபாடு வரலாம் தானே. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. எங்கே கொண்டு வாருங்கள்.

0: நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா சொல்ல. முகமது ராபிக் அவர்கள் வந்துவிட்டார், கொண்டு வாருங்கள் ராபிக்.
1: ஐக்கிய நாடு சபை,
0: ஐக்கிய நாடுகள் சபை வந்து நீங்களும் கூறுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்தவர்களையும் கேட்டு பார்ப்போம். முன்னேற்ற வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. யார் சொல்வதோ என்ற நிகழ்விலே இணைந்து கொண்டிருக்கின்றோம். யார் சொல்லி புள்ளியை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள்? எல்லோரும் கூறுகின்றார்கள். யார் புள்ளிக்கு உரியவர் என்பதுதான் கேள்வி. இங்கே வந்து கூறியவர்கள் கூறியிருந்தார்கள், ஐக்கிய நாடுகள் சபை என்பது சரியான பதமாக இருக்கின்றது. அந்த பதத்தை முதலில் வந்து கூறியிருந்தார் ஃபாரூக் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து. அவருக்கு ஐக்கிய நாடுகள் சபை மிகவும் பரீட்சியப்பட்ட ஒரு இடம் போல் தெரிகின்றது. அவர் வந்து கூறிவிட்டு சென்று விட்டார். வாழ்த்துக்கள் ஃபாரூக், நீங்கள் ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டீர்கள். மற்ற கொண்டு வந்து தந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த பதம் 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதத்திலே முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வை. வை என்ன? வைகரை என்பதற்கு வர வை என்ன? நான்காவது எழுத்து, மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து லானா, அதாவது வந்து அவர்கள் இவர்கள் என்றதில் ஒரு லானா, இந்த லானா வருகின்றது. லானா. அடுத்த எழுத்து இக்கண்ணா, கடைசி எழுத்தை காணவில்லை. 6 எழுத்துலால் ஆனது. ஓ, நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன், எப்படி தந்தேன் என்று தெரியவில்லை. முதலாவது எழுத்து மறைந்து விட்டது. நாகப்பன் வந்துவிட்டார், வந்துவிட்டு செல்கின்றார். முதலாவது எழுத்து, வணக்கம் நாகப்பன், கூறுங்கள்.
2: பாவை விளக்கு.
0: நீங்கள் பாவை விளக்கு என்று கூறுவீர்களா? பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கொண்டு வருகின்றார்கள் என்று. எல்லோரும்
2: நன்றி.
0: கொண்டு வாருங்கள். எங்கே கொண்டு வர வேண்டும் மற்றவர்கள் கேட்டுக் கொள்ளும் இந்த வேளையில் இந்த பாடலை கேட்டு பார்ப்போமா? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,
3: யார் சொல்வதோ, யார் சொல்வதோ,

0: வணக்கம் வணக்கம்.
1: பாவை விளக்கு,
0: பாவை விளக்கு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்களும் வந்து கூறுவீர்கள், இதுக்கு முன்பும் கூறுவீர்கள், பார்ப்போம் எது சரி என்று பார்ப்போம். நன்றி நன்றி பாரூக் அவர்களே, முகமது ராபிக் அவர்களே, ராபிக் அவர்களே. அங்கே இருவர் மூவர் வந்து கூறியிருக்கின்றார்கள், இருவர் கூறியிருக்கின்றார்கள், மற்றவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா என்ன நடந்தது? ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இது முன்னிய தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ்ச்சுவை, கனடா கலையகம். நீங்கள் யார் சொல்வதோ என்ற இடத்திலே கண்டுபிடித்துக் கொண்டு வந்து இடைவெளியை நிரப்பி கொண்டு வந்து தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அங்கே எந்த பதத்தை மாலிங்கம் இணையவில்லை, மற்றவர்கள் பெறவில்லை, கொண்டு வாருங்கள், நீங்கள் கொண்டு வாருங்கள், எது சரியான பதில் என்று பார்ப்போம். இது முன்னிய தமிழ் வானொலி, கண்டுபிடிங்கள், சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.

0: நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா.
1: தன்னை பவுனமாக நின்று விட்டார்கள். நாகப்பன் வந்து கூறியிருந்தார், அடுத்து சந்தன்ராஜை காணவில்லை. ராபிக் வந்து கூறியிருந்தார், ஞானசேகரன், ஜோர்ஜ், ராமன், மகாலிங்கம் நீங்கள் நின்று விட்டீர்கள். பாரூக், எங்கே உங்களுடைய பதிலை கொண்டு வாருங்கள். இருவர் மட்டும்தான் கூறியிருக்கின்றார்கள் போட்டிருக்கு. மற்றவர்கள் யோசனை பண்ணுகிறீர்களா? சரி, இது பாவை விளக்கு சரியான பதம். அதை நாகப்பன் அவர்கள் குறிப்புள்ளியை பெற்றுக்கொண்டார். வாழ்த்தை பெறுகின்றார் ராபிக் அவர்கள். அடுத்த பதத்துக்கு செல்கின்றேன். அடுத்த பதம் நான்கு எழுத்தை கொண்ட பதம். இது எல்லோரும் உபயோகிப்பார்கள் என்று இல்லை. நோயாளிகளும் முதியவர்களும் பாவிப்பார்கள். நோயாளிகளும் முதியவர்களும் உபயோகிக்கும் ஒரு பொருள், நான்கு எழுத்துக்களால் ஆன பொருள். எங்கே கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். அது என்ன பதம்? நான்கு எழுத்துக்களால் ஆன ஒரு பதம், அதை கொண்டு வர வேண்டும். சரி, இடையெழுத்திலே ஒரு எழுத்து, இரண்டு எழுத்து காணவில்லை என்றும் கூற முடியாது. இதுக்கு அப்படி கூற முடியாது. நீங்கள் ஏன் கண்டுபிடித்து வர வேண்டும்? முதியவர்களும் நோயாளிகளும். எங்கே நாகப்பன் உருவாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. மருந்து
1: மருந்து என்று கூறியிருக்கீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கு மற்றவர்கள் என்ன பதில் கொண்டு வரார்கள் என்று பார்ப்போம். யார் சொல்லுகிறார் பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் பெற வேண்டும்.
3: யார் சொல்வதோ யார் சொல்வதோ

நோயாளிகளும் முதியோர்களும் உபயோகிக்கும் ஒரு பொருள் நான்கு எழுத்துக்களால் கொண்டது. நாகப்பன் வந்து ஒரு பதில் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இங்கே மற்றவர்களுடைய பதிலை எதிர்பார்க்கின்றேன். பார்ப்போம் யார் சரியாக சொல்வார்கள் என்று பார்ப்போம்.

0: ஜோர்ஜ் கொண்டு வந்திருக்கார். வணக்கம் ஜோர்ஜ். ஜோர்ஜ் ஜோர்ஜ் உணர்ந்து இருக்கின்றீர்கள். ஜோர்ஜ் உங்களுக்கும் வலைத்தளம் தெரியலையா? வணக்கம் வணக்கம் ஜோர்ஜ், கூறுங்க கூறுங்கள். ஜோர்ஜ் என்ன பதில்? ஜோர்ஜ் உங்களுடைய பதில் எனக்கு கிடைக்கவில்லை ஐயா. இணைப்பில் இருக்கின்றீர்கள்
1: ஐயா,
0: கூறுங்கள். என்ன நடந்தது எல்லோருக்கும் வலைத்தளம்? என்ன பதத்தை கொண்டு வந்தீர்கள்? ஜோர்ஜ் உங்கள் இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ராபிக் நீங்கள் கூறுங்கள்.
2: மருந்து
0: என்று நீங்களும் கூறுகிறீர்களா? நல்லது, இங்கே நல்லது நல்லது. எங்கே அடுத்தவர்களுடைய பதிலையும் பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. மோகன் அங்கே ராமன் வந்து விட்டார். வணக்கம் ராமன்.
3: வணக்கம் ஐயா. நான் மாத்திரை
0: மாத்திரை என்று கூறுவீங்க. அவர்கள் மருந்து என்றார்கள், மாத்திரை என்று பார்ப்போம். என்ன பாடல் நாளைக்கு? நாளைக்கு என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? ஜோர்ஜ் வாருங்கள். வணக்கம் ஜோர்ஜ். வணக்கம் ஜோர்ஜ். ஜோர்ஜுக்கு ஒன்று தொல்லை பேசி ஆகிவிட்டது. வணக்கம் ஜோர்ஜ், நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். ஜோர்ஜ் 12, 13, 14 செகண்ட்கள் ஆகிவிட்டது. நீங்கள் வந்து ஜோர்ஜ் நல்ல பதிலை கொண்டு வருவீர்கள் என்று நினைத்தால் நீங்கள் உங்களை காணவில்லை. கைத்தடி என்று கூறுகிறீர்களா? பார்ப்போம், மற்றவர்களுடைய பார்ப்போம். வாழ்த்துக்கள் இணைந்ததுக்கு நன்றி நன்றி. அடுத்த பதத்தை யார்? அடுத்த பதம் இன்னும் சரியான பதம் வர வேண்டும் உங்களுக்கு. யார் சொல்றது? எங்கே சரியான பதில் கொண்டு வர வேண்டும்? யார் கொண்டு வர போகிறீர்கள்? மூவர் பதில் தந்து செல், நால்வர் பதில் தந்து செல்கிறீர்கள்.

ஃபாரூக் வந்து விட்டார். ஃபாரூக் உங்கள் நீங்கள் கைத்தறி என்று கூறுவீர்கள். எங்கே பார்ப்போம்? வேறு யார் என்ன பொருள் கொண்டு வர என்று பார்ப்போம், கேட்டு பார்ப்போம்.

0: ராமன் வந்துவிட்டார். ராமன் வணக்கம்
1: ஐயா. படுக்கை ஐயா,
0: படுக்கை படுக்கை. நீங்கள் படுக்கை என்று கூறுவீர்கள், முதல் மாத்திரை என்று கூறுவீர்கள் இல்லையா?
1: ஆமாயா, இதுக்கு நிறைய பதவி இருக்கு. எதுன்னு
0: அதான் பார்ப்போம், கேட்டு பார்ப்போம் யார் கூறுவது சரியா இருக்கணும். என்ன பாடல் நினைத்து விட்டீர்களா? கூறுங்கள். பதங்களை கொண்டு வாருங்கள், கேட்டு பார்ப்போம் பதங்களை நாங்கள். மருந்து ஒரு பதில் வந்தது, மருந்து. மாத்திரை வந்தது. மீண்டும் கட்டில் வந்தது. கைத்தடி வந்தது. படுக்கை வந்தது. இன்னும் எத்தனை வருகின்றது பார்ப்போம். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. இதில் எது சரி என்று எங்களுக்கு புரியவில்லை. நோயாளிகளும் முதியோர்களும் உபயோகிப்பது, அந்த வழக்கு தான் நிற்கின்றீர்கள். இன்னும் எத்தனை பதம் பெறுகின்றது பார்ப்போம். ராமன் சொன்னால் இதுக்கு எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம் என்று எங்களை கொண்டு வாருங்கள்.

0: இருவர் வந்து புரிந்தவர்கள் ஞானசேகரன் பெறுகிறார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன், நீங்கள் என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? இருக்கையா? சரி, இருக்கை. நன்றி நன்றி நன்றி நன்றி. ஏழு பதம் வந்து விட்டது, இல்ல ஐந்து, ஆறு பதங்கள், ஆறு பதங்களை கொண்டு வந்து வந்திருக்கின்றார்கள். மற்ற பதங்கள் போது யார் கொண்டு வர போகின்றார்கள்? கொண்டு வாருங்கள். அடுத்து வருகைகள் இல்லை போல் தெரிகின்றது. ஆறு பதில்கள் வந்துவிட்டது நான் கூறிய விடயத்துக்கு. முதியோர்களும் நோயாளிகளும் உபயோகிப்பார்கள் மருந்து என்று ஒரு பதில் வந்தது. மருந்து நோயாளிகள் பாவிப்பார்கள், முதியோர்கள் சிலர் பாவிப்பார்கள், சிலர் பாவி. சரி, முதியோர்கள் பாவிப்பார். பௌனம்மா கொண்டு கொண்டு வருவார். பௌனம்மா வாருங்கள். பௌனம்மா என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? மூக்கு கண்ணாடி என்றால் எத்தனை எழுத்துக்கள் அம்மா? அது
1: இல்ல, கண்ணாடி தானே ஐயா. கண்ணாடி,
0: கண்ணாடி என்று கூறுவீங்களா? சரி, கண்ணாடி என்று வருகின்றது. பார்ப்போம் பார்ப்போம் எது சரி. நீங்க பல பொருட்கள், ஏழு பதில் வந்திருக்கின்றது. ஏழும் வித்தியாசமான பதில்களா இருக்கின்றது. வித்தியாசமான சொற்களை நாங்கள் இன்று கேட்டிருக்கின்றோம். எது சரியான பதில் என்று அறிவிக்கப்படும் இப்பொழுது. ஏழு பதில்களை பெற்றுக்கொண்டோம். மருந்து என்று ஒரு பொருள் வந்தது. மாத்திரை என்று அது இன்னொரு சொல் வந்தது. கட்டில், கைத்தடி, படுக்கை, இருக்கை, கண்ணாடி. இதில் இருவர் வந்து கைத்தடி என்று கூறியிருந்தார்கள். எங்களிடம் இருப்பதும் கைத்தடிதான். நோயாளிகள் நோயிட்ட நேரம் கைத்தடி பாவிப்பார்கள், முதியோர்களும் பாவிப்பார்கள். அதனால் கைத்தடி என்ற சரியான பதத்தை ஜோர்ஜ் ஃபாரூக் இருவரும் கொண்டு வந்தார்கள். ஜோர்ஜ் புள்ளி பெறுகின்றார், ஃபாரூக் வாழ்த்து பெறுகின்றார். வாழ்த்துக்கள். நான்கு எழுத்துக்களை கொண்டது கைத்தடி சரியான பதிலாக கிடைத்திருக்கின்றது. கண்டுபிடித்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரியா? அடுத்த பதத்தை தரப்போகின்றோம். அதிலே முதலாவது எழுத்து சாவண்ணா. நான்கு எழுத்தை கொண்டது. முதலாவது எழுத்து சாவண்ணா, இரண்டாவது மூன்றாவது எழுத்தை காணவில்லை, இறுதி எழுத்து ஹும்மண்ணா. அதனால் இரண்டு எழுத்துக்களை மறைத்து இரண்டு எழுத்துக்களை தந்திருக்கின்ற நான்கு எழுத்துக்களை கொண்ட சொல். அந்த சொல் வந்து எல்லா இடமும் இதை காண முடியாது. ஆலயத்திலும் அரண்மனைகளிலும் இது உபயோகிக்கப்பட்டது ஒரு பொருள். அரண்மனைகளில், அந்த காலத்திலே அரண்மனைகளில் அரசன் இருக்கும் பொழுது அவர் அந்த இடத்திலே இருக்கின்ற பொருள். இப்பொழுது ஆலயத்துள்ளே இருக்கின்றது. ஆலயத்திலும் பூஜை அபிஷேகங்கள் நடக்கும் பொழுது இது இந்த பொருளை காணலாம். எங்கே கொண்டு வாருங்கள்? சாவண்ணா, நடுவெழுத்து ரெண்டும் இல்லை, இறுதி எழுத்து உண்மைன்னா. கொண்டு வாருங்கள். நாகப்பன் வந்திருக்கின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. சாளரம்.
0: எதையா?
2: சாளரம்.
0: சாளரம். சாவண்ணா லானா லானா சாளரம் கூறுவீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்தவர்களையும் கேட்டு பார்ப்போம். சாளரம். அடுத்தது பாரக் வந்திருக்க. பாரக் கொண்டு வாருங்கள்.
2: சாமரம். சாமரம்.
0: நீங்கள் சாமரம் என்று போகிறீர்கள். எங்கே பார்ப்போம்? அடுத்தது யார் வர போகின்றீர்கள்? அடுத்த பொருளை யார் கொண்டு வருகிறீர்கள்? பௌனம்மா கொண்டு வர. பௌனம்மா கூறுங்கள்.
1: சத்தம்.
0: சத்தம். சத்தம் என்று கூறுவீர்கள்.
1: சத்தம்.
0: சரி, நல்லது நல்லது. சத்தம். ஆனா நான் வந்தது அம்மா.
1: சத்தம்
0: நான் தந்தது சா நெடில்.
1: அடுத்த
0: பதிலை யார் கொண்டு வருகிறது? ஞானசேகரன் கொண்டு வருகின்றார். ஞானசேகரன் அங்கே தலைப்பட்டு விட்டது. ஓடுகாரங்கள் ஞானசேகரன். ஞானசேகரன்,
3: சாமரம்.
0: நீங்களும் சாமரம் என்று கூறுவீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பதிலை யார் கொண்டு வர என்று பார்ப்போம். கொண்டு வாருங்கள். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இடைவெளி நிரப்புதல் எல்லாம் இடம் மாறி வருதல், குழம்பினித்த நீராக்குகிறீர்கள், நினைத்துக் கொண்டுபார்கள், பலவிதமான போட்டியிலே இருக்கின்றீர்கள். இப்பொழுது சொல்லுங்கோ, யார் சொல்வது என்று கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த பதத்தை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? எங்கே கேட்போம். கொண்டு வாருங்கள்.
4: யார் சொல்வதோ?
0: முகமது ராபிக் அவர்கள் வந்து விட்டார். வணக்கம் முகமது ராபிக். நீங்களும் சாமரம் என்று கூறுகிறீர்களா? இருவர் கூறியிருக்கின்றார்கள், அதை விட வேறு பதிலும் வந்திருக்கிறது. நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் வேறு பதில்களை. கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். ஆலயங்களையும் அரசு அரண்மனையிலும் அன்று காணப்பட்டது. கொண்டு வாருங்கள். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

0: நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா.
1: ஒரு சிலர் போட்டியிலிருந்து ஆறுதலாக இருக்கின்றார்கள், அவருடைய தொலைபேசி சரியில்லையோ தெரியவில்லை, வர வேண்டும் எல்லோரும். இப்பொழுது கிடைத்த பதில் வந்து சாரளம் சாமரம் சத்தம் என்று மூன்று விதமான பதில் வந்திருக்கின்றது. அதில் மூவர் வந்து ஒரு விதமான பதிலை கூறி ஒரே பதிலை கூறுகிறார். அதில் முதலாவதாக வந்தது சாமரம் என்பது சரியான பதில். நாகப்பன் மாறி எழுத்து மாறி கூறிவிட்டார். ஜோர்ஜ் அவர்கள் ஃபாரூக் அவர்கள் கூறியிருந்தார் சாமரம், ஜோர்ஜ் வந்து கூறியிருந்தார் சாமரம். யார் முதலில் கூறியது? ஜோர்ஜ். சாமரம் என்று கூறியவருக்கு புள்ளி கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் ஜோர்ஜ் உங்களுக்கு, ஃபாரூக் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் இருவர் சரியாச்சது, ஞானசேகரனும் சரியாக சொல்லியிருந்தார், வாழ்த்துக்கள். சாமரம் என்று சாமரம் என்பதை நினைத்துக் கொண்டுதான் எங்களுடைய நாகப்பன் மாறி கூறிவிட்டார் சாரளம் என்று. சாமரம் அங்கே அரசர்களுக்கு பக்கத்தில் இருவர் நின்று வீசிக் கொண்டிருப்பார்கள், சாமரம் வீசுவது சாமரம். அதே போன்று ஆலயத்திலே தெய்வம் வரும்பொழுது பூஜையிலே வரும்பொழுது அங்கே சாமரம் வீசுவார்கள், சாமரத்தால் பூசை செய்வார்கள், அதை சாமரம் என்று கூறுவது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கண்டுபிடித்து பல சொற்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே சத்தம் என்று கொண்டு வந்தார் பவுனம்மாள், அது சத்தம் என்பது ஒத்து வரவில்லை, பொருந்தவில்லை, சாவண்ணாவிலே தான் ஆரம்பித்தது. அடுத்த பதத்துக்கு செல்வோமா? அடுத்த பதம் வந்து அடுத்த பதம் வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அந்த பதம் வந்து இடைவெளி நிரப்பி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இது வந்து இளமை பருவத்தை குறிப்பது, பாலர் பருவம், குழந்தை பருவத்தை கூறும் ஒரு பதம். முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை, மூன்றாவது எழுத்து இக்கண்ணா அக்கா என்பதற்கு வர இக்கண்ணா, நான்காவது எழுத்து கூனா குரங்கு என்பதற்கு வர கூனா, ஐந்தாவது எழுத்து நான் என்ன கூறினேன் உங்களுக்கு, முதலாவது எழுத்து காணவில்லை, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து இக்கண்ணா என்று கூறினேன், நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து இட்டன்னா, ஆறாவது எழுத்தையும் காணவில்லை. கண்டுபிடிப்பது கடமை என்று இருக்கும், கொண்டு வாருங்கள் பார்ப்போம். இது ஒரு சிறுபராயத்தை, குழந்தை பருவத்தை கூறுவது மிருகங்களுக்கு உள்ளே. அதுவும் வீட்டு மிருகங்களுக்குள்ளே அது இருக்கின்றது, வீட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கின்றது. எங்கே கொண்டு வாருங்கள் பார்ப்போம், என்னிடம் இருக்கின்றது வர வேண்டும். கொண்டு வாருங்கள், யார் சொல்வது? ஓடி வர வேண்டும்.

0: இந்த எழுத்தை கண்டுபிடித்து சேர்த்து கொண்டு வர வேண்டும் என்பவர்கள், இது மிருகங்களிலே உள்ள ஒரு மிருகத்தின் குழந்தை தன்மை, குழந்தை பருவத்தை குறிப்பது. பாரூக் வந்து விட்டார். வணக்கம் பாரூக். நீங்கள் நாய்க்குட்டி என்று கொண்டு வாருவீர்களா? சரி, இங்கே பார்ப்போம். மற்றவர்கள் என்ன கொண்டு வர்றார்கள் என்று பார்ப்போம். என்னிடம் இருக்க வேண்டும். அடுத்தது நாகப்பன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. கன்றுக்குட்டி.
0: கன்றுக்குட்டி என்று நீங்கள் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்தவர்களையும் பார்ப்போம். கன்றுக்குட்டி எத்தனை எழுத்துக்கள்? கன்றுக்குட்டி ஏழு எழுத்துக்களே வந்துவிட்டது. காரியமில்லை, இருந்தாலும் சரி பண்ணி பார்ப்போம். அடுத்த உறவு யார் என்று கேட்போம். அடுத்த உறவு வருகின்றார். முகமது ராபிக் கொண்டு வர. கொண்டு வாருங்கள் ராபிக்.
2: பூனைக்குட்டியா? பூனைக்குட்டி.
0: வாழ்த்துக்களை. நாய்க்குட்டி, கன்றுக்குட்டி, பூனைக்குட்டி, எத்தனை குட்டிகள் வருகிறது. நல்லது நல்லது. இனி செல்லக்குட்டியும் வேண்டும். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராபிக் அவர்கள். கண்டு வாருங்கள். எங்கே அடுத்தவர்கள் கொண்டு வர
2: வேண்டும்.
0: மீண்டும் வாருங்கள். எங்கே அடுத்தவர்களும் கொண்டு வர வேண்டும். இலகுவானவர்கள். ஜோஜ் வந்து விடுற. ஜோஜ் கொண்டு வாருங்கள். என்ன குட்டி?
3: வணக்கம் ஐயா. நாய்க்குட்டி ஐயா.
0: நீங்களும் நாய்க்குட்டி வைத்திருக்கீங்களா? வாழ்த்துக்கள் நாய்க்குட்டி. வாழ்த்துக்கள்
3: ஐயா. நாளைய பாடல் எழுதி கொள்ளுங்களேன்.
0: அதே குறுமல் எழுதி கொள்ள வேண்டிய
3: சொல்ல மறந்த கதை.
0: ஏனையா சொல்ல மறந்த கதை? என்ன
3: படத்துல பணம்
0: என்ன?
3: பணம் மட்டும், பணம் மட்டும்
0: வாழ்க்கை. அப்படியா? பணம் மட்டுமா
3: வாழ்க்கை?
0: நல்லது இல்லையா? நல்லது. நாய்க்குட்டியை கவனமா பார்த்துக் கொள்ளுங்க. சாப்பாடு கொடுத்து விட்டீங்களா? கொடுத்தாச்சா? அன்பு உறவுகள் வர வேண்டும். கொண்டு வந்து நகைச்சுவையாக வந்திருக்கின்றது. கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். இது யார் அடுத்து யார் கொண்டு வரப்போனீர்கள்? நான்கு பதில் வந்திருக்கின்றது. இதில் எங்கே சரியான பதில் என்று கண்டுபிடிக்க கடுமையாக இருக்கின்றது. என்னிடம் இருக்க வர வேண்டும். எல்லாம் குட்டி குட்டியா வந்திருக்கிறது, என்னவோ தெரியவில்லை. கொண்டு வாருங்கள். யார் கொண்டு வரப்போன்றீர்கள்? அடுத்து ஞானசேகரன் வர இருக்கின்றார், தேவா வர இருக்கின்றார். பவுனம்மாள் கொண்டு வரலாமே. நல்லது, நல்ல பதில் இது கண்டுபிடிக்கக்கூடியது. ஞானசேகரன் பெறவுடன் ராமன் கொண்டு வாருங்கள், மகாலிங்கம் கொண்டு வாருங்கள், பாரூக் கொண்டு வந்து விட்டார் என்று நின்றேன். கொண்டு வாருங்கள். ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்திருக்கின்றீர்கள்.

0: தந்து சென்ற பதங்களிலே சரியான பதம் பூனைக்குட்டி. சரியா, பூனைக்குட்டி தான் இங்கே இருக்கின்ற சொல். பூனைக்குட்டி சரியான பதிலாக இருக்கின்றது. நாய்க்குட்டி அங்கே பொருந்துகின்றது, ஆனால் நான் வைத்திருப்பது பூனைக்குட்டி. அதனால் எப்போதும் செல்ல பிராணிகளாக இருக்கின்றது பூனைக்குட்டி. கன்றுக்குட்டி என்பது நகப்பன் என்று கூறியிருந்தீர்கள், அது பொருத்தப்படவில்லை. பூனைக்குட்டியை யார் முதலில் கூறியது? ராபிக் அவர்கள் கூறியிருந்தார்கள். ராபிக் கூறியவர் தான் சரியான பதிலாக தந்திருக்கின்றார். பூனைக்குட்டி, அவருக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டு அடுத்தவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அடுத்த கூறியவர்கள். சரி, அடுத்த பதம் வர இருக்கின்றது. அதுவும் ஒரு நகைச்சுவையான பதம் தான். நகைச்சுவை எல்லாருக்கும் பதில்கள் நகைச்சுவையாக வரும் என்று எண்ணுகின்றேன். அந்த பதம் வந்து ஏழு எழுத்துக்களாலான பதம். முதல் எழுத்து ஊனா, உண்மை என்பதற்கு வர ஊனா. இரண்டாவது மூன்றாவது எழுத்து மாறிவிட்டது, மறைந்துவிட்டது. மீண்டும் ஒரு ஊனா நான்காவது எழுத்து. ஐந்து எழுத்து மாறிவிட்டது. ஆறாவது எழுத்து பிக்கன்னா. ஏழாவது எழுத்து மாறிவிட்டது. ஊனா இரண்டு மூன்று மாறி, மீண்டும் ஒரு ஊனா. நான்காவது எழுத்து, ஐந்தாவது எழுத்து மறைந்து, ஆறாவது எழுத்து இக்கன்னா, ஏழாவது எழுத்து மறைந்து விட்டார் அப்படிங்க அப்பா. அப்ப எத்தனை எழுத்து உங்களுக்கு கிடைச்சிருக்கின்றது? ஒரு எழுத்து, ஒன்று ரெண்டு மூன்று எழுத்து தான் கிடைத்திருக்கின்றது. நான்கு எழுத்து கிடைத்து, மூன்று எழுத்து கிடைத்திருக்கு. இங்கே கொண்டு வாருங்கள். இது ஒரு சேர்ந்து வருகின்றது, இரண்டு பொருள் சேர்ந்து வருகின்றது. வீடுகளிலே காணக்கூடியது, எங்கள் வீடுகளிலே காணக்கூடியது. அடுத்து இந்த சித்த ஆயுர்வேத வைத்தியர்களும் இதை உபயோகிப்பார்கள், இந்த பொருளை. கொண்டு வாருங்கள். முதல் எழுத்து ஊனா, இரண்டு மூன்று எழுத்து மாறி, நான்காவது எழுத்து ஊனா, ஐந்தாவது எழுத்து மாறி, ஆறாவது எழுத்து இக்கன்னா வந்து கொண்டு வந்து விட்டார் நாகப்பன். வணக்கம் நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. உரல் உலக்கை,
0: நீங்கள் உரல் உலக

0: என்ன கொண்டு வருகிறீர்கள்? வாழ்த்துக்கள். மற்றவர்கள் என்ன கொண்டு வருகிறார்கள் பார்ப்போம்.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. கண்டுபிடித்து வந்திருக்கிறார் அவரது பதத்தை, அது சரியான பதமா என்று தெரியவில்லை. மற்றவர்களும் கொண்டு வர வேண்டும். கொண்டு வாருங்கள். தங்களை கொண்டு வர வேண்டும். கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். கொண்டு வாருங்கள். ஓடி வாருங்கள். ஓடி வர வேண்டும்.

0: சொல்லு
1: பவனம்மாள் சரியாக கொண்டு வருவார்கள். பவனம்மாள் கொண்டு வாருங்கள்.
2: உரல் உலக்கை,
1: உரல் உலக்கை என்று கூறுகிறது. உரல் உலக்கையா? சரி, கேட்போம். அவரும் வந்து கூறி செல்கின்றார், நீங்களும் கூறுகின்றீர்கள். வேறு யார் என்ன கொண்டு வருகின்றார் என்று பார்ப்போம். நல்லது, வாழ்த்துக்கள் பவனம்மாள். ஃபாரூக் வருகின்றார். வணக்கம் ஃபாரூக். உரல் உலக்கையா? சரி, எல்லாரும் உரலும் உலக்கையும் தான். இங்கே பார்ப்போம் யாருடைய சரியா வருது என்று கூறி கேட்டு பார்ப்போம். அடுத்தும் கொண்டு வருவார்கள் தானே மற்றவர்களும். அவர்களுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுப்போம்.
0: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா. சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா. நகர் பீச்சில

கொண்டு வந்துவிட்டீர்களா? மூவர் வந்து ஒரே பதிலை தந்து சென்றார்கள். அதிலே முதலில் தந்தவர் நாகப்பன், இரண்டாவது பவுனம்மாள், மூன்றாவது ஃபாரூக் அவர்கள். உரல் உலக்கை என்பது சரியான பதில். நாகப்பன், உங்களுக்கு புள்ளி போகின்றது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. இப்பொழுது அடுத்து ஒரு பதம் வருகின்றது. அந்த பதம் வந்து இடம் மாறி வருகின்றது. எழுத்துக்கள் இடம் மாறி வருகின்ற எழுத்துக்கள் இடம் மாறி வருகின்றது. சரி, அது வந்து முதல் எழுத்து, முதலாவது எழுத்து இயன்னா, செய், மெய், பொய் என்பதற்கு வர இயன்னா, இடம் மாறி வருகின்றது. இரண்டாவது எழுத்து உஃப்அன்னா, உஃப்அன்னா, கொவ்வை என்பதற்கு வர உஃப்அன்னா, கொவ்வை என்பதற்கு வருகின்ற உஃப்அன்னா. மூன்றாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து லானா, பயம் என்பதற்கு வர லானா. நான்காவது எழுத்து வாவண்ணா, வா, நெடில். ஐந்தாவது எழுத்து சேனா, செல்வம் என்பதற்கு வர சேனா. ஆறாவது எழுத்து கீனா, ஆறாவது எழுத்து கீனா. ஏழாவது எழுத்து மையண்ணா. இடம் மாறி இருக்கின்றது, நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கண்டுபிடிப்பவர்களுக்கு வாழ்த்துக்கள், சேர்த்துக் கொண்டு வருபவர்களுக்கு வாழ்த்துக்கள். முதலில் வருபவருக்கு புள்ளி கிடைக்கும்.

0: வந்துவிட்டார் நாகப்பன். கொண்டு வாருங்கள். என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
1: வணக்கம் ஐயா. செவ்வாய்க்கிழமை
0: நல்ல நாள் என்று, நல்ல நாள் அங்கே செவ்வாய்க்கிழமை என்று கொண்டு வந்திருக்கின்றீர்கள். பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கொண்டு வருகின்றார்.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. ஓடி பாருங்கள். அடுத்தவர் வந்துவிட்டார் ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக்.
2: செவ்வாய்க்கிழமை
0: வாழ்த்துக்கள். நீங்களும் செவ்வாய்க்கிழமையா? நல்லது. செவ்வாய்க்கிழமை நல்ல கிழமை. வாழ்த்துக்கள். அடுத்தவர் யார் கொண்டு வர போகின்றார்? வாழ்த்துக்கள் ஃபாரூக். அங்கே அடுத்தவர் இன்னும் ஒரு இணைப்பில் வந்தார், சென்று விட்டார். வணக்கம் வணக்கம் பாருங்கள், வந்து கூறுங்கள். ஒரு சிலருடைய அழைப்பு துப்புரவா துண்டித்து விட்டது. ஒரு
3: சில சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா, சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா,
0: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு. பவுனம்மா வந்து விட்டீர்கள். பவுனம்மா பாருங்கள்.
4: செவ்வாய்க்கிழமை
0: வாழ்த்துக்கள். செவ்வாய்க்கிழமை என நீங்களும் கூறுகின்ற கூறு இருக்கின்றார்கள். பார்ப்போம் அடுத்தவர்கள் என்ன கிழமை கொண்டு வருகிறார், என்ன வேறு ஏதாவது பதம் கொண்டு வருகிறார்கள் பார்ப்போம். வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து முகமது அலி ராவிக் வந்திருக்கிறார். ராவிக் கூறுங்கள். ராவிக் வணக்கம். ராவிக்
5: செவ்வாய்க்கிழமை
0: செவ்வாய்க்கிழமை என்று நால்வர் கூறியிருக்கின்ற செவ்வாய்க்கிழமை என்று சரியான பதில். ஆனால் அதை முதல் கூறியவர் நாகப்பன் அவர்கள். அவருக்கு புள்ளி சென்று விட்டது. சரியா? உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கும். அவர் உடனே வந்து கூறிவிட்டார் செவ்வாய்க்கிழமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதம் இடைவெளி நிரப்பல் பதம் வருகின்றது. முதலாவது எழுத்து கூவண்ணா. கூன்றது நெடில். கூ கூ கூவுதல். அடுத்த எழுத்து நான் மன்னிக்க வேண்டும், இடம் மாறி வருகின்ற, இல்லை இடம் மாறவில்லை, இடைவெளி வருகின்றது. முதலாவது எழுத்து மறைந்து இரண்டாவது எழுத்து இர்வென்னா. இர்வென்னா மோர் என்பதுக்கு பார இர். மூன்றாவது எழுத்து மறைந்திருக்கின்றது. நான்காவது எழுத்து இந்தன்னா. இந்தன்னா என்றது நெந்து ஐந்து என்பதற்கான இந்த. ஆறாவது எழுத்து மறைந்து விட்டது. ஏழாவது எழுத்து இல்லன்னா. கொண்டு பாருங்கள். அங்கே கொண்டு ஓடி வாருங்கள். இது வந்து எல்லோருடையும் இருக்கின்றது. எல்லோருக்கும் உண்டு. மிருகங்களுக்கும் உண்டு, மனிதர்களுக்கும் உண்டு. ஆனால் இந்த பதத்தை அநேகமாக பெண்களுக்காகத்தான் உபயோகிப்பார்கள். கவிஞர்கள் பெண்களுக்கு உபயோகிப்பார்கள் இந்த எழுத்து, இந்த பதத்தை. கொண்டு வாருங்கள். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையிலே சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அங்கே சொல்லுங்கள்.

0: வணக்கம்
1: நாகப்பன்.
0: வணக்கம்.
1: கார் கூந்தல்,
0: கார் கூந்தல் என்று கூறுவீர்களா? அடேங்கப்பா, நல்ல கற்பனை உங்களுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து ஜோஜ் கொண்டு, ஜோஜ் நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஜோஜ் கொண்டு வாருங்கள். ஜோஜ் ஓடி வர வேண்டும். ஜோஜ் வந்தீர்கள், சென்றுபட்டீர்கள், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே நாங்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கணும். பதங்களை கண்டுபிடித்து யார் சொல்வது, யார் சொல்வது என்ற விடயத்திலே இருக்கின்றோம். கொண்டு வர வேண்டும் ஒவ்வொருத்தரும் தாங்கள் கண்டுகொண்ட சொல்லை. ஒருவர் தான் வந்திருக்கின்றார், அடுத்தவர் வந்துவிட்டு சென்று விட்டார். எங்கே நாகப்பன் வந்து கார் கூந்தல் என்று கூறியிருந்தார். சரியோ தெரியவில்லை, மற்றவர்களும் கொண்டு வருகின்றார்கள் என்று எண்ணுகின்றேன். கொண்டு வாருங்கள். கண்டுபிடிக்கவில்லையா? பவுனம்மாள் கொண்டு வாருங்கள்.
2: மோர் பந்தல்,
0: மோர் பந்தலா? பார்ப்போம். மோர் பந்தல் பார்ப்போம். சரி,
2: நன்றி
0: நன்றி அம்மா. ஃபாரூக் வருகின்றார். ஃபாரூக், என்னையா
3: கார் கூந்தல்?
0: நீங்களும் கார் கூந்தலா? ஓகே. அடுத்தது ஜோஜ் வந்து விட்டு போகிற, வந்து வந்து போற ஜோஜ் கூறுங்கள்.
3: மோர்பந்தல்,
0: மோர்பந்தல் கட்டிக்காரன், மோர்பந்தல் கூறியிருக்கீங்க. எங்கே பார்ப்போம், எத்தனை எழுத்து அது? மோர்பந்தல் நான் பானா கூறியிருந்தேன் அங்க. சரி பார்ப்போம். நீங்கள் ஒன்று போட்டுக்கொண்டு பாருங்க. கவிஞர்கள் தான் ஐயா, எல்லாரும் கவிஞர்கள் தான். சரி, கட்டிக்காரன், கட்டிக்காரன் நான் தரவில்லை, தானே தரவோ, அதனால் நீங்கள் மோர்பந்தல் என்று கூறினீர்கள். கட்டிக்காரன் அது பொருத்தமாக வர வேண்டிய ஒன்றுதான். ஆனால் அது அது விட்டு அது ஏழு எழுத்துல வந்துவிடும், மோர்பந்தல் என்று வரும் பொழுது. சரி, இணைந்த உறவுகளுக்குள்ளே சரியான பதிலை கொண்டு வந்தவர் முகமது ராபிக் கொண்டு வருகின்றார். வாருங்கள் முகமது ராபிக்.
4: கார் கூந்தல்,
0: கார் கூந்தல், சிறப்பு சிறப்பு சிறப்பு, கார் கூந்தல் சிறப்பான பதில். அனைவரும் வந்து பதிலை தந்திருக்கின்றீர்கள் பலர். ஆனால் சரியான பதில் கார் கூந்தல் என்பது சரியானது. கருப்பு நிறமான கூந்தல், கார் கூந்தல் பெண்களுக்கு நாங்கள் உபயோகிக்கிறது. ஆனால் கூந்தல் எல்லோருக்கும் இருக்கின்றது. கார் கூந்தல் என்று வர்ணிப்போம் பெண்களை பார்த்துத்தான். அதை நாகப்பன் அவர்கள் வந்து முதலில் கூறி சென்றார். பின்பு வந்து கூறினவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரிவிலையை பார்த்துக்கணும். மோர்பந்தல் என்று கூறினீர்கள். இதில் பானா நான் தரவில்லையே, நான் நீங்களா போட்டிருக்கீங்க மோர்பந்தலம். அது சரியானால் இது நான் கூறியது மக்களிடத்திலே காணப்படுகின்றது என்று. மோர்பந்தல் எல்லாரிடமும் காணப்படாது. கார் கூந்தல் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாருக்கும் கூந்தல் இருக்கின்றது, கருப்பு நிறமான கூந்தல். ஆனால் இது வர்ணிக்கப்படுவது பெண்களுக்குத்தான் கூடுதலாக என்றும் கூறுகின்றேன். அதை யோசிக்க வேண்டும், அதை சிந்தித்து பதில் தர வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது எங்கள் உண்ணும் உணவுகளில் ஒன்று, அதிலே ஆறு எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து சானா, இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து மறைந்து, நான்காவது எழுத்து ஆனா, ஐந்தாவது எழுத்து ஜீனா, நரி கரி புரி உரி அதுக்கு வர ரீனா, இறுதி எழுத்தை காணவில்லை. முதல் எழுத்து என்ன கூறினேன்? சானா என்று கூறினேன். இரண்டாவது எழுத்து காணவில்லை. மூன்றாவது எழுத்து காணவில்லை என்று கூறியிருந்தேன். நான்காவது எழுத்து ஆனா, ஐந்தாவது எழுத்து ரீ, ஆறாவது எழுத்தை காணவில்லை. எங்கே நாகப்பன் சொல்லி முடிப்பதற்கு வந்துவிட்டார். வாருங்கள் நாகப்பன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் முதல் வந்து கூறியபடியால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். முதலில் கூறியபடியால், பொருளுக்கு அல்ல பதத்துக்கு அல்ல, வாழ்த்துக்கள். மற்றவர்களும் வந்து கூற வேண்டும்.
3: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே ஓடி வாருங்கள். கொண்டு வருவீர்களா? நான் நினைக்கின்றேன் மற்றவர்கள் இலவாக கொண்டு வரக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பதமும். நாகப்பன் வந்து சம்பா அரிசி என்று விட்டு போகின்றார். எங்கே அது சரியா பிள்ளையா தெரியவில்லை, எங்க நீங்கள் போட்டு பார்த்து கொண்டு ஓடி வாருங்கள். பெற வேண்டும், பெற வேண்டும், பெற வேண்டும், தர வேண்டும் சரியான பதில். சொல்லு, பார் கொண்டு வாருங்கள். என்ன சாமான் அது, என்ன பொருள்? நீங்களும் சம்பாரிச்சு அங்கே பெற்றுக்கொள்ள முடியுமா அந்த சம்பாரிச்சு? சரி, சம்பாரிச்சு கொண்டு வந்து போற அவர் மாதவுக்கும் கொண்டு வந்தாரு. அங்கே சவுதி அரேபியாலும் சம்பாரிச்சு வாங்கலாமா? ராஃபிக் வாருங்கள், என்ன பதில்? சம்பாரிச்சு என்றது கொண்டு வந்திருக்கீர்கள். பார்ப்போம், மற்றவர்களின் பதவியும் கேட்டு பார்ப்போம், மற்றவர்களும் பெற வேண்டும். எங்கே எல்லோரும் மூன்று பேர் நாலு பேர் தான் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். ஃபாரூக், ஜோஜ், ராவிக், நாகப்பன், பவுனம்மாள் தான் கூட பிள்ளை. ராமனும் இடையிலே வந்து நின்று விட்டார், பாடலும் தரவில்லை. ஞானசேகரன் பாடல் தரவனும் சந்தன்ராஜ் ஒரு தடவை வந்துட்டு சென்றார், மீண்டும் வரவில்லை. பார்ப்போம், பெற வேண்டும், பெற வேண்டும். ஒவ்வொருத்தரும் எங்கே கொண்டு பாருங்கள். சரி, சம்பா அரிசி என்பது சரியான பதில். நாகப்பனுக்கு புள்ளி சேர்ந்து விட்டது. ஃபாரூக் உங்களுக்கு வாழ்த்து, ராபிக் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கிடைத்தது. இப்பொழுது நான் ஒரு பழமொழி என்று கூறப்போகின்றேன். அதிலே இடைவெளி விட்டு கூறினால் நீங்கள் அதை வந்து சொல்ல வேண்டும், சரியா? எங்க பார்ப்போம், யார் முதலில் வந்து சொல்லுவாங்க பார்ப்போம். முதலில் வந்து சொல்ல வேண்டும் யார் கூற போகின்றார்னு பார்ப்போம். அதுக்கு சரி, கடவுளை இடைவெளி நம்பினார் இடைவெளி. எங்க நிரப்புங்கள் பார்ப்போம். கடவுளை இடைவெளி நம்பினோர் இடைவெளி. இதை முற்றுப்புறப்பு செய்யுங்கள். யார் சொல்ல முடியும்? ஓடி வாருங்கள். முதலில் வருவோருக்கு புள்ளியல் கிடைக்கும். கடவுளை இடைவெளி நம்பினோர் இடைவெளி. இந்த இடைவெளியை நிரப்பிக்கொண்டு வாருங்கள்.

0: ராமன் வரவிருந்தார். பாரவர் ராமன், ராமன் உங்கள் பதில். ராமன் மனவே, ராமன் உங்கள் பதில். அழைப்பில் இருக்கின்றீர்கள் மனவை. ராமன் உங்களுடைய அழைப்பு, நீங்கள் அழைப்பில் இருக்கின்றீர்கள். இருவரும் சென்று விட்டார்கள். பொன்னம்மாள் வணக்கம்.
1: என்னம்மா கடவுளை நம்பினார் நீங்க சொன்னீங்க?
0: ஆமா,
1: அதுக்கு இடைவெளி கெடுவதில்லை தானே?
0: கடவுளை நம்பினார், இடைவெளி என்ன வருகின்றது? கெடுவதில்லையா?
1: கெடுவதில்லை.
0: பார்ப்போம் மற்றவர்கள் எப்படி கொண்டு வருகின்றார் என்று பார்க்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் வணக்கம்
2: நாகப்பன்.
0: ஓ ஐயோ, மறந்து கைவிடப்பட மாட்டா, கைவிடப்படாரா? எங்கே பார்ப்போம், கைவிடப்படார் என்று கூறுங்கள். பார்ப்போம்.
2: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்தவர்கள் ஞானசேகரன் வந்திருந்தார், ராமன் வந்திருந்தார். உங்களுடைய இருவருடைய அழைப்பும் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி சோறிவிட்டது. எங்கே கொண்டு வருவாருங்கள் மீண்டும்? ஓ ஒழுவாருங்கள். வணக்கம் வணக்கம்.
2: கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்.
0: எங்க நீங்களும் அப்படி கூறுவீர்கள்? பார்ப்போம், மற்றவர்களை பார்ப்போம், கேட்போம். வாழ்த்துக்கள். ஓடுவாருங்க, கொண்டு வாருங்கள்.
3: சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா. சொல்லு சொல்லு சொல்லு சொல்லு செல்லமா, நீ உண்மை உண்மை உண்மை உண்மை சொல்லமா. பெசன் நகர் பீச்

0: சரியான பகல் நாயை கண்ட கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்பது சரியான பதில். நாகப்பன் அவர்கள் முதலில் கூறியிருந்தார், ஃபாரூக் அவர்கள் இரண்டாவதாக வந்து கூறி வாழ்த்துக்களை பெற்றார். பவுனம்மாள் கூறியது கெடுவதில்லை என்றுதான் கூறியிருந்தீர்கள். அப்படி வேற ஞானதேவன் கொண்டுவாருங்கள்,
1: கடவுளை நம்பினார் கெடுவதில்லை,
0: கடவுளை நம்பினார் கைவிடப்படார், நம்பினார் கெடுவது, கடவுளை நம்பினார் கெடுவதில்லை இல்ல, கைவிடப்பட மாட்டார்கள். கடவுளை யார் நம்புகிறோமோ அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். வாழ்த்துக்கள். நாகப்பன் வந்து குறிச்சிருந்தார்
1: பாடல் பாடல் பாடல் நாளை பாடல்
0: எல்லாருங்கள் மாதிரி
1: குளமா குளமா படத்திலிருந்து உலகில் இரண்டு கிளிகள் அந்த பாடல்
0: நல்ல பாடல் அந்த பாடல் நாளைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். உலகில் இரண்டு கிளிகள். வாழ்த்துக்கள் மகனே.
1: நன்றி அப்பா.
0: நன்றி நன்றி நன்றி. ராபிக் வந்தார். ராபிக் என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்பது சரியான பதில். அது நாகப்பன் முதல் வந்து குறிப்பிட்டு புள்ளியை பெற்றுக் கொண்டார். வாழ்த்துக்கள் சொன்ன உங்களை யாருக்கும் சொல்லியிருந்தார். சரி, அடுத்த முதுமொழி. நாயை இடைவெளி கல்லை காணோம். அடுத்தது அடுத்த காணோம். நாயை இடைவெளி கல்லை காணோம். கல்லை இடைவெளி நாயை இடைவெளி நாயை இடைவெளி குறுங்கள் பார்ப்போம். நாயை இடைவெளி நாகப்பன் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன்.
2: நாயை கண்டால் கல்லை காணோம்.
0: அடுத்தது
2: கண்டால்
0: சரி முடிக்கவில்லை.
2: கல்லை கண்டால் நாயை காணோம்.
0: நாயை காணோம். நாயை கண்டால்
2: கல்லை காணோம்.
0: கல்லை
2: கண்டால்
0: வாழ்த்துக்கள். நாயை கண்டால் கல்லை காணோம். கல்லை கண்டால் நாயை காணோம். சரியா?
2: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த உறவு வந்துட்டு செல்கின்றார். ஞான தூரம் கொண்டு வாருங்கள். நாயை கண்டால் கல்லை
1: கண்டால் கல்லை காணும்.
0: கல்லை
1: கண்டால்
0: நாயை காணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கு பாரூக் வந்திருக்கா? பாரூக் கூறுங்கள். பாரூக் நாயை கண்டால் கல்லை காணும். கல்லை கண்டால் நாயை காணும். வாழ்த்துக்கள். இங்கு ராமன் வந்திருக்கின்றார். வாருங்கண்ணா. வணக்கம். ஜெயமனோ வரி
3: வணக்கம்.
0: சுபா வாருங்க. சுபா என்ன என்ன படமொழியை கொண்டு வந்தீங்களம்மா?
3: நாயை கண்டால் கல்லை காணும்.
0: அப்புறம் கல்லை கண்டால் நாயை காணும்.
3: நாயை காணும்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்து ராமன் கொண்டு வாருங்கள்.
4: வணக்கம் ஐயா.
0: கூறுங்க.
4: நாயை கண்டால் கல்லை காணும். கல்லை கண்டால் நாயை காணும்.
0: சரியாக சொல்லுங்கள். ஆனால் முதலில் வந்து நாகப்பன் கூறிவிட்டார். வாழ்த்துக்கள். ராவிக்கு வருகின்றார். கேட்டு பார்ப்போம். வணக்கம்
5: ஐயா. கல்லை கண்டால் நாயை காணும்.
0: நாயை கண்டால் கல்லை காணும். கல்லை கண்டால் நாயை காணும். சரியாக கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதல்ல கொண்டு வந்த உடனடியாக நாகப்பன் அவர்கள் சரியாக கொண்டு வந்து விட்டார். நாளைய பாடல் கொண்டு விட்டீர்கள். நன்றி நன்றி. சுபா நீங்கள் வர வேண்டும், பாடல் தர வேண்டும். ராமன் நீங்களும் பாடல் தர வேண்டும். சரி, அடுத்து ஒரு பழமொழிக்கு செல்லுகின்றேன். அடுத்து சரி அடுத்து ஒரு பதம் பதம் கொடுப்போமா? இந்த பதம் ஒருவரை குறிக்கின்றது. அவர் செய்யும் தொழிலை வைத்து குறிக்கின்றது. ஆறு எழுத்துக்களால் ஆனது. இப்ப காவல் புரிபவர்களை காவல்காரன் என்று கூறுகின்றோம். சரியா? அதே போன்று தையல் செய்பவரை தையற்காரன் என்று கூறுகின்றோம். இவரை எப்படி கூறுவோம்? இவர் வந்து தண்ணீரோடு சம்பந்தப்பட்டவர். இவருடைய தொழில் தரையிலே இல்லை, தண்ணீரிலே இருக்கும். இவரை எப்படி அழைப்பார்கள்? நான்கு ஆறு எழுத்துக்களால் ஆனவர். இவரை எப்படி அழைப்போம் கூறுங்க. ஒரு பெருவண்டம் வந்து இணைந்து கொண்டு பாடலையும் தந்து செல்லுங்கள் அன்பு உறவுகளே, உறுதி நேரத்தை எட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். பாடலையும் தந்து செல்லுங்கள்.

0: செல்லமா.
1: சுபா வந்து விட்டார். சுபா சொல்லுங்க மாலே. மீண்டும் பெறப்போகிறீர்களா? நீங்கள் சொன்னது மீனவன் என்று கூறினீர்கள் இல்லையா? நீங்கள் சொன்னது மீனவன் நாலு எழுத்து தானேம்மா வருகின்றது. நான் சொன்னது ஆறு எழுத்துக்களை கொண்டதம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் முயற்சித்து பாருங்கள். நாகப்பன் கொண்டு பாருங்கள். நீங்கள் ஓடக்காரன் என்று கூறுகிறீர்களா? இப்ப மீனவன் வந்தது, நீங்கள் ஓடக்காரன் கொண்டு வந்திருக்க, மற்றவர்களையும் கேட்டு பார்ப்போம். ஓடி பாருங்கள். சந்தன்ராஜ் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ்.
2: வணக்கம் ஐயா. பவுல் காரன்.
1: என்ன காரன்? படகுக்காரன் என்றால் வந்து ஏழு எழுத்து வருகின்றதுக்கு என்ன வச்சால் பார்ப்போம். மற்றவர்கள் சொல்வதை பார்ப்போம். என்ன பாடல் நாளைக்கு உங்களுக்கு வேண்டும்?
2: பாருங்கள்.
1: ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் கொண்டு பாருங்கள்.
3: குடிகாரன். குடிகாரன்.
1: குடிகாரனா? தண்ணீர் அப்படி சண்டையில கொண்டு வரீங்களா? அது ஐந்தெழுத்து தானே மகனே. நன்றி நன்றி நன்றி நன்றி. பாரத் கொண்டு வர. பாரத் கொண்டு வாருங்கள்.
3: அப்பா படகோட்டி. அப்பா படகோட்டி.
1: படகோட்டி. படகோட்டி என்று கூறுவார்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். ராவி கொண்டு வருங்கள். ராவி கொண்டு வாருங்கள்.
4: ஐயா ஊர்காவல். ஐயா ஊர்காவலன்.
1: ஊர்காவலனா? தண்ணீர் அவர் இருப்பாரு. சரி ஊர்காவலன் நல்லது நல்லது. அடுத்த பாடல அடுத்த பாடலை கொண்டு வரட்டும். ஓடி வாருங்கள். எங்கே ஓடி வர வேண்டும்? கொண்டு பாருங்கள். உங்கள் பதிலை கொண்டு பாருங்கள். ஆறு எழுத்துக்களால் ஆனது. தண்ணீரே தண்ணீரே தான் அவருடைய வாழ்க்கை போகின்றது. அதனால தான் ஜோஜ் வந்து குடிகாரன் என்று கூறிவிட்டு போறார். அது ஐந்து எழுத்து. எங்கே கொண்டு பாருங்கள். இன்னும் நிறைய இருக்கின்ற அளாக்கள். மீனவன், ஓடக்காரன், படகுக்காரன், குடிகாரன், படகோட்டி, ஊர்காவலன் என்ற பதவிகள் வந்திருக்கின்றது. கொண்டு வர வேண்டும். ஞானசேகரன் கொண்டு வருக. வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன் வணக்கம். வணக்கம் ஞானசேகரன். உங்க இணைப்பு சரியாக இடைஞ்சலாக இருக்கின்றது. எங்கே ஞானசேகரன் கூட இணைப்பு சரியா வரவில்லை எங்களிடம். நான் இணைத்து விட்டேன், நீங்கள் வரவில்லை இன்னும். ஞானசேகரன் எங்கே இருக்கின்றீர்கள்? என்ன அழைப்பிலே வருகின்றீர்கள்? அழைத்தால் உங்களோட இணைப்பு எனக்கு வருகின்றது இல்லையே. உங்களோட இணைப்பு எனக்கு கிடைக்குது இல்லையா ஐயா? எந்த வகையிலும் இணைப்பு கிடைக்குது இல்லையா? உங்களோட இணைப்பு எங்கே சரியா தந்து கொண்டீர்கள். வந்த பதவிகள் மீனவன், ஓடக்காரன், படகுக்காரன், குடிகாரன், படகோட்டி, ஊர்காவலன். இதில் சரியான பதிலை தந்தவர் நாகப்பன். முதலில் தந்தார் ஓடக்காரன். ஓடக்காரன் சரியான பதில். படகுக்காரன் படகோட்டியும் வந்து ஐந்து எழுத்து. படகுக்காரனுக்கு ஆறு எழுத்து அல்ல, ஏழு எழுத்து. படகுக்காரன் அது. ஓடக்காரன் சரியான பதிலாக இருக்கின்றது. அதனால் நாகப்பனுக்கு புள்ளிகள், மற்றவர்கள் வாழ்த்துக்கள் சென்றடைகின்றது. சரி ஓடக்காரன் வந்துவிட்டான். அடுத்த பதம் வணக்கம் பவுனம்மாள். பவுனம்மாள் வணக்கம். கப்பல் ஓட்டி இல்லாமல் ஓடக்காரன் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த பதத்தை கொண்டு வரப்போது யார் கொண்டு வரப்போகின்றார்? இப்பொழுது நான் கூறாமல் எப்படி கொண்டு வர முடியும்? நான் பதத்தை தருகின்றேன், கூறுங்கள். அடுத்த பதம் வந்து இடம் உங்களுக்கு இடைவெளியை நிரப்பி கூற வேண்டும். முதலாம் எழுத்து வேணா. குரல் வெறுமை வெண்மை என்பதற்கு வர வெ. இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்தை லி, அலி களி என்பதற்கு வர லி. லி குரில். அடுத்த எழுத்து காணவில்லை, இறுதி எழுத்து லா, லா என்ற எழுத்து, ஐந்தாவது எழுத்து. நீங்களே கொண்டு வாருங்கள். ஐந்து எழுத்தை கொண்டது முதலாவது எழுத்து பீனா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து லி, நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து லா நெடு. கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி, நாகப்பன் தான் வருகின்றார். நாகப்பன் வாருங்கள்,
0: கூறுங்கள்.
1: வெள்ளி நிலா என்று கூறுவீர்களா?
0: வெள்ளி வெள்ளி நிலா, வெள்ளி நிலா
1: எதை கூறுவீர்கள்? ரெண்டு கூறுவீர்கள், எது சரியானதை கூறுங்கள்.
0: வெள்ளி நிலா,
1: வெள்ளி நிலா தான் சரி. விழா சரிவராது, நகரத்துக்கு போயிடுமா? வெள்ளி நிலா அப்படி
0: கூறுவீர்கள்.
1: வெள்ளி நிலா என்று கூறுவீர்கள். வாரம் கொண்டு வாருங்கள்.
0: வெள்ளி நிலாப்பா,
1: வெள்ளி வெள்ளி நிலா. வாழ்த்துக்கள் உங்களுக்கும், வாழ்த்துக்கள். அடுத்தது சுபா கொண்டு வந்திருக்க. ஓ, சுபா தடுக்கப்பட்டு விட்டது. வணக்கம் சுபா. வெள்ளி நிலாவா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்களும் அதை கூறுங்க. நீங்கள் நாளைய தினம் என்ன பாடல் அம்மா உங்களுக்கு வேண்டும்? நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. சரி, கொண்டு பாருங்கள். ஞானசேகரன் என்ன பாடல் வேண்டும், என்ன பதில் கொண்டு வந்தீர்கள் ஞானசேகரன்? உங்களோட இணைப்பு. ஞானசேகரன் என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? ராமன் பாருங்கள். ராமன், வெள்ளி நிலாண்டு நீங்களும் கூறுங்கள். என்ன பாடல் நாளைய தினம் உங்களுக்கு வேண்டும்? கலம்பத்திலே கிடைக்கும். வாழ்த்துக்கள் இணைந்து சிறப்பித்த கொண்டிருந்தா கொண்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்திய பதத்திலே வெள்ளி நிலா என்பது சரியான பதில். அந்த பதிலை முதலில் தந்தவர் எங்களுடைய நாகப்பன் அவர்கள், சந்தன்ராஜ் வந்தார். வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வணக்கம். வெள்ளி நிலா, வெள்ளி நிலா சரியா?
4: நன்றி.
1: பாடல் முடியுமா, மீண்டும் எழுதுவீர்களா?
4: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. முகமது ராபிக், ராபிக் நிமிஷங்கள்.
4: ஐயா வெள்ளி நிலாயா? வெள்ளி நிலா,
1: வெள்ளி நிலா, வெள்ளி வெள்ளி நிலா சரியான பதிலை தந்திருக்கின்றீர்கள். தந்தவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதலில் தந்தவர் நாகப்பன் அவர்கள், அவர்களுக்கு அந்த புள்ளி செல்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கின்றேன். முடிய இருக்கின்றது, விரைவாக செல்ல போகின்றோம். இது ஒரு சரி ஐந்து எழுத்துக்களாலான பதம். முதலாவது எழுத்து மானா, இரண்டாவதை காணவில்லை, மூன்றாவதையும் காணவில்லை, நான்காவது இப்பன்னா, அப்பா என்பதற்கு வர இப், ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. முடிஞ்சதால் இரண்டு செல்லு தான் தந்திருக்காங்க. ஐயோ, மானா இரண்டாவது மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து இப்பன்னா, ஐந்தாவது இடத்தை காணவில்லை. எங்கே கூறுங்கள் பார்ப்போம். தேடி கண்டுபிடித்து ஓடி வாருங்கள். போட்டி கடுமையாக இருக்கின்றது. இது பொருள் கொண்டு போக உதவும். பொருட்கள், பத்திரங்கள் எல்லாம், பணங்கள் எல்லாம் வைத்து பத்திரமாக கொண்டு போவது. அநேகமாக கிராமப்புறத்திலிருந்து நகரத்துக்கு வருபவர்களின் கையிலே இது இருக்கும். வந்து விட்டார். நாகப்பன் கொண்டு வாருங்கள். மத்தாப்பு என்று கூறுவீர்கள். கெட்டிக்காரன் மத்தாப்பு என்று
0: கூறுவீர்கள்.
1: மத்தாப்பு நான் எங்கே தாவன் அதான் இல்லத்தானே? சரியா, சான் அதான் இல்லையா? மத்தாப்பு மத்தாப்பு என்று கூறுகிறார். அடுத்தவர் வந்து ராமன். ராமன் வாருங்கள்.
0: மண்டபம்.
1: மண்டபமா? சரி, மண்டபம் கொண்டு வந்திருக்கு. எங்கே பார்ப்போம். நான் கூறியிருந்தேன், கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு வரும்போது அவர்கள் கைகளிலேயும் இருக்கும் என்று கூறியிருந்தேன். வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். இது மூன்று தமிழ் வானொலி, மற்றவர்கள் கொண்டு வர வேண்டும். ஐந்து எழுத்துக்களால் நான் பதினொன்று கூறுகின்றேன். முகமது ராபிக் வந்துவிட்டார், கொண்டு வாருங்கள் ராபிக். ராபிக் மாப்பிள்ளை என்று கூறுகிறேன் நீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாருங்கள் எத்தனை வருகின்றன. வாழ்த்துக்கள். அடுத்த பதத்தை யார் கொண்டு வருகின்றார்? பதம் கொண்டு கூடி வாருங்கள். மீண்டும் நாகப்பன் வருகின்றார். வணக்கம் நாகப்பன். மஞ்சள் பையா? நீங்க மஞ்சள் பையன் என்று கூறுவீங்களா?
0: மஞ்சப்பை
1: என்று கூறுவீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த யார் வருகின்றார்? பவனம்மாள் வந்திருக்காங்க, கொண்டு வாருங்கள் பவனம்மாள். மஞ்சப்பை என்று கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லோரும் கூறுகின்றார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஞானசேரன் கொண்டு வாருங்கள்.
5: மஞ்சள் பை.
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு மஞ்சப்பை. அடுத்தவர்கள் கொண்டு வாருங்கள். எல்லோரும் கொண்டு வர வேண்டும். முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. 1, 2, 3, 4, 5, 6 பதில் வந்தது. மீண்டும் ஞானசேகரன்
5: வந்திருக்கின்றார்.
1: எங்கே அடுத்தவர் இணைகின்றார்? வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓ, உங்களோட இணைப்பு வருவதில்லை மகளே. வணக்கம். ஜெயமனோரியா வந்திருக்கின்றீர்கள். இங்கே கேட்கவில்லை, உங்களுடைய அழைப்பு இணைக்கப்படவில்லை, தடைப்பட்டிருக்கின்றது. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுடைய இணைப்புகள் சரியாக இல்லை. உங்களுடைய இணைப்புகள் என்னோட தொடர்புக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது போல் தெரிகின்றது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இது மஞ்சப்பை என்பது சரியான பதில். மஞ்சப்பை என்று சரியான பதிலை தந்திருந்தார் எங்களுடைய நாகப்பன் அவர்கள். அவர் முதல்ல ஓர் ஒன்று தந்துவிட்டு கொண்டு வந்து கூடிவிட்டார். மத்தாப்பு என்று கூறினவர் அது பொருத்தமில்லை, மஞ்சப்பையை தந்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து மற்றவர்களும் கூறியிருக்கின்றார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு நாகப்பன். வாழ்த்துக்கள். பவுனம்மாளும் கூறியிருந்தார், ஞானசேகரன் கூறியிருந்தார். மஞ்சப்பை மஞ்சப்பை என்று. வாழ்த்துக்கள். மஞ்சப்பை மஞ்சப்பை தான் சரியானது. அது கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வருபவர்கள் கையில் இருக்கும் என்ற உடல் நாகப்பன் கண்டுபிடித்து விட்டார். சரி, அடுத்தது ஒரு பழத்தை பற்றி கூறப்போகுது. பழங்களுக்குள்ளே ஒரு பழம், அந்த பழத்துக்கு உள்ளே இருக்கின்ற பொருளை கூறப்போகின்றது. சரியா? முதலாவது வந்து பானா, படம் என்பதற்கு வர பானா. இரண்டாவதை காணவில்லை, மூன்றாவதையும் காணவில்லை. நான்காவது சூனா, சுகம் என்பதற்கு வர சூனா. சரியா? கடைசி எழுத்தை காணவில்லை. அப்ப இரண்டு எழுத்தை தான் தந்திருக்கின்றார்கள். இது ஒரு பழத்தின் உள்ளே இருப்பது. கண்டுபிடித்துக் கொண்டு ஓடுகாருங்கள். பானா இரண்டு மூன்று எழுத்து இல்லை, நான்கு சூனா, இறுதி எழுத்து இல்லை, ஐந்து எழுத்துக்களால் ஆன பதம். கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். இடைவெளியை நிரூபிக் கொண்டு வருகின்றீர்கள். இன்னும் உங்களுக்கு 8 நிமிடங்கள், 7 நிமிடங்கள், 8 நிமிடங்கள் இருக்கின்றது முடிவதற்கு. நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
0: என்னையா? பலாச்சுளை.
1: பலாச்சுளை நீங்கள் கூறுவீர்கள். பலாச்சுளை என்று கூறுவீர்களா? சரி, கேட்டுவிட்டோங்க. அடுத்தவர்கள் என்ன கொண்டு வருகிறேன் பார்ப்போம்.
0: நன்றி.
1: மற்றவர்களையும் கேட்டு பார்ப்போம். பாரூக் கொண்டு வந்து விட்டார். வணக்கம்
0: பாரூக்.
1: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் என்று நீங்களுக்கும் கூறுகின்றேன். பலாச்சுளை என்று கூறுகிறேன் ஜோலி பாரூக். இங்கே அடுத்தவர் என்ன கொண்டு வர போகின்றார்? ராமன் வருகின்றார். வணக்கம் ராமன்.
6: வணக்கம் ஐயா. பலாச்சுளை ஐயா.
1: பலாச்சுளை பற்றி கேட்க சுவையாக பார்ப்போம் யார் சொல்வது சரி என்று. நன்றி. அடுத்து ராபிக் வருகின்றார். உள்ளே இருக்கின்ற பொருளைத்தான் கேட்டேன். பலாச்சுளை என்று கூறுவீர்கள். நீங்கள் எல்லோரும் பார்ப்போம் இது சரி என்று. கட்டிக்காரன். அடுத்த பதில் ஒரு வாருங்கள். அனைவரும் வந்துவிட்டீர்களா? மூன்று நான்கு பேர் வந்துவிட்டீர்கள். பலாச்சுளை என்பது சரியான பதில். நாகப்பன் முதலே கூறி புள்ளியை பெற்றுக்கொண்டார். அதற்கு பின்பு வந்தோர் உங்களுக்கு வாழ்த்துக்கள். விரைவாக வருவதில்தான் இங்கே புள்ளிகள் கிடையாது. எல்லோரும் சரியாக கூறுவீர்கள், விரைவாக வர வேண்டும். முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. அடுத்த பதத்துக்கு போகின்றேன், விரைவாக போக வேண்டும். நாங்கள் இன்னும் உங்களுக்கு 5 நிமிடங்கள் தான் இருக்கின்றன முடிவுக்கு வருவதற்கு. சார், இது வந்து ஒரு பூ இனத்தை சேர்ந்தது, 6 எழுத்தை கொண்டது, 6 எழுத்தை கொண்டது, பூ இனத்தை கொண்டது, ஒரு பூவை குறிக்கின்றது. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வானா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து பூ, அடுத்து எல்லாத்தையும் காணவில்லையா? முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வானா என்று கூறியிருந்தேன். சந்தன்ராஜ் வருகின்றார். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம், வணக்கம் சந்தன்ராஜ்.
4: வணக்கம் ஐயா, பதில் வந்துருச்சு.
1: அது வந்து விட்டது. இப்பொழுது அடுத்த பதம் வருகின்றது. முதலாவது எழுத்து காணவில்லை, இரண்டாவது எழுத்து இல்ல, முதலாவது
4: வந்து
1: பாடல் கூறுங்க.
4: ஒரு ராகம் பாடலோடு அந்த பாடல் ஐயா, ஒரு ராகம் பாடலோடு,
1: ஒரு ராகம் பாடலோடு. நல்லது ஐயா, நல்லது.
4: நன்றி, நன்றி, வணக்கம் ஐயா.
1: நன்றி, நன்றி, நன்றி. சரி, இந்த பதத்தை தருவதற்கு இங்கே முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது இரண்டாவது எழுத்து வான. சரி, இந்த பதத்தை விடுங்கள், அடுத்த பதத்தை தருகின்றேன். அதுவும் ஒரு பூவோடு சேர்ந்த ஒரு பொருள் இணைந்திருக்கின்றது. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து சாவண்ணா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து பூ, பூவண்ணா, ஆறாவது எழுத்து ராணா, ஐந்தாவது எழுத்து ராணா, அடுத்த எழுத்தை காணவில்லை, இறுதி எழுத்து கையண்ணா. இடையிலே ஒரு எழுத்து இருக்கின்றது, அது கண்ணா. இலகுவாக கூறலாம் உங்களுக்கு என்று எண்ணுகின்றேன். கொண்டு வாருங்கள். இரண்டு பொருள் அங்கே சேர்ந்திருக்கின்றது. முக்கியமாக இது பெண்களுக்கு உரியது. கொண்டு வாருங்கள். ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும்.

0: வணக்கம்
1: தம்பியா. வணக்கம் வணக்கம் நாகப்பன்.
0: ரோசாப்பூர் அறிக்கை,
1: நீங்கள் அப்படி வருகிறீர்களா? ரோசாப்பூர் பிடிக்கிறீர்கள் நீங்கள், ரோசாப்பூர் அறிக்கை உங்களுக்கு பிடிக்குமா? சரி, அடுத்தவர்கள் என்ன கொண்டு
0: பெண்கள் சம்பந்தப்பட்ட
1: தக்கன ஒரு சொல்றீர்கள் பெண்கள் என்று கேட்டிக்காரு.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. எங்கே மற்றவர்களும் கொண்டு வரலாம் தானே, கொண்டு வாருங்கள். யாரையும் காணவில்லை. சொல்லு சொல்லு சொல்ல சொல்லு சொல்லு.

0: பார்க்கொண்டு வாழுங்கள். நீங்களும் வளர்த்தான் கூறுவீர்களா? ரோசாப்பூர் அவிக்கை சரியான பதில். நாங்கள் இரண்டாவதாக வந்து வாழ்த்து பெறுகிறேன். முதலாவதாக கொண்டு நாகப்பன் புள்ளியை பெறுகின்றார். போட்டியிலே இறுதிப்பதமாக ஒன்று வருகின்றது, அதை கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டும். அந்த அந்த பதம் முதலாவது எழுத்து சு என்று வருகிறது. குரல் ஆறு எழுத்துக்களை கொண்டது. ராபி கொண்டு வாருங்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ரோசாப்பு ரவிக்கை நாகப்பனும் வந்து கூறி பாருக்கும் வந்து கூறிவிட்டார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த பதம் வந்து முதலாவது எழுத்து சு. சுப்பையா சு, சுப்பிரமணியத்துக்கு வர சு. இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மீண்டும் ஒரு சு, சுப்பையா வருகின்றார் சுப்பிரமணியம். நான்காவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து இப்பன்னா. ஆறாவது எழுத்தை காணவில்லை. மூன்று எழுத்து தருகின்றேன், மூன்று எழுத்தை காணவில்லை. முதலாவது எழுத்து சூனா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து மீண்டும் சூனா. நான்காவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து இப்பன்னா, அப்பாவுக்கு வர இப்பன்னா. இறுதி எழுத்தை காணவில்லை. ஆறு எழுத்துக்களை கொண்டது. எங்கே விரைவாக கொண்டு வர வேண்டும். போட்டி நிறைவுக்கு வரும் வேளை இன்னும் ஒரு நிமிடங்கள் தான் இருக்கின்றது. ஓடி வாருங்கள். வணக்கம் வணக்கம் நாகப்பன்.
1: சுறுசுறுப்பு.
0: சுறுசுறுப்பா? எங்க பாரு பாருவீர்கள்?
1: அப்பா சுறுசுறுப்பு.
0: அப்பா இது கொஞ்சம் சுறுசுறுப்பா வந்து கூட கூடாதா? நாகப்பன் வந்து கூறிவிட்டாரு சுறுசுறுப்பு. குருகுறுப்பாக இருக்கின்றது, சுறுசுறுப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்க்கை. இந்த ஒரு நிகழ்ச்சி எங்களுடைய போட்டி நிறைவுக்கு வந்துவிட்டது. அந்த உறவுகளே, போட்டி நிறைவுக்கு வந்தால் உங்களுக்கு போட்டியில் வந்த போட்டியாளர் கேட்ட பாடல்கள் பெற வேண்டி இருக்கின்றது. அவர்கள் வந்து கூறினால் அவர்கள் எல்லோருக்கும் நான் விடைகளை கூறலாம். இங்கே நாகப்பன் வந்து கூற வேண்டும், தேவா வந்து கூற வேண்டும். செல்வகுமார் இப்பதான் பேர். வணக்கம் செல்வகுமார். கெட்டிக்காரன் சுறுசுறுப்பாவே இவ்வளவு லேட்டாக வந்து கூறுகிறீர்கள். கெட்டிக்காரன் நாளைக்கு என்ன பாடல் நாளைக்கு வேண்டும்? போட்டு முடிவடைந்து விட என்ன பாடல் வேண்டும் நாளைக்கு?
1: முடிவடைஞ்சிருச்சு.
0: முடிவடைந்து விட என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்
1: நாளைக்கு? சீருலாவும் இன்பநாதம் வடிவுக்கு வளைகாப்பு படத்துலப்பா.
0: சீருலாவும் இன்பநாதம் சீருலாவும் இன்பநாதம்.
1: வாழ்த்துக்கள்.
0: இப்ப சுபா நீங்க வந்து பாடல் கூற வேண்டும். அடுத்து நன்றி நன்றி செல்வகுமார். சுபா வந்து பாடல் கூற வேண்டும். முகமது ராபிக் என்ன கூற போகின்றீர்கள்? ராபிக் வணக்கம். ராபிக் ராபிக் வணக்கம். சுபா நீங்கள் வந்து பாடல் கூற வேண்டும் மகளே. அடுத்து நாகப்பன் நீங்கள் கூற வேண்டும் பாடல். வணக்கம் சந்தன்ராஜ்.
2: வணக்கம் ஐயா. அதான் சுறுசுறுப்பு.
0: அதனால தான் சுறுசுறுப்பா வருவேன்.
2: நன்றி.
0: ராபிக் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்?
2: சுறுசுறுப்பு.
0: இதை சுறுசுறுப்பா வந்து அதை சுறுசுறுப்பா வந்து கூறியிருக்கலாம் தானே. புள்ளி கிடைச்சிருக்கும் இல்லவா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, எங்கே நாகப்பன் உங்களுடைய பாடலை வந்து கூற வேண்டும். சுபா நீங்களும் வந்து பாடலை கூறினா தான் எங்களுடைய போட்டி முடிய நிறைவுக்கு வரும், நிகழ்ச்சி நிறைவுக்கு வரும். ஒரு காரங்கள் வணக்கம். நாகப்பன் ஓடி பெற வேண்டும், பாடலை தர வேண்டும். நாளைய தினம் என்ன பாடல் என்பது. அதனால்தான் நான் முன்பே கூறுவது உண்டு உங்களுக்கு. இறுதியில வந்து நான் நேரத்தை மட்டுப்படுத்திக் கொண்டு வருவேன். அந்த நேரத்தை நாங்கள் மிச்சப்படுத்த வேண்டிய நேரம். ஒரு பாடல் இரு பாடலுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கின்றது. இது மன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையில் இன்றைய தினம் போட்டியிலிருந்து அநேகர் கலந்து கொண்டார்கள். ஆனால் எல்லோரும் சிறப்பாக பாடல்களை கூறியிருந்தார்கள். வணக்கம் நாகப்பன் ஓடுகாரங்கள். என்ன பாடல் நாளைய தினம்?
1: படம் முதல் வசந்தம்.
0: ஓ, முதல் வசந்தத்தை கேட்கிறீங்களா? என்ன பாடல்?
1: ஆழமில்லை.
0: அடி அப்படியா? ஆரம்பது ஆழமில்லை. நல்ல பாடலை கேட்டிருக்க.
2: இளையராஜா, இளையராஜா பாடிய பாடல்.
0: இளையராஜா பாடிய பாடல் ஆறு காலம்
2: பெண் குரல் இருக்கு, ஆனா இளையராஜா பாடல்.
0: உங்களுக்கு ஆண்கள் தான் வேணும், நல்லது. அடுத்து சுபா, நீங்கள் வந்து பாடலை தர வேண்டும். சுபா, நீங்கள் வந்து பாடலை தர வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு பதில் கூற வருகின்றேன், விடை கூற. அதாவது இந்த போட்டியின் முடிவு உங்களுக்கே தெரியும், யாருக்கு கூட புள்ளிகள் கிடைத்திருக்கின்றது என்று. இங்கே ஃபாரூக் வந்து ஜோர்ஜ், ராபிக், பவுனம்மாள் ஒவ்வொரு புள்ளிகள் எடுத்திருக்கின்றீர்கள். ஒன்று புள்ளி தான் உங்களுக்கு கிடைத்தது, ஆனால் எல்லாவற்றுக்கும் பதில் வந்து கூறினீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து ஃபாரூக் அவர்கள் இரண்டு புள்ளிகள் பெற்றிருந்தார், வாழ்த்துக்கள் ஃபாரூக். ஆனால் நீங்களும் எல்லாவற்றுக்கும் வந்து கூறினீர்கள், விரைவாக வராத நான் நினைக்கிறேன். இணையதள பிரச்சனையாலே உங்களுக்கு சிலது விளங்காமல் இருந்திருக்கலாம், அழைப்பு இங்கே தடைபட்டு வருகின்றது, அப்படி இருக்கலாம். நாகப்பனுக்கு அவர்களுடைய அவருடைய வலைத்தளம் சிறப்பாக உடனே வந்துவிடுகிறார், ஆனால் விரைவாக கண்டுபிடிக்கின்றார். நீங்களும் கண்டுபிடிக்கிறீர்கள், சற்று தாமதமாகத்தான் உங்களுடைய பதில் எங்களுக்கு கிடைக்கின்றது. உடனே கண்டுபிடிக்கிற அந்த விவேகத்தன்மை வேண்டும், மீண்டும் பயிற்சி எடுத்துக்கொள்ளும். இதெல்லாம் தெரிந்த சொற்கள் தான் உங்களுக்கு, ஏதாவது மறைமுகமான சொற்கள் நான் தரவில்லை. ஆதலால் அதிகூடிய புள்ளிகளை இன்று பெற்றிருக்கின்றார். 18 பதங்களை கண்டுபிடித்து தந்திருக்கின்றார் நாகப்பன் அவர்கள். 18 பதங்களை தந்து முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். இரண்டாவது இடம் ஃபாரூக் உங்களுக்கு, மற்றவர்களுக்கு மூன்றாவது இடம் தான் கிடைத்திருக்கின்றது, மற்ற மூவருக்கும். ஆனால் எல்லோரும் சரியான பதிலை கொண்டு வருகின்றீர்கள். ஒரு சிலவே வித்தியாசமான பதில், ஆனால் எல்லாவற்றிற்கும் 90 விதமான பதில்களை எல்லோரும் தந்திருக்கின்றீர்கள். ஆனால் கால தாமதம், நாகப்பன் திடீர் டக்குன்னு வந்து நான் சொல்லி முடிப்பதற்கு அவர் வருகின்றார் பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு. அந்த விவேகம் அது தேவை உங்களுக்கு. ஒரு பொருள் வந்தால் ஒரு இடைவெளி இல்லைன்னா அந்த பொருள் என்னவென்று உங்களுக்கு. நாங்கள் பழக்கப்பட்ட பொருள், அன்றாடம் நாங்கள் பேசிக்கொள்ளும் தமிழ், அதிலே தான் வருகின்றது இந்த பதில்கள். நல்லது. முதலாவது இடத்தை பெற்ற நாகப்பன் அவர்களே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு முதலாவது இடம் பெற்றவர்க்கு என்ன பாடல் வேண்டும் ஒரு பிறப்பு என்று வந்து கூறுங்கள். அடுத்து ஃபாரூக் நீங்களும் கூற வேண்டும். அடுத்தவர்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு, நான் ஆறுதல் பரிசாக ஒரு பாடல் தருவேன். எங்கே நாகப்பனுடைய என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்? ஃபாரூக் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்? ஒரு வாருங்கள். இரண்டாவது ஃபாரூக் ஏதோ ஒன்று கூட எடுத்து விட்டார். அவர் கேட்கவில்லையா? நான் கூறுவது கேட்கின்றது தானே. ஓடி வாருங்கள். நாகப்பனுக்கு என்ன பாடல் வேண்டும்? முதலாவது பேர் 18 பதங்களை அதிகமாக தந்து விவேகமாக வந்து நீங்கள் தொழிற்பட்டு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரும் உங்களை வாழ்த்துகின்றார்கள். வாழ்த்துக்கள் நாகப்பன். முதலாவது பரிசு பெற்றிருக்கிறீர்கள். 18 பதங்கள் கொண்டு வந்து கொடுத்து அதிவேகமான புள்ளிகளை பெற்றதுக்கு உங்களுக்கு பிரத்யேகமான வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இவ்வளவு விவேகம்
2: நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன்.
0: வாழ்த்துக்கள். அவர்கள் பங்கு பெற்றி சிறப்பித்தவர்கள், ஆனால் அவர்களும் பதிலை கொண்டு வருகின்றார்கள், பிந்தி வருகின்றார்கள். அதான் அந்த கடைசி சொல்லி சுறுசுறுப்பு, அது கூட நீங்க பிந்தித்தானே சுறுசுறுப்பு. வாழ்த்துக்கள், நன்றாக கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த விவேகம் உங்களுக்கு தேவை. அதாவது சொற்களஞ்சியம் எங்களுக்குள்ளே இருக்கு, நாங்கள் தினமும் பேசுகிற சொற்கள் தான். உடனே அதை ஞாபகத்துக்கு கொண்டு ஓடி வர வேண்டும். சரி,
2: அதே கூடுதலான நாள் வந்து உங்களுடைய தமிழ் கேட்டு பழகிட்டேன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது, நல்லது.
2: வருஷக்கணக்காக கேட்டு முன்னாலதான்.
0: ஆனாலும் உங்களுடைய திறமை சற்று வித்தியாசம் தான். உடனே கொண்டு வருகின்றீர்கள், அது கட்டித்தான் வந்து சொட்டு டக்குன்னு பிடித்து விடுகிறீர்கள். ஒரு எழுத்து மறைந்தாலும் கூட இந்த சொல்லை டக்குன்னு பிடித்து விடுகிறீர்கள். கட்டிக்கா என்ன பாடல் ஐயா என்று உங்களுக்கு வேண்டும்?
2: இன்றைய தின பாடல் ஐயா, கோடைமலை.
0: அது
2: நேரம் கோடைமலை. துப்பாக்கி கையில் எடுத்து
0: துப்பாக்கியை கையில் எடுக்கிறீர்கள். சரி, துப்பாக்கி கையில் எடுத்து என்ற பாடல் உங்களுக்கு முதலாவது பாடலாக கிடைக்கும். சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக் வருகிறார், அவரையும் அழைத்து விடுகின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. எங்கே ஃபாரூக் நின்று விட்டீர்களா? வாருங்கள், என்ன பாடல் வேண்டும்? வாருங்கள் ஃபாரூக், என்ன பாடல் வேண்டும்? இரண்டாவது பரிசு பெற்றிருக்கீர்கள் அப்பா, பெருங்காரியம். இவ்வளவு தூரம் சுறுசுறுப்பா விளையாடு, ஆனா எல்லாவற்றிற்கும் பதில் கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் பதில் கொண்டு வந்து கொடுத்திருக்கோம். கூறுங்க சரி, என்ன பாடலை கேட்போம்?
2: ஜகமே தங்கலம் படத்திலிருந்து ரசிதா, ரசிதா.
0: என்ன திரைப்படத்திலே?
2: ஜகமே தங்கலம்.
0: ஜகமே தந்திரத்துல என்ன பாடலையா? வச்சுக்க வச்சுக்கவா.
2: ரசிதா, ரசிதா, ரசிதா, ரசிதா,
0: ரசிதா, ரசிதாவா? வாழ்த்துக்கள். முதலாவது பெற்றவருக்கு வாழ்த்துக்கள். கூட இருந்து இந்த நேரத்தை செலவழித்து நிறைவேற்றி உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்று இன்றைய தினம் இந்த காற்றலைய முதலில் வந்து அலங்கரித்து போட்டியிலும் பங்கு பெற்றவர் எங்களுடைய நாகம்மாள் அவர்கள். மன்னிக்க வேண்டும், பவுனம்மாள் அவர்கள் நாகப்பட்டினத்தில். அவர் பல சொற்களை கண்டுபிடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவருக்கு என்னுடைய பிரத்யேகமான வாழ்த்துக்கள். இப்ப முதலாவது பாடல் நாகப்பன் நீங்கள் கேட்ட பாடல் துப்பாக்கி துப்பாக்கி என்ற பாடல் காற்றலில் வர இருக்கின்றது. முதலாவது வெற்றி பாடலாக கிடைக்கின்றது. அடுத்த பாடல் தொடர்ந்து வரும். துப்பாக்கியை கேட்டுவிட்டால் துப்பாக்கி எல்லாம் எடுக்க முடியாது. எல்லாம் சட்டப்படி உள்ளுக்கே வச்சிருக்க வேண்டும். இருந்தாலும் பார்ப்போம். துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கி கையில் எடுத்து உடனே அப்போ துப்பாக்கி கையில் எடுத்துட்டாங்க பாய்வங்கள். துப்பாக்கி கையில் எடுத்து என்ன பாடல்? துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய துப்பாதது மலை. துப்பாக்கி கையில் எடுத்து என்ற பாடல் காற்றலைக்கு வர இருக்கின்றது. முதலாவது வெற்றி பாடலாக முதலாவது நேராக்கிட்ட

கடைசியான அந்த பாடல் துப்பாக்கி கையில் எடுத்து ரெண்டு தோட்டம் அதுக்குள்ளே போட்டுக் கொண்டு சுட்டுப்பட்டு போய்விட்டார் இளையராஜா ஐயா அவர்கள் இசைஞானி தன்னுடைய இசையும் குரலில். இனிமையான அந்த பாடல் முதல் பரிசு பெற்ற நேயராக இன்று வந்திருக்கின்றார். 18 அதிகப்படியான பதங்களை கண்டுபிடித்துக் கொண்டு வந்து கொடுத்து காற்றை சிறப்பித்த நாகப்பன், உங்களுடைய விவேகத்துக்கும் உங்களுடைய வேகத்துக்கும் நாங்கள் பாராட்டு இந்த பாடலை தந்திருந்தோம். இரண்டாவது பாடல் தூரதேசமாக இருந்தாலும் பணியில் இருந்து கொண்டு அவரும் வந்து இணைந்து எல்லா பதிலையும் தந்தார். ஆனால் அவருடைய பதில் 2 தான் இங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. வாழ்த்துக்கள் அவருக்கு எங்கள் அன்பு நீ நெஞ்சம் ஃபாரூக் அவர்களுக்கு 2வது இடம் கிடைத்திருக்கின்றது. அவருக்கான பாடலும் காற்றலையில் அவர் கேட்ட ஜெகனே தந்திரம் என்ற திரைப்படத்து பாடல் கேட்டிருக்கின்றார். புதிதாக வந்த திரைப்படம்

வங்கல கடைக்குள்ள யானை புகுந்தது போன்று உடனே நின்றுவிட்டவுடன் மழை நின்றது போல் இருந்தது. குத்து பாடல் புதிய பாடல்கள் இப்படி ராகத்தில்தான் வருகின்றது. கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளே. இரண்டாவது பாடலாக இரண்டாவது இடத்தை பிடித்தவர் ஃபாரூக் அவர்கள் கேட்ட பாடல். சரி, நாங்கள் இன்னும் ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். எங்கள் அன்பு நெஞ்சங்கள் அனைவரும் வந்து இணைந்து சிறப்பித்தபடியால் அவர்களுக்கான ஒரு ஆறுதல் பெருசு நான் அவர்களோடு இணைந்து கேட்கின்றேன். இந்த பாடலை கேட்போம் என்று எண்ணுகின்றேன். இது ஒரு நகைச்சுவையான பாடலாகத்தான் வருகின்றது. இரு நேரத்தில் இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்துருவோமா? அனைத்து உறவுகளுக்காகவும் இந்த பாடலை உறவுகள் வந்து இணைந்து சிறப்பித்து காற்றலை அலங்கரித்து சென்றபடியால் ஒரு பாடல் அவர்களுக்காகவும் வழங்குகின்றேன். கேட்டு மகிழ்ந்துருவோம்.

0: விடுதலை திரைப்படத்து பாடல் நகைச்சுவையாக சென்றது அன்பு உறவுகளே. இனிமையான பாடல், சில வரிகள் எங்களுக்கு புரியக்கூடிய வகையில் இருந்தது அந்த பாடல். இனிமையான நிகழ்வு என்று நீங்கள் செவ்வாய்க்கிழமை 21st, 3rd month, 16th day காற்றோடு காற்றாக கலந்து வந்து கனடா கலையகத்தில் வந்த கதம்பத்தில் இணைந்து சிறப்பித்து மகிழ்வித்திருக்கின்றீர்கள். உறவுகள் கேட்ட பாடல்கள் நாளைய தினம் கதம்பத்திலே வரும். உங்களுக்கு இன்று அற்புதமாக வந்த பதங்கள் 25 பதங்களை கிட்ட வந்திருந்தது. அதில் 18 பதங்கள் நாகப்பன் அவர்கள் கண்டுபிடித்தார். ஆனால் அனைவரும் கண்டுபிடித்தீர்கள், நீங்கள் வந்து கூறுகிறீர்கள், உங்களுடைய வலைத்தளம் என்னுடைய எங்களிடம் வந்து சேர தாமதமாக 2-3 உறவுகள் வந்து நான் எடுக்க அணைக்க அழைக்க அழைக்க அழைப்பு இணைக்கப்படுவதில்லை, என்னவென்று தெரியவில்லை. வலைத்தளத்தில் உங்களுடைய நெட்வொர்க் உங்களுடைய பகிர்வுகள் காணாதோ என்னவோ தெரியாது. சில தொலைபேசிகளுக்கு வர என்னுடைய எங்களுடைய தளத்திலிருந்து உங்களுடைய இடத்துக்கு வர தாமதமாகின்றது சில நிகழ்ச்சிகள் அப்படி இருக்கின்றது. ஆனால் எல்லோருக்கும் அப்படி இருக்கின்றது தான். இருப்பினும் அப்படி இருந்தாலும் நாகப்பணம் 1, 2, 3, 4, 5 பதங்களை அவர் விட்டம் பெற்றிருக்கின்றார் தான். ஆனால் அவர் கூறுவதுடன் மற்றவர்களும் வந்து கூறுகிறீர்கள், எல்லா பதங்களும் எல்லோரும் கூறுகின்றீர்கள். உங்களுடைய இணைப்பு வருவதற்கு தாமதப்படுகின்றது போல் தெரிகின்றது. மற்றது கண்டுபிடிக்கவும் சற்று தாமதமாகின்றீர்கள், அதுவும் தெரிகின்றது எனக்கு. அதற்கு விவேகம் என்பது இல்லை என்று கூறவில்லை. உங்களுக்கு பதங்கள் சொற்கள் உங்கள் மனதிலே பதிந்திருக்க வேண்டும். பழக்கப்பட்ட சொற்கள் தான், இடையிலே தமிழ் சொற்கள் வராத சொற்கள் தான் தந்திருக்கின்றேன் தான். இந்த சாமரம் என்பது பாருங்கள், நாகப்பணம் பிழை விட்டிருக்கிறதிலே அவர் வேறு விதமாக குறிப்பிட்டார். இந்த சாமரம் என்பது சாமரம் வீசுதல் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த உடனே அது வரவன் அந்த எழுத்தை மாற்றி தந்தவுடன் அல்லது எழுத்தை இல்லாமல் தந்தவுடன் கடினமாக இருக்கின்றது உங்களுக்கு. மற்ற பழமொழிகள் 2 பழமொழிகளை என்று விட்டு பார்த்தேன், எப்படி உங்களுடைய விரைவாக வருகிறீர்களா என்று கேட்பதற்கு வருகின்றீர்கள், அதையும் ஒரு தடவை ஒரு நிகழ்வாக கொண்டு வரலாம். இன்றைய நிகழ்வு சிறப்பாக கலகலப்பாக சோபித்தது என்றுதான் நான் கூற வேண்டும். வந்து சிறப்பித்த என் நேய நெஞ்சங்களை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொள்கின்றேன். மீண்டும் நாளை சந்திக்கும். நாளை புதையல் நிகழ்வு. நான் வருகின்றேனா மீரா வருகின்றாவோ தெரியவில்லை, ஆனால் புதையல் வரும் என்று கூறிக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி, வீடுகளிலிருந்து இங்கே பதவிகளை எழுதி கொண்டிருந்தவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி காற்றிலிருந்து விட வைத்து செல்ல வேண்டும் என்றேன். தொடர்கின்றது அடுத்த நிகழ்வு, நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் என்று கூறிக்கொண்டு காற்றிலிருந்து விட வைத்து செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்லும் இந்த இரவும் எங்கள் பகலும் நலமாக அமைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றியும் வணக்கமும் அன்பு உறவுகளே, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள்.
1: மகளான ஜோதிய திருமணம் செஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை நேரம். கதை நேரத்தில் குட்டி குட்டி கதைகளை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கதை நேரத்தில் வரும் அத்தனை கதைகளும் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? கேட்போம் அடுத்த கதையை.

0: இன்னைக்கு உங்களுக்கு பஞ்சதந்திர கதைகள்ல இருந்து ஒரு புது கதையை சொல்ல போறேன். அதோட பேரு வயசான சூனியக்காரி. ஒரு கிராமத்துக்கு வெளிய இடும்பிங்கிற ஒரு சூனியக்காரி அவளோட பொண்ணு சிர்சாவோ.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலிலிருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் NTRFM ரேடியோ. இப்பொழுது முதல் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம்.

மகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இங்கிதமான இந்த வேளையிலே காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோம். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் காதலியே என்ற திரைப்படத்து பாடல். பூமலை தேன்மலை என்ற முதல் வரியை இணைத்து முழுவதையும் பாடுகின்றது அருள் மோகன். நீங்கள் தந்த பாடல் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து.

அந்த பாடலை தொடர்ந்து வழிய இருக்கும் அடுத்த பாடல் ஏழுமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி நீங்கள் தந்த பாடல். ஓ நெஞ்சே நீதான் என்ற டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். பாதை எங்கே பயணம் எங்கே என்ற வரி கொண்ட பண்ணை புறத்து பாண்டியன் திரைப்படத்து பாடலாக கேட்க இருக்கின்றோம்.

கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தந்த பாடல். சாந்தினி, நீங்கள் தந்த பாடல் தெங்கு ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றீர்கள். செண்பகமே செண்பகமே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொழிகள் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் என்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலிக்கின்ற பாடல்களுள் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கனடா மொன்றியலிலிருந்து தனுஷன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல். அத்தை பொண்ணே அத்தை பொண்ணே என்ற வரியை காதல் .com என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள்.

0: மேலும் ஒரு பாடல் தொடரும் வேளையில் இது ஆஸ்திரேலியா கண்டத்து உறவுகளின் பாடல். சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி தந்திருக்கின்றார் நீண்டகால உறவு. தகராறு என்ற திரைப்படத்திலிருந்து திருட்டுப்புள்ளே என்று பாடுகின்றது அந்த பாடல்.
1: எஸ்கூஸ் மீ, நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். நீங்க

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரம் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா முதலாம் சந்திப்பில் என்ற பாடலை ஷார்லி சப்ளின் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றீர்கள் வருகின்றது பாடல் காற்றலையிலே.

இவர்களோடு தான் நீண்டகால உறவு. எங்களோட இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு பூவனத்தில் என்ற வரியை கழுகு திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடல் காற்றலையிலே.

தில சுகம் கொழு கொழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழு கிழுக்குது.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் திட்டிக்கும் தீனான பாடல்கள் செவியெங்கும் இசை முழக்கம் செய்து பாடுகின்றன.

0: தத்துவ பாடல் கற்க இருக்கின்றோம். காசேதான் கடவுளடா என்ற திரைப்படத்தினது ஆண்டவன் தொடங்கி என்று ஆரம்பிக்கும் வரியை கொண்ட பாடலை சிங்காரபூமி அம் சிங்கப்பூரிலிருந்து வளமை போலகின்ற மகாலிங்கம் தந்திருக்கின்றீர்கள்.
1: ஆண்டவன் தொடங்கி ஆண்டிகள் வரையில் காசேதான் கடவுளடா அடிபட்டு ஓதப்பட்டு

பாட்டு அறிஞ்சுக்கிட்டேன் தான். காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா, காசேதான்.

சாயணமாக அச்சடிச்ச அந்த பச்சை நோட்டுக்கு அர்ச்சனை செய்வோம் தமிழாளே. தேங்காய் உடைச்சி சூடத்தை ஏற்றி தரிசனம் செய்வோம் கிடைச்சாலே. தீ அடிப்பேன் இல்லாங்க டிவி அடிப்பேன் போக்கா பெட்டினே காப்பாத்து பாக்கெட் அடிப்பேன். சுட்டு இருந்தா டீ அடிப்பேன் இல்லாங்க டிவி அடிப்பேன் போக்கா பெட்டினே காப்பாத்து பாக்கெட் அடிப்பேன். டவடிப்பேன் டைவடிப்பேன் டவடிப்பேன் டைவடிப்பேன் ஜகா வங்கி சைடு அடிப்பேன் கைத உன்ன நோட்டால் அடிப்பேன். அக்கா சேதான் கடவுளடா காசேதான் கடவுளடா அக்கா சேதான்.

0: பெத்த தாய் தந்தையை தவிர மனத்தால் எதையும் பெறக்கூடும். லட்சுமி ஒரு தீ கூட இருந்தால் லட்சியம் எல்லாம் நிறைவேறும்,
1: மகலட்சியம் எல்லாம் நிறைவேறும்.
2: இந்திரமணி செய்யினா உலகம் நீங்கிறான், தம்பிங்கிறான், கல்லாப்பட்டியை கண்டான், கட்டி தலாம் மடிக்கிறார். இன்னமணி செய்யினா உலகம் நீங்கிறான், தம்பிங்கிறான், கல்லாப்பட்டியை கண்டான், கட்டி தலாம் மடிக்கிறார். பேஞ்சபாடு ஓஞ்சி போன, பேஞ்சபாடு ஓஞ்சி போன, சாஞ்சையுடன் காஞ்சி போன, பேட்டையத்தா மாத்திக்கணும் அடிக்கிறான்.
0: அந்த தொடங்கி
3: ஒழிக்கின்ற பாடல்களுள் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகருக்கு சொல்கின்றது. நிரேஷன் வீனஸ் விட்டு குதித்து என்ற வரி கல்கண்டு திரைப்படுத்த பாடல். இது உங்களுக்காக அந்த பாடலும் இன்றைய நேயர் நேரத்திலேயே, சர்வதேச நேயர் நேரத்திலேயே.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் பாடல் இருக்கின்றது. ஆனால் என்னவள் இப்பொழுது நீண்ட கால இடமுறை விடுமுறை எடுத்து இழுத்து திருநாட்டில் இருந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் வேளையில் திருமாலின் திருமார்பில் என்ற பாடலை திரிசூலம் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். இதோ நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

சர்வதேச நிகர் விருப்பத்தை அலங்கரித்து இறுதி பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புடன் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து. கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். ஒரு ஜீவன் அழைத்தது என்ற வரியோடு தொடங்கும் பாடலை.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் தித்திப்பான தீரான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயம் நிரப்பிச் சென்றதை அறிந்தோம். மீண்டும் இதே போன்ற ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது காட்டலையிலிருந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேர

நீர் நிறத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை என்ற பல்லவி சரணங்களையும் இணைத்து என்று பாட வைக்கின்றார். குலமகள் ராதை திரைப்படத்தில் இருந்து அந்த பாடலை நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் கேட்ட வேளையிலே அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்ற

ஒலிக்கின்ற அடுத்த பாடல் நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என்ற இனிமையான பாடல், மன்னிப்பு திரைப்படுத்து பாடல். இன்றைய தின நல்வாழ்த்துக்களை தந்து வளமை போல இன்றும் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள், கண்ணன் சங்கரி, ரவி, மாரதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரை மனைத்து கேட்கும் அந்த பாடல் இப்பொழுது காத்தலே.

உறவுகளோடு உறவுகளாக உள்ளம் ரெண்டும் ஒன்றை ஒன்று என்ற பாடல் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்தில் அன்று பாடியிருந்தது. அந்த பாடலை இன்று திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலப்பிரபா அவர்கள் ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுசூரி சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து கேட்கும்படி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அன்புக்குரியவர்களாக வந்து இணைந்து கேட்கும் பாடல்கள் பட்டணத்தில் போதும் திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்று உருக்கமாக பாடும் அந்த பாடலை தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன், தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வரசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கும்படி ஒலிக்கும் பாடல் நாங்களும் இணைந்து கேட்டு மகளம் வண்ணம் ஒலிக்கின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலிக்கின்றது. நேயர் நேரத்துக்கான பாடல்கள்

தொடர்ந்து ஒலிக்கும் பாடல்களுள் ஒலிக்க இருக்கும் பாடலை அரசடி குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒரு ஊரில் ஒரு மகாராணி என்று வரி எடுத்து கர்ச்சனை என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. தங்கம், சரவணன், பெரியசாமி, ஜனனி இவர்களோடு அந்த பாடல் நாங்களும் கேட்கும் வண்ணம் ஒலிக்கும் வேளையிலே இதோ அந்த பாடல்.

ஒரு ஊர் ஜெய்ஹிந்த் திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த் என்று பாடும் ஒரு அற்புதமான பாடல். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மேல ஓடுதுறையை சேப்பு விஜயராகவன் அவர்கள் நன்றி வணக்கங்கள் கூறி கேட்ட பாடல் இப்பொழுது காற்றலையில்.

தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த்.

உறவுகளோடு உறவுகளாக அடுத்து வரும் பாடலை தருகின்றார். தமிழ்நாடு சென்னை கே கே நகர் அன்பு மகள் ரேவதி உங்களோடு இணைந்து உங்கள் அன்பு பேரன் ருத்விக் அவர்களும் இணைகின்றார்கள் என்று எழுதியவளை மகள்போடு அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றோம். சினிமா பைத்தியம் என்ற திரைப்படத்திலிருந்து என் உள்ளம் அழகான வள்ளிச்சிலை என்று வரியெடுத்து பாடுகின்றது.

இனிமையாக பாடும் இந்த பாடல்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடலுக்கு அனுப்பி வைத்த பாடலை கேளுங்கள் என்று விஸ்வநாதன் சான்ஸ் திரைப்படுத்த பாடலை ஒன்ன நினைச்சேன் என்று பாட வைக்கின்றார் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

அடுத்து வரும் பாடல் சுத்துதடி பம்பரத்தை போல என்ற பாடல். காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்தபடி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேய நேரத்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தி நிறைவுக்கு கொண்டு வர எத்தனை எத்தனை அழகு என்ற தவசி திரைப்படுத்த பாடலை நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் உங்கள் காதோரம் அனுப்பி வைக்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலி.

0: தமிழன் என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம் தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இன்றைய இது நேர் விருப்பம், அதாவது கதம்பம் என்று தான் எடுத்து வர வேண்டும். இருந்தாலும் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். கதம்பம் போல கதை, கட்டுரை, கவிதை இவற்றையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம், பாடலாம். எங்கே நீங்கள் கவிதைகளும் கொண்டு வரலாம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில கவிதை தான் வர்றது வழக்கம். என்றாலும் பரவாயில்லை, குட்டி கவிதை, கவிதைக்குரிய பாடலோடும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எல்லோரும் நலமா இருக்கிறீர்கள் தானே? இந்திய இலங்கை நேரம் சரியா 11:32. கனடிய நேரம் சரியாக 2:02. இன்றைய நாள் 28 10 2022. அப்ப இது லைவா போறதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அல்லாவிட்டால் மறு ஒளிபரப்பு தானே போகிறது என்று விட்டு நீங்கள் வராம விட்டு விடுவீர்கள். அதனால தான் இதை சிறப்பாக சொல்ல வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தில் அதை நான் முழுமையாக சொல்லுகிறேன். இணைந்து கொள்ளலாம் நீங்கள். உங்களோடு பேசுவதில் எனக்கு இருக்கிற இன்பம் உங்களுக்கும் இருக்குமென்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் உங்களுடைய காற்று, அதாவது எங்களை காற்றலைக்கு வந்து சிறப்பித்து போகும் மிகவும் அன்பான ஒரு உறவு எங்களுடைய தில்லை ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பிறந்தநாள். அவருக்கு ஒன்றிய தமிழ் வானொலி சார்பாகவும் நேர்கள் உறவுகள் சார்பாகவும் நான் எங்கள் வாழ்த்துக்களை வாழ்த்தி விடுகிறோம் என்ற வாழ்த்துக்களை சொல்கிறோம். அவர் எல்லா, அதாவது அவர் ஒரு ஆசிரியர், அதனால அவர் எல்லா செல்வங்களும் பெற்று சிறப்போடு வாழ வாழ்த்துகிறோம். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்போமா?

அழகான பாடல் இல்லையா? எப்பொழுதும் கண்ணு நின்று விட்டால் கனவுதான் என்றால் அவனை கனவு காண்பதில்லை பலர் இருக்கிறார்கள். அதில் முழுமையாக பெண்கள் தான் கூடுதலாக இருக்கிறார். ஏனென்றால் அவனை பற்றி கனவு காண்பதில் ஒரு சுகம். அதனால் எந்த பாடலை எடுத்தாலும் கனவும் அவனோடு சேர்ந்து வருகிறது. இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். கேட்கலாம், அருமையான வரிகள் பொருந்திய பாடல். கேட்போம். ஒரு பெண்ணின் ஏக்கம் அதில் கண்ணனை நினைத்து வரும் அந்த வரிகளை கேட்கலாம். நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எங்கே

0: அவனை தேடுவதில் எத்தனை பேர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கிறது. கங்கை கரை காட்டை கேளு, நதியை கேளு, பூவை கேளு என்றெல்லாம் சொல்லி தேட வேண்டி இருக்கிறது. சரி, எப்படி தேடினாலும் வர முடிந்தால் தானே அவனால் வர முடியும். சரி, காற்றலை இணைந்து கொள்ள முதல் அன்பு உறவை நான் சந்தித்துக் கொள்ளப் போகிறேன். பார்க்கலாம். எங்கே வணக்கம் வணக்கம், இன்னொரு தடவை சொல்லிருங்க, நான் ஆளி உயர்த்தவே இல்லை. உங்களோட குரல் கம்பீரமான குரல்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா. நாகை மாவட்டம் தேவூர் புகைப்பட கலைஞர் கே எஸ் ராஜா.
0: கே எஸ் ராஜா,
1: எப்படி கொஞ்சம் சத்தம் கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது. காலையில ஒரு கவிதையோட வரலான்
0: இருக்கேன். இன்றைக்கு கவிதை நிகழ்ச்சி தான்,
1: அதனால
0: இருந்து கொள்ளுங்க. ஒரு நிமிஷம்.
1: சரிம்மா, லைன்ல இருக்கேன்.

0: எங்கே கே எஸ் ராஜா, எனக்கு சந்தர்ப்பம் 2 நிமிடங்கள் தந்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி. சரியா?
1: சொந்தமா ஒரு கவிதை எழுதுனது, நானாவே எழுதின கவிதை தான் அது. அதாவது டாக்டர் அப்துல் கலாமை பற்றி, டாக்டர் அப்துல் கலாம் இருந்தாங்கல்ல, அவர்களை பற்றி நான் எழுதினேன். அதாவது அந்த கவிதை வரிகளை தொடங்கலாமா?
0: எங்கே உங்களுடைய
1: எடுத்து
0: வாருங்கள், உங்கள் கவிதை வரியை எடுத்து வாருங்கள், பார்க்கலாம். கேட்போம்.
1: பொன்பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில், பொன்பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில், பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்து, பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்து, அறப்பணியே என் வாழ்வு என அர்ப்பணித்த அப்துல் கலாமே. வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, கல்விகற்கா பாமரனுக்கும் கவியின் ருசி தெரிய வைத்தவர். வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, கல்விகற்கா பாமரனுக்கும் கவியின் ருசி தெரிய வைத்தவர். காற்றினிலே உயிர் பிரிந்தும், காற்றினிலே உயிர் பிரிந்தும் கலங்கரை விளக்காய் கவிஞர்களுக்கெல்லாம் நிற்பவர். காற்றினிலே உயிர் பிரிந்தும் கவிஞர்களுக்கெல்லாம் கலங்கரை விளக்காய் நிற்பவர். காகித பூக்கள் கூட உன் கவிதை காற்றுப்பட்டால் உயிர் பெற்று மனம் வீசும். காகித பூக்கள் கூட உமது உமது ஒரு நிமிஷம் காகித பூக்கள் கூட உமது கவிதை காற்றுப்பட்டால் உயிர் பெற்று மனம் வீசும். நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு, நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு. நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு. நீரோ நீரோ கவியோடு பிறந்த திருராமேஸ்வரத்திற்கு நீரே சிறப்பு. நீரோ கவியோடு பிறந்த திருராமேஸ்வரத்திற்கு நீரே சிறப்பு. கவியனும் அருவியாய் ஆர்ப்பரித்து பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளித்தவர். பசியனும் கவியனும் ஒரு நிமிஷம் நான் பார்க்காம படிக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றம். கவியனும் அருவியாய் பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளிப்பவரே. விண்ணும் மண்ணும் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கும் நாள் வரை உன் புகழ் பாடும் கவிஞர் கூட்டம். விண்ணும் மண்ணும் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கும் நாள் வரை உன் புகழ் பாடும் கவிஞர் கூட்டம் உனையே என்றும் தேனீக்களாய் சுற்றும். நல்லா இருக்காமா?
0: அருமை அருமை.
1: ஒண்ணுமே பாக்காம கொள்ளாம மெம்மரியா படிக்கிறதுனால சில சில வேடு இதா இருக்கும். இன்னொன்று, நான் இன்னும் ஒரே நிமிஷத்துல ஒரே வரியில ரீப்ளை பண்ணாம ஒரே வட்டி ஞாபகத்தோட
0: சொல்லிடுறேன்.
1: இதுவும் பாக்காம தான் சொல்றேன்.
0: கவிதை என்பது நீங்க
1: தடுமாற்றம் இருந்தா அந்த கவிதைக்கு ருசி படாது. அதுக்காக தடுமாற்றம் இல்லாம ஒரு வாட்டி முயற்சி பண்ணி இப்ப சொல்லிடுறேன்.
0: அது மட்டுமல்ல,
1: பாக்காம தான் சொல்ல போறேன்.
0: அது மட்டுமல்ல, கவிதை வந்து 2 தடவைகள் வாசித்தாத்தான் அது கவிதை.
1: பொன்பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில், பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்து, அறப்பணியே என் வாழ்வு என அர்ப்பணித்த அப்துல் கலாமே. வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, கல்விகற்கா பாமரனுக்கும் கவின் ருசி தெரிய வைத்தவர். காற்றினிலே உயிர் பிரிந்தும் கலங்கரை விளக்காய் கவிஞர்களுக்கெல்லாம் நிற்பவரே. காகித பூக்கள் கூட உன் கவிதை காற்று பெற்றால் உயிர் பெற்று மனமீசும். நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு. நீரோ கவியோடு பிறந்த திருராமேஸ்வரத்திற்கு நீரே சிறப்பு. கவியனும் அருவியாய் ஆர்ப்பரித்து பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளித்தவர். விண்ணும் மண்ணும் ஒன்றோடொன்று நாள் சங்கமிக்கும் நாள் வரை உன் புகழ் பாடும் கவிஞர் கூட்டம் உனையே என்றும் தேனீக்களாய் சுற்றும். நன்றி அம்மா. எப்படி இருக்கு? தப்பிச்சிட்டானா?
0: என்ன பாடல் கொடுக்க போறீங்க? உங்க என்ன உங்க விருப்ப பாடல்? சில அந்த கவிதையோடு ஒன்று ஏதாவது ஒரு பாடல் கொடுத்தால் நன்றா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
1: அதாவது தியாகம், தியாகம், தியாகம் படத்துல இருந்துமா? தியாகம் படம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்றே ஒன்று மனசாட்சி. அது வந்து இந்த நல்ல ஒரு மனிதருக்கு, இந்த சாஜ நல்ல எண்ணம் உள்ள உடையவருக்கு ஒரு பாடலை கொடுக்கலாங்கிறது என்னுடைய தலைமையான கருத்து. அப்புறம் இன்னொரு 2 வரியில ஒரு கவிதை சொல்லிடுறேன். 2 வரியில ஒரு கவிதை. சுற்றி வரும் பூமியை சுற்றி வரும் மனிதனே, சுற்றி வரும் பூமியை சுற்றி வரும் மனிதனே, சுழல்வது பூமி மட்டுமல்ல உன் எண்ணங்களும் தான். சுறுசுறுப்பாய் நீ உழைத்தால் உன்னையே சுற்றி வரும் வெற்றி, அவ்வளவுதான். நல்லா இருக்கா?
0: நல்லா இருக்கு. நன்றி, நன்றி. உங்களை உங்களுடைய பாடல் நாங்கள் எடுத்து வருவோம். நன்றி, நன்றி, வணக்கம்.
1: சந்தோஷமா, நல்லது,
0: நன்றி, நன்றி, நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 2:12 அது இந்திய இலங்கை நேரம். கிழி நேரம் மன்னிக்க வேண்டும், நான் தான் தவறா தவறா வருது போன தடவையும் இப்படித்தான் சொல்லியிருக்கிறேன், மன்னிச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய நேரம் இப்பொழுது, அதாவது இந்திய இலங்கை நேரம் சரியாக இப்போ வந்திருப்பவர்களுக்கு ஒப்பம் போல இருக்குதுன்னு. வணக்கம் ரதீஷ், வணக்கம் ரதீஷ், வணக்கம். என்ன சத்தம் வரவே இல்லையே, கொஞ்சம் இன்னொரு வணக்கம் சொல்லுங்க பாக்கலாம். எங்கே ஹலோ, அந்த ஹலோ சொன்னதான் உங்க குரல் உள்ள வழியில வரும் இல்லையா? எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கின்றது, நலமாக இருக்கின்றது.
0: சரி, உங்களோட உங்களோட நேரத்தை கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா, திருஷூர் நேரத்தை.
2: நேரம் சரியாக, நேரம் சரியாக இந்தியன் டைம் 11:45.
0: இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:45. கனடிய நேரம் சரியா 2:13. எப்படி இருக்கிறீங்க ரதேஷ் நீங்க?
2: நலமாக இருக்கின்றது, உங்களை மாதிரியே.
0: என்ன மாதிரி? சரி, நல்ல, என்ன மாதிரி ஒப்பிட்டு சொல்லிட்டீங்க, சரியா என்னட்டு உழங்காமலே சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. சரி, என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு உங்களுக்கு? உங்கள்ட்ட ஏதாவது கவிதை இருக்கா? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? அதுல ஒரு பாடல், எனக்கு விருப்பமான ஒரு பாட்டு. அப்படியா? காதோரம் லோலாக்கே, அது ரெண்டாலும் உண்டு. போயிட்டீங்களே, சரி பரவாயில்ல, காதோரம் லோலாக்க உங்களுக்காக எடுத்து வருகிறேன். சரியா?
2: சரி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.

எவ்வளவு இனிமையாக அந்த பெண் குரலின் அந்த கூப்பிடும் தன்மை எப்படி இனிமையாக இருக்கிறது பார்த்தீங்களா. அதில் தான் அந்த பாடல்கள் சிறக்க காரணமே அதுதான். வரிகளை எழுதிவிட்டாலும் கூட பாடகர்களின் அந்த குலைவான அந்த சத்தம், அது வரும்போது தான் அந்த பாடலின் இனிமை தெரிகிறது இல்லையா.

இந்த பாடல் என் விருப்பமாக நான் எடுத்து வந்திருந்தேன். இந்த பாடலுக்குரிய கவிதை சித்தத்தில் இலக்கம் என்ற இந்த கவிதை இந்த பாடலுக்குரியது. எடுத்து வரட்டுமா? அது இது என் கவிதை. நீங்களும் ஒரு சிறுவரி கவிதையோடு வரலாம், இல்லை கவிதை தராட்டியும் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்டுவிட்டு செல்லலாம். இது இரண்டா திடீரென்று எடுத்து வருவதுனால் ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கவிதை கானம் தான் வரும், கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. சரி, இருந்தாலும் பரவாயில்லை, ஏனென்றால் நாங்கள் நீண்ட நாட்களுக்கு பின்பாகலவா நானும் இணைந்திருக்கிறேன். சரி, இந்த கண்ணில் உன்னை கண்டு கொண்டேன் கண்ணபெருமானே என்ற அந்த பாடலுக்குரிய கவிதை. உன் உருவம் நித்தமும் நான் கனவில் காண்கிறேன். உணவு உண்ணும் போதும் உன் நினைவில் நான் ஏங்குகிறேன் நித்தம். என் சித்தம் தெளிய உன் சத்தம் வேண்டும். சுத்தமாய் நானும் என்னை மறந்திருக்கையில் மொத்தமாய் நீயல்லவா சித்தத்தில் இருக்கிறாய். இன்னும் ஏன் நீ புத்தனாய் இருக்கிறாய்? உன் பக்தியாய் அல்லவா நான் ஏங்கி உயிர் வாழ்கிறேன். இனிமையான இந்த கவிதை நான் இப்பொழுது எடுத்து வந்த கண்ணில் உன்னை கண்டு கொண்டேன் கண்ணு பெருமானே அந்த பாடலுக்குரிய கவிதை.

0: மாற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், உங்களுடைய லோகித ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் மீராக்கா, நல்ல சுகமாக இருக்கோம், ஆரோக்கியத்தோட இருக்கிறோம், நலமாக இருக்கிறோம்.
0: என்ன ஒரேடியா கூட்டத்தோட வர நீங்க இன்னைக்கு தனிச்சு வந்திருக்கு சிங்கம்.
1: நாங்க கூட்டத்தோட கூப்பிட்டு பதம் பாற மாதிரி இல்ல, அப்ப நாங்க தனிச்சு அவதுபாவை சேருவோம் வந்தேன். அப்படியே கூட்டத்தையும் கூப்பிட்டு
0: கூட்டத்தை கூப்பிட்டா நல்லா இருக்கும் இல்ல? எப்பவும் சிங்கம் தனிச்சு போனது இல்லையே, கூட்டத்தோட தானே வரும்.
1: அதுதான் கூட்டத்தோட பாரது.
0: சரி, கூட்டத்தோட கூப்பிடலாம், ஒரு நிமிஷம் தாருங்க.

0: சரியா? இப்ப கூட்டம் வருகிறதா? கூட்டத்தோடு வந்து விட்டீர்களா? சரி சரி, கூட்டம் வர்றது சரி. எல்லாரும் உங்களுடைய அந்த மைக்கை சட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு தடவை
1: பேசுங்க.
0: அது விஜயகா, இவதான் இந்த கூட்டத்துல லீடு. அவர் சொல்லிட்டா, அவர் சொன்னபடி யார் எத்தனை பேர் சொல்லுங்க.
2: அங்க வந்து நாங்க அங்க எம்ஜிஆர் எஃப்எம்ல வந்து அலெக்ஸ் பாண்டியன் வந்து
0: நிச்சயமா வந்தோடனே. இப்ப நாங்கள காட்டலையில நிக்கிறீங்க. நான் ஒரு தடவை நீங்க எல்லாரும் பேசலாம், ஒரு தடவை பேசுங்கள். அதுல உண்மையிலே இங்கே கவிதை சொல்லி கொண்டிருந்தார்கள், அதனால தான் நான் உங்களை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சரி, முதல்ல விஜி சொல்லுங்க. அவதான் லீடர். விஜி எப்படி இருக்கிறீங்க? விஜி விஜி மைக்க பிடிக்க சொல்லிட்டு தானே பிடிச்சிட்டா போல இருக்கு.
1: ஓ இல்ல, நான் மைக்க எடுத்துட்டேன், சொல்லுங்க.
0: சரி, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் விஜி. சரி, முதல்ல உங்க விருப்ப பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஓ, எனக்கு விருப்ப பாட்டு பழைய பாடல் தருவீங்களா?
0: நிச்சயமா, பழசு இல்ல, எல்லாம் தருவோம் நாங்க.
1: பாட்டு தாங்க எனக்கு. நீ யாத்திர நீ இல்ல யார் நீ படத்துல அந்த பாட்டு
0: நல்ல ஒரு பாடல்.
1: என்ன பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அதுல சில வரிகள் வந்து அருமையா இருக்கும்.
0: அங்க அதை விளக்கங்க சொல்லுங்க பாப்போம், என்ன வரி என்னங்க?
1: எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல, ஆனா நல்ல வரிகள் இருக்கு அதுல. இரவென்பதே என் வாழ்வில் அந்த மாதிரி நல்ல அழகான வரிகள் இருக்கு அதுல.
0: விஜயிட்ட கவிதை இருக்குமா? கவிதை இருக்கா விஜய் உங்கள்ட்ட? இல்ல,
1: கவிதை வராது.
0: வராது,
1: கவிதை வராதுடா எனக்கு.
0: இனி இனி வரும், இனி இனி நாங்க இனி இனி நீங்க அதை பழக்கப்படுத்திக் கொள்ளலாம். எல்லாம் பிறக்கேக்கு நாங்க எதுவும் தெரிஞ்சு ஒண்ணு வார இல்ல தானே. இப்ப நாங்க பாருங்க, இப்ப நாங்க இப்ப கொஞ்ச நாளா நாங்க நீங்க எல்லாரும் ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க இல்ல இல்லையா? அதுல பாருங்க, நீங்க உள்ளத்தை நீங்க கற்றுக்கொள்றீங்க.
1: நிச்சயமா,
0: எல்லாரும் தேர்ச்சி பெற்று தேர்ச்சி பெற்றுட்டீங்க நீங்க எல்லாரும். அப்படித்தான் லோகிதா, மைக்க எடுத்து போட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக.
0: என்ன
2: தெரிஞ்சு கொண்டு வரல? வணக்கம் வணக்கம் அக்கா. விளங்கிட்டுதா? விளங்குதாக்கா?
0: ஓ, நல்லா கேக்குது. உங்களுக்கு கேக்கலையா நான் பேசுறது முதல்ல?
2: சரி சரி, இப்போ ஓகே ஓகே ஓகே.
0: எல்லாருக்கும்
2: நீங்க கேட்டிருந்தீங்க, கேட்டிருந்ததுக்கு அதை நான் பதில் சொன்னா. உண்மையில நாங்க எதுவுமே தெரிஞ்சு கொண்டு வரல, வந்தது பிறகுதான் நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்றோம், புரிஞ்சு கொள்றோம், கற்றுக்கொள்றோம், தேடிக்கொள்றோம்.
0: சரி, என்ன உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவ ஒரு அமைதியாவே இருக்கிறான், அமைதியா இருக்கிற ஆள் இல்லையே அவ.
1: நல்ல
0: சுகமா இருக்கிறேன். என்ன மீரான்டே கூப்பிடுங்க வாஜி, கஷ்டப்பட்டு அம்மா ஆக்குறீங்க நீங்க. அப்படி சொல்லி தாங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளாக நிக்கிறாங்கப்பா. விஜய் இது எப்படி இருக்குன்னு பாருங்க.
1: நிறைய
2: இடத்துல மீரா குஞ்சு, மீரா குட்டி, மீரா செல்லம் எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு. சரி, இங்கேயாவது வந்து மீரா அம்மா சொல்லுவோமே பாக்குறான். அப்படிதான் வாஜி,
1: லோக எல்லாம் உண்டுதா?
0: இந்த குட்டி குஞ்சு செல்லம் எல்லாம் ஒரு ஆள் தானே சொல்லுவாங்க, இது என்ன நீங்க எல்லாரும் சொல்றமா?
2: இல்ல
0: உண்மையிலேயே குட்டி குஞ்சு செல்லத்தை இதுல சொல்லி என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு பிடித்த பாடல் நான் பாடும் பாடல் படத்துல பாடவா உன் பாடலை என்ற பாடல். அதாவது ஜானகி பண்ற தனிய மெலடி சொல்ல மட்டும் தனிய படிச்ச பாடல். அந்த பாடல் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, அந்த வரிகள் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. எனக்கு அப்பையில இருந்து இடைக்கால பாடல் ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த பாடல் வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். என வரிகள் பிடிக்கும்.
0: எனக்கு என்ன பாட்டு சொன்னீங்க? நான் பாடும் பாடல்?
3: எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல விஜி ஒரு பாடல் கேட்டிருந்தா அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். யார் நீ படத்துல நல்ல வரிகளை கொண்ட பாடல் எல்லா பாடலும். அந்த பாடலே எனக்காகவும், என் பிள்ளைகளான முஸ்பிக் முஹிஸ் முஜினாவுக்காகவும், மற்றது என்னது அன்பு பெஞ்சங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம் இந்த பாடலை.
0: நிச்சயமா நிச்சயமா நல்லா. எங்கே லோகிதா, எங்க பாக்கடா, நீங்க கவியோட வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம்.
2: உண்மையில நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். கவிதைய ஊற்றெடுத்து வச்சது எம்டிஆர் எஃப்எம். பட் அதுக்கிடையில ஒரு கேப் ஒன்று வந்துட்டே உள்ளத்துக்குள்ள குமுறி கொண்டிருந்தேன். ஓகே, இப்ப வந்துட்டேன்ற சந்தோஷம். ஓகே, நான் அப்ப திருப்பவும் ஒரு கவிவதியோட வருவேன். இப்ப நான் கேட்க விரும்புறது சின்ன குயில் சித்ரா இந்து பைரவி படத்துல என்ன பாடா இருக்கு கேக்குறீங்க?
3: 400 சிந்து அதான்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் பாடறேன் படிப்பறேன் பள்ளிக்கூடம் தானறேன். அதுவா
2: வஜி சொன்னது? வஜி
0: சொன்னது.
3: வஜி சொன்னது. 400 லோகு வந்து பேனைய கையில் வைத்துக் கொண்டு மறந்து விட்டார் என்று நினைக்கின்றேன். திருப்பி அவர் ஞாபகத்தில் எழுதி
2: மிஸ் பண்ணிட்டு பாஜி.
3: அதான் அப்படியா மறந்து ஒரு தேடி பாருங்கள் எங்க விட்டீர்கள் என்று.
2: எங்க இருக்கு வெஜிடன் இதை நேட்டா இருக்குது அங்கே வெஜிடன் தேடி
3: பார்க்கிறேன்.
2: பாடல்ல ஒரு வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாடல்ல கவர்ந்த வரிகள் எல்லாமே அது அற்புதமான வரிகள். யாரு கவிஞர்னு தெரியாது, மறந்துட்டேன்னா கண்ண அது வைரமுத்துவா? வைரமுத்துவாக்கா
0: பாக்கணும். நான் எழுத இல்ல, சத்தியமா நான் எழுத இல்ல.
2: மிக தாக்கின ஒரு வரி, சின்ன வயசுல வந்து என்ன தாக்கின வரி. அதனால என்ன அந்த பாடல மறக்க முடியாது. என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. ஒரு சமயத்துல நான் சொல்லுவேனாக்கா, ஒரு உண்மையான ஒரு விஷயத்த நான் குட்டோண்டோட அந்த அந்த விஷயத்துலதான் எனக்கு பெரிய ஒரு தாக்கமான வரி. என் வீதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. முதலாவது என்னது அழிக்க முடியாத பசுமர தானியாக இந்த வாழ்க்கையோட ஒட்டின வரிகள். அதுக்காக தான் அந்த பாடலை மிகவும் ரசிக்கிறன.
3: ஆரம்பத்தில் எல்லோருக்கும் அந்த பாடல்களை ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப
0: பிடிக்கும். இந்த பாடலை
3: விரும்பாதவர்கள், ரசித்த பாடல்,
0: இந்த பாடலை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. வணக்கம் சிவரஞ்சினி. வணக்கம்.
4: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? எங்க வெளியில நிக்கிறா போல இருக்கு. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கடைக்கு முன்னால நிக்கிற மாதிரி இருக்கு.
4: இல்லம்மா, நான் வீட்டுலதான் இருக்கேன்.
0: வீட்டுல இருக்கீங்களா? இப்படி ஒரு பொய்ய சொல்லி கேட்டாதான் இவன் உண்மையை சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் எடுத்து வர முடியாமல் இருக்கிறது நிகழ்ச்சி. அதனாலதான் கொஞ்சம் என்னால முடிந்த நேரம் வந்து நான் எடுத்து வருகிறேன். அதனால மற்ற நாட்கள்ல போற மறு ஒளிபரப்பினால் இந்த லைவா எடுத்து வரும்போது தெரியவது இல்லை எல்லோருக்கும். அதுல என்னென்றால் அவர்கள் இது மறு ஒளிபரப்பு தான் போகிறது என்று இருந்து விடுகிறார்கள். சிவரஞ்சினிக்கு என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு?
4: அம்மா எனக்கு வந்து இந்தியன் படத்துல இருந்து பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு அந்த பாடல் வேணும் அம்மா.
0: எங்க நீங்க பாடி காட்டுங்க பாப்போம் கொஞ்சம்.
4: பாடுறவா
0: ஒரு நிமிஷம், நீங்க அங்க பக்கத்துல இருக்கிறவங்களோட கொஞ்சம் பேசுறீங்களா? எங்க லோகிதா அவர் வணக்கம் சொல்லுங்க. சிவரஞ்சனிக்கு
2: வணக்கம். சிவரஞ்சனி ராகத்தோட நிக்கிறீங்க. சிவரஞ்சனி உங்களோட ராகத்தை நாங்க கேட்கணும் ஆசையா இருக்கிறோமா? வணக்கம் அம்மா.
0: நல்லா பாடுவா.
4: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல, ரொம்ப ரொம்ப ரொம்ப சுகமா இருக்கிற நிலமா இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோம்னு மட்டும் அது கொஞ்சம் யோசிச்சு சொல்றாரு இல்லையா சிவரஞ்சனி? வர
2: இல்ல இல்ல, மைக்க மைக்க பிடிச்சிருந்தா மைக் இல்லாமலே கதைச்சிட்டு அங்க பார்த்தா என்னோட சத்தம் பாத்துறேன். அங்க வந்து மைக்க பிடிச்சிட்டேன், இப்ப மைக்க விட்டுட்டு கதைக்கிறேன். அதான் யோசிச்ச மாதிரி வரீங்க.
0: பிடிக்கிறத விடுறத ஒண்ணும் தெரியல. சரி, இப்ப நாங்க சிவரஞ்சனியர் பாட்டு ஒருக்கா கேப்போம். அவட அன்னைக்கு ஜே வீரபாண்டியன் சிவரஞ்சனியுடைய தம்பிதான் அந்த பாடலை பாடினார். என்ன பாடல் என்றா தீர்த்த கரையினிலே என்ற பாடல். அது லோகிதா கேட்கவில்லை. அருமையா பாடி இருந்தார்.
2: என்ன
0: சொல்லுங்க?
2: பின்னணி பாடகருக்குரிய அவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு
0: சொன்னீங்க. ஆமா பாத்தீங்களா, சிவரஞ்சனிக்கே ஞாபகம் இருக்கிறது.
2: தெற்கு மூலையில் தென்பக தோட்டத்திலே அருமையா இருந்தது அந்த குரல். எனக்கு மறக்க முடியாத குரலா இருந்தது. உண்மையான பாடகரை விட அருமையா பாடியிருந்தது.
0: லோகிதா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறீங்களா அந்த தீர்த்தக்கரை அவருக்க பாத்துட்டு நீங்க சொன்ன
2: முடியும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா?
0: ஓ, அவருடைய மறு ஒளிபரப்பு போய் விட்டது அவருடையது.
2: உங்களோட
0: மாப்பிளைய காணையில போல இருக்குது. இங்க அடிக்கடி மாப்பிள்ள மாப்பிள்ள தோல்ல போட்டுக்கொண்டு தெரியுவீங்களே
2: மாப்பிள்ள கொஞ்சம்
0: பாட்டு நீங்க பாடுங்க கேப்போம். லோகிதா அவருடைய பாடலை சரி பாடுங்க.
4: அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட பாயம் போகாவானதில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பின்னே நிறைய எழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம், ஆனந்தம் பச்சை கிளிகள்.

கோட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு

இல்லை. உன் உச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம்

0: உன் விழியால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.
1: கட்டிக்காரி அருமையா இருந்தது, நல்லா. உமையா உங்களுடைய அம்மா அங்க உமையிலேயே இருக்காங்க?
0: இங்க வெளியில இருக்காங்க அம்மா.
1: ஆஹா, சிவரஞ்சினி உங்களுக்கு வெயிலா?
0: நல்ல
1: ஐஸ் வைக்கிறார் பாருங்க.
2: இதையும் கலக்கல எடுக்காதீங்களா?
1: அவ நல்லா படிப்பா, நல்லா படிப்பா. அவங்க குடும்பமே எல்லாருமே நல்லா படிப்பாங்க. அம்மா அப்பா தம்பிமார் மற்றது சித்தி எல்லாரும்.
2: அடுத்த தடவை அம்மாவையும் அல்லது அப்பாவோ கூட்டிட்டு வாங்க.
1: அம்மா நல்லா படிப்பா.
2: அடுத்த தடவை
1: நிச்சயமா நல்லது. நன்றி நன்றி சிவரஞ்சினி. நன்றி அம்மா.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி அண்ணா. வணக்கம் அண்ணா.
1: அண்ணா வணக்கம் அண்ணா.
2: ஓகேடா ஓகேடா ஓகேம்மா வணக்கம்ண்ணா. ஓகேடா ஓகே தேங்க்யூடா
1: சார். உண்மையிலேயே இனிமையாக பாடக்கூடிய தன்மை அவளுக்கு இருக்கிறது. நன்றாக பாடுவா. இவங்க மற்ற எல்லாம் ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க போல இருக்கேன் இல்லையா? விஜி தூங்கிட்டீங்களா? பாடலை எல்லாம் சீக்கிரமாக எடுத்து வந்து மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம் நாங்கள். மற்றவங்க யாரும் வந்தா நான் நினைச்சு கொள்ளுகிறேன் உங்களோட பேசுவதற்கு. நன்றி நன்றி.
2: அவர் பாட்டு எடுத்துட்டீங்களா?
1: யாருடைய பாடல்?
2: சிவரஞ்சினி அண்ணா.
1: இல்ல அது இப்பொழுது எடுக்க முடியாது. இப்பொழுது எடுக்க முடியாது தான்.
2: எடுக்க மாட்டேன்.
1: இல்ல இல்ல அது
2: எடுக்க பாருங்க பாட்டு.
1: நிச்சயமா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் ஜேஜியா, எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கம் அம்மா.
1: எப்படி எங்க வெளியில இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க? ஐஸ்கிரீம் கடையடியில நிக்கிற மாதிரி இருக்கு. இப்படித்தான் கேக்குறேன் எல்லாருமே. அப்படி இல்ல இல்லையா? எங்க உங்களோட குட்டி பையன்?
3: பள்ளியில இருக்கலாமா?
1: இருக்கிறாரா? நீங்களும் அங்கதான் நிக்கிறீங்களா?
3: அங்கதான் உட்கார்ந்து இருக்க.
1: சரி, என்ன பாடல் வேணும் ஜெயா உங்களுக்கு? அருமையான பாடல் இல்லையா? நல்ல பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அது அது நீங்க என்ன பாடி பழகலையோ அந்த பாட்டு?
3: என்னமா
1: அந்த பாடல் பாடி பழகிட்டீங்களா? என்னோட பேசிக்கொண்டிருப்பவங்க இது உலகம் தான் போட்டாங்க. எத்தனை ஒரு மணத்தியாலும் நான் பேசினேன். அந்த ஒரு மணத்தியாலும் இந்த ரெண்டையும் தான் சுகமான வேலை. சுகமான வேலை. ஒருவனும் அங்காளையாருங்க, அங்காளையாருக்கும் பயத்துல பேசுறாங்களோ தெரியல இல்லையா ஜெயஜியா? உண்மையா? நான் உங்களுடைய பாடலை எடுத்து வரேன், கேட்டுட்டு மீண்டும் நினைஞ்சு கொள்ளுங்க ஜெயா. சரியா? சரி, எங்க நாங்கள் முதல்ல எங்களுடைய கே.எஸ். ராஜா அவர்கள் கேட்ட பாடல் காட்சிலைக்கு வருகிறது. நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் இருந்து அது தியாகம் திரைப்படத்திலிருந்து வரும் இந்த பாடல். இந்த பாடல் கூட எத்தனை தடவை எல்லோருக்கும் விருப்பமான ஒரு பாடல். அதில் வரும் அந்த வரிகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கிறதுனால அது பிடித்திருக்கிறது. கேட்போம் நான் இன்றைக்கு அந்த பாடலை.

நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று

அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை.

பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய கே எஸ் ராஜா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அடுத்து எங்களுடைய ரதீஸ் அவர்கள் கேட்டிருந்தார். அவர் கேட்டது சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்தில் இருந்து காதோரம் லோலாக்கு. காதோரத்தில் தான் லோலாக்கு. அது அந்த லோலாக்கு என்பது பெண்களுக்கு போட்ட அழகு. அது போடுற பெண்கள் எல்லாரும் அழகு தான் இல்லையா?

சரியாக 2:52, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM மற்ற தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். கவிதை என்றோன்னு எல்லாரும் பயத்தில் கப்ஷி பண்ணி வராமல் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கவிதை முடிஞ்சால் நீங்கள் எடுத்து வரலாம், இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய விஜி கண்டியிலிருந்து விஜி அவர்கள் கேட்ட இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம். யார் நீ? திரைப்படத்தில் இருந்து.

0: பாடல் விஜி, உண்மையிலேய யார் நீ திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் எல்லோரும் விரும்பி கேட்ட பாடல். அந்த நாட்களில் அமைதியாக போனாலும் உள்ளங்களை கொள்ளை கொண்டு வச்சிருக்கிறது. காற்றடை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு யார் என்று பார்க்கலாம். அவர் கொஞ்சம் கனவோடு இருக்கிறார் போல இருக்கு. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க ராஜ்குமார்?
1: நலம் நலம் நலம். நீங்க எப்படி இருக்கிறீங்க ஐயா? எப்படி இருக்காரு?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் முடிந்த நேரத்துல மட்டும் இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் எடுத்து வருகிறேன். என்றால்
1: பார்த்தேன், பார்த்தாங்கம்மா, கேட்டுட்டு தான் இருக்கிறேன். நீங்க நான் பாப்பேன் வாட்ஸ்அப்ல, அம்மா வராங்களா?
0: சில நேரத்துல முடியாமல் இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த
1: நேரத்துல
0: மெல்ல மெல்ல தேர்ச்சி பெற்ற பின்பு முன்பு போல உங்களுக்கு நான் நிறைய நேரம் தரலாம் இருக்கிறேன். என்ன பாட்டு வேணும்? நீங்க இன்னும் வர வர இளமையா வந்திருக்கணுமே. இன்னும் சின்ன சின்ன பாட்டா கேட்டிருப்பீங்க, புது புது பாட்டா கேட்பீங்களே, என்ன மாதிரி? இப்ப
1: ஆமா, இப்ப இப்ப பொன்னியின் செல்வன் படத்துல சந்திர சாக்கல பிட்டு போறது தானா? பொன்னியின் செல்வன் படத்துல பொன்னியின் நதி பாக்கணும் பாடல் வரிகள்.
0: ஓ, பொன்னியின் நதி பாக்கணும். அது அந்த பாடல்
1: யாரா நேரில் கேட்டிருக்காங்களா?
0: ஒருத்தரும் கேட்டிருக்காங்களா? ஒருத்தரும் கேட்கல.
1: பாடா.
0: அடுத்த பாடல் யார் பாடல் என்று பார்க்கலாம். வஜீகாவுடைய பாடல், புத்தகத்திலிருந்து வஜீகா அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. அவரும் ஒரு நல்ல பாடல், பாடவா உன் பாடலே என்ற பாடலை கேட்டிருக்கிறார். அதுவும் பெண் குரல்ல வேணும் என்று கேட்டிருக்கிறார். உங்கள் பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் வஜீகா. அருமையான பாடல். அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக நேரம் சரியாக இப்பொழுது 12:34 அது இந்திய இலங்கை நேரம், கரடிய நேரம் சரியாக 3:04. அடுத்த பாடல் எங்களுடைய லோகிந்த ராஜா அவர்கள் கேட்ட பாடல், காற்றலைக்கு வருகிறது, கேட்போம்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய லோகிந்த ராஜா. நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே. இந்த பாடலும் எல்லோருக்கும் பிடித்த பாடல், எல்லோரும் விரும்பிய பாடல் என்று நினைக்கிறேன். யாருமே இந்த பாடலை வறுக்கவில்லை. மீண்டும் மீண்டும் கேட்போம், மீண்டும் மீண்டும் கேட்போம் என்று கேட்டவர்கள் இருக்கிறார்கள் காற்றலையில். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய சிவரஞ்சினி கேட்ட பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. சிவரஞ்சினி கேட்போம். பச்சை கிளியோடு நாங்களும் சேர்ந்து விளையாடலாமா?

0: இந்த பாடலுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். நீண்ட நாட்களுக்கு பின்பாக இந்த குரல் ஒலிக்க போகிறது. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? நல்ல ஒரு பூ படத்தோட வந்திருக்கீங்க.
1: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறீங்க. ஹனீஃப் எப்படி இருக்கிறார்?
1: ஹனீஃப்லாம் நல்லா இருக்காரு.
0: இந்த இப்படி ஒரு கம்பீரமா இந்த குரல் இப்படி வர்றதுக்கு என்ன செய்தீங்க? நல்லா இருக்கே.
1: காலையில என்ன செய்யறனா, காலையில எந்திரிச்சு பேரிச்சம்பழத்தை தேனில ஊற வச்சு அதுல பால் கலந்து கொஞ்சம் அமிர்தம் கலந்து அமிர்தம்னா அமிர்தம் தான்.
0: சரி, அமிர்தம் கலந்து
1: மலைப்பாம்பு
0: முழுங்கும்.
1: அது
0: மட்டுமில்ல, மெல்லாம சாப்பிட்டால் அது உடம்போடு ஒட்டாது, அந்த சத்து வராது, ஜீரணிக்கும் சக்தி இருக்காது. மென்றால்தான் அதனுடைய பலன் கிடைக்கும் இல்லையா? நானும் நாங்கள் அவசர அவசரமா டக்கு டக்குன்னு முழுங்கிறேன். நானும் அப்படித்தான் மெல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன், ஆனா மெல்ல மாட்டேன். அது என்னன்னு
1: தெரியாது. இப்ப யாருமே அந்த நம்மளுக்கு அந்த இது அப்படியே ஆயி போச்சு, அதனால மெல்றதுக்கான இது நமக்கு இப்ப இல்ல.
0: இல்ல உங்களுக்கு சின்ன பல்லு இல்ல என்ன மெல்றதுங்க?
1: இல்ல அப்படி இல்ல, பல்லுல பல்லு இருக்கு. அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த சாப்பிடற நேரத்துல அந்த இது இல்ல. நம்ம சாப்பிட அவசரம் இல்ல, அவசர கால இதுல சரி போகணும், சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும், நேரம் பற்றாக்குறை
0: அப்படின்னு சொல்லி
1: இல்ல. சாப்பாட்டுக்குன்னு தனியா நேரத்தை ஒதுக்குவது கிடையாது.
0: மற்றது சுவைச்சு கூட சாப்பிட வர்றது இல்ல இல்லையா? நாங்கள் எல்லாரும் எந்த ஒரு விடயத்தையும் சுவைச்சு சாப்பிடாது. சரி, உண்மையிலே உங்களோட குரல் வித்தியாசமா இருக்கிற ஷாகுல் ஹமீத். உண்மையாக
1: இல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேக்குறீங்களா, அதனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: இல்ல உண்மையிலேயே கேட்பவர்கிட்ட நீங்க கேளுங்க, முந்தி இருந்ததை விட இது வித்தியாசமா. இப்ப ரதீஸ்ல குரல் மாய் வந்துட்டு உங்களுக்கு.
1: சரி, இல்ல எப்படி இருக்கு? இல்ல முன்ன வித்தியாசம் தான் நல்லா இருக்கா, இல்ல இது நல்லா இருக்கா, இல்ல முன்னாடி இருந்தது நல்லா இருக்கு?
0: இல்ல இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு உண்மையிலேயே.
1: சரி,
0: இது ஆனா உண்மையிலேயே இந்த இப்ப உங்களுக்கு கோல்டு, அதாவது தடுமல் வந்து, இப்ப சளி பிடிப்பு வந்து, அதனால வந்ததுன்னா வேண்டாம் எங்களுக்கு இது. சரியா?
1: சரி,
0: அது இல்லாம சும்மா இப்ப நீங்க தேன்ல கலந்து சாப்பிட்டீங்க பாருங்க. அப்படி நீங்க சாப்பிட்டு வந்ததுன்னா அது உண்மையா அது நல்லா இருக்கு. இந்த குரல் இப்படியே நீங்க வச்சிருக்கலாம்.
1: சரி
0: சரி, இன்னைக்கு உங்களோட பாட்டு என்ன எங்க பாக்கலாம்? விரும்பி கேட்கும் பாடல்
1: நானூறு சிந்து, காவடி சிந்து, அது அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அதே மாதிரி எஸ் ஜானகி பாடின அது வைதகி காத்திருந்தால இருந்து அழகு மலராட.
0: ஓ, அதை விட மாட்டீங்களே நீங்க.
1: அழகு மலர் ஆடுதுல, அதனால அழகு மலர் ஆட விடுங்க.
0: இது இந்த பாட்டை நீங்க எத்தனை தடவை பாடி இருப்பீங்க, எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க? உண்மை நான் அதை குறிச்சு கொண்டு வந்திருக்கேன், விட்டுட்டேன்.
1: எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை முறை பாடினாலும் அழுக்காத பாடல் இல்லவா?
0: நிச்சயமா நல்ல ஒரு பாடல் இல்லையா? அதுவும் அந்த ரேவதி அவர்களுடைய நடனம் இன்னும் கண்ணுக்குள்ள நிக்கிறது எங்களுக்கு. அந்த பாடலை நீங்களும் நல்லா பாடுவீங்களே, நல்லா இல்லையா? சரி, இப்ப உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அங்க இருக்கிறார்களா? மற்றவர்கள் எல்லாரும் நிறைய பேர் இப்ப அதே எல்லாரும் ஊருக்கு போயிட்டு
1: பூனை மட்டும் ஊருக்கு போயிருக்கு. 1st தேதி 2nd தேதி வருது பூனை மட்டும்.
0: பூனை மட்டும் ஊருக்கு போயிட்டு வருவார். ஹனீஃப் போயிருந்தாரா ஊருக்கு?
1: ஹனீஃப் வந்து ஏப்ரல் மாசம் போறாரு.
0: சரி, அது நல்ல சந்தோஷம். அப்ப இந்த அழகு மலர் பாட அந்த பாட்டை ஒரு ரெண்டு வரி பாடுங்க பாப்போம், அந்த பாடுறதுக்கு இந்த குரல் நல்லா இருக்கான்னு பாப்போம். அப்படி நல்லா இருந்தா தான் அதை வச்சிருக்கலாம், நான் தான் டெஸ்ட் பண்ணணும். பேசுறதுக்கு நல்லா இருக்குது. அன்றைக்கு நான் முதல் தடவையா நிகழ்ச்சி பேசிட்டு போன உடனே அப்பா கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஷாகுல் ஹமீத் வேற இல்லையாண்டு, அதான் கேட்டேன்.
1: இல்ல இல்ல, நான் வந்து அந்த அந்த வாட்ஸ்அப்ல வந்தத நான் லேட்டா பார்த்தேன்.
0: ஓ, அதுக்கப்புறம் தானே,
1: அதனால எனக்கு அதனால தெரியல. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து எல்லாம் போட்டிருந்தாங்க, நீங்க வந்து வந்து வந்துட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, ஒரு அப்பதான் நினைச்சேன் என்ன ஒரு அவ்வளவு சத்தத்தோட வருவாங்க, அது நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு
0: சொல்லி. நீங்க எல்லாம் சொல்லி சொல்லி கழுத்துல கட்டி இந்த மணிமாலைய கலட்டிட்டேன். நான் காலிலையும் கழுத்துலயும் கட்டி வைப்பாங்கல்ல, நாலு காலிலையும்
1: கட்டி அந்த
0: அந்த நாலு காலிலையும் கட்டிருக்கிற சங்கிலியை, அந்த அதாவது சலங்கையையும் கழுத்துல கட்டிருக்கிற மணிமாலையும் கலட்டிட்டேன். அது இருந்தா தானே உங்களுக்கு சத்தம் கேட்கும், டிங் டிங் வர வர.
1: அதனாலதான் அது கேக்கல
0: கேக்கல. யானைக்கு எத்தனை கால் ஷாகுல்?
1: யானைக்கு நாலு கால்.
0: நாலு கால், அப்ப சரி சரி. நீங்க உண்மையிலேயே நீங்க சரியான இதுலதான் இருக்கிறீங்க, அதான் கேட்டு பார்த்தேன். சில நேரம் யோசிப்பீங்கல்ல இந்த பாடலை உங்களுக்கு எடுத்து வரேன். அப்ப புது பாடல் எல்லாம் எப்ப நீங்க விரும்புவீங்க ஷாகுல்?
1: புது பாடலா? புது பாடல் அதுக்குன்னு தனியா புது பாடலுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வரும்போது கண்டிப்பா அதுல புது பாடலை கேட்கலாம்.
0: இந்த பித்தா பித்தாண்டுலாம் ஒரு பாட்டு வந்துடுது இல்ல, மலம பித்தா மலம பித்தா.
1: மலம பித்தா கிளம பித்தானா கொஞ்சம் நல்ல போயிடும், ஆனா இந்த பாடல்லாம் அப்படி நிக்க
0: அதுல அர்த்தமே எனக்கு யாருக்காவது தெரியுமான்னு கேட்கணும். இனி கொஞ்சம் போருங்க, நான் கொஞ்சம் தென்படுத்து பேச ஆரம்பிச்ச பிறகு கேட்கலாம்,
1: அப்பதான்
0: பேசலாம். பாடல எடுத்து வருவேன் நானா. நன்றி, கேளுங்கோ.
1: நன்றி
0: நன்றி. வணக்கம். ஷாகுல் ஹமீத் இணைந்திருந்தார். இப்ப அடுத்த பாடல் நாங்கள் யாருடைய பாடல் என்றால் எங்களுடைய சிவரஞ்சினி மன்னிச்சு கொள்ள வேணும். நீங்க குட்டி, நீங்க நல்லா அதற்கு கோபிக்க மாட்டீங்க மீரா அம்மா அப்படி நிப்பாட்டுன்னா, ஏண்டா ஓடி வந்தார் அல்லவா நீண்ட நாட்களுக்கு பின்பாக, அப்ப அவரை சந்திச்சிடலாம் என்று தான் நின்று தெரிந்தேன். இந்த பாடலை மீண்டும் உங்களுக்கு முதல்ல இருந்து எடுத்து வருகிறேன்.

சரியாக 3:21, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:51. அடுத்த பாடல் கேட்க யார் வந்திருந்தார்கள் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதுவும் எனக்கு பிடித்த பாடலை கேட்டிருக்கிறார் ஜேஜியா. எங்க கண்ணன் வந்தாலும் பிடிக்குமல்ல. அதுவும் தீபாவளி திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் ஜேஜியா. உங்களுக்கு இந்த பாடல் அப்பாவுடைய செல்ல பேத்தி இல்ல பார்க்கலாம் உங்கள் பாடலை.

0: பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ஜேஜியா. ஆனா எப்படி அவர் அந்தி மாலையில தான் வருவார் என்று காத்திருக்கிறது. கண்ணன் எந்த வேளையிலும் வரலாம் இல்லவா? வணக்கம் எங்களுடைய ஆனந்தன், எப்படி இருக்கிறீங்க?
1: என்னண்டா
0: இப்ப
1: ஒரு ஆதரவு நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆதரவு
0: நிச்சயமா. நீங்க வரைக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இந்த கண்ணன் அந்தி மாலையில தான் வருவாரு, இந்த ஜியா சொல்றாவே அதை எப்படி எனக்கு நம்ப முடியாம இருக்கேன். கண்ணன் தான் எந்த நேரத்துல நினைச்சோன்னு வருவாரு,
1: முன்னாடி
0: வந்துருவாரு, அது எப்படி அந்தி மாலையில தான் வருவான்னு சொல்லிட்டா. அதுதான் நான் இனி அந்த
1: கவிதை கவிதை வரைக்கும் ஒரு இனிமையா கவிதை வரைக்கும் இனிமையா சேர்க்கறது, பாடல் வரைக்கும் இனிமையா சேர்க்கறதுக்கு.
0: ஆனா அந்த பாடல்ல வர்ற கண்ணன் வந்து ஹைவேல போறார் பைக்ல, அதான் அவர் சும்மா போய் இனி இல்லாத ஸ்பீட்ல போறார் ஹைவேல. பாக்க நீங்க அந்த படத்தை பாரு.
1: பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமை தான். இறைவன் என்பது பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமை தாங்க. எந்த காலத்திலயும் அவங்க வந்து அந்த இயற்கை தெய்வங்கள் வந்து நம்மளோட ஒன்றுதான்
0: நிக்கும்.
1: எவ்வளவு முன்னேற்றங்கள் சென்றாலும் அந்த இடத்துல வந்து நிப்பாங்க.
0: நிச்சயமா உண்மை. மற்றது பழமையில ஒரு சுவை இருக்கிறது தான் அந்த பொருள், அதனுடைய இசை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சரி, இன்றைக்கு என்ன பாட்டோட வந்திருக்கீங்க நீங்க? கவிதை கொண்டு வந்திருக்கீங்களா?
1: கவிதைமா, ஒரு கவிதை சொல்லிடுறோமா? அம்மா கவிதை சொல்லிடுறோம்.
0: சரி, எடுத்து வாங்க.
1: நான் அழுதபோது என்னை சிரிக்க வைத்த முகம், என்றுமே என்னை வெறுக்காத குணம், தவறுகளை மன்னிக்கும் மனம், அளவுகளே இல்லாத பாசம், மற்றவர்கள் காட்டிடாத நேசம், அனைத்தும் முன்னெடுத்து கண்டேன். அழுவதற்கு கண்கள், அணைப்பதற்கு கைகள், சாய்ந்து கொள்ள தாயின் மடி போதும், தோட்டத்தின் அழகு பூக்கள், வெற்றிக்கு அம்மா. நான் சொல்லிய முதல் சொல் அம்மா, நான் கடைசியாக சொல்ல விரும்பும் சொல்லும் அம்மாவி. எனக்கு உயிர் தந்த உன்னை என் உயிர் உள்ளவரை மறவேணும். நன்றி.
0: அருமையான கவிதை. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நீயே நீ பாடல் கொடுத்துருங்கம்மா. அந்த நம்ம எம் குமரன் சன்னத் மகாலட்சுமி என்ற ஒரு படத்துல
0: எம் குமரன் சன்னத் மகாலட்சுமி, அதான் அருமையான பாடல் உங்களுக்காக எடுத்து வரேன். வேலை பழகன் நினைக்கிறேன் இல்லையா, உங்களுக்கு நிறைய வேலை இப்ப?
1: ஆமாம்மா, அது தீபாவளி வந்ததுனாலே கொஞ்சம் வேலை பழுவுதான். கொஞ்சம் ஊழியர்களும் கொஞ்சம் வச்சு நடத்தினா, தனியா இருந்தா எனக்கு மேடம் இல்லை.
0: ஆமாம்,
1: ஊழியர்களுக்கு அவங்களுக்கு நான் செய்து கொடுக்கணும். அந்த வேலைகளை சரியா நான் சரி பண்ணி கொடுக்கணும்.
0: நிச்சயம்
1: அவங்களுக்கு நம்ம நிர்வாகம் பண்ணணும் அப்படின் போது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுமா?
0: ஜாஸ்தி ஆயிடும்.
1: தனியா ஒரு வேலை செய்யறதுக்கு பாருங்க, அது ரொம்ப சிரமமான விஷயம். அந்த நம்ம செய்யக்கூடிய பணியில வந்து யாராவது ஒரு உதவிக்கு இருந்துட்டாங்கன்னா அதுக்கு பெரிய விஷயம். அது நம்ம தனியா செய்யும் போது அது சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு கடினத்தை கொடுக்குங்க. அதனால என்ன சிரமம் இல்லாம சுலபமா கடந்த இந்த தீபாவளி மேடம்.
0: இந்த கலைகள்லயே மூன்று கலைய தெரிஞ்சவர்களுக்கு தான் முதலிடம். உணவு சமைக்கிறதுக்கு சமையல் வேலை செய்வார்கள், அடுத்தது தையல் மானத்தை மறைக்க, அடுத்தது வந்து வீடு கட்டுறதுக்கு இல்லையா, கொத்தனார் வேலை செய்கிறவர்களுக்கு, இவர்கள் தான் முக்கியம். இந்த மூன்று பேரையும் எங்களுக்கு பக்கத்துல வச்சிருந்தா கவலையே சாப்பிட்டு
1: நிச்சயமா
0: தேவையான ஒன்றுதானே. உரையில் என்பது உண்மையாக யாருக்கு எல்லாருக்கும் தேவைதானே. வாழ்வதற்கு நிரந்தர உரையில் தேவை. அது இருந்தால்தான் நிம்மதியாக இருக்கலாம். இல்லாவிட்டா இந்த காலத்துல வாடகட்டியே களைச்சு போவார்கள் இல்லையா?
1: வாடகை வீட்டுல அந்த நிம்மதியா இருக்க முடியாது நம்மளால, அந்த மன நிறைவ உறங்குறது சிரமமான விஷயமா இருக்கும். அந்த வாடகை வீட்டுல உறங்கும் போது நம்ம சொந்த வீட்டுல நம்ம சாப்பாடு இல்லைன்னா கூட சரிதான், நம்மள யாரும் கேட்க போறது இல்லை, நம்ம வந்து இருக்கலாம் அமைதியா இருக்கலாங்கிற ஒரு மகிழ்ச்சி சூழல் நிறுவோம். இந்த சொந்த வீட்டுல இருக்கும் போது
0: பசியில பசியில இருந்தாலும் அது எங்களுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் எங்களுக்கு அந்த களைப்பு அந்த கஷ்டம் தெரிய போவதில்லை இல்லையா? சரி, உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன் நான். சரியா, நன்றி நன்றி நன்றி நன்றிதான். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய யார் பாடல்னா ராஜ்குமார், எங்களுடைய இளவயது ராசா, அதாவது இளவயது ராஜ்குமார் மன்னன் என்று நாங்கள் ஏற்கனவே வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் அல்லவா அவருக்கு, அவர் இப்போ புது பாட்டுக்கே வந்துட்டேன் பொன்னியின் செல்வன். கேட்கலாம் அந்த பாடலை. ராஜ்குமார் உங்களுக்குரிய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

0: ராஜ்குமார் சற்று இடைநிறுத்தி மீண்டும் பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன். ஒரு காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொண்டு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சேகர், விழுப்புரம் சேகர், எப்படி இருக்கிறீங்க?
1: அம்மா நலமாக இருக்கிறேன். அம்மா அப்பா நலமாக இருக்கிறாள். தங்கள் நலமா?
0: நலம் பெற்றிருக்கிறேன், நலம் பெற்றிருக்கிறேன். இன்னும் நலம் பெற வேண்டும்.
1: இருமல்
0: இருமல் பேசும்போது
1: இரண்டு ஏலக்காயும் இல்லவும் மென்றிருந்தனால சரியாகிவிடும்.
0: இன்றுதான் நீங்க முதல் தடவையாக வருகிறீர்கள் இல்லவா காற்றடைக்கு? ஏனென்றால் ஆனா நிகழ்ச்சிகளை நீங்க தவறாம கேட்டு கேட்டு எழுதி கொண்டிருப்பீங்க. அது மறு ஒளிபரப்பு தெரியாமல் அதுக்கு பதிலையும் சொல்லியிருப்பீங்க. அது இணையறதுக்கு முயற்சி செய்தீர்கள், பின்புதான் தெரியும் உங்களுக்கு. அதனால் இன்றுதான் நீங்க முதல் தடவையாக காற்றடையில கலந்து கொண்டீர்கள். அதனால உங்களை வருக வருக வந்து வரவேற்கிறோம் சேகர். சரியா?
1: ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எது எது ஒளிபரப்பு எது தெரியாது, ஆனா எப்போதும் இதான் கேட்டே இருப்பேன். ஏன்னா இது பாட்டு ஓடிட்டே இருக்கணும், எனக்கு பிடிச்ச பாட்டு ஓடிட்டே
0: இருக்கான்.
1: கேட்காம பாட்டு ஒரு சில பாட்டு.
0: எப்படி எப்படி நீங்க இந்த வானொலியை கேட்க ஆரம்பிச்சீங்க சேகர்? நீங்க
1: கடவுள் சத்தமா? அது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல.
0: அந்த தமிழ் ரேடியோஸ்குள்ள நீங்க மாத்தி மாத்தி கொண்டு போயிருக்க நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்படியே தானே? அதானே
1: தமிழ் ரேடியோ வந்து எல்லாத்தையும் நான் கேக்குறது கிடையாது. சும்மா சும்மா தொட்டு பார்த்தேன்னா தமிழ் பழைய பாட்டு போட்டுச்சுன்னா அப்படியே விட்டுரும். அத வேற வானொலிக்கு போறது கிடையாது, வேற வானொலிக்கு போறது இல்ல,
0: போறது இல்ல. பாடல் கேட்க ஏன்னா
1: பாட்டு மிஸ் ஆயிடுன்ட்டு.
0: சரி சேகர், உங்களுக்கு பாட வருமா? உங்களுக்கு பாடுவீங்களா? முதல் தெரியாதுதான் சொல்லுவார்கள் சேகர். பேந்து எல்லாரும் நன்றாக பாடுவாங்க, நல்ல இனிமையாக பாட ஆரம்பிச்சு விடுவாங்க. அவ அப்படித்தான் நீங்களும் இருப்பீங்கள். அதனால பாட உங்கள் பாடலை கேட்பதற்கு நான் அவளாக இருக்கிறேன், அன்பு உறவுகளும் அவளாக இருப்பார்கள். இங்க பாடுங்க பாக்கலாம்.
1: மிக்க மகிழ்ச்சி. அழகு நிலா திரைப்படத்துல வந்து மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை அறிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை.
0: பாடுங்க அந்த பாட்டு. பாடுறீங்களா
1: இல்லம்மா? கவிதை சொல்லட்டுங்களா?
0: சரி, அந்த அந்த பாட்டை பாடி பாருங்க பாக்கலாம், முடியும் உங்களால. எங்க ராகத்தோட பாடுங்க.
1: மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை அறிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு
0: ஒன்று மட்டும். சரி, அங்க கவிதை சொல்லுங்க பாக்கலாம். எங்க
1: எடுத்துட்டு?
0: சரி எடுத்துட்டு வாங்க. நேரம் சரியாக 3:35. அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் ஒரு சற்று ஒரு தடுமாற்றம் தான். ஏனென்றால் அந்த இந்திய இலங்கை நேரம் சொல்வதற்கு நேரம் சரியாக 1:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்கள். ராஜ்குமார் உங்களோட பாடலை நான் முழுமையாக எடுத்து வருவேன். சற்று நிறை நிறுத்தினேன். ரெண்டாம் புதிய நேயர் அவர் வந்து எங்களுடைய சொல்லுங்க சொல்லுங்க சேகர்.
1: நாம் வாழும் வரை நம்ம யாரும் வெறுக்கக்கூடாது. நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்க கூடாது. வாழ்ந்து முடிந்த பின் நம்மை யாரும் மறக்க கூடாது. வாழ்ந்து முடிந்த பின் நம்மை யாரும் மறக்க கூடாது. அதுதான் நம் வாழ்வின் வெற்றி.
0: நல்ல நல்ல கருத்தான கவிதை. உண்மை இது நீங்க எழுதியதா அல்லது படித்ததில் பிடித்ததா? படித்ததில் பிடித்தது.
1: நான் எழுதுவேன், பதில் மட்டும்தான் எழுதுவேன். இந்த கவிதைகளுக்கு பதில் எழுதுறதுக்கு ஒரு எனக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் ஒண்ணு இருக்கு. கவிதைகளை படிப்பேனுமா?
0: படிச்சுட்டு அதுக்கு பதில் கொடுப்பீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி.
1: அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பின்னூட்டம்
0: சொல்லுங்க, பேசுங்க. ஓஹோ, உங்களுக்கும் நெட்ல ஏதோ அது எல்லோருக்கும் வருகிற ஒன்று தானே, இது வாட்ஸ்அப் தானே? அப்ப உங்களுடைய சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சேகர், கேக்குதா?
1: 1000 அகழ்வாய்வு நடக்கிறது என்னுள், ஆயிரம் அகழ்வாய்வு நடக்கிறது என்னுள்.
0: உங்களுக்கு உண்மையா உங்களுடைய இணையதளம்
1: முயற்சியில் எழுதுகோல் எழுதுகோல் முனைப்பதித்து காகித காயங்கள் எல்லாம் கவிதையாய் மாற்றம் பெறுகிறது.
0: சரி, இப்ப நீங்க இன்னொரு தடவை அதை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அது விடை நிறுத்தப்பட்டு அது இணையதளத்தின் கோளாறு. உங்களுடைய முழுமையான கவிதை வரவில்லை. ஓ, இணையதளம் உங்களுக்கு உதவி செய்யாது என்று நினைக்கிறேன். என்ன மீண்டும் மீண்டும் அப்படித்தான் ஆகிறது சேகர்.
1: காயங்கள் எல்லாம் கவிதையாய் மாறுகிறது.
0: சரி, என்ன பாடல் வேணும் சேகருக்கு? என்ன பாடல்? அதே பாட்டு தானே? விட்டு விட்டு வருகிறது. இணையம் உங்களுக்கு உதவி செய்கிறது இல்லை. சொல்லுங்க.
1: என்ன அப்பா ஒளிபரப்புற பாடலுடன் கேட்க முடியாம போயிட்டாங்க.
0: அதுதானே. சரி, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு இன்றைக்கு?
1: பொன்னூஞ்சல் திரைப்படம். பொன்னூஞ்சல்
0: பொன்னூஞ்சல்ல
1: பொன்னூஞ்சல் திரைப்படத்துல இருந்து முத்துச்சரம் சூடி வரும் வள்ளி பொண்ணுக்கு.
0: ஓ, முத்துச்சரம் சூடி வரும் வள்ளி பொண்ணுக்கு.
1: ஆமாமா, இந்த பாடல் வந்து வழக்கமா எழுதுற கவிஞர்கள் நெல்லை அருள்மணி என்றவர் எழுதியிருக்காரு இந்த பாடல் வரியில. இதுல ஒரு வரி வரும், நெல்மணிகள் பால் பிடிக்கும் பிள்ளை பருவம்னு சொல்லிட்டு. நெல் என்னுடைய பால் நெல் வயல் இருக்கு இல்லைங்க. ஹலோ.
0: ஓ, கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சொல்லுங்க.
1: அந்த நெல் மணிகள் வந்து பால் பிடிக்கும் பருவம் பருவத்தை அது அந்த வரியை வந்து கோடிட்டு காட்டிருப்பார். அது பாடல்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். அருமையான வரியை கொண்டு வந்து அந்த கதாநாயகி தகுந்த மாதிரி அந்த வரியை முடிச்சிருப்பாரு. ஒரு வரி வரும், பால் பிடிக்கும் நெல்மணியின் பிள்ளை பருவம்னு சொல்லிட்டு. இவர் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு சில பாடல்கள் எழுதியிருக்காரு, ஒரு சில படங்கள்ல எழுதியிருக்காரு. இதுல எனக்கு நெல்லை அருள்மணி எழுதிய பாடல் மிகவும் பிடித்த பாடல் அம்மா. அதனால எனக்கு
0: அருமையான பாடல் பொன்னூஞ்சல் படம் கூட நல்ல ஒரு படம் தான் இல்லையா? நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி. உண்மையிலே அவருக்கு அது ஈடு கொடுக்குதில்லை உண்மையாக. இணையதளம். சரி, ராஜ்குமார் உங்களுடைய பாடல்.

பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ராஜ்குமார் தர்மபுரியிலிருந்து. அடுத்த பாடல் ஷாவுல் ஹமீன், உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்போம்.

தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் தரங்கடுத்தோம் த

சரியாக 3:48 அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 1:18. இந்த பாடல் ஷாகுல் ஹமீர் கேட்ட பாடல், அழகு மலராட. அடுத்த பாடல் காட்சியலுக்கு வருகிறது. யார் பாடல்

அந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ஆனந்தன், வடலூர் ஆனந்தன் கேட்ட பாடல். அடுத்த பாடல் நிறைவான பாடல், அது வந்து உறவுகள் கேட்ட பாடலில் நிறைவான பாடல். எங்களுடைய விழுப்புரம் சேகர் அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. கேட்போம் சேகர், உங்களுடைய பாடல் முதல் முதல் காற்றலையில் இணைந்து நீங்கள் கேட்ட முதல் பாடல் எது?

0: சரியாக 3:58 அன்பு உறவுகள், இதுவரை நேரம் இணைந்து உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மாழ்ந்தீர்கள். உண்மையிலேயே அருமையான பாடல்கள், எல்லோரும் கேட்ட பாடல் அத்தனையும் அருமையான பாடல். கூடிய அளவு அன்பு உறவுகள், அழைத்த உறவுகள், நான் விடைபெறப் போகிறேன் எனும்போது அழைத்த எல்லோரும் மன்னிக்க வேண்டும், எடுக்க முடியாமல் போய்விட்டது என்றால் நீண்ட நேரம் நிகழ்ச்சி எடுத்து வர முடியாது. அதனால தான் இனி வருகிற காலத்தில் கொஞ்சம் கூட்டி கூட்டி கொண்டு வரலாம். சரியா? நல்லது. என் அன்பு உறவுகளை, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுது நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் காட்சியலைக்கு வருகிறது. இசக்கிய திரைப்படத்திலிருந்து இந்த பாடலோடு விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் மீரா.
1: எப்ப பார்த்தாலும் எருமை பண்ணின்னு கூப்பிடுற.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்றியலிலிருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

என் இனிய நீய நெஞ்சங்களே, உங்களுக்கு வணக்கம். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கனடா கலையகத்தில் நுழைந்து வந்த நான் வணக்கம் கூறினேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம் தானா? நீங்கள் நலம் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு கரம்பம் நேரலை நேயர் விருப்பத்திலே உங்களை சந்திக்கின்றேன். காற்றோடு காற்றாக கலந்து வரும் கனடா கலையகத்திலிருந்து அற்புதமான பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து தர வந்த நான் இன்றைய கலம்பத்துக்கு என்ன பாடலை தரப்போகின்றேன் நீங்கள் கேட்கவில்லையே என்று யோசிக்கலாம். இல்லை, இன்று கலம்பத்திலே நாங்கள் வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்த்தினோம். அந்த பாட்டுக்கு பதில் பாட்டிலே ஆரம்ப பாடலாக கொண்டு வந்து நீங்கள் சேர்த்த பாடல்கள் அது சேர்ந்து உங்களுக்கு கதம்பம் நேரலை நேயர் விருப்பமாக ஒலிக்கின்றது. அந்த வகையில் இன்று முதலில் ஆரம்பித்து வைத்த செல்வகுமார் புதுக்கோட்டை நீங்கள் கேட்ட பாடல் ஒன்று. அந்த பாடல் வருகின்றது காற்றலையில், இதுதானா என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது

இனிமையான இந்த பாடல் ஆரம்பித்து வைத்த பாட்டுக்கு பதில் பாட்டு 200 பாடல்களை குவித்து விட்டது. இன்றைய பாட்டும் பதமும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே பழனி திரைப்படுத்த பழைய பாடல், ஆனால் அது அள்ளி கொண்டு வந்தது அந்த சொற்களிலிருந்து பாடல்கள் தெரிவு செய்து ஒவ்வொருத்தரும் வந்து பங்கு பற்றிய வேளையிலே 200 பாடலை தந்தது என்று. இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது கதம்பம் நேரலை நேயர் விருப்ப பாடல்கள். இந்த நேயர் விருப்ப பாடல்களாக அவர்கள் விரும்பி பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு கொண்டு வந்த பாடல்கள் தெரிவு செய்து உங்களுக்கு முன்றில் தமிழ் வானொலி காற்றலையில் வழங்குகின்றது கதம்பம் நேரலை நேயர் விருப்பமாக.

தொடர்ந்து வந்த பாட்டுக்கு பதற்பாட்டு நிகழ்ச்சியை தருவதற்காக நாகப்பட்டினம் பவுனம்மாள் வந்து அற்புதமாக அந்த முதல் வரியை பாடி காட்டி அதற்கு பதில் பாட்டாக தந்துட்டு சென்றார். அந்த பாடல் கர்ணன் திலை படத்திலிருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பாடல். அந்த பாடலையும் கேட்போமா?

பாரத போர் நடந்து கொண்டிருக்கும் வேளையிலே இறுதி கட்டத்தில் அந்த தர்மத்தின் தலைவன் கொடைவள்ளல் கொடைக்கு கர்ணன் என்று பெயர் பெற்ற அந்த தர்மவான் இறக்க முடியாமல் கிடந்து துடிக்கின்றான். ஏனென்றால் உடல் சோர்ந்து விட்டது, அந்த உள்ளம் சோரவில்லை. ஏனென்றால் அது கொடுக்கின்ற உள்ளம், கொடுத்து மகிழ்ந்த உள்ளம், தர்ம தாயினால் நேசிக்கப்பட்ட உள்ளம். இறக்க முடியாமல் இருக்கும் பொழுதுதான் காக்கும் கடவுள் கண்ணன் ஓடி வந்து அந்த தர்மம் எல்லாத்தையும் தான் வாங்கிக் கொண்டு வெறும் சதையாக இருந்த அந்த கர்ணனை உடலை விட்டு உயிரை பிரிய செய்கின்றார். ஆட்கொண்டு அவனுக்கு அருள் கொடுத்து தர்மம் எப்பொழுதும் தலை காக்கும் என்பதற்கு தலை சிறந்த உதாரணம் இதைவிட வேற ஒன்றுமில்லை என்று நான் கருதுகின்றேன். அன்பு உறவுளை இது ஒன்றில் தமிழ் வானொலியில் இரண்டாவது பாடலாக பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு வந்து பாடி சென்ற பகுணம்மாள் நீங்கள் கேட்ட பாடல் மிகவும் அற்புதமான ஒரு பாடல். அறவழியில் வாங்கள் வாழ வேண்டும், தர்மத்தின் வழியில் செல்ல வேண்டும், தர்மம் தலை காக்கும், தர்மம் இறுதி வரை எங்களோடு இருக்கும் என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு உதாரணமாக எடுத்து கூட்டிய இந்த பாடலை இன்று முன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பம் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே பவுனம்மாள் நீங்கள் பாடி காட்டிக்கு பதில் பாட்டாக கூறி சொன்னது மிகவும் அற்புதமானதாக இருக்கும் வேளையிலே உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா என்று ஆயிரம் எண்ணங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருக்கின்றன, அதையெல்லாம் வெளியிலே சொல்ல முடியுமா என்று பழனி திரைப்படத்திலே வந்த அந்த பாடலை வைத்து ஆரம்பித்த அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு புதுக்கோட்டை செல்வகுமாரனால் ஆரம்பித்து வைக்க வேளையிலே தொடர்ந்து வந்த பவுனம்மாள் இந்த தர்மத்தை நிலைநாட்டும் பாடலையும் எங்களுக்கு ஊட்டிச் சென்றது ஒரு பக்குவமான கருத்துக்களை எங்களுக்கு எடுத்து கூறி சென்றது அன்பு உறவுல இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டுக்கு பதில் பாட்டில் வந்த பாடல்கள் கதம்பம் நேரலை நேயர்கள் விருப்பமாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஆரம்பத்தில் இன்றைய பாடல்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை ஆரம்பிப்பதற்கு இப்படியான பழைய பாடல்கள் தான் அவர்களுக்கு நினைவிலே நின்று அழியாத நினைவாக வந்திருக்கின்றது. அடுத்த அடுப்பிலே வந்தெல்லாம் பாடல்களை கூறினார்கள். புதிய உறவுகள் இளைஞர்கள் கூட வந்து பங்கு பெற்றும் பொழுது பழைய பாடல்களைத்தான் அங்கே தந்தார்கள். காரணம், அவர்கள் மனதிலே ஆழ பதிந்திருப்பது அந்த பழைய பாடல்கள். காரணம், அந்த பழைய பாடல்களின் குரல்கள், இசை, பொருள் நிறைந்த பாடல்கள், காட்சிகள். அது மட்டுமில்லாமல் அந்த நடித்த பிரபல்யமான நடிகர்கள் நடித்து எங்கள் உள்ளத்திலே பதிய வைத்து சென்ற பாடல்கள் பாட்டுக்கு பதில் பாடல்களாக வந்து ஒலித்த வேலையை 200 பாடல்கள் இன்னும் ஒரு பாடல் மூன்றாவது உறவாக தொடர்கின்றார். பாட்டுக்கு பதில் பாட்டை போட்டி ஆரம்பிக்கின்றது. அந்த வேலையிலே அவர் வந்து பாடியிருந்தார். அவர் பிறந்து விட்டாரோ தெரியாது. இந்த திரைப்படம் வந்தபோது படிக்காத மேதை என்ற ஒரு திரைப்படம், உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் என்ற பாடலோடு அவர் ஆரம்பித்து இந்த பதில் பாட்டை நிகழ்த்தி எடுத்துச் சென்றிருந்தார்.
1: சொன்னதை செய்வேன் வே

ஆனால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவேன். நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவேன். நல்லவர் வீட்டில் நாய் போல் உழைப்பேன் காலுக்கு செருப்பாவேன், காலுக்கு செருப்பாவேன். உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்று.

ஆனால் அன்னையை கண்டதில்லை. பிறந்தேன் பிறந்தது தெரியும், ஆனால் அன்னையை கண்டதில்லை. பெரியவர் அத்தை இருவரை தவிர தெய்வத்தை

திருமணம் என்றால் நடக்கட்டும் என்றேன், திருமணம் என்றால் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை, கொடுத்து விட்டேன் என்னை. உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறை

பாட்டுக்கு பதில் பாட்டு என்னென்ன பாட்டுக்களை தந்தோம் என்றது அவர்களுக்கே தெரியாது. எடுத்த உடனே அவதரமாக ஓடிவந்து நிதானத்தோடு இந்த வரியிலே இந்த பாடலை கேட்டிருந்தார், அதிலே ஒரு சொல்லை எடுத்து அதுக்கு ஒரு பாடல் கொடுக்க வேண்டும் என்று எண்ணியவுடன் அவர்களின் சிந்தையிலேந்து உதிக்கின்றது, இந்த பாடல் என்ற இந்த பாடல்கள் எவ்வளவு பலம் வாய்ந்த பாடல், சக்தி வாய்ந்த பாடல்களாக இருக்க வேண்டும். அவரை ஆட்கொண்ட பாடல்கள் எத்தனையோ ஆயிரம் கோடி பாடல்கள் எல்லாம் இங்கே அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது, எல்லா புலனங்களிலும் கேட்கின்றார்கள், ஆனால் எல்லா வலைத்தளங்களிலும் கேட்கின்றார்கள், எல்லா வேளையிலும் எங்கும் பாடுகின்றது. இழைத்திருந்தாலும் பாட்டு, ஒரு விளம்பரத்தை எடுத்தால் கூட ஒரு பாட்டோடு தான் விளம்பரம் செல்கின்றது. ஆகவே அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த பாடல்களைத்தான் அவர்கள் உபயோகிக்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அந்த பாட்டும் பதில் பாட்டு தரும் வேளையிலே இந்த பாடு இந்த கருத்து பாடலை தான் நான் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் இனி கொடுக்கவில்லை. ஆனால் கொடுத்த பாடல் எல்லாம் சிறப்பான பாடல்களாக வந்து அமைந்திருப்பது என்றால் இந்த இசை உலக இசையின் சக்தியைத்தான் நாங்கள் உணர வேண்டியா இருக்கின்றது. அவர்கள் மனதிலே ஆழமாக பதிந்து எத்தனையோ ஆயிரம் பாடல்கள் இருக்கும் பொழுது அந்த சொல்லுக்கு இந்த பாடல் என்று உடனே தந்துவிடுகிறார்கள். இதிலே கவனிக்க வேண்டியது எதை கூறுகிறோம், எப்படி பேசுகிறோம், எதை நான் அவமான பாடினார்கள், அதுக்கு என்ன பாடலுக்கு இந்த வரி வந்தது, அந்த வரியிலேயே என்ன பாடல் உள்ளது என்று பல சிந்தனைகளை ஒரு பல விதமான கவனங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சிக்குரிய நிகழ்ச்சியாக இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு அமைந்தது. வார வாரம் சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார்கள் எங்கள் அன்பு நெஞ்சங்கள். அந்த வேளையிலே ஜோஜ் தந்த பாடல் அதனுடைய கருத்து என்னவென்று அவர் தெரிந்து கொடுத்திருக்கின்றார் என்று அல்ல, கொடுக்க வேண்டும் என்பதற்கு உடனே அவருக்கு உதவி செய்தது இந்த பழைய பாடல்கள் தான் என்று பெருமையோடு கூறிக்கொள்கின்றது. முன்கள் தமிழ் வானொலியின் காற்றலை தருகின்றேன். அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு யார் கேட்டிருப்பார்கள், இப்பொழுது மூவர் வந்து பாடலை தந்துவிட்டார், நான்காவதா யார் வருகின்றார் என்றால் முதன் முதலாக வந்து இணைந்து கொண்டார். இந்த நிகழ்விலே எளிய நிகழ்விலே வந்து செல்லும் எங்களுடைய மீன்சுருடி ஆர் ராஜா அவர்கள் இன்று பாட்டும் பதில் பாட்டு பல வாரங்களாக கேட்டுக் கொண்டிருந்துவிட்டு ஏன் நானும் பங்கு பெற்றக்கூடாது என்ற வகையிலே அவர் வந்து பங்கு பெற்றிருந்தார். அவருடைய தொலைபேசி சற்று தெளிவில்லாமல் இருந்தாலும் அற்புதமாக அவர் முதலாவது நாளிலேயே சிறப்பாக தன்னுடைய திறமையையும் ஞாபக சக்தியையும் எடுத்துக்காட்டும் வளமையாக நேரத்துக்கு பாடல் கேட்டு வந்தால் தத்துவமான பாடல்களை தான் அவர் கேட்பது. இந்த எல்லா பாடலையும் அவர் விளாசி தள்ளிவிட்டார் என்றுதான் கூற வேண்டும். அன்பு உறவே ராஜா, நீங்கள் கேடிய பாடல் வரவேண்டது காற்றளவில் அந்த பாடல் கோபுர தீபம் திரைப்படத்தின் எடுத்திருக்கின்றீர்கள். இது கோபுர தீபம் என்று கூட நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்கள். இந்த பாடலுக்கு பதில் பாட்டு கொடுக்க வேண்டும் என்ற உடனே இந்த சொல் உங்கள் உள்ளத்திலே வந்து உள்ளத்தில் அலங்கரித்து உதட்டிலே உதிர்த்து விட்டது. இந்த பாடலை உள்ளமே உனக்குத்தான் என்ற பாடலை நீங்கள் கேட்டு ஆரம்பித்தீர்கள். உங்கள் போட்டியை ஆரம்பித்து நான்காவது நீராக வந்து தொடர்ந்து சிறப்பாக விளையாடினீர்கள்.

காதோரம் வந்து சேர்கின்றது கனிவான பாடல்கள். கதம்பம் நேரலை நேயர்கள் வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு தந்த பாட்டுக்களுள் தெரிவாகி வரும் பாடல்கள் காதோரம் இனிக்கும் வேளையிலே நெஞ்சோறும் நல்ல கருத்தையும் தந்து செல்லும் வேளையில் அடுத்து ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலை உடனே லெனின், இந்த லெனின் தான் முதலில் அழைப்புக்கு வந்தார். இப்பொழுது இந்த அழைப்புகளிலே இருக்கின்ற இடையூறுகள் பல. அவருடைய அழைப்பு எனக்கு வந்து இணைய முடியாமல் இருந்து அவர் திரும்பி சென்றுதான் இப்பொழுது வருகின்றார். இல்லையில் அவர்தான் இன்று இந்த பாட்டுக்கு பதில் பாட்டை ஆரம்பித்து வைத்திருப்பார். அந்த வழியிலே செல்வகுமார் அருகில் இருந்து ஓடி வந்து அவருடைய இணைப்பு கிடைத்து வந்தார்கள். இப்பொழுது லெனின், நீங்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். இந்த பாடல் வந்த வேளையில் நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீர்கள். அண்மையினோடு பாட அண்மையில இப்பொழுது கொஞ்சம் காலத்துக்கு முந்தைய ஒரு திரைப்படுத்த பாடலையும் வந்தது தான் இந்த வரியோடு. ஆனால் நீங்க கேட்ட வரிகள் இந்த நீலமலை திருடன் திரைப்படத்து பாடல். பாருங்கள், நீலமலை திருடன் என்றால் இந்த காலத்தில் படம் எவ்வளவு காலம், இப்ப கிட்டத்தட்ட முக்கால் நூற்றாண்டை எட்டி பிடிக்கின்ற பாடல். அந்த பாடல் இன்றும் உங்கள் இதயத்தில் இருந்து அதை நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு அப்பா பிறந்த அறவும் தெரியாது அந்த காலத்திலே. அப்படியான வயதில் இருக்கு நீங்கள் இந்த பாடலை விரும்பி வந்து கேட்டீர்கள். உள்ளம் கொள்ளை போகுதே என்ற ஒரு பாடல், பிரபல பின்னணி பாடகி எங்களுடைய ஜிக்கி அம்மாவின் குரலிலே வந்த பாடல். அந்த பாடலை நீங்கள் இன்று பாடுவோர் வந்து பாடுவோர் பாடி செல்லும் வேளை அவர் பாடின பாடல்களுக்கு பதில் பாட்டாக நீங்கள் எடுத்து தருவதற்கு இதயத்தை அழுத்தி இருக்கின்றது இந்த பாடல். இன்றைய பாடல்கள் அவற்றை முந்திக் கொண்டு வந்து உங்கள் வார்த்தையாக பொருத்தமான வார்த்தையாக உள்ளம் என்ற உடனே ஓடி வந்துவிட்டது அந்த பாடல். எவ்வளவு தூரம் வல்லமை வாழ்ந்த அந்த பாடல்களை அந்த காலத்து ஜாம்பவான்கள் தயாரித்து தந்திருக்கின்றார்கள் தென்னகத்து துறை வானிலே. ஆனால் இன்றைய தென்னகத்து துறை வானில் வரும் பாடல் இன்று கேட்டால் மறுபடியும் கூற முடியாது. ஒரு தடவை கேட்டால் மறு தடவை கூற முடியாத அளவுக்கு அந்த பாடல் இருக்கு. அது அவர்களுடைய ஒரு தந்திரம். திரும்ப திரும்ப கேட்க வேண்டும், மனனம் செய்யக்கூடாது. இந்த பாடலை கேட்க வேண்டும், கேட்டால்தான் ஒளிபரப்புகளுக்கு பலன் உண்டு என்பதில் வியாபார நோக்கத்தோடு எடுத்த பாடல் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு தடவை கேட்டு மறு தடவை அந்த பாடலை பாடிக்க முடியாது. என்னவோ தாளங்கள் மேளங்கள் தப்புகள் எல்லாம் போட்டு அடி அடியே அடிச்சு கூட ரெண்டு வார்த்தையை பாடிவிட்டு போவார்கள். அதில் எந்த வார்த்தையை எடுப்பதுன்னு தெரியாமல் இருக்கும். இன்றைய புதிய கவிஞர்கள், புதிய இயக்குநர்கள், புதிய இசையமைப்பாளர்கள், புதிய பாடகர்கள், புதிய நடிகர்கள் என்று எல்லாம் புதுமை புதுமை புதுமை பாடலே ஒரு புதுமையாக இருக்கின்றது எங்களுக்கு. அந்த வகையில் நீங்கள் கேட்ட பாடல், நீங்கள் கொண்டு வந்து ஒப்பிழித்த பாடல் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு நீங்கள் உள்ளம் என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடலை கொண்டு வந்து கொடுத்தீர்கள். உள்ளம் கொள்ளை போகுது என்ற பாடல், நீலமலை திருடன் திரைப்படுத்த பாடல் இப்பொழுது காற்றலையில் அலைந்து வருகின்றது. அதை நாங்கள் கலந்து கேட்டுவிடுவோம் கதம்பம் நேரத்திலே.

கவிய திலகம், கவிஞர் திலகம் மருதகாசி ஐயா அவர்களின் கவி வரிகளுக்கு திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அன்று இசை அமைத்துவிட்ட பாடலுக்கு பிரபல பின்னணி பாடகி குயில் குரலை கொண்டு வரும் ஜிக்கி அம்மா பாடிய பாடல். அற்புதமான வரிகள், அற்புதமான இசை, இதமான பாடல். அதை கேட்பதற்கு எங்களுக்கு காது குளிர்ந்த நல்ல கருத்துக்களை தந்த ஒரு குளிர்மையான பாடல். கொள்ளை உள்ளம் கொள்ளை போகுது, அற்புதமான காட்சி. கருப்பு வெள்ளை திரைப்படமாக இருந்தாலும் அற்புதமான காட்சி அமைத்த அந்த பாடல் என்று அவருக்கு பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு கை கொடுத்த சொற்களை தாங்கி வந்த ஒரு பிரபல்யமான பாடல். அவர் பிறப்பதற்கு முன்பே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பாடல் அவருக்கு கை கொடுத்திருக்கின்றது. அந்த பாடலையும் நாங்கள் துல்லியமாக கேட்டு மகிழ்வதற்கு இன்று அறிவியல் சாசனங்களுக்கு அறிவியல் சாதனங்கள் நிறைய இருப்பதனால் அந்த பாடலை அப்பட்டமாக நாங்கள் அழகாக கேட்டு மகிழ்ந்தோம் என்பது உலக முன்னில் தமிழ் வானொலி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு என்ற பாடல்களை கதம்பம் நேரலை விருப்பமாக தந்து கொண்டிருக்கின்றது.

அடுத்த பாடல் நாங்கள் கேட்போம் என்று இருக்கும் பொழுது வந்த எங்களுடைய வண்டிகேட் சிலுவை சந்தன் ராஜ் அவர்கள், அவர்கள் கூட புதிய பாடல்களும் பாடல் காற்றலைக்கு வராத பாடல்களைத்தான் வந்து கேட்டுவிட்டு போவார். நினைத்து வந்து கேட்கும் பொழுது ஒரு பாடலை கேட்டாலும் அவருக்கு கை கொடுத்தது இந்த பாடல்களே கண்ணே என்ற ஒரு சொல் அவருக்கு தேவை. அந்த சொல்லிலே அவர் ஒரு பாடலை எடுக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டு அதற்கான பாடல் உடனே அவர் மனதில் வந்தது. எங்கள் காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் இறுதி பாடல் அந்த பாடல் மூன்றாம் முறை திரைப்படத்தில் அவர்களது கண்ணே கலை மானி என்ற பாடலை அவருக்கு உச்சரிப்பில் வந்து அவருடைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை மன்னிக்க வேண்டும், பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து வெற்றியாளராக விளையாடுவதற்கு உதவி செய்த அந்த முதல் பாடல் கண்ணே கலைமானி என்ற பாடல். அந்த பாடலை கே ஜே ஜேசுதாஸ் டாக்டர் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். எங்களுடைய காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா எழுதிய இறுதி பாடல் என்று கூறப்படும் இசை ஞானியின் இசையில் வருகின்றது. அந்த பாடலை தொடர்த்து விட எதிர்பார்க்கவில்லை இந்த பாடலை இன்று நான் பாட வேண்டும் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு நினைக்கிற சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு கை கொடுத்தது சிந்தையிலே வந்தது இந்த பாடல். இந்த பாடல் என்று அவ்வளவு சிறப்பான பாடலாக இருக்க வேண்டும். இந்த பாடல்கள் தான் இல்லாமல் இணைந்து 200 பாடல்களாக இன்று எங்கள் காற்றலை சென்றது அந்த உறவு. அந்த பாடலை கேட்போமா? நாங்கள் கண்ணே கலை மானே என்று ஆரம்பித்த அந்த பாடல்

சிறப்பான பாடல்களை சிறப்பாக கொண்டு வந்து சிறப்பாக விளையாடினார்கள். பாட்டுக்கு பதில் பாட்டு விளையாட்டை அதை விளையாட்டாகத்தான் எடுத்து வேடிக்கையாக நினைத்துக் கொண்டு சகோதர பாசத்தோடு அன்போடு எந்த விதமான காழ்ப்பு உணர்வு போட்டி மனப்பான்மை இல்லாமல் தாங்கள் எல்லோரும் ஒரு குடைக்கில் இருந்து வரும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அண்ணன் தம்பி அந்த உறவு முறையை வைத்துக் கொண்டே அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி இல்லாமல் போட்டி மனப்பான்மை இல்லாமல் போட்டியை விளையாடியது பெருமைக்குரிய விடயம். அதை அவர்கள் வந்து பாடல்களை தரும் பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கும். இன்னும் பாடல் என்னாருடைய பாடலுக்கு நான் இந்த பாடலை தருவேன், அவர் இந்த பாடல் பாடியிருந்தார், அதுக்கு இந்த பாடலை தருகின்றேன் என்று ஓடி வருவார்கள். அது மிகவும் சிறப்பான ஒரு வழியிலேதான் அவர்கள் வர வேண்டும். போட்டி அதுதான், ஒரு ஒரு அழைப்பு மணி இருக்கின்றது, ஒரு அழைப்பு இலக்கம், அந்த இலக்கத்தை தான் அவர் முண்டி அடித்துக்கொண்டு யார் முன்னுவோம் பிந்துவோம் என்று ஓடி வருவார்கள். அது பெரிய சுவாரஸ்யமாக இருக்கும் என்பது உறவுகளே. அதை நான் காற்றலையில் இருந்து காதோரம் என்னுடைய காத ஒலிப்பிள்ளை வைத்து கேட்கு இருக்கும் பொழுது என்னை அறியாமல் எனக்கு மகிழ்வு ஏற்படுது, எனக்கு களைப்பை தெரிவதில்லை. அன்பு செல்வங்கள் ஓடி வந்து நான் முந்தி நீ முந்தி என்று கேட்டுக்கொண்டு வரும்பொழுது அவர்களை நகைச்சுவையை மேற்படுத்தி அவர்களை தலிப்படைய வைக்காமல் செய்த வேளையிலே அன்பு நீ நெஞ்சம் நாச்சியார் கோவில் தேவா அவர்கள் ஓடி வந்தார். அவர் விரைவாக பேச முடியாதவன், அவர் கலந்து கொள்வார் வந்து வழக்கமாக. அவர் கடந்த வாரம் நான் நினைக்கிறேன் அவர் தான் ஆரம்பித்து வைத்தவர் நினைக்கின்றேன். அப்படி ஒவ்வொருவரும் இவர் இப்பொழுது அவர் வந்தார். அவர் வந்து அவருக்கும் ஒரு பாடலை தர வேண்டும், உடனே ஒரு பாடலை தந்தார். எப்படி அவருடைய மனதிலே இந்த பாடல் ஆழமாக பதிந்து இருக்கின்றது, அதுதான் காரணம். அத்தனை உயிரோட்டம் உள்ள பாடல்கள் அந்த பாடல். கௌரவம் திரைப்படத்தில் இருந்த ஒரு பாடல், கண்ணா நீயும் நானுமா என்ற அந்த பாடல், எவ்வளவு கருத்தாளம் உள்ள ஒரு பாடல் அந்த பாடல், எவ்வளவு எனரஞ்சகமான பாடல். ஒரு காலத்தில் எத்தனை பேருடைய உதட்டிலே உச்சரித்துக் கொண்டிருந்த அந்த பாடல் இன்று அவருக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்வை பங்கு பற்றி அவர் அதை இணைந்து கொள்வதற்கு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அவருக்கு அவர் நினைத்து வரவில்லை இன்று நான் இந்த பாடலை தான் பாட வேண்டும். அந்த இடத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே ஒருவருடைய பாடல் வந்து சென்றபோது அந்த பாடலை மனதுக்குள்ளே வைத்து அதில் என்ன சொற்கள் வந்தது எனக்கு உண்டு யார் பாடியிருக்கின்றார்கள் அந்த பாடல்களை நினைத்து அதற்கு ஒரு பாடலை தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்று பொழுது அவரை அறியாமல் அவர் உதட்டிலே வந்து உட்கார்ந்து விட்டது இந்த பாடல் என்றால் எவ்வளவு வல்லமை பொருந்திய பாடல் என்று நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் என்பதை நெஞ்சங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சபையில். பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே வந்து பாடிக்காட்டிய 200 பாடல்களுக்கும் என் அன்பினை நெஞ்சங்கள் தெரிந்தெடுத்து வந்து அந்த பாடல்களை தெரிவு செய்து காற்றலையில் தருகின்றேன். வருகின்றது அவர் பாடல், கேட்போமா? கண்ணா நீயும் நானுமா.

என கருத்தாளம் உள்ள ஒரு பாடல். இந்த பாடல் 60:20 வெல்லுமா உலகிலே அனுபவமா என்றதுதான், அனுபவம் தான் அதற்கு காரணம். அறிவோடு அனுபவம் வேண்டும் என்பதை எடுத்து கூறும் திரைப்பட பாடல் ஒன்று அது. கௌரவம் திரைப்படத்து பாடல். அந்த பாடலைத்தான் பாட வேண்டும் என்று தேவா வரவில்லை. அந்த இடத்திலே அவரை இதில் இணைப்பதற்கு அந்த பாடல் சிந்தையிலிருந்து உதித்து வந்த ஒரு பழைய பாடல். நான் இதில் கூறுவதனால் நான் பழைய பாடலுக்கு தான் ஆதரவு ஆளவன் என்று அல்ல, புதிய பாடல்களை நல்ல பாடல்களை நான் வரவேற்பேன். பாடல் என்றால் கரு

இந்தியாவில் உலகத்தில் உள்ள மக்கள் பார்க்கும் பொழுது இந்திய கலாச்சாரத்தை தமிழ் பண்பாடுகளை உணர்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நெறிமுறை இருக்கின்றது என்ற வரைவு முறைகளை காட்டுவது இந்த பாடல்களின் மூலம். ஒரு திரைப்படத்தின் சராம்சத்தை அந்த பாடலை 3.5-4 நிமிட பாடலே தந்து விடுகின்றது. அந்த வல்லமை இருக்க வேண்டும், அது இப்பொழுது இருக்கின்றதா என்ற கேள்வி ஒன்று எழுதுகின்றது. அந்த வேளையிலே நான் குறைவுபடக் கூறவில்லை, அடுத்த பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் வந்தது, 1 மணி நேரத்துக்கு மேல் போராடி இணைப்பு கிடைக்காமல் ஓடி வந்த இணைப்பு அன்பு மகள் மேர்சி ராணி ஜெயம் கொண்டத்திலிருந்து. அழைத்து அழைத்து களைத்து விடாமல் அதை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்து விட்டு ஓடி வந்து ஒரு பாடலை தந்து ஆரம்பித்து அதை புகுந்தார். அவர் கேட்ட பாடல் முதலில் வந்து விட்டது. உடனே திடீரென்று இன்னும் ஒரு பாடலை கூறக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஜெயங்கொண்டம் கலைவாணன் முன்பு ஆரம்ப காலத்தில் எத்தனை பாடகர்கள் எத்தனையாவது பாடல்களாக வந்து என்ன பாடலை பாடினார்கள் என்று கூட உற்று கவனித்து எங்களுக்கு கூறுவார். அப்படியான ஒரு ஜனரஞ்சகமான அற்புதமான நிகழ்வு எங்கள் முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து சென்றது என்று அந்த நேரத்தில் இவர்களுடைய வாயிலே வந்து அந்த பாடல்கள் புகுந்து அந்த பாடுபோர் பாட்டுக்கு பதில் பாட்டை கொடுத்து நிகழ்ச்சியை நீடித்து 200 பாடல்கள் வரை எடுத்து கூறினார்கள். இந்த உறவுகள் என்றால் எண்ணி பார்க்க முடியுமா ஞாபக சக்தியை? அற்புதமான பாடல் மெர்சி ராணி, நீங்கள் வந்து பாடி கேட்டு பாடிய பாடல். அந்த பாடல் முதல் வரியை பாடுங்கள் என்ற இடத்தில் முதல் வரி 2 வரியை கூட பாடி சென்றார்கள் அற்புதமாக. காதல் கசக்குதையா ஆண் பாவம் திரைப்படத்து பாடலை மேசுராணி உடனே தந்துவிட்டு சென்றார். அந்த பாடல் வருகின்றது காற்றலையில்.

ஒவ்வொருத்தரும் ஆரம்பித்த பாடல்கள் அத்தனையும் சிறப்பான பாடல்களாக வந்து அமைந்து விட்டது. பாடுவோ பாட்டுக்கு பதில் பாட்டிலிருந்து அந்த பாடல்கள் 200 பாடல்கள் என்று வந்தது. அந்த 200 பாடல்களும் சிறப்பான பாடல்களாக தான் வந்திருக்கிறது. காரணம், அவர்கள் சிறப்பானது என்று தெரிவு செய்து வந்ததல்ல, அவர்கள் சிந்தனையிலே உடனே ஞாபகத்துக்கு வந்த பாடல்கள் என்றால் தனவஞ்சகமான பாடல்கள் தான் ஞாபகத்திலே இருக்கும். அந்த பாடலை அந்த நேரத்தில் தெரிவு செய்து கொண்டு வந்து சிறப்பித்த வேளையிலே பாடல்கள் கூடுதலான யார் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற வரிசையின்படி பார்த்து முதலாவது இரண்டாவது மூன்றாவது பரிசுகள் வழங்கி அவர்களுக்கான பாடல்களும் அங்கே கொடுக்கப்பட்டது. இவ்வளவு பேரும் வந்து எல்லோருக்கும் முதல் பரிசு கிடைக்காது தானே, அதனால் யார் கூடுதலான தொகை பாடல் தந்தார்கள் என்று பார்த்த வேளையிலே ஒரு சிலருக்கு தொலைபேசியாக இருந்து பிந்தி தாமதித்து தங்களுடைய சந்தர்ப்பத்தை இழந்து சென்றிருக்கின்றார்கள். ஒரு சிலர் இன்னொருவர் கூறிய பாடலை திருப்பி வந்து கூறியபடியால் அது தெரிவு செய்யப்படாமல் இருந்தது. இப்படி எல்லாம் நடந்திருக்கின்றது. இந்த நகைச்சுவைகளும் நடந்திருக்கின்றது. உல்லாசமாக அவர்கள் மனம் சளைக்காமல் 200 பாடல் வரை இவ்வளவு பேரும் எடுத்து வந்து கொடுத்தபடியால் அந்த 200 பாடல்களையும் ஒளிபரப்ப முடியாது. அங்கே முதலாவது இரண்டாவது பரிசாக வந்த பாடல்கள், முதலாவது பரிசாக வந்தது என்று பங்கு பெற்றவர்கள் லெனின் அவர்கள் அதிகூடுதலான பாடல் 44 பாடல்களை தந்திருக்கின்றார் என்று எவ்வளவு விரைவாக அவருடைய ஞாபக சக்தி வேலை செய்திருக்கின்றது. அதுதான் அங்கே பார்க்கக்கூடியதாக அவ்வளவு விபோகமாக ஓடி வந்தார்கள். உடனே அந்த பாடல்களை எடுத்து வந்தவர்கள் எல்லோரும் ஒரு பாடல் ரெண்டு பாடல் வித்தியாசத்தில் தான் ஒன்று ரெண்டுக்கு வந்தார்கள். அந்த வேளையில் முதலாவது பரிசை தட்டி கொண்டு சென்ற தங்கள் லெனின் அற்புதமாக காற்றலை விபோகமாக எல்லோருடைய மனதையும் கவர்ந்து விளையாடிய வேளையிலே அவர் ஒரு பாடலை கேட்டிருந்தார். தேவ ராகம் திரை பாடல் என்று தாருங்க. இன்று தேவ என்று கேட்டு பெற்ற பாடல்கள். ஆனால் இதுக்கு முன்பு பாடுவோர் அந்த பாடல்கள் வந்து பாட்டுக்கு பதில் பாட்டாக வந்து அவர்கள் நினையா பிரியாகமா அவர்கள் எண்ணாமல் கொள்ளாமல் நினைத்து வராமல் வரும்பொழுது அவர் தானாக வந்து உதித்தது அவர்கள் சிந்தனையிலே. அந்த பாடலை சென்று வரிசையாக தந்திருந்தார்கள். இது அவர்கள் விரும்பி வேண்டி கேட்ட பாடல். தேவராகம் திரைப்பிறந்து ஒலித்தது அவருக்காக அங்கே காட்டலை இப்பொழுதும் அவருக்காக ஒலிக்கின்றது. லெனின் உங்கள் பாடல் ஒலிக்கின்றது, உங்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்வோம். அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை தந்த உங்களுக்கு முனைவர் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் கலம்பம் தருகின்றது. இது தேவராகம் பாடல் வருகின்றது.

இனிமையான அந்த பாடல் இந்த காத்தலையை அலங்கரித்தது அந்த உறவுகளை வெற்றியாளர் பாடல்கள் பாடலாக, அதைத் தொடர்ந்து இரண்டாவது வெற்றியாளராக இடம் பிடித்திருந்தார் எங்கள் சிதம்பரம் மணிக்கே சிலுவை சந்தன் ராஜ் அவர்கள். அவர்கள் தான் விரும்பி கேட்கின்ற எல்லோருக்குமாக இந்த பாடலை தாருங்கள் என்று. இது இந்த பாடல்கள் விரும்பி கேட்ட பாடல்கள். ஆனால் முதலே அவர் விரும்பியோ விரும்பாமலோ போட்டியிலே வந்து பங்கு பற்றிய போது அற்புதமான பாடல்கள் எல்லோருடைய வாயிலும் வந்தது. இந்த பாடல் வருகின்றது காற்றிலே வரும் கீதம் திரைப்படத்தில் இருந்து கேட்டிருந்தார் எஸ் ஜானகி அம்மா குரலே வருகின்ற பாடலை. இந்த பாடலை தாருங்கள் வெற்றியாளர்களுக்கான பாடல்களை. இரண்டாவது வெற்றியாளராக வந்தவர் எல்லோரும் கேட்டு மகளும் மன்னம் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை அவர் குறிவிட்டு கேட்டிருந்தார் இந்த பாடலை.

பாட்டுக்கு பதில் பாட்டு தந்த அன்பு நேயர்களின் பாடல்கள் அத்தனையும் காற்றலையில் கலம்பமாக உருவாகி வந்து எங்களுக்கு நல்ல கருத்துக்களையும் இனிமையான நினைவுகளையும் மகிழ்வையும் தந்து செல்கின்றது. மிகவும் ஒரு அற்புதமான உல்லாசமான வேளையாக இருந்தது அந்த வேளை. வெற்றியாளர்கள் கூட தாங்கள் வெற்றி பெற்ற பெருமிதம் இல்லாமல் ஏனையோர்களோடு இணைந்துதான் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்ற அந்த நல்ல புரிந்துணர்வோடு எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு சென்றார்கள். அந்த இடத்துல மூன்றாவது வெற்றியாளராக வந்தார். அநேகம் பிரத்யேகமான முயற்சி எடுத்து வந்து வெற்றி பெற்றார் மூன்றாவது இடத்தை பெற்ற ஜோஜ் அவர்கள். அவருடைய ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாம் எல்லோருக்கும் மகிழ்வாக இருந்தது. எத்தனையோ வாரமாக அவர்கள் இணைந்து வந்து மூன்றாவது நான்காவது என்று வந்தார். இன்று மூன்றாவது நிலையை எட்டி பிடித்தவுடன் அவருக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. என்னவென்றால் அவர்கள் இன்னும் கூடுதலான பாடல்களை கொண்டு வந்தார்கள். இந்த பின்னுக்கு வந்தவர்கள் கூட அவர்களுடைய தொலைபேசி இணைப்பிலே தடைகள் மற்றது போட்டி யார் முன்னுக்கு செல்வது என்று ஒருவருடைய அழைப்பை இன்னொரு அழைப்பு ஒரு நுண்ணிய வினாடிக்குள்ளே ஒரு நொடிக்குள்ளே மாறிவிடும் என்பது அந்த அழைப்புகள் எல்லாம். மிகவும் அற்புதமான பாடல்களை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே மூன்றாவது பாடலாக வந்த ஜோர்ஜ் மூன்றாவது இடத்தை பிடித்திருந்தார். அவர் தான் விரும்பி கேட்கின்ற பாடல் இந்த பாடல். கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து இசைஞானின் இசையிலே வருகின்ற குரலிலே வருகின்ற ஒரு பாடல். அட வீட்டுக்கு வீடு, இதெல்லாம் வீட்டுக்கு வீடு வாசல்படிதானே, வெற்றியும் தோல்வியும் வருவது சகஜம்தானே என்ற கருத்தோடு சொன்னாரோ தெரியவில்லை. அற்புதமான ஒரு சகிப்புத்தன்மையோடு வந்தவர் இனிமையான பாடலை தந்திருந்தார். அவருக்காக இந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது. அது இப்பொழுது காற்றலையில் கலந்து வருகின்றது. கலம்பம் நேரலை பதில் பாட்டு நிகழ்விலே வருகின்றது என்று உறவுகளே.

உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இந்திய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே பங்கு பற்றிய அன்பு உறவுகளின் பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் வெற்றியாளர்களுடைய பாடலை கேட்ட வகையில் மிகுதி வெற்றியாளர்களை விட்டு மற்றவர்கள் ஒவ்வொரு புள்ளிகளால் தான் குறைந்தனர். ஒவ்வொரு பாடல் முன்பின்னாக வந்திருக்கின்றது. அதனால் அவர்களுடைய பாடல் அவர்கள் எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு ஆறுதல் பாடல் ஒன்று கொடுத்திருந்தோம். ஆறுதல் பரிசு அவர் அனைவருக்கும் சேர்த்து ஒரு பாடல் என்ற வேளையில் மீன் சூட்டியிலிருந்து ராஜா அவர் வந்து அவர் அடுத்த வரிசையில் அவர் தான் நின்றிருந்தார். 27 பாடல்களை தந்து 4வது நிலைக்கு வந்திருந்தார். 4, 5, 6, 7, 8 என்று அந்த நிலையில் வந்தவர்களுக்கு பாடல்களை விரும்பி ஒரு பாடலை கேளுங்கள் என்ற எல்லோருக்கும் பொதுவாக ஆர் ராஜா அவர்கள் வந்து ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடலை கேட்டு அந்த பாடலையும் தெரிவு செய்து முன்னியல் தமிழ் வானொலி காற்றலையில் ஒளிபரப்பியது என் உறவுகளை என்று அந்த நிகழ்விலே ஒன்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு போட்டி என்று வந்து அதிலே பங்கு பெற்றும் பொழுது எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் எல்லோரும் வருவார்கள். அந்த வெற்றியோடு வரவேன் என்ற எண்ணத்தோடு வருபவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக வருகின்றார்கள். அவர்கள் அதற்கு தகுதியானவர்கள். போட்டியிலே சிறந்த பாடலை என்று நாங்கள் சிறந்த பாடலை கேட்கவில்லை தானே. ஒரு பாடல் அந்த பாடலே வருகின்ற வரியிலே ஒரு பாடல். அப்ப ஒரு சிலர் முன்பு வந்து எங்களோடு இணைந்த இடத்திலே பழகிக் கொள்ளும் வேளையிலே தங்களுடைய திறமை விரைவு கூட இல்லை ஒரு சிலர்லே. இதுக்கு விரைவு வேண்டும் இல்லையென்றால் அந்த பாடல் எங்களுக்கு அவர்கள் போட்டியில் வெற்றி பெற முடியாது. விரைவு இல்லாமல் தாமதித்து வந்தால் அது ஒரு பக்கம். அடுத்தது அவர்களுடைய தொலைபேசி இணைப்பை சரியாக எண்ணுவது தனக்கு மட்டும் கேட்கின்றது மற்றவர்கள் கேட்கும் என்ற எண்ணத்தோடு அந்த பாடலை கூறுவார்கள். ஒரு சிலர் வந்து பாடல்களை கொண்டு வருவார்கள். பாடல் வரியை மாறி கொண்டு வருவார்கள். தாங்கள் நினைத்தபடி சொற்களை போட்டுக் கொண்டு வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் அதை எடுத்துக் கூறியவுடன் அவர் சொன்னால் இவர் சொன்னார் என்று மற்றவர்களை ஒப்பீடு செய்து காட்டுவார். அப்படியான காழ்ப்புணர்வோடு இருப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய முன்னியல் தமிழ் வானொலி அப்படி இல்லை என்று நீங்கள் எல்லோரும் பகிரங்கமாகத்தான் இந்த நிகழ்வை கேட்கின்றீர்கள். இங்கே யாருக்கும் சலுகை செய்வதற்கு இங்கே இடம் இல்லை. அதை அப்படி கூட முன்பு அதை தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் தங்களுடைய தகுதி தெரியாதவர்கள் தங்களுடைய திறமை தெரியாதவர்கள் இந்த போட்டிக்கு தாங்கள் தகுதி இல்லை என்று தெரிந்தும் வலுக்கட்டாயமா வந்து தாங்கள் வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு போவார்கள். அந்த பாடல் பிள்ளைகள் இல்லை இல்லை நான் அதை இப்படித்தான் சொன்னேன் என்று வாதாடுவார்கள். நேரத்தை மினைக்கடத்திக் கொண்டிருப்பார்கள். நேரத்தை ஊனடித்துக் கொண்டிருப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் இன்றைய நிகழ்விலே கூட நீங்கள் கடந்த வார நிகழ்வை பாருங்கள். அப்படி எந்த விதமான சலனங்களும் இல்லை. எல்லோரும் சரியான முறையிலாக வந்தார்கள். தகுதி இல்லாதவர்கள் கூட சிலவுகளை தட்டி கொடுத்து நாங்கள் விடுவது உண்டு. எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த நிகழ்வு நடந்தது. காழ்ப்புணர்வு இல்லாமல் நல்ல பொறுப்புணர்வோடு வந்து இந்த நிகழ்ச்சியை திறம்பட நிகழ்த்தி அலங்கரித்து இன்றைய கதம்பத்தை சென்ற அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கு நலம் கூறும் வேளையில் இறுதியாக ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடல் ஏனையோருக்கான பாடல்கள். இந்த போட்டியிலே பங்கு பெற்று அந்த முதல் 2-3 நடத்தி எல்லோரும் பிடிக்க முடியாது தானே. பிடித்தவர்களுக்கோ பிடிக்காதவர்களையும் நாங்கள் விட்டுவிட அவர்களையும் ஆறுதல் கொடுத்து அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு பாடல் ராஜா தெரிவு செய்து கொண்டு வந்திருந்தார். அதன் பின்பு மெர்சுராணி ஓடி வந்தார் ஒரு பாடலை தருவதற்கு. ஆனால் அதற்கிடையில் ராஜா தந்தபடியால் மற்றவர்கள் இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமாக இந்த பாடல்கள் காற்றலை ஒலிக்கின்றது என்பவர்களை இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே வந்த பாடல்களை கதம்பம் நேரலை விருப்பமாக எடுத்து தந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். வருகின்றது

இருவரை நிலமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது கதம்பும் நேரலை. பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே அன்பு நேய நெஞ்சங்கள் வந்து கேட்ட பாடல்களும் தந்த பாடல்களும். அந்த பாடல்களை வரிசை கிரமமாக்கி உங்களுக்கு காற்றலை தந்து மகிழ்ந்தது உங்களோடு இணைந்து முனியர் தமிழ் வானொலி. இன்றைய கதம்பும் நிகழ்விலே வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்வை தர்க்கம் எதுவும் இல்லாமல், குதர்க்கம் எதுவும் இல்லாமல், சர்ச்சை எதுவும் இல்லாமல், அன்போடு இணைந்து ஒற்றுமையாக நீங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடந்த விடயமாக எண்ணி போட்டியாகவும் எண்ணிக்கொண்டு அதை நாம் நட்பார ரீதியாக அமைத்துக்கொண்டு முடிவுகளையும் நட்பு ரீதியாக ஒரு நல்ல மனப்பான்மையோடு நீங்கள் எடுத்து ஆரோக்கியமான ஒரு நிகழ்வாக நிகழ்த்தி தந்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தனிப்பட்ட முறையிலே தெரிவித்துக் கொள்வதோடு முன்னியல் தமிழ் வானொலியும் உங்களை வாழ்த்துகின்றது. மென்மேலும் இந்த நிகழ்வு வளர வேண்டும், கூடுதலான நண்பர்கள் அன்பு நேயர்கள் வந்து பங்கு பெற்ற வேண்டும். இன்றைய தினம் அநேக நண்பர் உறவுகள் வேற இருந்தார்கள், அவர்கள் காற்று எங்கள் காற்றலை அவர்களுடைய சீதோஷ்ண நிலை இன்றைய இந்த புரேவி புயல் காரணமாக வந்த சில அசம்பாவிதங்களினால் அவருடைய தொடர்புகள் இணைத்துக் கொள்ளப்பட முடியாமல் இருந்தது. அத்தோடு ஒரு சிலருக்கு பணி இருந்திருக்கின்றது. ஆதலால் அடுத்த வாரம் மீண்டும் நாங்கள் வரும் கதம்பத்திலே வரும் பாடுவோர் பாடலாம் போன்று பாட்டுக்கு பதில் பாட்டையும் எடுத்துக்கொண்டு போட்டியாக நினைத்துக் கொண்டு நல்ல மனப்பான்மையோடு, சிநேகித மனப்பான்மையோடு, நட்புறவோடு அந்த நிகழ்ச்சியை வளர்த்து உங்கள் விவேகத்தை, உங்கள் வேகத்தை, உங்கள் ஞாபகத்தை, உங்கள் கவனத்தை, எண்ணத்தை, சொற்பிரயோகத்தை வளர்த்துக் கொள்வோம் என்று கூறி காற்றலைந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது விடுமுறை நாட்களிலே வந்து விடுமுறை மன்னிக்க வேண்டும், நிறைவு பெற்றது கதம்பன் நிகழ்வே வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட பாடல்களை தெரிவு செய்த கதம்பம் நேரலை நிகழ்வு அன்பு உறவுகளே. மீண்டும் ஒரு தடவை உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு காற்றலையில் விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம், நன்றி உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலை இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு கதம்பம் நிகழ்வினை ஆரம்பித்து வைத்து விட்டேன். இது மனித தமிழ் வானொலியை கூறுகின்றேன். 21 ஆண்டு 6 மாதம் 2 நாள் அறிவன் கிழமை புதையல் நிகழ்விலே இணைந்திருக்கின்றோம். கதம்பத்திலே மனித தமிழ் வானொலியின் கதம்பம் நிகழ்வு நாள்தோறும் வரும் கதம்பத்திலே இன்றைய தினம் புதையல் ஆரம்பிக்க இருக்கின்றது. இதிலே பலவிதமான வேகம் விவேகத்தை அறிந்து நீங்கள் வந்து இணைந்து சிறப்பித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது வீட்டிலே இருக்கின்றீர்கள் எல்லோரும், இதை எப்படி நாங்கள் வெல்வது என்ற ஒரு சிந்தனையோடு இருக்கின்றீர்கள். ஒரு விடயத்தை மட்டும் வெல்வது அல்ல, இந்த கொரோனா அதாவது இந்த மீன்கிருமி, இந்த மீன்கிருமி வைரஸ் கிருமி வந்து எங்களை தாக்காமல் இதிலிருந்து எப்படி நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது, எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் மக்களை என்றது ஒரு சிந்தனை. இரண்டாவது சிந்தனை, இந்த நாளினை 24 மணி நேரமும் வீட்டிலே அடங்கி கிடந்து எப்படி போக்குவது என்பது இரண்டாவது சிந்தனை. மூன்றாவது சிந்தனை, நாளோ வீட்டோடு இருந்தால் வீட்டிலே சகலம் இருக்கிறது தானே என்ற திருப்தி இல்லாமல் எத்தனை பேருக்கு இருக்கின்றது. பூரணத்துமா வீட்டிலே எல்லா பொருட்களும் இல்லையே, இதை சென்று வாங்கி வர வேண்டுமே என்று சொன்னால் கையில் பணம் இருக்கின்றது, வெளியே சென்று வாங்க முடியாது, இது அடுத்த பிரச்சனை. பொருளும் இல்லை, கையில் பணமும் இல்லை, வீட்டிலே பொருள்களும் இல்லை, கையிலே பணமும் இல்லை, என்ன செய்வது, எப்படி சமாளிப்பது என்று இன்னொரு சாரார். சரி, என்னதான் இருந்தாலும் நாங்கள் இருக்கும்போது நன்றாக அனுபவித்தவர்கள் தானே, இப்பொழுது குறைத்து உள்ளதை பார்த்து சரி, இந்த வீட்டிலே இருந்தது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பகிர்ந்து நீண்ட நாள் இருக்க வேண்டி வந்தாலும் இதை கடுமையாக செலவழிக்காமல் குறைத்து பாவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சிலர் இருப்பார்கள். எண்ணத்தை தான் குறைத்து உள்ளதுக்கே குறைவு, இதுக்குள் எண்ணத்தை குறைப்பது என்று கூட ஒரு சிலர் எண்ணுவார்கள். 5 வகையான 6 வகையான உணவுகளை உண்டவர்கள் அதை குறைத்து ஒரு வகையான உணவை மட்டும் பாவிப்பார்கள். தானியங்கள் வீட்டிலே குறைவாக இருக்கும், பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. காலநிலையை எதிர்நோக்கும், வெப்பகாலம், வீட்டிலுள்ள எவ்வளவு நேரம் இருக்கின்றது, குளிர்ந்த ஜலத்தை எவ்வளவு நேரம் குடிப்பது, இந்த காலநிலையில் இந்த காலநிலை மாற்றத்தினால வருகின்ற நோய்களை நாங்கள் எப்படி கணக்கிடுவது, எப்படி அதை சீர்படுத்துவது, அதிலிருந்து எப்படி நாங்கள் தப்புவது, எப்படி குணமடைவது. சரி, அப்படித்தான் ஒரு வருத்தம் மூட்டி விட்டது, அந்த வருத்தத்தை கொண்டு சென்று வைத்தியசாலைக்கு செல்ல முடியுதா? முடியவில்லை. ஒரே ஒருவரை தான் நாடலாம், இறைவா இறைவா இறைவா என்று தான் கேட்க முடிகின்றது. இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றார், அவர்தான் வழியமைத்துக் கொண்டிருக்கின்றார். கல்லினுள் தேரைக்கும் கருப்பைக்கை முட்டைக்கும் வாழ்வழிக்கும் இந்த ஜீவனை கொடுத்த அந்த இறைவன் அந்த உயிரை பாதுகாப்பதற்கேற்ற வழியை வைத்திருப்பார். அதே போன்றுதான் எங்களுக்கும் இந்த உண்ணா நோன்பு இருக்கின்றார்களே, நோன்பு உணவை விடுத்து உண்ணா விரதம் என்று கூறிக்கொண்டு 40 நாள், 50 நாள், 10 நாள், 25 நாள் நாட்கணக்காக இருக்கின்றார்கள். ஒருவர் அல்ல, குழுவினராக இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இதை பொறுத்திருக்கின்றார்கள், தன் மனோ வலிமையை பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் இப்பொழுது நாங்கள் மனோ வலிமையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் பாதுகாப்பாக வீட்டிலே இருக்கின்ற நேரங்களிலே அங்கு பதில்கள் கிடைக்கின்றது. தொற்று குறைவு, சாவு குறைவு, எண்ணிக்கை குறைவு என்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் அறிந்துவிட்டு பல்லை கடித்துக் கொண்டு மேலும் சில நாட்கள் இப்படி இருப்போமே, எங்களுக்காகவும் அயலவர்களுக்காகவும் அடுத்த உயிர்களுக்காகவும் இந்த ஜீவகாருண்யத்தோடு இருக்கலாம். இந்த நேரத்தில் தான் நீங்கள் அன்பு, பாசம், ஒற்றுமை வீட்டிலே நிலவ வேண்டிய காலம். நிச்சயமாக ஒருவரில் ஒருவர் வெறுப்பு ஏற்படும், அதிலும் குடும்ப தலைவர்களுக்கும் தலைவிக்கும் ஏற்படும் என்று கூறுகின்றேன். ஆனால் அப்படி ஏற்படினும் பொறுமையோடு, சகிப்புத்தன்மையோடு, புரிந்துணர்வோடு சிந்தியுங்கள். ஏன் இந்த நிலை, யாரால் வந்தது? உங்களால் வரவில்லை, பக்கத்து வீட்டுக்காரரால் வரவில்லை, எங்கோ இருந்து வந்த, எங்கிருந்தோ ஏவி விட்டான் கிளியை, அது வெந்தலை போட்டதடி பழியை என்பது போன்று எங்கிருந்தோ வந்த அந்த நுண் கிருமி இன்று எங்களுக்கு எல்லாம் இப்படி ஆட்டி படைக்கின்றது.
இந்த நேரத்தில் தான் எங்களுக்கு நம்பிக்கையும் ஒரு துணிவும் இருக்க வேண்டும். நம்பிக்கை யாரிடம் இருக்க வேண்டும்? எங்கள் வாழ்க்கையில் எங்களில் எங்களுக்கு நம்பிக்கை. நான் இதை சமாளிப்பேன், இந்த நிலைமையை நான் கட்டுக்குள் கொண்டு வருவேன் என்ற அந்த ஒரு நம்பிக்கையும் துணிவும் இருக்க வேண்டும். இறைவன் நிச்சயமாக எங்களை கைவிட மாட்டார், படைத்தவன் படியளப்பான் என்ற அந்த நம்பிக்கையை கைவிடக்கூடாது. சொல்லுவது எல்லோருக்கும் சுலபம் தான், அது இருந்து அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருவரும் இன்று அனுபவிக்கின்றார்கள் இந்த விடயங்களை. அதனால் இப்பொழுது இறப்பவர்களுக்கு அல்லது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழ்க்கையை கொண்டு செலுத்தும் எங்களுக்கு, நாங்கள் இவ்வுலக விட்டு சென்றால் எங்களுக்கு நரகம் என்று ஒன்று அங்கே இல்லை. அந்த நரகம் இப்பொழுது இந்த மண்ணிலே தான் இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது அனுபவிப்பது நரகம்தான். 24 மணி நேரத்தில் எத்தனை தடவை எங்கள் உள்ளம் வெடிக்கிற மாதிரி சிந்தனைகள் ஓடுகின்றது. மூளைகள் எல்லாம் சிதறுவது போல இருக்கின்றது. சிந்தனைகள் எல்லாம் கிளைவிட்டு பாய்கின்றது. அதற்கெல்லாம் இடம் கொடுக்காதீர்கள். இந்த நேரத்தில் தான் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கோம். முதலில் அன்பு என்பதை சுமந்து கொள்ளுங்கள். உங்கள் இதயத்திலே நிரப்புங்கள் அன்பை, நிறைய அன்பை நிரப்புங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் இதைத்தான் செய்ய முடியும். நன்றாக அன்பை நிரப்பிக் கொள்ளுங்கள். இடைவெளி விடாதீர்கள். ஒவ்வொருவருக்கு இடையிலே மனத்துக்கு மனம் இடைவெளி தூரம் விடாதீர்கள். அழுக்கு ஆள் உடல் தூரத்தை வைத்துக் கொள்ளலாம், மனத்தூரத்தை அப்படி வைத்திருக்காது. மனத்தை தூரமாக வைத்திருக்க வேண்டாம். மனது தூய்மையாகவும் அன்பு நிறைந்தும் இருக்க வேண்டும். இந்த நேரத்திலே நானே பேசிக் கொண்டிருக்கேன். இது கதம்பம். கதம்பத்தில் ஒரு பாடலை தருகின்றேன். இந்த பாடலை கேட்டுக்கொண்டு புதையல் நிகழ்வுக்கு பங்கு பெற்று வாருங்கள். முதலில் வருபவருக்கு ஒரு பாடலும் கிடைக்கும் என்பது தெரியும். இங்கே யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்று பார்ப்போம். நீட்டியதனும் நாங்கள் அறிமுகப்படுத்தியது பொக்கிஷம், அதிர்ஷ்டம் பார்ப்பது. அதுவும் வேகம் விவேகம்தான். இதுவும் வேகம் விவேகம்தான். உங்களுடைய வேகத்தையும் விவேகத்தையும் அறிந்து கொள்ள ஏற்படும் போட்டி. முதலில் பாடலை ஒளிபரப்புகிறேன். அன்பு உறவுகளை கேட்டுக்கொண்டு வாருங்கள். காற்றலைக்கு 647-8764-1 என்ற இலக்கத்தோடு வாருங்கள். உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் நீங்கள் வரலாம். இது ஒரு கட்டணம், அறவிடப்படாத தொலைபேசி இலக்கம். உலகின் எந்த இடத்திலிருந்து நீங்கள் அழைக்கலாம். அழைக்கும் போது 1 என்ற முதலாவது இலக்கத்தை அழுத்திவிட்டு இந்த இலக்கங்களை அழுத்துங்கள். நேரடியாக காற்றலையில் எங்களோடு வந்து இணைந்து கொள்ளலாம். கேட்போமா ஒரு பாடல்?

இப்பொழுது எங்கள் காற்றளவில் கதம்பத்தை வரவேற்று என்னையும் வரவேற்றிருக்கின்றது அன்பு வணிகை செல்வ சங்கம்ராஜ் அவர்கள் மட்டும்தான். மற்றவர்கள் இன்னும் ஆயத்தமாகவில்லை போல் தெரிகின்றது. ஆயத்தமாகிக் கொண்டு வாருங்கள், பிணையுங்கள். முதலில் வருபவர்களுடனே ஒரு பாடலும் கிடைக்கும். இது முடிவில் உங்களுக்கு புதையலுக்கான நிகழ்வு ஆரம்பிக்கும். தொடர்கின்ற பாடல்

0: அற்புதமான ஒரு பாடல் அதிகாலையிலே மதிய நேரத்திலே உங்களுக்கு கிடைத்தது. எங்களுக்கு இப்பொழுது நேரம் சரியாக 12:15 நண்பகல், உங்களுக்கு 9:45 நல்ல இரவு நேரம். உணவெல்லாம் அருந்து உறவுகளோடு உறவாடி தொலைபேசியிலே உரையாடல் நிகழ்த்தி நண்பர்களோடு உறவாடும் இந்த வேளையிலே வரவேற்றிருக்கின்றால் அன்பு மகள் ஷியாமலா சொந்தன்ராஜ். அன்பு மகளே சொந்தன், உங்களுக்கு என் அன்பும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே ஓடி வந்து நீங்கள் கலந்து கொள்ளும் வேளையிலே உங்களுக்கு மட்டுமல்ல வீடுகளில் இருந்து கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் விவேகம் வேகம் தெரியக்கூடியதாக இருக்கும். அவர்களும் முயற்சிப்பார்கள். எல்லோருக்கும் வரக்கூடிய நேரமில்லைத்தானே. இப்பொழுது புதியலுக்கான முதல் பதம் ஒன்று தர இருக்கின்றேன். அந்த பதத்தோடு வருபவர்கள் வரலாம். வரும்பொழுது உங்களுக்கு நாளைய தினம் இன்னும் பாடல் வேண்டும் என்றும் நினைத்துக் கொண்டு வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் சந்தனராஜ், வணக்கம் வணக்கம். வரவேற்று காற்றலையில் வந்து வரவேற்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கத்தை தந்து கொள்கிறேன் உங்களுக்கு. நானும் பகல் வணக்கத்தை ஏற்றுக் கொள்கின்றேன். எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கும் ஐயா.
0: இந்த வேலைகளிலே வீட்டிலே இருந்து கொண்டு 24 மணி நேரமும் குடும்பத்தோடு இருக்கின்றீர்கள், வீட்டோடு இருக்கிறீர்கள். இப்பொழுதுதான் இல்ல அரசன் அரசு என்ற வீட்டில் இருக்கின்றீர்கள். எப்படி போகின்ற பொழுதுபோக்கு?
1: இல்ல இப்போ வந்து எங்களுக்கு இந்த ஒரு சில கஸ்டமர்களுக்கு அங்க வந்து பொருள்கள் கொடுத்திருக்காங்க. அந்த தொலைபேசியில குடுக்கறவங்களுக்கு ஓரளவுக்கு மைகடைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் விரைவா விடியற்காலையே சேர்ந்து பொருள் வாங்குவதற்கும் வானொலி நிகழ்ச்சிகளையும் அதிகமாக பங்கெடுக்க முடியாது.
0: வானொலி நிகழ்ச்சிகளே பங்கெடுப்ப இருக்காத விட்டால் உங்களுடைய நாளாந்த நடமாட்டம் எப்படி உங்களுக்கு நிம்மதியாக திருப்தியாக இருக்கின்றதா இந்த இந்த சட்டங்கள் எல்லாம்?
1: இல்ல அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது சட்டங்கள் நம்ம எப்படி நினைக்கிறது தெரியல. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான மாறுபாடா இருக்க மாதிரிதான் இருக்கு. அவங்க குடுக்கறதே பாத்தீங்கன்னா பெரிய கடைகளுக்கு திறக்க கூடாதுங்கிறாங்க, ஒருக்கா திறக்கலாங்கிறாங்க. இப்படி பெரிய கடைகள் பொருட்கள் சின்ன கடைக்கு வரும், அதுல இருந்து மக்களுக்கு கொடுக்க முடியாதப்புறம் அப்படிங்கிறாங்க. அவங்க மாத்தி மாத்தி போடுறதுனால அது ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் வந்துட்டு இருக்கு.
0: ஓ, அப்ப மக்கள்
1: அளவுக்கு ஒன்னும் நேர கட்டுப்பாடுகள் மாடி வரும் அப்படிங்கிறாங்க.
0: ஐயோ. ஆனால் அறிக்கைகள் ஊடகங்களிலே செய்திகளிலே நாங்கள் அறிந்து கொள்கிறோம், வேகம் குறைந்து இருக்கின்றதாக பாரதத்திலே இந்தியாவிலே வேகம் குறைந்து இருக்கின்றது. இன்னும் இதை இறுக்கமாக பிடித்தால் குறையும் என்றுதான் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு அது சாத்தியமாகும் என்று தெரியல. மக்களும் நானதான் இது ஆரம்பத்திலிருந்து பல சிரமங்களின் மத்தியிலே தான் எல்லோரும் வாழ்கின்றார்கள். பணம் இருக்கு, பொருள் இல்லை, பொருள் இருக்கு, பணம் இல்லை, இப்படியெல்லாம் பலருக்கு இடையூறுகள் இருக்கின்றன. நல்ல ஒரு என்ன அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன ஜனத்தொகை அதிகரித்த நாடுதானே, யாருக்கு என்ன கட்டுப்பாட்டை போட்டு எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது கொஞ்சம் கடினமா இருக்குது. மற்றது இப்ப மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ நேரடியாக மக்களோடு தொடர்பு கொள்ளாமல் தானே எம்பிக்கள் மற்ற தலைவர்கள் ஒரு உத்தியோகத்துடன் இருக்கின்றார்கள். அவர்கள் கை மாறி மை மாறி வந்து அரசாங்கம் அமல்படுத்துகிற ஒரு சட்டம் மக்களுக்கு வந்தடைய கிட்டத்தட்ட 10 பேருக்கு ஊடாக வரும். அதிலே மாற்றங்கள் ஏற்படலாம். கடைபிடிப்பது கடினமாகத்தான் இருக்கும். இருப்பினும் இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கின்றது என்று அறிகின்றேன். காலை இந்த மாலை விஜய் ராகவன் அவர்கள் வந்தீங்கன்னா அங்கு விளம்பரங்கள் வாகனங்களில் கூட மாஸ்கை பற்றி எல்லாம் முக அங்கியை பற்றி விளம்பரங்கள் நல்லா போடுகின்றார்கள் என்று மக்களுக்கு விழிப்புணர்வை மேலும் மேலும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்ப கையுக்கு
1: போக்குவரத்துங்கிறது இந்த போக்குவரத்துங்கிறது இருந்துதான் இருக்கு. அது வந்து மக்கள் இன்னும் வந்து அவங்க இன்னும் அந்த குறிப்பிட்ட நேரம் கொடுத்து அதுக்கப்புறம் வருகிற வாகனங்களுக்கு அந்த அபராதம் இப்படி எல்லாம் நிறைய அந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும். மருத்துவத்துக்கு போறவங்களை மட்டும் அவங்களுக்கு ஒரு ஓரளவு சிறப்பு அனுமதி கொடுத்துட்டு இது எல்லாருமே சுத்தமா தவிர்க்கப்படணும். அதுக்கான வாய்ப்புகள் இப்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா
0: இங்கே அப்படித்தான் செய்கிறார்கள். அத்தியாவசிய தேவையின் பொருட்டு ஒரு வாகனத்தில் ஒருவர் டிரைவர் அதாவது சாரதி மட்டும் இருக்கலாம். கணவன் மனைவியாக போகிறார்னாலும் மனைவி பின் ஆசனத்தில் இருக்க வேண்டும். அதுவும் தேவையும் கூட அவளுக்கு சுகீனம் என்று வைத்தியசாலைக்கு போறதை தவிர இந்த கொள்வனவாதிகளுக்கெல்லாம் போக முடியாது. மிகவும் கடுமையாக இருக்கின்றார்கள். மாநிலத்துக்கு மாநிலமும் போவது கடுமையாக கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள். தளர்த்துவார்கள் என்று ஒரு பதில் வந்து இந்த தளர்த்துவதனால்தான் வைரஸ் கூடுகிறது என்றும் தளர்த்தாமல் இருப்பதனால் மக்களிடையே மனமுறிவுகள் ஏற்படுவதென்றும் கணிக்கக்கூடியதா இருக்கின்றது.
1: ஏன்னா இன்னும் அதாவது என்ன சொல்றது, ஏழையாக இருக்கக்கூடிய அவங்களுடைய சூழ்நிலையும் அன்றாட அவங்களுடைய சூழ்நிலையிலயும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. என்ன செய்வது, எல்லாத்தையும் நம்ம இன்னும் கடந்துதான் ஆக வேண்டியதா இருக்கு. முதல் அலையை பார்த்து இரண்டாவது அலையா இருக்குது, எத்தனை நாள் வர்றது தெரியல.
0: அது ஆதரவு மனவேதனையை கொடுப்பது இந்த அன்றாடம், அன்றன்று உழைத்து அன்று வந்து உலையில் போட்டு உணவருந்தி உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற குடிசைகள் கூட இல்லாத எத்தனை உறவுகள், எத்தனை நெஞ்சங்கள் இருக்கின்றன. அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், அதை எண்ணும் பொழுது கவலையாக இருக்கின்றன.
1: ஏன்னா ஒரு சில வீட்டுல ஒரு பிள்ளைங்க இருக்கும், ரெண்டு பிள்ளைங்க இருக்கும், சில வீடுகளில் மூணு நாலு பிள்ளைங்களும் வச்சிருக்காங்க.
0: அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு என்ன வந்தது, அவருக்கு தெரிந்த ஒன்று ஒன்று பசி மட்டும்தான் தெரியும். விளையாடுவார்கள், ஓடுவார்கள், தூங்குவார்கள், பசி என்ற உடன் தான் உணர்வு பெற்று எழுந்து வருவார்கள். அந்த நேரம் அதை பார்த்து அந்த தாய் உள்ளம் தந்தை உள்ளம் இவ்வளவு வேதனைப்படுகின்றது. அதை நான் எண்ணி பார்க்கின்றேன், எண்ணி பார்க்கின்றேன். இறைவா நீராம் கருணை என்று இறைவனுடைய கையைத்தான் இந்த வேண்டும் நாங்கள். நேற்றைய தினம் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தவும் நன்றாக இருந்தது பொக்கிஷம். உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை வந்து பங்கு வைத்ததுக்கு. அடுத்த மகிழ்வாக இருங்கள், மனமுறைப்படக்கூடாது. நான் அதனால் தான் இந்த ஆரம்பத்தினேன். கணவன் மனைவி குழந்தைகளை அன்பை நிரப்பிக் கொள்ள வேண்டிய காலம் இதுதான். நல்ல கவிதையெல்லாம் இருந்து பொருளாதாரம் இருந்து நாங்கள் கோலாகலமாக இருந்த நேரம் அன்பு செலுத்துவதில்லை. இந்த நேரத்தில் தான் அன்பை முறிய விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நேரம். நிறைய அன்பை சொல்லுவீங்க, ஒவ்வொருத்தர் மீது அன்பாக இருங்கள். அப்ப இன்று நீங்கள் முதல் ஆமா அதுதான், அதை கடைபிடிக்க வேண்டும். அது அப்ப எத்தனையோ இடங்களிலே நான் அறிந்தேன், இதுவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வருகின்றது, ஆனால் அதை விடக்கூடாது. அப்படி அப்படி வருவதற்கு இடம் அளிக்கக்கூடாது. நிறைந்த அன்பை அன்பினாலேதான் இப்ப நல்ல பசி இருக்கிற நேரம் மழலைகளை பார்த்து அவர்கள் மழலையாக இருக்கும் பொழுது அள்ளி அனைத்து முத்தம் பொழுது பசியெல்லாம் பறந்து போயிடும் இல்லையா? காரணம் அன்பு. குழந்தைகள் கூட பசியால் துடிக்கும் போது தூக்கி அனைத்து அரவணைத்து அன்பு சொரிந்தால் அவர்களுடைய பசி நீங்கும். இந்த நேரத்தில் அன்புதான் ஒரு ஆயுதம். வீட்டிலே நாங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அன்புதான் ஒரு ஆயுதம். வீட்டுக்குள்ளே நாங்கள் பாவிக்க வேண்டியது சகிப்புத்தன்மை. அநேகமாக குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் குழந்தைகள் படும் வேதனை, உணவில்லா பற்றாக்குறையை பார்த்து குடும்ப தலைவர் பொறுத்துக் கொள்ள மாட்டார். இவர்கள் எப்படி செய்கிறார்கள், குடும்ப தலைவன் பொறுத்துக் கொள்ள முடியாமல் இருந்த போது அங்கே சினம் அண்டு ஒன்று வரும், அதை அடக்க பழகங்கள் தயவு செய்து வார்த்தைகளை விடுவிடால் சகிப்புத்தன்மை வைத்தது எங்களுக்கு மட்டுமல்ல உலகளாக இருக்கின்றதே. நாங்கள் பாதுகாப்பாக வீட்டில் இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு இடம் கிடைத்திருக்கின்றது, இறைவா உனக்கு நன்றி என்று கூறிக்கொள்வோம். தண்ணீரை குடித்தாலும் கஞ்சியை குடித்தாலும் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு இல்லம் இருக்கின்றது. அது இல்லாமல் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், எத்தனை பேர். அந்த வகையிலே உண்மையிலே நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறத்தான் வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் அன்பைத்தான் கூட விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பைத்தான் கூட. இது கடந்து போய்விடும். குடும்பத்துக்குள்ளே பிளவுகள் வந்தால் கடினம் அது ஒட்டுவது. அதனால் வார்த்தை யா கா பார் இந்த நாக்கு எலும்பு இல்லாத நாக்கு எந்த பக்கமும் சுழரும். இந்த நாக்கு இல்லை உச்சரித்து வரும் அந்த வார்த்தைகளை அளந்து நாங்கள் பொறுமையை கடைபிடித்து வாழ வேண்டும். இது என்னுடைய ஒரு அறிவுரை மாதிரி பிள்ளைகளுக்கு கூறுவது போல் கூறுகின்றேன். நீங்கள் முதலில் சொன்னாஜ் முதலாவதாக நம்ம இணைந்து சிறப்பித்திருக்கேன். என்ன பாடல் உங்களுக்கு தர வேண்டும், இன்று தர வேண்டிய பாடல் காட்டலை பிறந்த நாளா?
1: சக்கரைத்தேவன்.
0: யாரது? இசைஞானியன்.
1: இசைஞான
0: சக்கரைத்தேவன் திரைப்படத்தில் என்ன பாடல் வேண்டும்?
1: நல்ல வெள்ளிக்கிழமை.
0: நல்ல வெள்ளிக்கிழமை என்ற பாடலை இன்றைய கேட்கின்றீர்கள். அப்ப நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும் கடம்பத்துக்கு?
1: நாளைய தினம் ஒரு பாடல் கேட்போமே.
0: மீண்டும் வந்து கேட்கிறீர்களா? இப்பொழுது நீங்க வீட்டிலே இருக்கின்றீர்களா, அங்காடியிலே இருக்கின்றீர்களா? உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். எத்தனை பேர் வீட்டிலே பொருள் இல்லாமல் தட்டுப்பாட்டு ஓடி வருவார்கள். முதல்ல வாங்கி கொண்டே சேர்த்து வைப்பதற்கு பணம் நெருக்கடி இருக்கின்றானே, கிடைத்த பொழுது ஓடி வருவதா நீங்கள் சேவை செய்யறது நல்லது. உங்களுக்கு சரி, இப்ப புதிய உங்களுக்கு
1: நாளைய பண்ணலாக நாளைய பண்ணலாக அதனம் தரப்பு அதனம் தரப்பு வந்து உண்டாகி போகும்.
0: என்ன பாடகு?

0: எல்லார் வீடுகளிலும் இருக்கும். இது வந்து எல்லா வீடுகளையும் இருந்தது. ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். இந்த பதம் வந்து இந்த பொருள் வந்து இது ஒரு பொருள் எல்லார் வீடுகளிலும் இருக்கும். முன்காலத்தில் முக்கியமாக எல்லா வீடுகளிலும் இருந்த ஒரு பொருள். இது வெளிச்சத்தை கொடுப்பது, இரவு நேரத்தில் வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது. மாலை ஆகினவுடன் இந்த இதை செய்வார்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்ட அந்த பதம். தரவு இவ்வளவுதான் தர முடியும். இதுக்கு மேல் தந்தால் பொருளை
1: ஒளி கொடுக்கணும் தெரியுது.
0: அதுல இருந்து அதை
1: எழுத்துக்கள்
0: ஒரு குறிப்பிட்ட ஆதி காலத்திலிருந்து பயன்படுத்தப்படுவது, இப்பொழுதும் பயன்படுத்துகிறார்கள், உபயோகிக்கின்றார்கள். ஒரு பாடலிலே இந்த வரி உபயோகப்படுகின்றது. அதை கூற மாட்டேன். இந்த பாடல் கண்டுபிடிச்சு வேகம் விவேகம் தானே இது.
1: சரிங்க, நான் மீண்டும் வருகிறேன்.
0: பாருங்கள், மீண்டும் பாருங்கள்.
1: வாழ்த்துக்கள்.
0: இணைந்தவனுக்கு நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். காற்றலை யாரோ, நீங்கள் தடையில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு தடைப்பட்டு விட்டது. மீண்டும் அலையுங்கள். வணக்கம் வணக்கம். சரி, அடுத்த உறவுடன் செல்வோம். வணக்கம் மகளே. ஷியாமலா? இல்லை, ஷியாமலா இல்லை. யாரது காற்றலையில் தடையில் இருக்கின்றீர்கள்? இருவர் வந்து நீங்கள் இருவரும் சிக்கப்பட்டு விட்டீர்கள். ஷியாமலாவும் மனவை இந்த உறவும் வந்து சிக்கப்பட்டு விட்டீர்கள். சரி, பார்ப்போம் யார் வேறு முதல்வர் யார் ஓடுவாருங்கள். இது முன்னர் தங்கள் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில் இப்பொழுது புதுவெளியிலே ஒரு பதம் வெளி வந்திருக்கின்றது. ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் என்று கூறுகின்றேன், கேட்டிருப்பீர்கள். வந்துவிட்டார் எங்களுடைய ராமன். அதுல இது நிரஞ்சனி வந்திருக்கின்றீர்கள். வணக்கம் நிரஞ்சனி.
2: வணக்கம்
0: வணக்கம்
2: ஐயா.
0: நலமா இருக்கின்றீங்களா?
2: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம் மகளே. நலமாக இருக்க வேண்டும். அங்க சரி, இப்பொழுது
2: புதுசா ஆக்சுவலி கேக்குறேன் இந்த ப்ரோக்ராம். அதனால எனக்கு என்ன ப்ரோக்ராம் நிகழ்ச்சின்னு சொல்றீங்களா?
0: இந்த நிகழ்வு புதையல் என்று சொல்லுவது. இங்கே எங்களிடம் ஒரு பதம் இருக்கும். ஒரு எங்களுடைய அருஞ்சொற்கள், நாங்கள் வழக்கமாக பாவிக்கிற தமிழ் சொற்கள், அதிலே ஒரு பதம் என்னிடம் ஐந்து எழுத்திலே இருக்கின்றது. அந்த எழுத்துக்குரிய தகவல்களை தருவேன். அதை கண்டு நீங்கள் அதை என்ன பொருள் என்று கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். கண்டுபிடித்து சொன்னால் புள்ளிகள் வழங்கப்படும். அது என்ன? ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். இது வீடுகளிலே அநேகமாக உபயோகிப்பார்கள். எங்கள் ஆதி காலம் தொட்டு இது வந்து கொண்டிருக்கின்றது. இது மாலை நேரம் என்றவுடன் இதன் மூலம் ஒளியேற்றுவார்கள். இது ஒளியை தரக்கூடிய ஒரு பொருள். ஆனால் முற்காலத்திலிருந்து பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றது, இப்பொழுதும் இருக்கின்றது. இந்த சொல்ல வைத்து ஒரு பாடலும் வந்திருக்கின்றது.
2: அப்போ சொல்லலாங்களா?
0: உங்களுக்கு தெரிந்த உடனே சொல்லலாம். கூறுங்கள் என்னவா இருக்கும்.
2: விளக்கு.
0: விளக்கு எத்தனை எழுத்து வந்திருக்கு?
2: நாலு.
0: நான் சொன்னது
2: ஐந்து.
0: ஐந்து வரும். அங்கேதான் நிற்கின்றீர்கள். மாத்தி யோசனைகள் சரியாக வரும். இரண்டு
2: வருடங்கள்
0: இல்லை, இரண்டு தரம் நீங்கள் முயற்சி செய்து விட்டீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களுக்கு கதம்பத்திலே பாடல் கேட்டீர்களா? தந்திருந்தேன் கதம்பம் நிகழ்ச்சி கேட்டீர்களா? அநேகமாக உங்களுக்கு பிற்பகல் நான் 2-3 மணிக்கு இடையிலே வரும். 2-3 மணி அப்படி
2: வந்துச்சுங்களா?
0: நேற்று நீங்கள் வந்து கொடுத்தீர்கள் தானே ஒரு பாடல். முந்தநேற்று இரவு கேட்டது, நேற்று பகல் வந்திருக்கும். இப்பொழுது நீங்கள் தருவது உங்களுக்கு பகல்ல வரும். என்ன பாடல்ல விரும்புகிறீர்கள்? மாலை இந்த கதம்பத்துக்காக ஒரு பாடல் தரலாம். நீங்கள் கேளுங்கள்.
2: நான் தரேன். கதம்பத்துக்காக எனக்கு பிடிச்ச பாடல் வந்து பழைய பாடல் சொல்லலாமா?
0: பழைய புதிய குத்து பாடல் கேட்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல் தான் மகளே, கேளுங்கள்.
2: ஓகே, எனக்கு பிடிச்ச பாடல் வந்து அந்த சிவாஜி சரோஜா தேவி நடிச்ச

0: கூடுவே மட்டம் கொடுக்க அந்த பாடல் ரொம்ப
1: புதிய பறவை திரைப்படுத்த பாடல் சரியா.
0: புதிய பறவை
1: புதிய பறவை சிட்டுக்குருவி முத்தம் முதல்வரிய பாடல் உங்களுக்கு பாடங்கள் கேட்போம்.
0: சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்த தந்தேனே செவ்வானும் கடலினிலே கலந்திர தந்தேனே.
1: கட்டிக்காரு பாடி விட்டீர்கள் கட்டிக்காரு. இந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கதம்பத்தில உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது இரவு பகல் நேரம் 2 மணி 3 மணிக்கு இடையிலே வரும்
0: காட்டுகளில்
1: இந்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு நீங்கள் சரியான இடத்துல நிற்கிறீர்கள். அந்த பதத்தை சரியாக கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டும்.
0: கட்டிக்காரம்மா
1: வாழ்த்துக்கள். நன்றி அம்மா நன்றி நன்றி. இணைப்பை துண்டித்துக் கொள்வோம். அடுத்த உறவை அழைப்போம். இங்கு மகள் கௌரி வந்திருக்கின்றார்கள். வணக்கம் மகளே கௌரி. நேற்று வெற்றியாளர் இன்றைக்கு வந்துவிட்டார் வெற்றி பெறுவதற்கு. வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா? அப்படியே இருக்கிறோம். நாங்களும் அப்படியே இருக்கின்றோம். நீங்கள் கதம்பத்துக்கு நீங்கள் நேர் நேரத்துக்கு பாடல் தரவில்லை, அதனால் நான் ஒலிபரப்பவில்லை உங்களுக்கு. அந்த அதுல எழுதி விடுங்கள் பாடலை. என்ன விருப்பம் விரும்புறீங்க? உங்களுக்கு விரும்பினால் எழுதுவாங்க. கேட்க நேரம் இருந்தால் கேட்கலாம். சரி, இப்போது இந்த பதம் கொண்டு வந்தீர்களா? என்ன பதம் உண்டு?
0: தீபந்தம்.
1: தீபந்தம் எப்போதும் வீட்டிலே பாதிப்போமா இரவு நேரத்தில்?
0: அறிக்கை
1: அறிக்கன் வந்து தமிழ் சொல்ல தானே மகளே. ஹரிக்கன் என்று அந்த ஆங்கில சொல்ல போத்துக்கு இதை சொல்லு. அதைவிட சிறப்பான தமிழ் சொல் என்னிடம் இருக்கின்றது. நாளைய தினம் என்ன பாடல் என்று கூறிவிட்டு போங்கள். என்ன பாடல் உங்களுக்கு நாளையால மறுபடி வருகின்றீர்களா? ரெண்டு பேரும் முயற்சி செய்து விட்டு சரி ஒரு தடவை குறிப்பாருங்கள்.
0: என்னப்பா?
1: சரி ஒரு தடவை கூறுங்கள். இன்னொரு சந்தர்ப்பம் தரவில்லை.
0: சுண்டாமணி
1: செல்லாது செல்லாது திரும்பி மீண்டும் வர வேண்டும். அப்ப பாடல் பாடல் இப்ப தருவீர்களா?
0: நாளைக்குப்பா எம்ஜிவன் பாடகு படத்தில இருந்து அழைக்கும்
1: நல்ல பாடல் எங்கு விந்தோ அழைக்கும் என்கிறது. அந்த பாடல் உங்களுக்கு நாளை இப்படி இரவு உங்களுக்கு பகல் வேலை 2-3 மணி அளவில் அப்படி பின்னேறம் போலதான் உங்களுக்கு இந்த பாடல் காட்டலைக்கு வரும். கேட்கலாம் கதம்பம் நன்றி அம்மா. எங்கு விந்தோ அழைக்கும் நல்லது. இதை முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை அந்த உறவுகள் இணைந்து பதம் கண்டுபிடித்து புதையலிலே இருக்கின்றார்கள். புதையலுக்குள்ளே என்ன பதம் புதைந்து கிடக்கின்றது என்று தேடி கண்டுபிடித்து கூறிக்கொண்டிருக்கும் வேலை இந்த வேலை. இது முன்னே தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையிலே தினமும் ஒழிக்கும் அந்த கதம்பம் என்ற நிகழ்விலே ஒழித்துக் கொண்டிருக்கின்றது பதங்களை கண்டுபிடிக்கும் வேலை. ஒரு பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொண்டு வாருங்கள். அந்த பாடலோடு அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் அழைப்புக்கு வரலாம். பாடல் இது கலையகத்து பாடல் எழுத்துக் கொண்டிருக்கும். நீங்கள் அதை தடை இடைநிறுத்தி உங்களிடம் வருவேன். நீங்கள் அழைக்கும் பொழுது அலையங்கள் 6478-7446-4-5 என்ற வளமையான தொலைபேசி இலக்கத்துக்கு அலையுங்கள். இப்பொழுது நேரம் எங்களுக்கு கனடாவிலே 12:35, இலங்கை இந்திய நேரம் இப்பொழுது 10:04 இரவு நேரம். பாடல் வருகின்றது, கேட்டுக்கொண்டு வாருங்கள்.

இன்னும் ஒரு பதம் தருகின்றேன். ஒரு பதத்தோடு எல்லோரும் சிந்திக்க வேண்டாம். இன்னும் ஒரு பதத்தை கொடுக்கின்றேன். நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது அன்று தொட்டு இன்று வரை எங்களுடைய சமுதாய பழக்க வழக்கங்களே நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று இத்தனை பேர் போட்டி போட்டிருக்கிறார்கள். ஸ்தாபனங்கள் இதுக்கு முயற்சி பண்ணியிருக்கின்றன. அரசு கூட சட்டங்களை கொடுத்திருக்கின்றது. மறைமுகமாக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் எங்கள் சமுதாயம் தமிழ் சமுதாயத்துக்குள்ளே, மற்ற சமுதாயத்துக்களே நான் அதை பார்க்கவில்லை. எங்களுடைய தமிழ் சமூகத்துக்குள்ளே இது இருக்கின்ற ஒரு பழக்க வழக்கமாக வந்திருக்கு. நான்கு எழுத்துக்களை கொண்டது. இதனால் பலர் மகிழ்வாகவும் இருக்கின்றார்கள், பலர் தொல்லைப்பட்டுக் கொண்டும் இருக்கின்றார்கள். இதனால் பலருடைய வாழ்வு விடியாமலும் இருக்கின்றது. குறிப்பாக பெண்களுக்கு, எத்தனையோ கன்னியர்களுக்கு வாழ்வு விடியாமல் இருக்கின்றது. இதனால் நான்கு எழுத்துக்களை கொண்டது இப்பொழுது புரிந்திருக்கும். இதையும் கொண்டு வாருங்கள். இப்ப இரண்டு பதங்களை உங்கள் சிந்தைக்கு விட்டிருக்கின்றேன். சிந்தித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். புள்ளிகளை பெறுங்கள்.

எளிமையான பாடலோடு நாங்கள் எப்போதுகள் இணைந்திருக்கின்றோம். எத்தனை ஜாம்பவான்கள் இருக்கின்றீர்கள்? விவேகம் விவேகம் விவேகம் வேகம் இரண்டையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். வேகமாக வந்து விவேகத்தை கண்டு விவேகத்தை உபயோகித்து வேகமாக ஓடி வந்து தருவார்கள். இதில் கூடுதலான புள்ளிகள் பெறுபவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த நேரம் அவர்களுக்கு வெற்றி பாடலாக ஒளிபரப்பப்படும். அங்கே ஒரு வாரங்கள் கொண்டு வர இரண்டு பதங்கள் உங்கள் கைகளில் இருக்கின்றன. நேரம் இப்பொழுது 10:07 உங்களுக்கு 12 மணி வரை, இரவு 12 மணி வரை இந்த ஒரு பிறப்பு நீடிக்கும். விடக்கு முடக்காக வீட்டிலே அடங்கி போயிருப்பவர்களுக்கு, வெளியே செல்ல முடியாமல் இருப்பவர்களுக்கு, வீட்டிலே முறையாக இருப்பவர்களுக்கு, மன தளர்வாக இருப்பவர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் வந்து பகிர்ந்து கொண்டு செல்லுங்கள் என்று அழைக்கின்றேன். 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாருங்கள் என்று உறவுகளை பாடலை கேளுங்கள்.

ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இது கலையகத்து பாடல். கலையகம் தரும் பாடலை நீங்கள் தடுத்து வரலாம். நீங்கள் அழைக்கும் பொழுது நான் பாடலை நிறுத்தி உங்களை இணைத்துக் கொள்வேன். ஒரு நேருடைய பாடல் ஒலிபரப்பிக் கொண்டிருந்தால்தான் நான் இடையிலே குழப்ப விருப்பப்படுவதில்லை. இது கலையகத்தில் வந்து பாடிக்கொண்டிருக்கும் இந்த இடைநேரத்துக்காக போட்ட பாடல்கள். உங்களுக்கு வரலாம், வந்து அழைக்கலாம் அன்பு உறவுகளே.

முதலில் தந்த அந்த பதத்துக்கு நாங்கள் இரவு நேரங்களில் எங்களுக்கு வெளிச்சம் வேண்டும் என்றால் இதைத்தான் உபயோகிப்போம். ஆனால் இப்பொழுது மின் விளக்குகள் எல்லாம் நிறைவாக வந்துவிட்டது. ஆனால் மின் விளக்கின் மின்சாரம் நின்றுவிட்டால் உடனே இந்த விளக்கத்தை இதைத்தான் பாவிப்போம். அது என்ன விளக்கு, அதை எப்படி அழைப்போம் நாங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதம் இரண்டாவதாக தந்த பதம், காலம் காலமாக புரையோடி போய் கிடக்கும் இந்த ஒரு பழக்க வழக்கம் இது எங்களோட பண்பாடுகளில் அமைந்து விட்டது. அதை பெரிய பிரம்மாண்டமாக ஊதி பெருகி படைத்து தீவுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் சிறப்பு இல்லாமலும் இருந்தது. ஆனால் இப்பொழுது இளைய தலைமுறைகளே அந்த பழக்க வழக்கம் சற்று குறைவாக வந்து கொண்டிருக்கின்றதாக செய்திகள் கூறிக்கொண்டிருக்கின்றது. நான்கு எழுத்துக்களை கொண்டது, எங்கே கொண்டு வாருங்கள், கட்டி தான் விவேகம் விவேகம் வந்தால்தான் நான் அடுத்த பதத்துக்கு செல்லலாம்.

இனிமையான அந்த பாடலும் ஒழித்து ஒழுந்துவிட்டது. நீங்கள் இன்னும் பதத்தை கண்டுபிடிக்கவில்லை போல் தெரிகின்றது. கண்டுபிடியுங்கள். சிந்தனைக்கு வரும் சொல் வார்த்தையிலே நாங்கள் நாளாந்தம் பேசும் பொழுது நாங்கள் பேசிக் கொள்ளும் தமிழ் சொல். வேறு பிற சொற்கள் வந்து இதை மாற்றி அமைத்தாலும், ஆனால் இந்த இரண்டு சொற்களுக்கும் இரண்டாவது பதத்துக்கும் நாங்கள் இந்த தமிழ் சொல்லை பெரிதாக உபயோகிக்க மாட்டோம். அதை ஆங்கிலத்திலே அழகாக நாகரிகமாக குறிக்கொள்வோம். நாகரிகமற்ற ஒரு செயல், அதை நாகரிகமாக ஆங்கிலத்திலே ஒரு சொல்லுவோம். இந்த பெயரிலே ஒரு திரைப்படமும் வந்தது, சரியா? அந்த முதலாவது பதத்துக்கு பாடல் ஒன்றிலே அந்த வரியிலே முதல் இரண்டாவது சரணத்திலே வருகின்றது அந்த வரி ஒன்று. ஏற்றி வைத்தேன் காதலுக்காக என்ற வரியோடு வரும் இந்த பாடல். காதல் ஏற்றி வைத்தேன் காதலுக்காக என்று அப்படியே தோணும் அந்த பாடல் போகும். முழுமையாக சொல்லமா டென்ஷன் நீங்கள் விரைவிலே கண்டுபிடிக்கிறது சுலபமாகிவிடும் அல்லவா? சிந்திக்க வேண்டும், ஓடி வர வேண்டும். இன்னும் ஒரு பாடலை தருகின்றேன், கேட்போமா? அந்த பாடலை சுவாரஸ்யமான பாடல்களை கேட்போம்.

0: அன்பு முதல் இப்பொழுது சியாமலா கண்டுபிடித்துக் கொண்டு வருவார். இன்னைக்கு சியாமலா வணக்கம். வாங்க முதலே கண்டுபிடித்து விட்டீங்களா? இது
1: முதலாவது
0: ஐந்து எழுத்தம்மா. நான் இப்ப கூர்ந்து வருகிறே வருகிறது அந்த பாடல், அன்பு செய்த கைகளுக்கு அன்பு, அந்த அதுல வருது அந்த பாடல்ல இந்த வரி வருகின்றது, இந்த சொல் வருகின்றது. நான் நிச்சயம் நீங்க கண்டுபிடித்து விட்டீர்கள். இரண்டாவது பதமும்னா நான்கு எழுத்துக்களை கொண்டது. எங்கள் சமுதாயத்திலே இருக்க ஒரு பழக்க வழக்கம் அது, பண்பாடு, அதை பின்பற்றி
1: வருகிறதுமா.
0: அதனால் அதெல்லாம் எப்படி நல்லா இருக்கின்றார்கள், சில பேர் அந்த அதை எப்படி வாழ்க்கையை தொடர முடியாமல் இருக்கின்றார்கள், கன்னி பெண்கள் எல்லாம் கரை சேர முடியாமல் இருக்கின்றார்கள் இந்த விடயத்தினால். நான்கு எழுத்து மகளே, சரி அப்ப நீங்கள் மீண்டும் பெற வேண்டும்.
1: என்ன
0: பாடம் நாளைக்கு வேண்டும்?
1: நாளைக்கு தண்ணீர் நதிகள் படம் பா.
0: கண்ணீர் நதிகளா தண்ணீர் நதிகளா?
1: தண்ணீர் தண்ணீர் தண்ணீர் நதிகள்.
0: தண்ணீர் நதிகள் என்ன பாடல்?
1: தண்ணீரும் பருவநிலா பரதமும் ஆடுது அந்த பாட்டுப்பா.
0: தண்ணீரும் பருவநிலாவா?
1: தண்ணீரும் தண்ணீரும் பருவநிலா பரதமும் ஆடுதே சிப்பத்தகையோ.
0: வாழ்த்துக்கள் மாலே, வாழ்த்துக்கள். நீங்கள் நீங்க கண்டுபிடிக்கிறீர்கள் அந்த பாடலை கூறினேன், அதிலே வருகின்ற அந்த அந்த பொருள் வருகிறது. அன்பு செய்த கண்களுக்கு ஒரு பாடல் இருக்கு அல்லவா, உன்னை விட்டு போவதற்கு மனநிலை, அந்த பாடலே இந்த இது வருகிறது. ஏற்றி வைத்தேன் கலன்ன ஓடிவாருங்கள் மீண்டும். இப்பொழுது ஞானசேகரன் வந்துவிட்டார், அவரை அழைத்து விடுங்க. அன்பு மகனே ஞானசேகரன் வணக்கம்.
2: வணக்கம். இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: இனிய நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நானும் உங்களுக்கு இனிய இரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன். முதல்ல சொன்ன வார்த்தை இது எத்தனை எழுத்துப்பா? அது
0: முதல்ல சொன்னது ஐந்து எழுத்து, இரண்டாவது சொன்னது நான்கு எழுத்து.
2: இப்போ
0: இல்லை இல்லை, நாங்க வீட்டுல ஒரு நாளும் துண்டாமணி ஏற்றுக் கொண்டோமா? எல்லா ஊர்களையும் ஏற்றுகிறார்களா? அந்த ஆதி காலத்தில் அதை ஏற்றினார்களா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அந்த பாடலே அழகாக வருவது ஐயா, அந்த வரி அப்படியே அந்த சொல்லி வருகின்றது பாடலே. சரி, அடுத்து நம்ம நான்கு எழுத்துக்களை கண்டுபிடிச்சது இல்லையா? அந்த பழக்க வழக்கத்தினால் என்றும் அதை போராடுகிறார்கள். அது இல்லையா, அது வேண்டாம். அந்த பழக்க வழக்கம் அந்த பண்பாட்டில எடுத்துக் கொடுங்க நீங்க, தமிழர் பண்பாட்டிலே அது வேண்டாம். அதனால் எவ்வளவோ தொல்லைகள், இதற்காக எத்தனையோ விழிப்புணர்வு மன்றங்கள் எல்லாம் இதுக்கு போராடி இருக்கின்றார்கள். பெண்கள் போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கை ஒளியேறாமல் இருக்கின்றது இந்த இதனாலே. நான்கு எழுத்தை கொண்டது கண்டுபிடித்து வர வேண்டும். இந்த பெயர்லேயே ஒரு படம் வந்தது, ஒரு திரைப்படம் வந்தது. இந்த சொல்லையே ஒரு திரைப்படம் வந்தது. பாடல் பதிவு செய்கிறீர்களா, மீண்டும் வருகின்றீர்களா?
2: மீண்டும் வருகிறேன்.
0: மீண்டும் சிந்தித்து ஓடுவோகத்தோடு ஓடுவார்கள். சியாமலா கண்டிப்பா சொல்லக்கூடிய அந்த படம் எங்க கௌரி வருகின்றீர்களா? கௌரியும் வர வேண்டும், ஓடுவார்கள். எங்கே மகள் கௌரி அழைத்து விட்டா, கௌரி கொண்டு வந்து விட்டா, கொண்டு வாருங்கள். என்னம்மா, அது நாங்கள் அவருக்கு முடிவெல்லியே இல்லையாடா. அப்படி வராதம்மா, வீட்டிலே இருக்கின்றதம்மா அந்த பொருள், வீட்டிலே இருக்கின்ற பொருளாடா. மற்ற நான்கெழுத்து பதம் கண்டுபிடிச்சிருக்க, எங்கள் நாட்டிலேயும் அது தலைவழித்து ஆடுகிற ஒரு விடயம்.
1: இதெல்லாம்
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சிறப்பு, அதுதான் பதம். சீதனம் இது எங்கள் பண்பாடுகளில் இல்லாமல் ஒன்று ஒன்று புகுந்து தலைவரி தாடி எத்தனையோ அவருடைய பெண்களுடைய வாழ்க்கை மந்தமாக இருக்கின்றது, முன்னேற முடியாமல். எத்தனை அமைப்புகள் இந்த சீதன கொடுமையை ஒழிக்க வேண்டும் என்றது. சீதனம் என்ற திரைப்படமும் வந்தது. வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி. ஒரு பதம் மந்தான், நான்கு சொற்களை கொண்ட அந்த பதம் சீதனம் என்ற பதிலே அன்பு மகள் கவலை வந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார். மற்றதை கொண்டு வாருங்கள். அன்பு செய்த கண்களுக்கு என்ற அந்த பாடலிலே, உன்னை விட்டு போக உள்ளமில்லை மகளே என்ற அந்த பாடலே, இந்த ஒரு சரணத்திலே ஆரம்பிக்கிறது இந்த படம். இந்த பதம் அதுலயே
1: வரையிலே
0: கண்டு ஓடிவாருங்கள். கெட்டிக்காரி ஒரு புள்ளியை பெற்று விட்டீர்கள். வாழ்த்துக்கிழமா. எங்கே அன்பு மகன் செல்வகுமார் ஓடிவாருங்கள். செல்வகுமார் நலமா இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்கள்?
3: நலமா இருக்கா?
0: சரி, நலம். அப்ப என்ன மதம் கண்டுபிடித்தீர்கள்?
3: அப்ப அந்த வரிக்கு பாட்டு இடைவெளிக்கு பாட்டு போயிட்டாங்களா?
0: அது இடைவெளி பாடல் இல்ல மகனே, அந்த பதம் அதெல்லாம் சொல்லவில்லை. நான்கு எழுத்து பதம் வந்துவிட்டது. சீதனம் என்பது சீதனம், தெரியுமா? சீதனம்.
3: சரி,
0: அதனாலதான் அடுத்த பதம் வந்து ஒரு பாடலிலே அந்த பதம் வருவது. ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் நாங்கள் எல்லா வீடுகளிலும் அதை உபயோகிப்பது. அந்த காலத்திலிருந்து இப்பொழுதும் உபயோகிக்கின்றார்கள் அந்த பொருளை வெளிச்சத்துக்காக. அது என்ன என்றுதான் கேள்வி. கொண்டு வந்தீர்களா?
3: சிமிலி விளக்கா?
0: சிமிலி விளக்கு என்பது அது விற்பு வந்தது. சிமிலி விளக்கு இல்ல, அல்ல அல்ல, செல்லாது செல்லாது. அல்ல அல்ல, நீங்கள் அங்கேதான் நிற்கிறீர்கள். அந்த பதத்தை கூற வேண்டும். என்ன பாடல்? நாளைய தினம் மீண்டும்
3: சிவகாமி மகனிடம் செய்தி
0: சொல்லிடும். சிவகாமி நீங்கள் தானே?
3: ஆமாப்பா.
0: சரி, நல்லது மகனே.
3: நன்றி.
0: சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடு. நல்லது. எங்கே சியாமலா வந்தீர்கள்? ஒருவாருங்கள் சியாமலா. இப்ப ரேவதி வந்திருக்கின்றார்கள். வணக்கம் ரேவதி மகளே. ரேவதி வணக்கம்.
1: கை விளக்கு.
0: வாழ்த்துக்கள், சிறப்பாக கூறினீர்கள். கை விளக்கு என்பது
1: சொன்னீங்களே,
0: கை விளக்கை. அந்த பாடல வருதில்லாமா? அது கை விளக்கு என்பது. சிறுமி விளக்கு, திருவண்ணாமணி விளக்கு, அகல் விளக்கு எல்லாம் பின்பு அந்த பெயர்களும் பின்பு அந்த பொருள். கை விளக்கு தான் அதுக்கு பெயர். அந்த கிரசி கிருஷ்ணா ஒயில நீங்கள் கூடுவார, மண்ணெண்ணெய் லாம்பெண்ணியை விட்டு திரி போட்டு இருக்கின்ற கை விளக்கு. அந்த கை விளக்கிலேதான் நான் படித்துப்பட்டதாரியாகினேன். எங்களுக்கு மின் விளக்கு எங்கள் நாட்டிலே இல்லை அந்த நேரம். நாங்கள் இருந்த பகுதியாகவே இல்லை. கை விளக்கு தான் வீட்டு ஒவ்வொரு
1: சொல்லுவோம்.
0: அது ராண்டர் என்று ஹரிக்கன்
1: லேம்பன்.
0: அதுக்கு பேர் சரியான தமிழ் சொல்லு ஹரிக்கன் லேம்பன். அது ஆங்கிலத்திலே சொல்லுவது. ஆனால் கை விளக்கு தான் புடிச்சுக்கொண்டு போகலாம். அதுதான் ஆரம்ப காலத்தில் இந்த கை விளக்கு என்பது சரியான பதம். கெட்டிக்காரி, கட்டிக்காரி ஒரு புள்ளியை எடுத்து விட்டீர்கள். கட்டிக்காரி. அப்ப நானே என்ன பாடல் வேண்டும் நினைத்து வந்தீர்களா? பாடல் சரி. அடுத்து உங்களுடைய கட்டத்துக்கு தான் வரப்போகின்றேன். அடுத்த பதங்கள் வந்து இடைப்பாடல் கொடுக்க
1: போகின்றேன்.
0: ஆயத்த மாறுங்கள்.
1: போய் வரணுமா?
0: போய் வர வேண்டும். நான் இப்ப ஆயத்தம். நன்றி மாலை. நன்றி நன்றி நன்றி. இந்த நிகழ்வுக்கு ஒரு தடவை வந்தால் சென்றுதான் மீண்டும் வர வேண்டும். இங்கே அடுத்த உறவு அழைத்திருந்தால் யாராக இருக்கலாம்? சியாமலா. சியாமலா ஓடி வாருங்கள். சியாமலா சென்றுபட்டீர்கள். எங்கே ஞானதேரம் வாங்க?
3: கை விளக்குப்பா.
0: சரியான பதில், சிறப்பான பதில். கெட்டிக்காரன் ஆனால் ரேவதி கூறிவிட்டார். ஸ்பாட்டிலே அடித்து விட்டா வந்த உடனே. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த பதம், அடுத்த பதம் கௌரி கூறியிருந்தார். நான்கு எழுத்து பதம் சீதனம். நான்கழுத்து பதம் சீதனம் சரியான பதில். வாழ்த்துக்கள் ஐயா. மீண்டும் வாருங்கள். அங்கே இவ்வளவு சியாமலா வந்துவிட்டார். சியாமலா கொண்டு வாருங்கள். என்னம்மா
1: விளக்கு கண்டுபிடிச்சாரா?
0: நன்றி. நீங்க கொண்டு வாருங்கள். கேட்போம். கை விளக்கு தான் சரியான. ரேவதி வந்து குறிவிட்டார் அந்த பதிலை. உங்களுக்கு சந்தர்ப்பம் கூட உங்களுக்காக தான் இந்த பாடலையும் எடுத்து கொடுத்தார். அன்பு நீங்க கேட்ட பாடல் இந்த பாடல். சரியான பதம் மற்றது. நான்கு எழுத்து சேர்ந்த பதம் கௌரி வந்து கூறியிருந்தார். சீதனம்
1: சரியா?
0: சீதனம்
1: சீதனம்
0: வரதட்சணை என்று கூறுவதாக சீதனம் தான் கூறுவார்கள். சரியா?
1: சீதனம்
0: வரதட்சணை. அது பதம் மாண்டலத்து தானே நான் தந்தது. சீதனம் வரை வரதட்சணை சீதனம் அடுத்தது அவர் என்ன ஒன்று சீர்கரிசை வேறு. சீர்வரிசை வேறு.
1: சீரரசு நம்ம செய்யறது இல்ல.
0: ஆமா, இது சீதனம் அவர்கள் கேட்டாரு. சீதனமாக காணி, நிலம், காணம், பணம், நகை, அதான் வரதட்சணை. நீங்கள் நல்லதம்மா, வாழ்த்துக்கள். மீண்டும் வர வேண்டும். இப்போ கேள்வியில் நான் ரெண்டும் கொடுத்து விட்டாச்சு. அடுத்த கேள்விக்கு ஆயத்தமாக வாருங்க. நான் கூற போறேன், இடைப்பாடல் தரப்போகுண்டு. வாழ்த்துக்கள் மேலே. இடைப்பாடல் பெறப்போகின்றது. இடைப்பாடல் வருகின்றது. முதலாவது பாடலினுடைய ஒரு சரணத்தை கூறுகின்றேன். என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள். அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள். எங்கே இந்த பாடலை கொண்டு வந்து கூறுங்கள். என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள். அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள். எங்கே கொண்டு வாருங்கள் அந்த பாடலுக்குரிய பதிலை கொண்டு வாருங்கள். அந்த வேளையிலே பதமும் ஒன்றை தர இருக்கின்றீர்கள். அதையும் கொண்டு வரலாம் நீங்கள். அடுத்த பதம் ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பாத்திரம். இந்த பாத்திரம் வருடத்தில் ஒரு தடவைதான் பாவிக்கப்படும். அதை இப்படி அழைப்பார்கள். இந்த பாத்திரத்தை ஒரு பண்டிகைக்கு அதை பாவிப்பார்கள். எங்களுடைய தமிழர் பண்டிகைகளே ஒன்றான ஒரு பண்டிகைக்கு அதை பாவிப்பார்கள். புனிதமாக பாவிப்பார்கள். ஒரு பாத்திரம் அது எதுவாக இருக்கும். இந்த பாத்திரத்தை கொண்டாடும் பண்டிகையிலே எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன. புனிதமான ஒரு பண்டிகை தமிழர்கள் திருநாளிலே. அதுவும் ஒன்று இங்கே கொண்டு வாருங்க. இங்கே ரேவதி பாடலை கொண்டு வந்திருப்பார். ரேவதி கொண்டு வாருங்க. என்ன பாடல்?
4: கண்ணெதிரே தோன்றினார்.
0: பாடுங்கள் பாடுங்கள், தெரியும் பார்ப்போம்.
4: கண்ணெதிரே தோன்றினார், கனிமுகத்தை காட்டினார்.
0: நேற்று வரை மாற்றினால் சரியான படி. என்றும் அவள் எங்கள் வீட்டு மருமகளாவாள். நல்ல பாடல் அந்த பாடல். என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள். அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள் என்று கண்ணெதிரே தோன்றினாள். கெட்டிக்காரு ரேவதிக்கு ஒரு புள்ளி கிடைத்து விட்டது. சென்று வாருங்கள், மீண்டும் தருகின்றேன். அந்த பதம் கண்டீர்களா? என்ன பதம் உண்டு? இல்லை. வணக்கம் ஞானதேவன்.
2: வணக்கம் அப்பா. பொங்கல் பானை.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பதில், சிறப்பான பதில். ஞானதேவன் உடைத்து விட்டார். பொங்கல் பானை. பொங்கல் பானை என்பது சரியான பதம். அந்த பாத்திரம் ஒரு பண்டிகைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த பானையை பாவிப்போம். ஆனால் சிலர் பொங்கல் சர்வம் வந்து வெண்கலத்தால் செய்தது இருக்கும்போது அது ஆண்டுதோறும் பாவிப்பார்கள் சிலர். இந்த பொங்கல் பானை என்பது புனிதமானது. மாவிலை எல்லாம் கட்டி அதில் மஞ்சள் கட்டி நாங்கள் பொங்கி எடுத்துக்கிறோம். அந்த பானை வேறு உபயோகத்துக்கு பயன்படுத்தும். திரும்ப அதில் பொங்க மாட்டோம் இல்லையா? அற்புதமான தமிழ் பதம். உங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. பொங்கல் பானை சரியான பதத்தை கண்டு கூறிவிட்டீர்கள். உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது. பாடலை வந்து ரேவதி கூறிவிட்டார்கள். எங்கே செல்வகுமார் வருகின்றார். சொல்ல விட்டார செல்வகுமார்.
2: செல்வகுமார்
0: எங்கே? மஞ்சுளா வந்து விட்டார். வணக்கம் மஞ்சுளா.
5: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். நிலமா இருக்கின்றீர்களா? அப்பாவிடம் வருகின்ற அழைப்பு கடினமா இருக்கின்றது இல்லையா?
5: இப்ப ஒரு பாட்டு சொன்னீங்களப்பா, நான் சொல்றேன்டா. கண்ணெதிரே தோன்றினால் இருவர் உள்ளம் படம் தான்.
0: இருவர் உள்ளம் படம் கண்ணெதிரே தோன்றினான் பாடலை சிறப்பாக கண்டுபிடித்துக் கொண்டு வந்த மஞ்சுளா உங்களுக்கு வாழ்த்துக்கள். இருந்தால் ரேவதி அந்த பாடலை முதலில் கூறிவிட்டார். கண்டுபிடித்து வந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். நாளைய தினம் கலம்பத்துக்கு இருந்த பாடல் பதிந்து விட போகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே செல்வகுமாரோடு கொண்டு வாருங்கள்.
3: அந்த இடைவெளி பாட்டு சொல்லிட்டாங்களா?
0: நீங்க சொல்லுங்களேன். என்ன பாடல்?
3: கண்ணெதிரே தோன்றினாள்.
0: ரெட்டிக்காரன் சிறப்பான பாடலை கண்டுபிடித்தீர்கள். அந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு தரப்படும். புள்ளி வந்து ரேவதிக்கு கொடுக்கப்பட்டு விட்டது.
3: நன்றி.
0: உங்களுக்கு பின்பு மஞ்சுளா வந்து கூறினார். இன்னும் பேரும் வந்து கூறினார்கள். கடிகாரம் கண்டுபிடிச்சிருக்க கடிகாரம். சரி, அந்த பதமம் வந்து அந்த ஆரோக்கிய
6: பதம்
0: அந்த பதம் வந்து பொங்கல் பானை என்பது சரியான பதம். பொங்கல் பானை அதான் சரியான பதம் அந்த ஆரோக்கிய பதம். சரியா? இரவு வணக்கத்தை தரும் உங்களுக்கு நான் உங்கள் பகல் வணக்கத்தையும் தருகின்றேன். நலமா இருக்கின்றீர்களா? சிறப்பு. நாளைக்கு கதம்பத்துக்கு என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
6: எனக்கு வந்து பல வந்து நவக்கிரகம்.
0: நவக்கிரகம் என்ன பாடல்?
6: ஆமா, உன்னை தொட்டு காற்று வந்து என்னை தொட்டது பாடாடா பாடாடா அந்த பாடம்.
0: ஓ, உன்னை தொட்ட காற்று வந்து
6: யேசுதாசன் பாடல்.
0: நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். நவக்கிரகம் எடுத்து தருகின்றேன் உங்களுக்கு. இப்பொழுது என்ன பதம் கொடுத்தீர்கள்?
6: பொங்கல் பானை.
0: பொங்கல் பானை சரியான பதம். வாழ்த்துக்கள். அடுத்து பாட அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு தெரியுமா? இடைப்பாடல் தந்து
6: பாட்டு தெரியல.
0: அந்த பாடல் அந்த பாட்டு வந்து விட்டது. கண்ணெதிரே தோன்றினாள், கண்முகத்தை காட்டினாள். அந்த பாடல் கரிதான் அந்த வேலை. சரி, நல்லது மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடத்துக்கு பாருங்கள். அடுத்து வருகின்ற ஒரு பதம் என்ன பதமாயிருக்கும் புதையலில் என்றால், இது ஒரு இலை. ஒரு முக்கியமான மரத்திலிருந்து பறிப்பார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைக்கும் பயன்படுத்தப்படுகின்றது, தீமைக்கும் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது மங்களத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது, அமங்கலத்திலும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இலை. மூன்று எழுத்தை கொண்ட இலை என்ன இலையாக இருக்கும் என்று கொண்டு வாருங்கள். அடுத்தது பல வகைகளுக்குள்ளே ஒரு பழம், மிகவும் சிறப்பான பழம், வாசனை கூடிய பழம். எங்கு சென்றாலும் அங்கு இருந்தால் இங்கு மணக்கும் அப்படியான ஒரு பழம். அந்த பழம் வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பழம். மூன்று எழுத்து கொண்ட ஒரு இலை, ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பழம். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள் என் செல்லங்களே. பெற வேண்டும், ஓடி வர வேண்டும். இனிமையாக இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாடலை தருவேன். கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள் மங்களமாக.

0: வந்துவிட்டார் ஞானசேகரன். வாழ்த்துக்கள். கொண்டு வருவாருங்கள்.
1: வணக்கம் அப்பா. மாவிலை,
0: மாவிலை சரியான மாவிலை தோரணம் ஆடிட கண்டால் இந்த மாவிலை வந்து நன்மையிலும் பாவிக்கின்றார்கள், தீமையிலும் பாவிக்கின்றார்கள். அடுத்தது
1: ஆமாப்பா,
0: அந்த மாவிலை மாவிலை சிறப்பானவர்கள் நன்மையிலே தொங்க விடுவார்கள், தீம நேரத்தில் அதை உபயோகிப்பார்கள்.
1: ஆமாப்பா.
0: ஆமா, நன்றி நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள். அடுத்த பதம் கொண்டு வந்திருக்கிறார். ஆறு எழுத்து
1: கொண்டுதான்ப்பா.
0: ஆறு
1: எழுத்து.
0: அடுத்த பதம் வந்து ஆறு ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம், நல்ல வாசனை உள்ள பதம். ஆறு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வருகிறார்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் உடனே ஸ்போர்ட் பின்னர் ஸ்போர்ட் பின்னர் இங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டீர்கள். வாழ்த்துக்கள் மானே, சென்று வாருங்கள். நன்றி. செல்வகுமார் அழைத்து ராபிக் வந்து விட்டார். ராபிக் கொண்டு வாருங்கள். என்ன பதம்?
1: மாவிலை. மாவிலை
0: சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஞானதேவன் குறிப்பிட்டார். வாழ்த்துக்கள் கூறுங்கள். அந்த பலம் என்ன பலம்? ஆறு ஆறு எழுத்துக்களை கொண்ட பழம், பலாப்பழம். வாழ்த்துக்கள்
1: வாழ்த்துக்கள்.
0: நாகப்பன் வந்திருக்கிறது. வணக்கம் வணக்கம் நாகப்பன். வணக்கம். பலாப்பழம் கெட்டிக்காரன் உங்களுக்கு பழம் தான் கிடைத்தது புள்ளி.
2: நன்றி நன்றி நன்றி.
0: என்ன பாட பாடல் என்னவோ முன்னாலே தினம்
2: சொல்றீங்க.
0: கௌரி வந்திருக்கீங்க. கௌரி வணக்கம். அம்மா மகளை கூறுங்கள்.
3: மாவிலையம் சொல்லிவிட்டார்களா? வாழைப்பழம்.
0: இது இது பலாப்பழம் அம்மா. வாழைப்பழம் பழத்தால் வாசனை வராது எங்களுக்கு தூரத்திலே. பலாப்பழம் அந்த தூரத்தில் பழத்தாலும் வாசனை வீசிக்கொண்டு இருக்கு இல்லையா? அந்த
3: தரம்
0: அந்த தரம்
3: வந்து
0: வாழைப்பழம் வந்து வாசனை நல்ல வாசனையா இருக்கும் என்று கூறுகின்றேன் அம்மா. வாழைப்பழம் பழத்தால கொஞ்சம் வாசனை இருக்குந்தான், ஆனா பலாப்பழம் தூரத்திலே பழத்தாலும் இந்த பூ வாசனை அப்படி வரும். முக்கணிகளிலே வாழை மாப்பலா மீண்டும் பலாப்பழம் தான் கூவி அழைப்பது எங்களை. மரத்திலே பழுத்தா எங்களை வீடுகளில் வைத்திருந்தா வீட்டுல சும்மா வைத்தால் கூட நாங்க வந்த போது உடனே பலாப்பழம் மணக்கும் இல்லையா? மீண்டும் பரந்தானே கேளுங்கள். மீண்டும் பதங்கள் வர இருக்கின்றது, கேளுங்கள். அந்த பாடல் இடைப்பாடல் சரியா உங்களுக்கு புரிந்ததா? இடைப்பாடல் உங்களுக்கு பழைய பாடல் உங்களுக்கு புரிந்தது தெரிஞ்சிருக்கும். அந்த பாடல்
3: கண்ணை கேட்டுக்கொண்டேன்.
0: நல்லதும்மா, வாழ்த்துக்கள். அடுத்த பதங்கள் தெரிந்தவுமே புதையலுக்கு செல்வம். வாழ்த்துக்கள். இது மன்னன் தமிழ் வானொலி. நல்லா சூடு பிடித்து எல்லோரும் வந்து பங்குவதி கொண்டிருக்கின்றார்கள். மாவிலை இரண்டாவது, பலாப்பழம் இரண்டையும் கூறி புள்ளியை பெற்றவர்களும் வாழ்த்து பெற்றவர்களும் இருக்கின்றனர். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பதம், ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இது வந்து குறிப்பாக ஆலயங்களிலே உற்சவங்கள் நடக்கும் பொழுது தங்கள் நேர்த்தி கடன் வேண்டுதலுக்காக செய்வார்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இது கூடுதலாக பெண்கள் தான் இந்த நேர்த்திக்காக இதை செய்வார்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இதை கொண்டு இந்த நேர்த்திக்காக இதை வைத்திருப்பார்கள். இதற்கு என்ன பெயர்? ஒரு பெயர் உண்டு, அதை நீங்கள் கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டும். எத்தனை எழுத்துக்கள்? ஐந்து எழுத்துக்கள். இன்னும் ஒரு பதத்தை தருகின்றேன். அந்த பதம், இது இல்லாமல் எந்த வியாபாரமும் செய்ய முடியாது. வாழ்க்கைக்கும் இது அத்தியாவசியமானது. எதுவாக இருக்கும்? ஆறு ஆறு எழுத்துக்களை கொண்டது. ஐந்து எழுத்துக்களை கொண்டது. ஐந்து எழுத்துக்களை கொண்டது. சரியோ? ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். இரண்டையும் கொண்டு வாருங்கள். பெண்கள் நேர்த்திக்காக ஆலயத்திலே செய்யும் கடமைகளுள் இதுவும் ஒன்று. அது ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இது அடுத்தது வந்து ஞானசேகரன் வந்துவிட்டார். வருங்க ஞானசேகரன்.
1: மாவிளக்கு
0: அல்ல அல்ல, செல்லாது செல்லாது. அடுத்த அடுத்த பதம், இது இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது வியாபாரத்திலே.
1: லாபம்
0: அல்ல அல்ல, செல்லாது செல்லாது. மீண்டும் பாருங்கள். நன்றி. வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே.
4: வணக்கம் ஐயா. மாவிளக்கு
0: மாவிளக்கு செல்லாது செல்லாது செப்டம்பர் தான் மாவிளக்கு செல்லாது. அடுத்த பதம் அந்த இது இல்லாமல் ஒரு வியாபாரம் செய்வதே கடினம், வாழ்க்கைக்கும் அது கடினம் கடினமானது எந்த தொழிலை செய்வதாக இருந்தாலும். இது முக்கியம் ஐந்தனத்தை தான் கொண்டது. வணக்கம் பாரூக், வந்து விட்டீர்கள் கொண்டு பாருங்க.
4: வணக்கப்பா.
0: வணக்கம்.
4: நலம் நலம்
0: நலம் அறிந்து கொண்டோம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம். வாழ்த்துக்கள். என்ன
4: பதம்? முளைப்பாரி.
0: என்ன?
4: முளைப்பாரி.
0: முளைப்பாரியா?
4: ஆமாப்பா. அந்த இது சின்ன அந்த விதையெல்லாம் போட்டு அப்படியே புல்லு மாதிரி முளைக்கு.
0: அதுவா? அது அல்ல, அது அது செல்லாது செல்லாது. பெண்கள் விளம்பரம் அல்ல, விளம்பரமும் செல்லாது
4: செல்லாது.
0: ஒரு பதம் அல்ல. பெண்கள் நேர்த்தி கடனுக்காக வேண்டுதலுக்காக செய்யும் கடமைகளில் ஒன்று அந்த இடத்தை கொண்டுதான் நான் ஒன்று. இரண்டாவது, இது இல்லாமல் எந்த வியாபாரமோ இல்ல எங்களோட வாழ்க்கையோ கொண்டு செலுத்துவது கடினம் சரியா?
4: அது பால் காவடிப்பா.
0: செல்லாது செல்லாது செல்லாது. பால் காவடி செல்லாது.
4: நன்றி.
0: எங்க கௌரி வாங்கம்மா?
5: தீச்சட்டி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தீச்சட்டி என்பது அதாவது தீயை அதனுள்ளே போட்டு ஓப்பிரியை கையில பிடிச்சு தலையில வைத்துக் கொண்டு சட்டி அல்லது கையிலையும் கொண்டு போவார்கள். தீச்சட்டி என்பது பெண்கள் தான் கூடுதலா செய்வார்கள் ஆலயங்களில். கெட்டிக்காரி. மூலதனம். கெட்டிக்காரி வாழ்த்துக்கள். மூலதனம் இல்லாமல் வியாபாரத்தை செய்ய முடியாது. வாழ்க்கையிலே மூலதனம் இல்லாது விட்டா முன்னேற முடியாது. கெட்டிக்காரி இரண்டு புள்ளிகளையும் பெற்று விட்டீர்கள். கெட்டிக்காரி கெட்டிக்காரி வாழ்த்துக்களம்மா. வாழ்த்துக்கள் சிறப்பு. நன்றி. அடுத்த உடம்பு சொல்கின்றேன். வாழ்த்துக்கள். அங்கே வணக்கம். வணக்கம். யார் வருகிறார்கள்?
4: வணக்கங்க.
0: அன்பு கவிஞர் வந்து விட்டார். வணக்கம் ராமன் கவிஞர். நலமா இருக்கின்றீர்களா? நல்லா இருக்கின்றோம் நல்லா இருக்கின்றோம். வீட்டிலே இருக்கின்றீர்களா? பணியில இருக்கின்றீர்களா?
4: இன்னைக்கு வீட்டுலதான் இருக்கேன். கொஞ்ச வேலை போயிட்டு போனேன்.
0: வெளியில போகலாமா? வெளியில போகலாமா?
4: இல்ல மேல மேல வீடு மாடி வீடு.
0: மாடி வீடு மாடி வீடு மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்டு என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்?
4: அதுக்கு வந்து மாவிளக்கியா?
0: மாவிளக்கு இல்ல, தீச்சட்டி என்பது சரியான பதில். தீச்சட்டி கொண்டு போவார்கள் பெண்கள். இது வந்து கௌரவ குறைவிட்டார். அடுத்தது ஐந்து. இது இல்லாமல் வியாபாரமோ அல்ல வாழ்க்கையோ கொண்டு செலுத்த முடியாது. மூலதனம் என்பது சரியான பதில். அதையும் கௌரவ பெற்று கொண்டு விட்டார்கள்.
4: நல்ல பாட்டு சொல்லிடுறீங்க.
0: சொல்லுங்க என்ன பாடல்?
4: எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனசுனால மனம் இருக்கு அந்த பாட்டு.
0: இத்த பெரிய மனிதன் ஆனா அவனுக்கு சிறிய மனம் இல்லையா? உங்களுக்கு அந்த பாடல் காற்றலை கிடைக்கும். மீண்டும் வந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பாடல் வரிகள் வரப்போகின்றது. புதிய நல்லது நல்லது கேட்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, பழங்களை கொண்டு வந்து குவித்து விட்டார்கள். ராஜ்மான் நீங்கள் அழைத்திருந்தீர்கள், மீண்டும் வரலாம். அடுத்த இன்னொரு அந்த உறவு வந்திருந்தார் யாருன்னு தெரியவில்லை. அவரை அவரும் வரலாம் காற்றலைக்கு. இப்பொழுது ராஜ்குமார் வந்து. வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம்.
6: ஐயா வணக்கம். வணக்கங்கய்யா.
0: வணக்கம்.
6: வணக்கங்க.
0: வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
6: நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? நீங்க
0: நல்லா
6: நீங்களா?
0: நல்லா இருக்கின்றோம். பலமாக சௌக்கியமா இருக்கின்றோம். சந்தோஷமா
6: இருக்கீங்க.
0: சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே இருக்கின்றோம். அது இந்த இப்படி ஒரு தண்டமும் காலத்தில் எங்களுக்கு கிடைக்காதபடியால் உறவினுக்கும் கொரோனாவுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இப்படி 24
6: அதே நிலைமை இருக்கேன். குடும்பத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்.
0: அப்படியே இருக்குங்க. சரி, என்ன பதம் கண்டுபிடித்து கொண்டு வந்தீர்கள்?
6: மூலதனம். மூலதனம்.
0: மூலதனம் சரியான
6: மூலதனம்.
0: சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதை கௌரி வந்து முதல் கூறிவிட்டார். உங்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கின்றன. சரி, என்ன பாடல்? நாளைய தின பாடல் பாத்தீங்கன்னா மீண்டும் வருகிறீர்களா?
6: இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளையராஜா ஐயாவோட பிறந்த நாள்.
0: ஆமா.
6: அவருக்காக மற்றும் நேயர் உறவுகளுக்காகவும் படம் வந்து வண்ண வண்ண பூக்கள். அவருக்கு ஒரு பாடின பாடல் கண்ணம்மா காதல் கவிதை சொல்ல
0: கண்ணம்மா காதல் கவிதை சொல்லடி அந்த பாடல் தானே
6: சொல்லடி
0: கண்ணம்மா.
6: ஆமாங்க. ஆமா அதே தானே.
0: நல்ல பாடல். இப்பொழுது அடுத்த வரிகளை தரப்போவர்களே வந்து கூறலாம். நீங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
6: நன்றி
0: ராஜ்குமார். நன்றி. தர்மபுரியிலிருந்து வந்த ராஜ்குமார் அவர்களை நன்றி. வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
0: நன்றி. நன்றி. பழங்கள் இருவரும் எல்லாம் கூறிவிட்டார்கள். இப்பொழுது உங்களுக்கு இடைப்பாடல் ஒன்று கூறப்போகின்றேன். இடைப்பாடல் ஒன்று வர இருக்கின்றது. அந்த பாடலை கேட்டு வந்து தீச்சட்டி வந்துவிட்டது, மூலதனம் வந்துவிட்டது. இப்பொழுது உங்களுக்கு ஒரு பாடலின் இடைவரி தருகின்றேன். அந்த பாடலின் இடைவரியின் முதல் பாடல் எது என்று வந்து கூற வேண்டும். என்னவென்றால், செவ்வாழை பொன்மீனி தொடிக்கின்றது, செவ்வாழை பொன்மீனி தொடிக்கின்றது, சிறு தொட்டில் தந்து உறங்க விடு, தித்திக்கும் செவ்வாயின் நனைகின்றது, சிறு முத்தம் தந்து உறங்க விடு. எந்த திரைப்படத்தில், எந்த பாடலில் வந்த சரணம்? மீண்டும் கூறுகிறேன், செவ்வாழை பொன்மீனி தொடிக்கின்றது, சிறு தொட்டில் தந்து உறங்க விடு, தித்திக்கும் செவ்வாயின் நனைகின்றது, சிறு முத்தம் தந்து உறங்க விடு. கொண்டு வாருங்கள். ராகம் கூற மாட்டேன், நீங்களாக பாடி பார்க்க வேணும். அந்த ராகம் உங்களை இழுக்கும். இந்த வரிகளை நீங்கள் பாடும்பொழுது உங்களுக்கு அந்த ராகம் தோன்றும். செவ்வாழை பொன்மீனி தொடிக்கின்றது, சிறு தொட்டில் தந்து உறங்க விடு, தித்திக்கும் செவ்வாயும் நனைகின்றது, சிறு முத்தம் தந்து உறங்க விடு. அற்புதமான ஒரு ஊடல் பாடல். கொண்டு வருவாருங்கள். ஒரு பதத்தையும் தருகின்றேன். இந்த பாடலை நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே பதம் ஒன்று வருகின்றது உங்களுக்காக. இந்த பொருள் கோவிலுக்குள்ளே இருக்கும், ஆலயத்துக்குள்ளே இருக்கின்றது. இது பிரமோட்சவம் நடப்பதற்கு முன்பு இதுதான் முதலில் உபயோகிக்கப்படுவது. இதைத்தான் முதலில் பூஜை செய்து உபயோகிப்பார்கள். இதற்குத்தான் முதல் பூஜை நடப்பது. இதிலிருந்து புரிந்திருக்கும் என்னவென்று கூறுங்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம், சரியா? ஒரு புதிய உறவு போல் இருக்கின்றது. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம். நான் லண்டன்ல இருந்து மகான் கலைக்கிறோம்.
0: லண்டன்ல இருந்து மகான் கலைக்கின்றீர்களா? வணக்கம் மகான். வாருங்கள்.
5: எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கின்றதான். நீங்கள் முதலில் இணைகின்றீர்களா மகான்?
5: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: எப்படி இந்த
5: வானொலி பூவி? அப்படியான ஒரு பாடல்.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். அங்கே லண்டன்ல எந்த இடத்துல இருக்கின்றீர்கள்?
5: லண்டன்ல கிழக்கு பகுதி.
0: கிழக்கு பகுதி. அப்ப லண்டன்ல எப்படி இருக்கின்றது உங்களுடைய இந்த நுண்கிருமியினுடைய தாக்கம்?
5: இப்ப கொஞ்சம் பழையபடி ஒரு தாக்கம் வந்து வருகிறதாக சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்குள்ள வந்திருக்கின்ற மாதிரி ஒரு தாக்கம் வரல. ஆனா பதிவாக முடிப்பாக
0: வீட்டிலேதான் பாதுகாப்பா இருக்கிறீர்களா? வெளி நடமாட்டம் செய்ய முடியுமா?
5: மாஸ்க் அணிந்து கொண்டு வெளி நடமாட்டம் செய்யலாம். அத்தியாவசிய தேவையை பொறுத்து.
0: அத்தியாவசிய தேவை எல்லா நாடுகளையும் பொருள். என்ன நினைக்கின்றீர்கள், இந்த நுண் கிருமியினுடைய வைரசினுடைய தாக்கத்தை குறைக்க முடியுமா, அல்லது அழிக்க முடியுமா, இல்ல தொடருமா? உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கிறது?
5: அது குறைந்து கொண்டு வருகிற மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் காலம் செல்லும், குறைந்து குறைந்து அப்படியே குறைந்து கொண்டு போகும்.
0: உங்களிடம் ஒரு வினா ஒன்றை கேட்கின்றேன். இந்த வானொலியை நீங்கள் எப்படி அறிந்தீர்கள், எப்படி இந்த இலக்கம் கிடைத்து வந்தீர்கள்?
5: இதை நான் இணையதளத்தின் மூலமாக
0: கேட்டு வந்தீர்கள் என்றுதான். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களை முன்னிலை தமிழ் வானொலி வருக வருக என்று வரவேற்கின்றது.
5: நன்றி. வணக்கம் ஐயா.
0: இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்றவர்களுக்கு கதம்பம் நேயர் விருப்பம் என்று ஒரு நிகழ்வு தொடர்ந்து வரும்போது அது உங்களுக்கு பாடல் கொடுக்கப்படும். உங்களுக்கு அப்படி இருந்தால் என்ன பாடல் உங்களுக்கு விருப்பம்?
5: இளையராஜாவின் பிறந்த தினத்தையொட்டி பழைய பாடல் ஒன்று, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி.
0: நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி என்ற பாடல் கேட்க இருக்கின்ற
5: அந்த பாடலும் அவருடைய பாடல் தான்.
0: நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. நல்லது மகான், நீங்கள் வந்து இணைந்து மகிழ்ச்சி அடைகின்ற மின்னல் தண்ணி வானொலியின் 24 வருட சேவையிலே 24 மணி நேர சேவை தினமும் வலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கதம்ப நிகழ்வு இந்த நேரத்திலே ஒவ்வொரு நாளும் இருக்கின்றது, வித்தியாசமான வடிவங்களிலே வந்து கொண்டிருக்கும். அதேபோல எங்களுடைய கனடா நேரம் உங்களுடைய நேரம் இரண்டு மணி போல உங்களுடைய பிற்பகல் 2 மணிக்கு நேயர் நேரம் வரும். நீதி நாள்களிலே விடுமுறை பெறுபவன் நீங்கள் நேரலையில் வந்து பாடலை பதிவு செய்து கேட்டுக்கொள்ளலாம். உடனுக்குடன் பாடலை கேட்டு செல்ல மகான் இரண்டமைக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள். மீண்டும் மீண்டும் இணைத்துக் கொள்ளுங்கள், இணைந்து கொள்ளுங்கள்.
7: நம்மளுக்கும் எங்களை அரவணைத்ததற்கு MDR வானொலிக்கும் உங்களுக்கும் நன்றிகள் கூறி விடப்படலாம்.
0: வாழ்த்துக்கள், நன்றிகள், நன்றிகள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. எங்களுடைய முதலிலே வந்து இணைந்து கொண்டார் அன்பு மேயர் மகான் அவர்கள். இங்கிலாந்து நாட்டிலே இருந்து, ஆங்கிலேய நாட்டிலே இருந்து உடனே அதை பாடுவோம் காட்டி நல்ல குரல் வண்ணம் உள்ளவர், நன்றாக பாடுகின்றார். அவர் வந்து எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை தோறும் வரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலும் அவர் வந்து பங்கு பெற்றுவார் என்று எண்ணுகின்றேன். வணக்கம் ஞானசேகரன் மகனே, வணக்கம். என்ன பாடல், என்ன கொண்டு வந்தீர்கள் இந்த பாடல்?
8: அப்பா பாடல் இல்லப்பா, இந்த ரெண்டாவது சொன்னீங்க கொடிமரம்.
0: கொடிமரம், சிறப்பான பதிலை தந்தீர்கள் ஞானசேகரன். அதுதான் முதல் பூஜை, பிரம்மோற்சவம் நடக்கும் பொழுது முதல் பூஜை, அதுக்கு தான் கொடியேற்றம் என்று கூறுவார்கள். கொடிமரம், கொடிமரம் இதன் புண்ணமானது. அற்புதமான பதத்தை தமிழ் சொல்லிலே கண்டுபிடித்து புதிய அலையிலே வெற்றி பெற்றிருக்கு, உங்களுக்கு புள்ளி கிடைத்திருக்கு, வாழ்த்துக்கள். அந்த நேரத்தில் இன்று ஒரு புதிய அன்பு உறவு இணைந்திருந்தால் நாங்கள் அனைவரும் அவரை வரவேற்றுக் கொள்வோம். அவர் மகான் என்ற பெயரோடு வந்திருக்கின்றார், நல்ல மகானாக இருப்பார் என்று எண்ணுகின்றேன். வாழ்த்துக்கள், அடுத்த பதத்துக்கு வரப்போகின்றேன். பாடலும்
8: கூறுங்கள்,
0: கூறுங்கள் மகனி, என்ன பாடல்?
8: பொண்ணுங்க தங்க மனசுபுரத்திலிருந்து தேன் சிந்துதே வானம்.
0: ஓ, தேன் சிந்துதா வானத்திலிருந்து, அடேங்க அப்பா.
8: ஆமா அப்பா,
0: கொஞ்சம் ஏந்தி வைங்களே, அப்பாவுக்கு தேவைப்படும்.
8: என்னுடைய
0: பிரதான உணவுகள் பொண்ணுக்கு தங்க மனசு இல்லையா?
8: ஆமாப்பா,
0: அதான
8: அதான் தேவை,
0: தங்க மனசு. வாழ்த்துக்கள் மானிய, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி,
8: நன்றி அப்பா, நன்றி.
0: எங்கே நாகப்பனையா வந்திருந்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும், அழைக்கலாம், வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்த பாடலை தர விரும்புகின்றேன். இன்னொரு பாடல் எங்கே மகான் கொண்டு ஓடி வருவார் என்று எண்ணுகின்றேன். அவருக்கு விருப்பமா இருக்கும் அந்த பாடல் என்று எண்ணுகின்றேன். அந்த பாடல் எதுவாக இருக்கும் என்றால், கடவுள் என் வாழ்வில் கடன்காரன், கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும். கடவுள் என் வாழ்வில் கடன்காரன், கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும். ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா, நீ கூட கடன்காரன். ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா, நீ கூட கடன்காரன். கடவுள் என் வாழ்வில் கடன்காரன், கவலைகள் தீர்ந்தால் கடன் தீரும். ஏழைகள் வாழ்வில் விளையாடும் இறைவா, நீ கூட கடன்காரன். இந்த பாடலே வருகின்றது இது என்று குறுங்கள், ஓடி வாருங்கள். அடுத்தது யார் வந்திருக்கின்றார், அழைத்துவிட்டு நின்று விட்டார். அடுத்து ஒரு பதம் தருகின்றேன், அந்த பதத்தையும் கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டும். நீங்கள் என்ன பதமாக இருந்தால் கொடிமரம் கண்டுபிடித்து கூறிவிட்டீர்கள். இது ஒரு எப்படி கூறுவதுதான், நான் நேரடியாக கூற முடியும். இந்த நாள்களிலே இந்த நாளை பார்ப்பார், ஒவ்வொரு நாளும் இது வருவது உண்டு. இப்படி ஒரு நாள் இந்த வேளையில் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார்கள். ஏதாவது நல்ல காரியங்கள் செய்வதென்றால் இதை பார்ப்பார்கள். இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி மட்டும் வருகின்றது என்று கூறுவது, ஒரு நேரத்திலே வருவது, ஒரு நாளிலே இருக்கின்றது. அது 24 மணிக்கு காலத்துக்குள்ளே ஒரு நேரம் இவருடைய நேரமாக இருக்கும். அது எந்த பதமாக இருக்கும் என்று கூற வேண்டும். அங்கு வந்துவிட்டார், மீண்டும் வந்துவிட்டார் மகான். உங்களுக்கு தந்த கொண்டிருக்கிற வாருங்கள் மகான்.
8: வணக்கம், மீண்டும்
9: கேளுங்கள். நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி கங்கன் ராத்திரிக்கு தூங்க வேணும் நெஞ்சும்
0: சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த பாடலை முழுமையாக பாட காட்ட முடியுமா எங்களுக்காக, நீயர்களுக்காக? நீங்கள் நன்றாக பாடுகிறீர்கள்.
9: நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தோங்க வேணும் ஊர்த்திக்கிறேன் கொஞ்சம். பாடமாடல் கூட தஞ்சம் சொந்தங்களே, ஆடமாடு கூட தஞ்சம் சொந்த

0: புத்தி வந்த போது நண்பர் இல்லை. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடுத்தங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு தோன்றிக்கேன் கொஞ்சம் கடமுயன்றான் கமலியும் கடல் தீரும் இலைகள் வாணி விளையாடும் இறைவாணியோடு குடிகாரம் போதி வந்த போதி புத்தி இல்லை. புத்தி வந்த போது நண்பர் இல்லை. நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடித்தங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு தோங்கலும் குத்திக்கிறேன் கொஞ்சம்
1: வாழ்த்துக்கள் மகான். நீங்கள் மேலும் இந்த முதல் நாள் வந்து எங்களோடு இப்படி இதயத்தோடு இதயமாக ஐக்கியமாகிவிட்டது. இவ்வளவு காலம் இங்கே ஐயா இருந்தீர்கள். இப்படியான குரல்களை நாங்கள் தேடுகின்றோம். எங்கள் வானொலியிலே ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கே கனடிய நேரம் காலை 9 மணியிலிருந்து 12:00 வரைக்கும் பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்வு உண்டு. 24 வருடம் பாடல் நீங்கள் வந்து உங்களுக்கு இசையும் கொடுத்து பாடலாம். நீங்கள் அந்த அந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். ஒரு பாடல் 2 பாடல் பாடி சொல்லலாம். இலைமுறை காயாக இருக்கும் இப்படிப்பட்ட குரல் வளம் உள்ளவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக நீங்கள் தங்குவான் 24 வருடமாக இதை செய்து கொண்டிருக்கின்றது. பிரதி
0: ஐயா மன்னிக்கோணும், உங்களுடைய இணையதளத்துக்கு அனுப்பினால் பாடல் ஒளிபரப்ப முடியும். நான் அந்த நேரத்துக்கு தெலுங்கோனில் வருவேன்.
1: சரி,
0: வாய்ப்பில் வருவேன்.
1: நீங்கள் அது வந்து அனுப்ப வேண்டியது எப்படி என்றால் MTRFM247@gmail.com.
0: ஆம் சரி,
1: அதற்கு நீங்கள் அனுப்பிவிட்டு அனுப்ப. நீங்கள் மடை பாடகரா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. நீங்களாக தேடி வந்து எங்களுடைய நீங்கள் உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டோம். மகிழ்வாக இல்ல ஒரு விஜயத்தில் இருப்பீர்கள். இந்த சந்தர்ப்பம் இந்த நிகழ்விலே கொடுப்பதிலே. ஆனால் நீங்கள் இந்த முதல் தடவை வந்தபடியால் முதலில் ஆர்வமாக வந்து 2 பாடலையும் 2 புள்ளிகளையும் பெற்றிருக்கின்றீர்கள். பாடலையும் கேட்டிருக்கீங்களா? இந்த பாடலாக இந்த பாடலுக்கு நீங்களாக பாடுங்கள்.

0: அவரே கலந்து வந்து விட்டார். அதுதான் பாடம்,
1: ராகு காலம் பாடம். ராகு காலம்
0: செல்லாது செல்லாது இன்னும் இருக்கின்றது. செல்ல செல்லாது செல்லாது செல்லாது மாத்தியோ
1: சரி.
0: வாழ்த்துக்கள் மகனே. அடுத்து அன்புறாவை அழைக்கின்ற அங்கே ஒருவாரங்கள உறவு யாராயிருக்கும்? கௌரி வந்து விட்டார். கௌரி குருமாரே
2: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே. என்ன பதம்?
2: ராகு காலம்.
0: ராகு காலம் செல்லாது செல்லாது இன்னும் உண்டு இருக்கின்றது. ஓடி வாருங்கள். அது வந்து எழுத்து வந்து நான்கு எழுத்துக்களை கொண்டது. வாழ்த்துக்கள் சிறப்பானவர் கரி நாள் என்று கூறுவது. வாழ்த்துக்கள் கௌரி கட்டிக்காரி கௌரி கட்டிக்காரி கௌரி கட்டிக்காரி வாழ்த்துக்கள் அம்மா வாழ்த்துக்கள் நன்றி. மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பதத்தை தருகின்றேன். இங்கே வந்திருக்க மஞ்சுளா வந்திருக்க. வணக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா வணக்கம். வணக்கம். எதம்மா?
2: பாடல்.
0: பாடல் சொல்லி பாடியும் காட்டி விட்டார். ஒருவர் இங்கிலாந்துல இருந்து வந்திருந்தார், பொழுது பிரித்தானியாவில இருந்து வந்திருந்தார். மகான் என்றார். என்ன பாடல் நீங்கள் கூறுங்கள். நீங்கள் ஒரு பாடல் கொண்டிருந்தீர்களா? என்ன பாடல்? எல்லோரும் இப்படித்தானே அம்மா வருகின்றார்கள். அவர் வந்து அந்த பாடலை முழுமையாக பாடியும் காட்டியுள்ளார். புதிய உறவு என்று எங்களோடு இணைந்து கொண்டார். ஒரு புதிய நேயர் எங்கள் எல்லோரும் இணைந்து கொண்டார். மகான் என்று அழைக்கப்படுகின்ற ஆங்கில நாடு ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து வந்திருந்தார். அவர் அதை கண்டுபிடித்து விட்டு இரண்டு பாடலும் அவர் கண்டுபிடித்து சொல்லிவிட்டு அவர் உடனே பாடியுங்கள். அவர் பாடவர் அவர் பாடியும்
2: காட்டிவிட்டார்.
0: உங்களுக்கு வாழ்த்துக்கள் மகளே. என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
2: நாளை நான் பாட்டு சொல்றேன்.
0: சொல்லுங்கள் குறுங்கள். என்ன பாடல்?
2: பட்டிக்காடப்பட்டனமா.
0: அதுல என்ன பாடல்?
2: அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமத்தாரி.
0: சிறப்பு. அம்பிகையே ஈஸ்வரியே என்ற பாடல் மகளுக்கு தருவேன். நல்லதடா. மீண்டும் பாருங்கள். இங்கே இப்பொழுது ராமன் பெறுகின்றார். அவரோட நேரையும் நீங்கள் மீண்டும் பாருங்கள். வணக்கம் வணக்கம் ராமன். வணக்கம். என்ன பாடம் கொண்டு அந்த பாடம் கண்டுபிடிச்சீர்களா? அவர் பாடி காட்டியிருந்தார்.
2: எங்களோடு
0: ஒரு அன்பு உறவு இணைந்து விட்டார் மின்வேல் தமிழ் வானொலி குடும்பத்திலே.
2: வாழ்த்துக்கள்.
0: சரி, இப்ப நீங்கள் இந்த பதம் கொண்டு வந்தீர்களா கவிஞரே?
2: எப்படி எழுத்தியாது?
0: ஐயோ, நான்கு எழுத்துக்களை கொண்டது ஐயா. அதைத்தானே சொன்னாலே இப்ப மகள் கௌரி வந்து கூறிவிட்டாலே. செக்கு மாடு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் செல்லுற செல் என்றால் செல்லு கொண்டிருக்கும். சரியா? கரிநாள் என்று மகள் கூறிவிட்டால். சரி, அது கரிநாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரிநாள் பார்த்து நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது கரிநாள் பார்ப்போம் இல்லையா?
2: நல்லது.
0: நீங்க சொல்ல வந்து அவர்கள் கூறிவிட்டார்கள் இல்லையா? சரி,
2: இப்பொழுது
0: அடுத்த பதம் என்று செல்கின்றேன். அந்த பதம் ஒரு உண்ணும் உணவு. அதிலும் எங்களுடைய தமிழர்கள் மத்தியிலே பிரதானமான உணவு. ஏசிய ஆசியன்களுக்கு ஆசிய நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு பிரதானமான உணவு. அது இரண்டு எழுத்திலையும் கூறலாம். ஆனா என்னிடத்திலே அது நான்கு எழுத்திலே வந்திருக்கின்றது. அது எதுவாக இருக்கும்? என்னிடம் நாலு எழுத்திலே வந்திருக்கிறது. உங்களை உடனே தெரிந்தால் கூறுங்கள், அதாவது மீண்டும் வந்து கூறுங்கள். இன்னும் ஒரு பதம் தரும். உணவு. உணவை உணவு. அதாவது உணவு. அது ஒரு உணவு. அதை இரண்டு எழுத்துக்களையும் அழைக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் கூடுதலாக கூறுவோம். ஆனால் என்னிடம் இருக்கின்றது நாலு எழுத்துக்கள் உள்ள பதம். அது என்ன பதமாக இருக்கும்? அடுத்த
2: விருந்து.
0: என்னையா கூறுங்கள்?
2: விருந்து.
0: ஒண்ணு உணவு ஐயா. விருந்து விருந்து அளிப்போம். விருந்து ஆனா இது உண்ணுகிற உணவு பொருளே உண்டு. ஒரு உணவு. இரண்டு இடத்திலேயும் அழைக்கிறார்கள். நான்கு இடத்திலே தான் என்னிடம் இருக்கின்றது அந்த பதம்.

0: பொதுவாக ரெண்டு இடத்துல சொல்லுவோம் நாங்கள் அநேகமாக சொல்லுவோம், அநேகமாக சொல்லுவோம் அதை இரண்டு இடத்துல. ஆனா அந்த பத அந்த அந்த பொருள் இரண்டு நான்கு இடத்திலே என்னிடம் இருக்கின்றது. அந்த உணவு பொருள் நீ பெயர் பிரதானமான உணவகங்களுக்கு. நன்றி, அடுத்த உடன் செல்லுகின்றேன். வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். வணக்கம் மகளே.
1: அன்னம்
0: கெட்டிக்காரே, சிறப்பான பகல். அன்னம் சோறு என்ற இரண்டு இடத்திலையும் நாங்கள் அநேகமாக அழைப்போம், அன்னம் என்று கூறிக்கொள்வோம். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. வணக்கம் ராஜகுமார், தர்மபுரி.
2: ஐயா வணக்கம், வணக்கம். அன்னம், அன்னம்,
0: அன்னம் கெட்டிக்காரன் அதை கௌரி உங்களுக்கு முதல் கௌரி கூறி புள்ளியை பெற்றால் ராஜ்குமாருக்கு வாழ்த்துக்களை.
2: வாழ்த்துக்களே
0: கிடைக்கலீங்க. அருள் வருகின்றார், சரி, அதாவது ஈழத்திரு நாட்டிலிருந்து அருள். வணக்கம் அருள். ஓம் நம சிவாய. அருள் வணக்கம். வணக்கம் நாகப்பனையா, கோயம்புத்தூர். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. சாப்பாடு,
0: சாப்பாடு என்பது நல்லதுதான், ஆனால் யாழ்ப்பாணம் ஈழத்திலிருந்து வந்து கௌரி கூறிவிட்டார் அன்னம், அன்னம் என்று கூறிவிட்டு சரியான பதிலை கூறுகின்ற. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: பாடல் ஐயா,
0: பாடல்
3: அன்னம்
0: கூறுங்கள். பாடலை தாருங்கள். புரியவில்லை நீங்கள்
3: பேசுவது. நடக்கிறது,
0: ஏதோ நடக்கிறது. நாங்களும் பாடக்கூடாது ஐயா, இங்க எங்களுக்கு மகான் வந்து பாடி விடுவார் சிறப்பாக. ஏதோ
3: நடக்கிறது, பாடினாரு நல்லா இருக்கு.
0: வாழ்த்து, வாழ்த்துக்கள் அவருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஏதோ நடக்கிறது என்ன திரைப்படமாக இருக்கும்?
3: மனிதன், மனிதன்,
0: மனிதன் திரைப்படுத்த. ஓ மனிதன் தான் அப்படி பாடுவான, ஏதோ நடக்கிறது என்னமோ. நல்லது அவர்களே, மீண்டும்
3: நன்றி,
0: நன்றி, நன்றி. தங்கை ஞானதேவன் பாருங்கள், என்ன பாட, என்ன பதம், பதம் கொண்டு வந்தீர்களா?
4: அன்னம்,
0: அன்னம் சிறப்பான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களோடு வந்த கௌரி மகள் கௌரி யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து வந்து கூறிவிட்டார். வாழ்த்துக்கள், நன்றி,
4: நன்றி,
0: நன்றி. எங்கே மஞ்சுளா வாருங்கள், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் மஞ்சுளா? மஞ்சுளா, உங்களுடைய அழைப்பு இடர்பட்டு நிற்கின்றது, தடையிலே நிற்கின்றது, தெளிவாக இல்லை. மஞ்சுளா கனெக்டிங் என்று காட்டுகிறதே தவிர என்னோட இணைய முடியாமல் இருக்கின்றது. கனியம்பாடியிலிருந்து வந்தீர்கள், மேலூர் மாவட்டம். சரி, நீங்கள் மீண்டும் வர வேண்டும். அடுத்த பதத்தை கொண்டு வருகின்றேன், அந்த பதத்தை தந்துவிட்டு அடுத்த வருகின்றேன். சரி, ஆலயங்களுக்கு நாங்கள் சென்று மஞ்சுளா வந்து விட்டோம். வணக்கம் மஞ்சுளா. மஞ்சுளா வணக்கம். மேலே
5: கிராமத்துல,
0: ஆமா, அதுக்கு நாலு இடத்துலயே ஒரு பதம் கேட்டு தெரியுமா? அன்னம், அன்னம் என்றே கூறுவது உண்டு. வாழ்த்துக்கள் மகளே. ரெண்டு
5: மூணு
0: முதலில் வந்து கூறிவிட்டார்கள் அம்மா அந்த பதத்தை.
5: அன்னம்
0: புள்ளியே கட்டி விட்டார்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், அப்பாவின் வாழ்த்துக்கள் கிடைக்கின்றது. கட்டி காரி
5: இங்க வந்து சோறுன்னு சொல்றான். இது கிராமத்துல நாங்க சோறுன்னு சொல்றது ஒரு மாதிரியா நினைக்கிறாங்க. டவுன்ல இருக்கிறவங்களா சாதம்னு சொன்னாதான் அது கௌரவமா நினைக்கிறாங்க.
0: ஒவ்வொரு இடத்துலயும் அப்படி இருக்கம்மா. சோறு என்று வந்து கூறுகிறார்கள், சாதம் என்று கூடாது. நெல்லிலிருந்து உற்பத்தி பண்ணி வர முதலியாத அன்னம், அன்னம் என்று எல்லா உணவையும் சேர்த்தும் கூறுவார்கள். அன்னம் என்று, அன்னம் என்று சில இடத்துல. ஆனா குறிப்பாக அன்னம் என்ற அந்த அன்னம் என்பது இப்ப குழந்தைகளுக்கு அன்னம் ஊட்டுதல் என்று எல்லாம் இருக்கின்றது. அன்னம் ஊட்டுதல், அன்னம் என்ற சரியான தமிழ் பதம் அதுதான். பேச்சு வழக்கிலே சோறு, சோந்து, சோறு சாப்பிடுறியா என்னடா சாப்பிடறான் கேட்பார்கள். சோறு போடப்பான்னு கேட்பாங்க. சாதம் படைத்து விடுங்கள், சாதம் மூழ்கி ஆயிட்டான்னு கேட்பார்கள். ஆனால் அன்னம், அன்னம் என்பது அருண் சொல்லு, அதுதான் எங்களுடைய தமிழ் பதம். இப்ப அன்னம் என்ற அந்த சோறு என்று பார்த்துக்கு எத்தனை பழங்கள் வந்து விட்டது பார்த்துக்கிறார். சோறு, சாதம், அன்னம் என்றால் சாப்பாடு என்றெல்லாம் கூறுகிறார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், அடுத்த பதத்தை தரப்போன்றேன். மீண்டும் பாருங்கள், நன்றி. அடுத்த பதம், இப்ப அன்னம் என்ற பதம் வந்துவிட்டது. கட்டிக்காரி கூறுவார். இப்பொழுது கூறினேன், ஆலயங்களுக்கு நாங்கள் சென்றால் அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாம் முடிந்தவுடன் எங்களுக்கு கிடைக்கும் பிரசாதத்திலே ஒன்று, அது எதுவாக இருக்கும்? ஐந்து எழுத்துக்களை கொண்டது. எங்களுக்கு கிடைக்கும் பிரசாதங்களிலே அது ஒன்று முக்கியமானது. அதை அர்ச்சகர் கொண்டு வந்து கொடுப்பாருங்கள், கையில கொடுப்பார். அது என்ன? பல விடயங்கள் தருகின்றார், பல பொருட்கள் கொடுப்பார். இது மிகவும் முக்கியமான புனிதமாக நாங்கள் காண பிரசாதமே புண்ணியம் தான். என்ன கொண்டு வந்து கொடுப்பார் பிரசாதத்தில்? என்ன அவர் கொண்டு வந்து கொடுப்பார்? ஒரு விடயம், ஒரு பொருள். அது இந்த பொருளை அது கொண்டு வந்து தருவார். நாங்கள் அதை பணிவோடு வாங்கிக் கொள்வோம். ஐந்து எழுத்துக்களை கொண்டது, சரியா? சரி, அடுத்து ஒரு பழமொழி ஒன்று தரப்போங்கள். ஒரு பழமொழி எங்க எங்களுக்கு ரேவதியை காணவில்லை. ரேவதி பாடல் தந்து விட்டாரா? தரவில்லை, மீண்டும் பெறவில்லை. அவனுடைய கட்டம் இந்த பாடல்களை கண்டுபிடிக்க அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. சரி, இப்பொழுது ஒரு பழமொழி ஒன்று, முதுமொழி எங்கள் முன்னோர்கள் காலத்திலிருந்து இன்று வரை வருகின்றது ஒரு பழமொழி. அதில் இரண்டு நான்கு பதங்களை கொண்ட பழமொழி. அதில் இரண்டு பதங்கள் மறைந்து விட்டன. முதலாவது பதம் பாலுக்கும், இரண்டாவது பதம் மறைந்து விட்டது. மூன்றாவது பதமும் மறைந்து விட்டது. நான்காவது பதம் தோழன். பாலுக்கும் இடைவெளி, இடைவெளி தோழன். இதை நிரப்பி கூற வேண்டும். நீங்கள் கொண்டு வாருங்க. ஞானதேவரன் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ஞானதேவரன்.
1: வணக்கம் அப்பா. குங்குமம்
0: செல்லாது, செல்லாது, செல்லாது. வேறொன்று இருந்தது மாத்தி எங்கே அடுத்த உறவு வந்து விட்டார். யார்? கௌரி வந்திருக்காரா? ராபிக் வந்து விட்டார். ராபிக் என்ன பதம் ஐயா?
1: புளிசாதம்.
0: புளிசாதம் என்பது செல்லாது, செல்லாது, செல்லாது. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்க. எங்கே நாகபன் வந்து விட்டார், கொண்டு வந்திருப்பாரு. செல்லாது, செல்லாது, செல்லாது. மீண்டும் பாருங்க. எங்கே கௌரி வந்து விட்டார், கௌரி ஓடி வாருங்கள்.
6: தீர்த்தம்
0: கெட்டிக்காரி. தீர்த்தம் என்பதுதான் முக்கியமான. ஐயரன் கையினால் எங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது தீர்த்தம். அதை நாங்கள் புனிதமாக மகள்வோடு வாங்கிக் கொள்வோம். பிரசாதங்கள் மிகவும் முக்கியமானது. தீர்த்தம் என்பது சரியான பதம், சரியான பதம். கௌரி வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. தீர்த்தம் ஞானதேவரன் கொண்டு வாருங்கள்.
1: பாலுக்கு நண்பன் பூனைக்கு தோழன்.
0: பாலுக்கு நண்பன் பூனைக்கு தோழன். வாழ்த்துக்கள். நல்ல பழமொழியை கண்டுபிடித்து விட்டார். பாலுக்கும் தோழன் என்னென்ன கூறுங்கள்.
1: பாலுக்கு நண்பன் பூனைக்கும் தோழன்.
0: அப்படி என்று ஏதாவது சரியான பதில். பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன். அதுதான் சரியான பழமொழி. உடைத்து பாலுக்கு காவல் இருப்பதில் இருந்து பூனைக்கும் தோழனாக இருப்பார். அப்படி மக்கள் மட்டும் பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன் என்பது. அது பாலுக்கும் தோழன் என்று வராது மகனே. பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன். அது ராஜ்குமார் உங்களுடைய. வணக்கம் ராஜ்குமார்.
7: ஐயா பாலுக்கும்
0: கொடுங்கள்.
7: ஐயா
0: கொடுங்கள்.
7: ஐயா எடுத்து கொடுங்க. மறந்து டக்குன்னு லைன் கிடைச்சத மறந்துட்டேன். பால், பாலுக்கும் என்ன ஆரம்பிச்சீங்க அது மட்டும் சொல்லுங்க.
0: அதாவது வந்து பாலுக்கும் கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள் ராஜ்குமார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன். இப்படி மக்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள். உங்களோடும் தோழனா இருப்பாரு, மத்த பக்கத்திலும் காவலா இருப்பாரு இல்லையா? பாலுக்கும் காவல். வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பு. புள்ளியாண்டு பெற்றிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஐயா.
7: நன்றி,
0: நன்றி, நன்றி. எங்கே அடுத்த பதம் தந்தையை நான் உங்களுக்கு தரவில்லை. அன்னம் வந்து விட்டது. அடுத்த பதம் இஞ்சி குடி மஞ்சுளா. மஞ்சுளா வாருங்கள். என்னம்மா கொண்டு வாருங்கள்.
6: குங்குமம்.
0: செல்லாது, செல்லாது, செல்லாது. அது வந்து தீர்த்தம். தீர்த்தம் என்று சரியான பதம் கௌரி கூறியிருந்தார். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்க இப்ப இன்னும் ஒரு பதம் வருகின்றது. பழமொழியும் வந்து கூறிவிட்டார்கள். இப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு பதம் வர இருக்கின்றது. இந்த பதம் மூன்று எழுத்துக்களை கொண்டது. அதி அதி தீவிரமான சிந்தனையாளர்கள், பெரிய கண்டுபிடிப்பாளர், ஒரு ஒரு துறையிலே மிகவும் உயர்ச்சி நிலையில் இருப்பவர்கள், நல்ல பாண்டித்யம் பெற்றவர்களை இப்படி கூறுவார்கள் மூன்று எழுத்திலே. எங்கே நீங்களும் அப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும். நீங்கள் இந்த பதத்துக்குரியவர் போல வர வேண்டும். கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். மூன்று எழுத்துக்களை கொண்டது அதி உயர் அறிவு பெற்றவர்களை இந்த ஒரு துறையிலே இப்படி கூறுவார்கள். சரியா? அடுத்த பதம் தருகின்றேன். இது குட்டி போடும், குட்டியும் குட்டி போடும், குட்டியும் குட்டி அப்படித்தான் வருகின்றது. ஆனால் இது இரண்டு எழுத்துக்களை கொண்டது. குட்டி போடும் மிருகங்கள் அல்ல. சரியா? குட்டி போடும் மிருகம் அல்ல, இரண்டு எழுத்தை சேர்ந்தது. கொண்டு வாருங்கள். தீர்த்தம் வந்துவிட்டது கட்டிக்காரி. இப்பொழுது இருக்கின்ற இரண்டு மூன்று இடத்தில் ஒரு பதம், இரண்டு இடத்தில் ஒரு பதம் இருக்கின்றது உங்களுக்கு. எங்கே ஓடி வாருங்கள்? எங்கே சத்தத்தை காணவில்லை. கொஞ்சம் இடைவெளி எடுத்து நான் பாடல் ஒன்றை தருகின்றேன், இலகுவாக்கி விடுகிறேன். வந்துவிட்டார் மகள் கௌரி. வணக்கம் கௌரி, கொண்டு வாருங்கள்.
8: அப்பா விவேகி.
0: அதை செல்லாது செல்லாது, அதை விட இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது. விவேகிக்கும் விவேகிக்கும் இந்த பதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு கருத்து. நல்லம்மா கட்டிக்காரு, கொண்டு வாருங்க. அந்த பதம் கண்டுபிடிச்சீர்களா? எங்க ராஜ்குமார் கண்டுபிடி, கொண்டு வாருங்க ராஜ்குமார்.
8: மேதாவி, மேதாவி பூனை.
0: சிறப்பு, சிறப்பு மேதாவி என்பது சிறப்பு, சிறந்த விவேகிய விட மேதாவி மேதாவி அது சிறந்த விரல்லப்பா. புள்ளி கிடைக்கின்றது. ஆனா பூனை செல்லாது, பூனை செல்லாது செல்லாது செல்லாது.
8: நன்றிங்க, நன்றி.
0: நான் கூறினேன் குட்டி போடும் மிருகம் அல்ல. கொண்டு வாருங்க
8: ஐயா. நான் கவனிக்கலைங்க, கவனிக்கல.
0: கொண்டு வாருங்க
8: கோளாறு.
0: நன்றி,
8: நன்றி, நன்றி.
0: வணக்கம் மகான், வணக்கம் மகான், வணக்கம்.
9: வாழை
0: கெட்டிக்காரன், வாழை என்பது சரியான பதில். குட்டி போடும் மிருகம் அல்ல. வாழ்த்துக்கள். இரண்டு எழுத்து செல்லை கொண்டு வந்த மகான் உங்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பு. நன்றி ஐயா, நன்றி. எங்கே அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்றேன். அடுத்த பதம், அடுத்த பதத்தை கொண்ட அந்த இரண்டு எழுத்தை கொண்ட பதம் குட்டி போடும் மிருகம் அல்ல, அது வந்து வாழை. வாழை என்ற இரண்டிடத்திலே சரியான பதத்தை மகான் தந்தை புள்ளியை பெற்றுக் கொண்டார். எங்கே சவுதி அரேபியாவில் இருந்து ஃபாரூக் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். வணக்கம் மகனே ஃபாரூக். உங்களுக்கு வாழ்த்துக்கள்,
8: நன்றி. நாளைய பாட்டு சொல்றேன்,
0: கூறுங்கள். என்ன பாட்டு?
8: கசம்பீடு தேவீடு படம்
0: சொல்லவே
8: பெத்த மல்லிகை
0: பயம் ஆயிருக்கு. நான் கலையத்துக்குள்ள தனியா ஒரு வயசான மனிதன் நீங்க பேயப்படணும், அந்த பேயப்படா இப்படி இருக்கு. ஐயோ,
8: பேய் பாட்டு கேட்டா
0: தெரியாயிருப்பா. அத்தை பெற்றதுதான் நேற்று அத்தி படத்தை கொண்டு வருவேன். சரி, நன்றி. மல்லிகை பூலதான் இருக்கின்ற கெட்டிக்காரன் அத்தை
8: புதிதாக எரிந்த மகானையாவுக்கு அன்புறவு சார்பாக
0: வரவேற்கிறோம். அப்படி வரவேற்று சகோதரமாக நாங்கள் அன்பாக ஒரு குடும்பமாக இணைந்திருக்கின்றோம். அவருடைய திறமைக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்களை அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். வாழ்த்துக்கள், நன்றி. அது நல்லது. உங்கள் பாடல் காலம்பத்திலே கிடைக்கும். அடுத்த பதத்துக்கு போவோம். சியாமலா அழைத்து விட்டு சலித்து விட்டு திரும்பி விட்டார். நாங்கள் பேசுகிறோம், தங்களை எடுக்கவில்லை. எங்கே சியாமலா ஓடி வாருங்கள் மகளை, மீண்டும் பெற வேண்டும். வாழை என்பது சரியான பதில், மேதாவி என்பதும் சரியான பதில். இரண்டுக்கும் பதில் கிடைத்து விட்டது. அடுத்த பதம் ஒன்று ஆறு எழுத்துக்களை கொண்டது, ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த பதம் மேடையிலே நிகழ்த்தப்படுவது, ஆலயங்களில் பெரிய மேடைகள் சபாக்களிலே நடத்தப்படுவது. இதற்கு ஆறு எழுத்திலே அழைக்கப்படுகிறது அந்த பதம். இதிலே திறமை உள்ளவர்கள், இந்த துறைகளிலே திறமை உள்ளவர்கள் இதை செய்வார்கள், இதை செய்வார்கள் மேடைகளிலே. ஆறு எழுத்துக்களை கொண்டது, கொண்டு வாருங்கள். இன்னொரு பதம் தருகிறேன். மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம், ஒரு பறவை. இந்த பதத்தை வைத்து மக்களை பேசுவார்கள் ஆக்கள். அவர்களை குற்றம் சாட்டும் பொழுது, பேசும் பொழுது இப்படி பேசுவோம். அதாவது இந்த முட்டாள்தனமாக செய்பவர்களை இப்படி சொல்வார்கள். ஆனால் இந்த பறவை கூட்டம் கூட்டமாகத்தான் வாழும். கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய பறவை. இது ஒரு பறவை இனத்தை சேர்ந்தது, மூன்று எழுத்துக்களை கொண்டது. இதை மக்கள் உபயோகிக்கின்றார்கள், உணவாக மறந்துகிறார்கள், உணவாக சமைத்து சாப்பிடுவார்கள். இந்த பறவையை கொண்டு வாருங்கள், இலகுவாக்கி இருக்கின்றேன். அந்த மேடையிலே நடைபெறுவது அவர்கள் பக்கவாத்தியங்களோடு அது செய்வார்கள். அது எதுவாக இருக்கும்? வணக்கம் நாகபனையா. வணக்கம்.
3: பாராட்டு விழா.
0: பாராட்டு விழா பொருந்தவில்லை, பொருந்தவில்லை ஐயா. பாராட்டு விழா மற்றவர்களால் செய்யப்படுகிறது, இது இவரே செய்வார். நீங்களே செய்ய
3: யோசனை
0: சொல்லுங்க.
3: யோசனை
0: யோசிங்க, யோசிங்க, கொண்டு வாருங்க பாருங்க, கொண்டு வாருங்க பாருங்க.
3: இசை கச்சேரி.
0: இசை கச்சேரி எப்படி நீங்கள் செய்வீர்கள்? இசை கச்சேரி சிறப்பாக செய்வீர்கள். அவர் இசை கச்சேரி செய்யுங்க பார்ப்போம். கேட்போம். செல்லாது செல்லாது செல்லாது.
3: வாத்து இரண்டாவது வாத்து
0: ரெண்டாவது வாத்து அது நீங்கள் வாத்தனங்களுக்கு தெரியும் தானே, அது சரியான பதம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அம்மா? சியாமலா வாருங்கள் மகளே. சியாமலா ஓடி வாருங்கள் கொஞ்சம். சியாமலா
9: அப்பா இசை கச்சேரி.
0: இசை கச்சேரி என்றும் சொல்லலாம், ஆனா அது செல்லாது. என்னிடம் இருக்கிறது அது இல்லை. செல்லாது அம்மா. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்க ஞானசேகரம் ஐயா வந்து விட்டார். ஞானசேகரம் பாருங்கள். வணக்கம். நாச்சியார் கோவில் இருந்து வருகின்றார் ஞானசேகரன் அவர்கள். ஞானசேகரம் வணக்கம். சரி, நாகப்பட்டினம் முகமது ராஃபிக் கூறுங்கள்.
10: கொக்கு கொக்கு
0: கொக்கு கொக்கு கொக்கு செல்லாது செல்லாது செல்லாது. அது வாத்து வாத்து என்று வரும் சொல்லிவிட்டார். வாத்து அந்த மற்றதா மற்றது என்ன பதம்? அந்த ஆறு வளத்துக்களை அந்த ஆறு
10: ஆறு பாராட்டு
0: பாராட்டு செல்லாது செல்லாது
10: செல்லாது.
0: பண்ணி வாங்க. எங்கே அடுத்த உறவு யார் வரப்போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும். யார் வந்தது? யார் வருவார்? சரி, இப்பொழுது நான் மகானுக்கும் ரேவதிக்கும் மற்றவர்களுக்குமான ஒரு போட்டியில் பாடலின் இடைவெளி தரப்போகின்றேன். சரி, மகான் வருகின்ற மகான் கொண்டு வாருங்கள்.
11: வணக்கம். நான் மீண்டும் மகான்.
0: மீண்டும் மகான் வாருங்கள், வரவேற்கின்றோம். என்ன பலம் கொண்டு
11: வந்த பாடலுக்கு நன்றி தெரிவித்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள்,
0: நன்றிகள்.
11: இந்த இது வந்து வாத்து அல்லது வௌவால் வருமா?
0: இல்ல, வாத்து தான் சரியான பதம். அதை ஃபாரூக் அவர்கள் கூறிவிட்டு சென்று விட்டார். வாத்து சொல்லுவன் நீர் வாத்து வாத்து
11: வந்து
0: இசை கச்சேரி செல்லாது. அந்த பதம் வேறு பதம்
11: என்னிடம்
0: அது செல்லாது, வேறு பதம் இருக்கின்றது. மீண்டும் பாருங்கள் மகான். கெட்டிக்காரன் பாருங்கள் மீண்டும். எங்கே? யாழ்ப்பாணத்திலிருந்து கௌரி வந்திருக்கின்றார். ஈழத்திருநாட்டின் கௌரி வாங்க. என்ன பதம்? அதே கூறுவிட்டாரம்மா. வாத்து ஒரு வாத்து மடை என்ன கூறுவோம். அரங்கேற்றம் செல்லாது செல்லாது. நன்றி மகளே, நன்றி நன்றி. எங்கே ராஜ்குமார் ஓடி வாருங்கள். தர்மபுரியில் இருந்து வருகின்ற
12: வாய்ப்பாட்டு.
0: வாய்ப்பாட்டு எப்படி கண்டுபிடித்தீர்கள்? யோசனை பண்ணி கண்டுபிடித்தீர்கள், ஆனால் அது செல்லாது செல்லாது அது செல்லாது.
12: நன்றி நன்றி.
0: செல்லவில்லை அது. ஒரு மீண்டும் பாருங்கள். மஞ்சுளா வந்து விட்டார். மஞ்சுளா தான் சரியாக கொண்டு வருங்கள். மஞ்சுளா கொண்டு வாருங்கள்.
13: மாகம் பா.
0: மாகமா?
13: கூட்டம் கூட்டம் கூட்டமா வரும் பறவை காகம்.
0: காகமா? இல்லையம்மா, அது வாத்து. மக்களிடம் பேசுவோம், வாத்து மடையிலிருந்து பேசுவோம். வாத்து முட்டாள. வாத்து என்பது காகத்தை நாங்கள் சாப்பிட மாட்டோம், மக்கள் சாப்பிடுகிறார்கள். அந்த வாத்தினுடைய முட்டை சாப்பிடுறார். ஆமா, அப்ப வாத்து சரியான பேர். அது வாத்து எங்களை வாரம் தானே, வாத்து வாத்து வாத்து அவர் வாழ்க்கை வாழ்த்து வந்து கூறிவிட்டார். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. எங்கே ஈழத்திரு நாட்டின் யாழ் நகரிலிருந்து வருகின்றார் அருள். எங்கே அருள், உங்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மகனே. என்ன நடந்தது? காத்தலை சரியாக இல்லை உங்களுக்கு. அருள், நீங்கள் மீண்டும் வரணும் ஐயா, மீண்டும் வாருங்கள். வாத்து என்பதை சரியாக கூறிவிட்டார். ஒரு பதம் வந்துவிட்டது, அடுத்த பதம் இன்னும் உங்கள் கையில் இருக்கின்றது. அந்த பதத்தை கொண்டு வர வேண்டும். அது வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட பதங்கள். நல்லது ஒரு பதம் கொண்டு வாருங்கள். அடுத்து இன்னும் ஒரு பதம் தரப்போகின்றேன். யோகம் கழுக்கிலே கூடாத யோகம் எது? இது ஒவ்வொரு நாளும் இருக்கின்றது. இந்த யோகம் நேரம் காலம் யோகம் என்பது போல இதிலே ஒரு யோகம் இருக்கு. அந்த யோகம் கூடாத யோகம், அது இந்த யோகமாக இருக்கும். அது எத்தனை எழுத்து? ஆறு எழுத்துக்களை கொண்டது. அது என்ன யோகம்? ஓடி வாருங்கள். மேதாவி கூறிவிட்டார்கள், கொண்டு வாருங்கள். இந்த ஆறு எழுத்து அடுத்த பதம் இன்னும் வரவில்லை. இப்பொழுது மகான் வருகின்ற வருங்கள். மகான் வணக்கம்.
9: மேடை நிகழ்வு
0: செல்லவில்லை, பொருந்தவில்லை, பொருந்தவில்லை. இன்னும் ஒரு பழம் இருக்கு. ஒரு விடயம் கொண்டு வாருங்கள். இன்னொரு விடயம் இருக்கின்றது. அங்கே இன்னொரு பழம் இருக்கின்றது. நாங்கள்
9: மேடை நிகழ்ச்சி அல்ல
0: அல்ல அல்ல, வேறு ஒன்று வரும். மீண்டும் பாருங்கள். எங்கே அடுத்த பதம் கொண்டு பதத்தை கொண்டு பாருங்கள், ஓடி பாருங்கள். இப்பொழுது இரண்டு பதம் தந்துவிட்டேன். இன்னும் உங்களுக்கு ஆறு நிமிடங்கள் இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருவதற்கு. ஆறு நிமிடங்களில் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்து பாடல்கள் கிடைக்க இருக்கின்றது. எங்கே ஓடி பாருங்கள். இந்த பதத்தை கொண்டு வந்து சிறப்பாக இணைத்துக் கொண்டு செல்லுங்கள். அல்லாத விட்டால் நான் கூறி பத்து புள்ளி வாங்கி விடுவேன். உங்களை எல்லாருடைய புள்ளியும் நான் எடுத்து விடுவேன். அற்புதமான ஒரு பதம். அநேகமாக இது சமய சம்பந்தமாக நடைபெறுவது. சரி, உங்களுக்கு இலகுவாக்கியுடன் சமய சம்பந்தமாக செய்வார்கள். இதை இப்பொழுது இலகுவாயிருக்கும் கண்டுபிடிச்சிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். சரியா என்று எண்ணுகின்றேன். ஓடி வர வேண்டும். மஞ்சுளா வந்து விட்டார். வணக்கம் மஞ்சுளா. வணக்கம் அம்மா.
12: அப்பாட்டு
0: அதே போன்றுதான் இன்னும் ஒன்று வேற வேணும். இது செல்லாது செல்லாது செல்லாது. முயற்சி செய்யுங்கள். பார்த்தீங்களா எத்தனை காலங்கள் வந்து விட்டது. எங்கே கொண்டு வாருங்கள். எங்கே விஜய கௌரி வந்து விட்டார். கௌரி, கௌரி வாருங்கள். கௌரி அம்மா, கௌரி அம்மா கொண்டு வாருங்கள். மகளே
14: பிரசங்கம்
0: வாழ்த்துக்கள். சிறப்பு பிரசங்கம் செய்வார்கள். பிரசங்கம் என்பது சரியான பதம். கெட்டிக்காரி மேடையிலே தான் நிகழ்வது. ஒருவரால் நிகழ்த்தப்படும், பக்கவாத்தியம் உள்ளதெல்லாம் நடக்கும். பிரசங்கம் ஒரு துறையிலே தேர்ச்சி பெற்று அவர் இந்த பிரசங்கம் செய்வார். சமய சம்பந்தமானது கிடையாது. வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு பிரசங்கம் சரியான பதம்.
14: யோகமட்டா கர்மயோகம்
0: அதை மாற்றி யோசிக்க வேண்டும். அங்கேதான் நிற்கிறீர்கள், மாற்றி யோசியுங்கள். கொண்டு வாருங்கள். எங்கே தர்மபுரி ராஜ்குமார் வந்து விட்டார். வாருங்கள் ராஜ்குமார்.
15: உபன்யாசம்
0: இல்லை, உபன்யாசம் உபன்யாசம் கூறுவார்கள். ஆனா சரியான தமிழ் பிரசங்கம். கௌரவ பிரசங்கம் உபன்யாசம் பேரு, பிரசங்கம் பேரு. நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த உறவு கொண்டு வருவாருங்கள். எங்கே வர வேண்டும். இன்னும் ஒரு பதம் வர இருக்கின்றது. பிரசங்கம் வந்துவிட்டது. எனக்கு கிடைக்கிற பத்து புள்ளியை நீங்கள் எடுத்து விட்டீர்கள். கெட்டிக்காரர்கள் கெட்டிக்காரர்கள். சரி, இந்த ஆறு எழுத்து கொண்ட ஒரு பதம் அது வரவில்லை. இன்னும் வந்துவிட்டுதா? இல்லை, வரவில்லை. மாறிக்கொண்டு வார். சரி, இந்த பதம் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். இவன் வந்து மகாபாரதத்தில் வருகின்ற ஒருவன். மகாபாரதத்திலே வருகின்ற ஒருவன் ஆறு எழுத்தை கொண்டவன். அவன் யார்? கௌரி கொண்டு வாருங்கள்.
14: மரண யோகம்
0: கெட்டிக்காரி மாத்தி யோசித்து வந்து விட்டால் மரண யோகம். மரண யோகம் அந்த யோகம் பொல்லாதது. அதுல எதுவும் செய்ய மாட்டார்கள். இப்ப அடுத்த பதம் ஒன்று கொடுத்து மகளே. ஆறு பதங்கள் ஆறு எழுத்துக்களை கொண்டது. மகாபாரதத்திலே வருகின்றான் ஒருவன், ஒரு ஆண். ஆறு எழுத்துக்களை கொண்டு ஆறு எழுத்துக்களை கொண்டவன். கொண்டு வருவாருங்கள் என்ன கூறினீர்கள்?
14: இல்லப்பா நம்முடைய சொல்லவில்லை.
0: முன்னாரன் கொண்டு ஓடி வாருங்கள். கடிகாரி கடிகாரி சிறப்பாக விளையாடி இருக்கின்ற எங்கே கொண்டு வாருங்கள். அடுத்து யார் வர போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள் பதங்களை. வர வேண்டும் வர வேண்டும் காற்றலையில் நாகப்பன் வருகின்றார். அவர் கொண்டு வருவார். நாகப்பன் கொண்டு வாருங்கள். செல்லாது என்னிடம் இருப்பான் வேறு ஒரு வென்றிருக்கின்றார். நீங்கள் கூறியவர்கள் கௌரவர் பக்கத்திலே கொண்டு வந்திருக்க, நான் பாண்டவர் பக்கத்திலே தந்திருக்கிறேன். இவன் பாண்டவர் பக்கத்தை சேர்ந்தவன்.
14: அர்ச்சகன்
0: செல்லாது. அவனுக்கு அடுத்த தலைமுறை வாழ்த்துக்கள். எங்கே கௌரி கொண்டு வாருங்கள். துரியோதனன் கௌரவர் பக்கத்தை சேர்ந்தவன். அவன் அல்ல, நான் தந்தவன் பாண்டவர் பக்கத்திலே இருக்கின்றான். மகான் வாருங்கள் கொண்டு வாருங்கள்.
9: துரியோதனன் சரியா வருமா?
0: துரியோதனன் அல்ல, அது சொல்ல என்னிடம் இருப்பவன் வேறு ஒருவன். துரியோதனன் கௌரவர் பக்கத்தை சேர்ந்தவன். இவன் பாண்டவர் பக்கத்திலே இருக்கின்றான். உங்களுக்கு இலவு ஆக்கி விடுகிறேன். பாண்டவர் பக்கத்திலே
9: இருக்கின்றான்.
0: நன்றி. எங்கே கௌரி கொண்டு வாருங்கள்.
14: அர்ச்சுனன் அப்பா.
0: அர்ச்சுனன் நம்பி என்னுடைய ஞானத்தோரும் கூட அது செல்லாது செல்லாது என்று
14: குறிப்பிட்டேன்.
0: அவனுக்கு அடுத்த தலைமுறையா இருக்கலாம். அவனுக்கு அடுத்த தலைமுறையாகவும் இருக்கலாம். பாரதத்திலே இருக்கின்றான் அவன் சிறந்த வீரன். எங்கே ஞானதேரம் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வந்து விட்டார். ஓடி வாருங்கள்.
9: சகாதேவன்
0: செல்லாது செல்லாது. இன்னமொரு வந்திருக்கின்றார். கொண்டு வாருங்கள். எல்லாருடைய பேரும் வரவேண்டும் என்று. எல்லாருடைய பேரும் வரவேண்டும் என்று. எங்கே ராபிக் வருகிறார்கள். ராபிக் முகமது ராபிக் நீங்கள் கொஞ்சம் கூறுங்கள்.
12: நாகப்பட்டினம் தென்னாலிராமன்.
0: தென்னாலிராமன் ஐயா. தென்னாலிராமன் பாரதத்திலே வரையில்லை ஐயா. அவன் சரியா மன்னிச்சு வாருங்கள் ஐயா. முயற்சிக்கு நன்றி. முயற்சிக்கு நன்றி. ராபிக் கடிகாரன் கடிகாரன். அருள் ரெண்டு தடவை அழைத்தீர்கள். உங்களுடைய அழைப்பு இங்கே வரவில்லை. நான் அழைத்த போது இணைத்தேன். உங்களுடைய இணைப்பு எங்களுக்கு துண்டிக்கப்பட்டு விட்டது. இந்த யாழ்ப்பாணத்தில் காற்றடிக்கின்றதால் உங்களுடைய இணைப்பு சரியாக வரவில்லை. கொண்டு வாருங்கள். இன்னும் இரண்டு நிமிடங்கள் தான் இருக்கின்றது போட்டி முடிவதற்கு. ஆனால் இந்த பதம் கண்டுதான் நான் இந்த போட்டியை முடிப்பேன். யார் அவன்? கௌரவ பாண்டவர் பக்கத்திலே இருக்கின்றான். நீங்கள் அர்ஜுனனை கொண்டு வந்தீர்கள். அவனுக்கும் அடுத்த தலைமுறை என்றும் கூறிவிட்டேன். இலகுவாக்கி இருக்கின்றேன். இன்னும் அவனுடைய அடுத்த தலைமுறையாக இருக்கலாம். அவர் பாண்டவர்களுடைய தலைமுறை தான் அது. கொண்டு வாருங்கள். சரி, இன்னும் வந்து இரவாக தருவேன். ஒரு சிறந்த வீரனுக்கும் ஒரு அரக்கியாக வந்தவளுக்கும் பிறந்தவன் அவன். கௌரி குறுங்களம்மா.
14: பீமன் மகன் கடற்கஜன்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பான பதில் கௌரி. சிறப்பான பதில். பாரதத்திலே கடற்கஜன் அவன் தூது கூட சென்றிருந்தான் கௌரவர் பக்கத்துக்கு. கடற்கஜன் தூது என்ற அதிகாரமே இருக்கின்றது. கடற்கஜன் பீமனுக்கும் அரக்கிக்கும் பிறந்த மகன். அவளுடைய அரக்கி இருந்தும் அவள் இவனோட அந்த மனைவியா இருந்தால் அவருக்கு பிறந்த பிள்ளை கடற்கஜன் என்பது சிறந்த பதில், சிறப்பான பதில். இது முன்பு ஒரு தடவை நான் கேட்டிருந்தேன். பொதுவில் யாரும் கூறவில்லை. கூறினார்கள். நான் தான் அதை கொடுத்திருந்தேன். கடோர்கஜன் என்பது சரியான பதிலை தந்திருக்கின்றீர்கள். போட்டியை நிறைவேற்றி இருக்கிறது கௌரி மகளே. வாழ்த்துக்கள் அம்மா உங்களுக்கு. இத்தோடு போட்டி நிகழ்வு முடிவுக்கு வந்துவிட்டது. நான் முடிவு செய்யும் பின்பு பாடல்களை வந்து கேளுங்கள். ஒவ்வொருத்தராக உங்கள் பாடல் வழங்க இருக்கின்றேன். வணக்கம் மஞ்சுளா. யாரவன் கொண்டு வாருங்கள். மஞ்சுளா என்ன நடந்தது? மஞ்சுளாமா, நீங்க உங்களுடைய கடோர்கஜன் என்று சரியான பதிலை கூறி வெற்றி பெற்றிருக்கின்றார். சரி, போட்டி நிறைவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது நேரம் கனடாவிலே 2:01. ஈழத்திரு நாட்டிலும் பாரதத்திலும் 11:30. வளைகுடா நாட்டிலே இப்பொழுது 9:01. எங்களுடைய ஆங்கிலேய நாடு பிரித்தானியாவிலே நான் நினைக்கிறேன் இப்பொழுது 7 இருக்கலாம் என்று எண்ணுகின்றேன். 7 or 8 தெரியவில்லை. 7 இருக்கும் என்று எண்ணுகின்றேன். வர வேண்டும். இப்பொழுது உங்களுடைய பெறுபேறுகளை கூறுவோம். யார் யார் எத்தனை புள்ளிகள் எடுத்தார்கள் என்று. மொத்தம் 15 பங்கு பற்றி இருக்கின்றீர்கள். கட்டிக்காரர்கள் உலகின் பல பகுதியிலிருந்து. ஃபாரூக் 1 பெற்றிருக்கின்றார். ராஜ்குமார் ரேவதி இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். எங்களுடைய இன்று வந்து இணைந்த அன்பு நேயர் பிரித்தானியாவிலிருந்து வந்தவர் மகான் அவர்கள் மூன்று புள்ளிகள் பெற்றிருக்கின்றார். எங்களுடைய ஞானசேகரம் ஐந்து புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். யாழ்ப்பாணம் நாட்டிலிருந்து வந்த மீண்டும் கௌரி ஒன்பது புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார். கௌரிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், அனைவரும் சார்பிலும் வாழ்த்துக்கள். ஆனால் சிறந்து சிறப்பாக நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்ற அனைவருக்கும் பற்றிதான் இது. நீங்கள் எல்லோரும் சிறப்பாக முயற்சி பண்ணினீர்கள். நோக்கம் இந்த தமிழ் சொற்களை நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். எங்களிடம் இருக்கும் தமிழ் சொற்களை மீண்டும் அதற்கு புத்துயிர் கொடுக்க வேண்டும். அதை நான் புதையில் இருக்கும் தமிழை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள் என்று. ஒரு பதத்தை கண்டுபிடிக்கும் பொழுது இத்தனை தமிழ் பதங்களை கொண்டு வந்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேளுங்கள். பங்கு பற்றி அனைவரும் வந்து பாடல்களை கேளுங்கள். உடனுக்குடன் பாடல் வழங்கப்படும். யார் முதலிலே வரப்போகின்றீர்கள்? கௌரி, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இன்று நீங்கள் முதலாவதா வந்திருக்கின்றீர்கள், இரண்டாவதா ஞானதேவரும், மூன்றாவது எங்களுடைய மகான், நான்காவதாக ரேவதியும் ராஜ்குமாரும், ஐந்தாவதாக எங்களுடைய பாரூக். இன்று குறைந்துவிட்டது பதிவுகள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரு வாருங்கள், பாடல்களை கேளுங்கள். எல்லோரும் நீங்கள் பங்கு பெற்றின வெற்றியாளர்களும் கேட்கலாம், பங்கு பெற்றியவர்களும் வந்து கேட்கலாம் பாடல்களை. உடனுக்குடன் கிடைக்கும் பாடல். ஒரு வாருங்கள், விரைவாக வந்தால் விரைவாக பாடலை தந்து நானும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் அல்லவா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓடி வாருங்கள்.

0: வாழ்த்துக்கள். இங்கே எங்களுடைய சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக் வந்திருக்க பாடல் கேட்க வாருங்கள். ஃபாரூக், என்ன பாடல் வேண்டும்?
1: வெற்றி பெற்ற அன்பு உறவு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்பாவுக்கும் வாழ்த்துக்கள்.
0: இணைந்து பங்கு பெற்றவரும் வெற்றி பெற்றிருக்கா, புள்ளிகள்
1: பெற்றிருக்கிறார். சிறப்பான
0: வாழ்த்துக்கள்.
1: பாடல் வந்து கொட்டாம்பட்டி ரோட்ல, படம் வந்து போடி ராகம்.
0: எந்த ரோட்ல?
1: கொட்டாம்பட்டி ரோட்ல.
0: அப்படி ஒரு ரோடு இருக்கு அவங்க ஊர்ல. அந்த எங்க இருக்கு?
1: மதுரை, மதுரை பக்கத்துல
0: இருக்குறோம். கொட்டாம்பட்டி ரோட்லயா?
1: கொட்டாம்பட்டி ரோட்டிலே குட்டி போற போக்குலே திம்பணம்.
0: அந்த குட்டி போற போக்குற கண்டு விட்டாங்களப்பா, விட மாட்டாங்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்க ராஜ்குமார் வந்திருக்கீங்க தர்மபுரியில இருந்து.
1: என்ன ராஜ்குமார்?
0: வாழ்த்துக்கள், வாருங்கள். என்ன பாடல் வேண்டும்?
1: இளையராஜா பிரதமராக நாடோடி தென்றல் படத்திலிருந்து ஒரு கணம் ஒரு யுகமாக,
0: ஒரு கணம் ஒரு யுகமாக தோன்றது. நல்ல பாடல். அந்த பாடல்கள் கிடைக்கும். அடுத்து கௌரி வந்து விட்டார், அவரிடம் செல்கின்றேன். வணக்கம் கௌரி. வெற்றியாளர் கௌரி, வெற்றியாளர் கௌரி அவர்களே, வாழ்த்துக்கள். வாழ்மண்ணுக்கு வெற்றி வைத்து கொடுத்திருக்கீர்கள். கூறுங்கள், என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? மற்றவர்களே வாழ்த்த வேண்டும். மற்றவர்களையும் உங்களோட இணைந்தவர்கள்
2: இன்றைய நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கலந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். புதிதாக வாழ்ந்து கொண்ட சகோதரன் மகான் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோட கதம்ப நிகழ்ச்சி ஆரம்பமாக போது எத்தனை மணிக்கம்மாண்டு என்னோட காவலாயிருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நன்றி கூறிக்கொள்ள.
0: உங்களுக்கு உற்சாகமா இருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? கெட்டிக்காரர்கள்.
2: அவர் வேலை சரியா சொல்லுங்க, விடவே சரியா சொல்லுங்க, இப்படியே சொல்லுங்க, வரலாண்டிருக்கிறோம்.
0: கட்டிக்காரியாக வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அம்மா புற குழந்தைகளும் கட்டிக்காரியாக இருக்க வேண்டும். சரி, அப்ப என்ன பாடலை கலக்க வேண்டியது இந்த நாளே?
2: மூன்றாம் திரைப்படத்திலிருந்து கட்டி கலைமானி.
0: அந்த பாடல் வேண்டுமா? இந்த பாடல் தான் கவிஞர் கண்ணதாசன் உறுதியாக எழுதிய பாடல் என்று அறிகிறோம். கண்ணதாசன் இந்த பாடல் தான் எழுதிய பாடலாம், திரைப்படத்துக்கு எழுதிய பாடல்.
2: நல்ல பாடல்,
0: நல்ல பாடல் அம்மா. இத நீங்கள் இப்ப கேட்கும் பொழுது அதை சின்னாக்கள் தூங்க போகணுமே.
2: நல்ல
0: நிகழ்ச்சி தானே, தமிழ் தமிழை கொண்டு வருவதற்காகத்தானே. நாளைக்கு எங்களுக்கு இருக்கின்றதான சொல்லெடுத்து பாடுவோம் இல்லையா? வாழ்த்துக்கள் மகளே. இணைந்து சிரமித்து பல பதங்களை கொண்டு வந்து எல்லோரும் உணர்ந்து குவித்தார்கள் பல பதங்களை. வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி, நன்றி. மீண்டும் சந்திப்போம். எங்கே ஞானதேவரன் வாருங்கள். ஞானதேவரன், இரண்டாவது பரிசு பெற்ற ஞானதேவரன்.
3: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
0: வணக்கம்.
3: புயல் போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து அன்புறவர்களுக்கும், கேட்டு வச்ச அன்புறவர்களுக்கும், வெற்றி பெற்ற அன்புறவர்களுக்கும், இறுதிவரை நிகழ்ச்சியை தெளிவில்லாமல் எங்களை சுறுசுறுப்பாக செயல்பட வைத்த அப்பா அவர்களுக்கும், எங்களை கண்காணித்துக் கொண்டிருந்த மீராமா அவர்களுக்கும் நன்றி கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பா.
0: வெற்றியாளர்களே நீங்களும் தான் வருவாங்க. உங்களுக்கு நேற்று பாடல் சொன்ன என்ன பாடல் மகனே வேண்டும்?
3: நினைத்தாய் நிற்கும் படத்திலிருந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர், அந்த பாடல் வேணும்.
0: அந்த பாடல் உங்களுக்கு வேணும் மகனே. அந்த பாடல் தர வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளிர். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி,
3: நன்றி அப்பா.
0: இரண்டாவது வாழ்த்துக்கள் நான் சேரனுக்கும். நன்றி, நன்றி. எங்கே முகமது ராபிக் வந்து விட்டார், வாருங்கள் ராபிக். என்ன பாடல் வேண்டும்?
4: எனக்கு வந்து வெற்றிக்கு ஒருவன் சிவாஜி படம் அடுத்த படம், அதுல தோரணம் நாயிடம் மேடையில் நாயகன் நாயகி மேனமோராகம் அந்த படம்
0: என்ன திரைப்படம் கூறினீர்கள்?
4: வெற்றிக்கு ஒருவன், வெற்றிக்கு ஒருவன்,
0: வெற்றிக்கு ஒருவன். நல்ல பாடல், நல்லது. ராஜித், நீங்களும் பல முயற்சிகள் செய்து பதங்களை கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து மஞ்சுளாவிடம் போவோம். மஞ்சுளா வாருங்கள், விட்டால் பிடிக்க முடியாது. மஞ்சுளாவை கொண்டு வாருங்கள். மஞ்சுளா, மஞ்சுளா, மஞ்சுளா மகளே, மஞ்சுளா நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள் மகளே? மீண்டும் வாருங்கள். எங்கே ஐயா மாயன், எங்களுடைய மகான் வந்திருக்கின்ற, வாருங்கள் மகான், வாருங்கள்
5: ஐயா. உங்களுக்கும் முதல்கண் வாழ்த்துக்கள். அதோ அத்தோடு இன்று வந்து பங்கு பெரிய வெற்றி பெற புள்ளிகள் பல பெற்ற எல்லா நேயர்களுக்கும், ஸ்ரீலங்கா, இந்தியா, துபாய், எல்லா இடத்திலும் வந்து கனடா, எல்லாத்திலும் பங்கு பற்றி எல்லோ நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நானும் பொன்னுமணி படத்தில் இருந்து அந்த
1: என்ன பாடல் பாடல்
0: ஞாபகத்தில்
5: அந்த பாடலை கேட்டுக்கொண்டு விடவர்றேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.
0: நாங்களும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறோம், வரவேற்பு கூறி வாழ்த்தும் கூறி இந்த பாடலையும் தந்து விடைபெறுவோம். நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. அடுத்த வந்துட்டாங்க சியாமலா, பாருங்களம்மா.
6: அப்பா எனக்கு கூட ஒரு பாட்டு தாங்கப்பா.
0: அம்மா உங்களுக்கு இல்லாத பாட்டா? அப்பா விட உங்களுக்கு இல்லாத பாட்டா? மகளே ஏனம்மா, நான் எடுக்க அழைக்கவில்லையா?
6: இல்லப்பா, கலந்து போயிடுச்சுன்னு உட்காந்து கொழுவி கொட்டிச்சுப்பா.
0: கொழுவி கொட்டிச்சா எங்கே? கையிலயா தலையிலயா? அங்கே வாசமுள்ள மலரா இல்ல சுவை உள்ள பழமா?
6: ஜீவராசிகளுக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கு.
0: ஜீவராசிகளுக்கு அப்படித்திருக்கா? அதனால நீங்களும் தான் ஜீவகாருண்யமுள்ள ஒரு அன்பு மகள். அதனால என்ன பாடலாம்?
6: தெரியலப்பா, என்ன பத்தி உண்மை தெரியாம என்ன பாக்கிட்டு இருக்கு.
0: அம்மா அந்த குலவி கொட்டின இடத்திலே பழப்புளி இருக்கு தெரியுமா? பழப்புளி
6: சுண்ணாம்பு
0: போடுறாங்க. இரவுல வெளியே போக முடியாது. பழப்புளி அடுக்கலைகளை போய் பழப்புளி எடுங்கள், அப்படியே எடுத்து அதுல அந்த அந்த கடிவாயிலே வைத்து விடுங்கள். அந்த பழப்புளியை உடனே உடனே இழுத்து விடும் விஷம். பழப்புளி தானே வீட்டுல கறி சமைக்கும் போது நீங்க பார்ப்பீர்கள் சமையலுக்கு பழப்புளி.
6: புளி தானப்பா,
0: பழசா இருக்கு. பழம் பழம் புளியாது. புளி வந்து புளியன் காயா பாய்க்க பழமாகத்தான் பாய்ப்பது. அதனால புளியன் பழம் நாங்கள் பழப்புளி கறிக்கு தர புளி ஒரு இத்தனை உண்டு எடுத்து அந்த கடி வாயிலே வைத்து விடுங்கள். கொட்டின வாயில் பாடல் என்ன பாடலாமா? கவனமா இருக்கணும்.
6: கல்யாணத்தை
0: பாராய் மகனே, குடவி வந்து கொட்டிருச்சு அப்பாண்டு ஒரு கவனமா இருக்கும். சிலருக்கு அது அலர்ஜி கூட்டம் கூட வரும் விஷம் வரைவிடும். கவனமா இருங்க. வாழ்த்துக்கள். எங்கே மஞ்சுளா குட்டி ஏறுவாங்க? மஞ்சுளா
7: அப்பா மௌன யுத்தம் படம்,
0: மௌன கீதம், மௌனமா இருந்து கீதம் கூறும். என்ன பாடல் வேண்டும்?
7: மௌன யுத்தம்
0: என்ன பாடம்? என்ன
7: மௌன யுத்தம்?
0: மௌன யுத்தம் அந்த திரைப்படுத்துறியா?
7: ஆமாப்பா.
0: அது என்ன பாடல்?
7: அழைத்தால் வருவாள், கேட்டால் தருவாள், அவள் தானே மனைவி.
0: ஓ, அழைத்தால் வருவாள்,
7: கேட்டால் தரும்.
0: ஓ, கேட்டால் தருவாள், அவள் தானே மனைவி. அடேங்க அப்பா, நல்ல வரியா இருக்குங்க. பொங்கல் சைட்டுக்கு தான் கேட்பீர்கள் நீங்க. நல்லதம்மா,
7: கிடைக்கும் போது எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருக்கிறான்ப்பா. எல்லா கேள்விக்கும் ஓரளவுக்கு எனக்கு பதில் தெரிஞ்சு.
0: அடுத்த முறை நான் என்னதுவேன், மியூட் அமைத்து எல்லாரும் நிறுத்தி விட மகள் நீங்க மட்டும் பாருங்க. சரியா? வாழ்த்துக்கள்மா.
7: எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ப்பா. நீங்க டீ சாப்பிடுங்கப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு.
0: எந்த அம்மா, நான் போய் சாப்பிடுவேன் தாயே. நாங்க நீங்க கேட்டதே நான் சாப்பிட்டது போல் இருக்குங்களம்மா. அன்போடு வந்து கேட்டுக்கோங்க. எப்போதும் இப்படி கேட்பீர்கள். அதான் அப்பாவிலே அப்பாவிலே பெண் குழந்தைகளுக்கு தானே பாசம் கூட. அப்பாவை கவனிப்பார்கள் இல்லையா? வாழ்த்துக்கள் மகளே. வாழ்த்துக்கள் அங்கே அனைவருக்கும் வாழ்த்து. உங்கள் வாழ்த்துக்கள் எல்லோரையும் சென்றடையும் அம்மா. இப்ப பாடல் ஆரம்பிக்கிறது. அடுத்த பாடலுக்கு வரும் பாடல் கேட்க விரும்புவோர் வந்து கேட்கலாம். பாடல் ஆரம்பிக்க போகின்றது. இது மன்னியத்தின் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை கண்டா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம்பம். கதம்பத்திலே இந்த புதையல் நிகழ்வில் வந்து அன்பாக இணைந்து சிறப்பித்து அழகாக உற்சாகமாக தங்கள் விவேகம் வேதத்தை போகமாக கொண்டு வந்து கொடுத்து புள்ளிகளையும் சேர்த்து வெற்றியையும் பெற்றிருக்கின்றார்கள். மற்றவர்களும் இணைந்து நிறைய பதங்களை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்தார்கள். இவ்வளவு பதங்கள் எங்கள் தமிழிலே இருக்கின்றதென்று நாங்கள் எண்ணி மனம் கொண்டிருக்கின்ற வேளையில் எங்களுடைய அன்பு மேயர் சிறந்த வீரன் வாத்து பதஞ்சன் ஃபாரூக் அவர்கள் கேட்ட ஒரு பாடல் கொட்டாம்பட்டி ரோட்டிலே. நான் இப்ப கொட்டாம்பட்டி என்ற உடனே பயமா இருக்கின்றது. இருந்தாலும் பாடல் தர என்ன நடக்குமோ தெரியவில்லை. எனக்கு கொட்டாம்பட்டியை தேடுகின்றேன். கொட்டாம்பட்டி ரோட்டிலே ரொட்டில் என்ன குட்டி கொண்டு போகுது என்று கேட்டிருந்தேன். ஃபாரூக் உங்கள் பாடல் காற்றுகள் பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கேட்டுவிட்டு பாடல் முடிகிற நேரம் விரும்பினவர்கள் என்று அழைத்து பாடலை கேளுங்கள் என்று பங்கு பற்றியவர்கள் மட்டும் அங்கே ஃபாரூக் இந்த பாடல் ஒழித்து விட்டது உண்டு. சரி, கொட்டாம்பட்டி ரோட்டில் வருகின்றது.

இடையோ இழச்சிருக்கு இளவட்டம் தனித்திருக்கு, இடையோ இழச்சிருக்கு இளவட்டம் தனித்திருக்கு. இருட்டு முன்னே ஒட்டிக்கவா வெடிய வெடிய கட்டிக்கவா, இருட்டு முன்னே ஒட்டிக்கவா வெடிய வெடிய.

இனிமையான இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பு ஃபாரூக், உங்களுக்கு தெரியும் என்று ஒன்றுகிறேன், தெரியாதவன் தெரியாது, எனக்கு என்றுதான் தெரிகின்றது. இந்த பாடலுக்கு இசையமைத்தது பிரபல வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா அவர்கள். இந்த பாடலை பாடியவரும் அவர்தான். குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா தோடி ராகம் என்ற திரைப்படத்துக்கு இசை அமைத்து தன்னுடைய குரலிலே பாடிய பாடலை கேட்டு மகிழ்ந்தேன். அந்த வாய்ப்பு கிடைத்தது எங்களுக்கு இந்த பாடலை அவர் குரலை கேட்பதற்கு. அந்த வேளையில் அடுத்த பாடல் வந்து பாடப்பட்டது. அந்த ஒரு நீங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சேவை. இப்பொழுது நேரம் 2:19 நிமிடம் கண்டாவிலே மதிய நேரம். ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் இப்பொழுது 11:48 நிமிடங்கள். வளைகுடா நாட்டிலே 9:19 நிமிடம். பிரித்தானிய நாட்டிலே நான் நினைக்கின்றேன் 8:00 இருக்கும் என்று, 8:19 நிமிடமாக இருக்க வேண்டும். இந்த வேளையில் வரும் பாடல் மலேசிய நாட்டிலே நேர்மாறாக இருக்கும். இப்பொழுது நள்ளிரவு வாங்கி நள்ளிரவு 2:19. இப்ப அடுத்த பாடலை தங்கியிருந்தவர் ஒரு யாரும் இல்லை, எங்கள் ராஜ்குமார் தர்மபுரியிலிருந்து வந்து அவரும் 2 புள்ளிகளையும் பெற்றிருந்தார். அதை விட பல சொற்களை கொண்டு வந்து எங்களோட இணைந்திருந்தார். இணைப்புக்கு கடினமாக இருக்கின்றதும் கூறியிருந்தார். எங்கள் அழைப்பு வந்து ஒரு வழி என்றபடியால் 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற இலக்கத்தோடு ஒரு வழியிலேயும் தொடர்பு கொள்ள வேண்டும். அதான் போட்டிக்காக வைத்திருக்கின்ற இலக்கம். அந்த பாடல் இருக்கின்றது நாடோடி தண்டர் திரைப்படத்திலிருந்து இசை ஞானியினுடைய பிறந்த நாளுக்காக ஞாபகமாக அந்த இந்த பாடலை கேட்கின்றார். ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்றுதோ.

மோகன் அந்த பாடலை காற்றலில் கேட்டு முழுவதும் ராஜ்குமார் உங்களுக்காக அளித்த பாடல். அதைத் தொடர்ந்து இன்னொரு பாடல் வருகின்றது. இன்றைய கலம்பத்திலே வந்த புதுவெளியிலே சிறப்பாக உரையாடி பதங்களை கண்டுபிடித்து முதலாவது இடத்தை பெற்ற அன்பு மகள் கௌரி ஈழத்திருநாட்டின் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கின்றார். அவர் கேட்ட பாடல் மூன்றாம் பிறை திரைப்படுத்த பாடல். அவர் மட்டுமல்ல அவருடைய குழந்தைகளும் அவருடைய இன உற்சாகமாக இந்த தமிழை விளங்கிக் கொள்வதற்கும் தமிழை வழங்கிக் கொள்வதற்கும் அவர் எங்களோடு இணைந்தமைக்கு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறது. குழந்தைகளுக்கான பாடல் கண்ணே கலைமானி என்ற பாடல் காற்றலை அலங்கரிக்கின்றது. என்னுடைய வெற்றியாளருக்கான பாடல்

இனிமையான அந்த பாடல் அமைதியான வேளையிலே ஆறுதலாக கேட்டு ஏகாந்தமாக கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாடல். இறுதி பாடலாக எழுதி என்று அறிய கிடக்கின்றது கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் இறுதியாக எழுதிய பாடல் என்று அறிகின்றோம் என்பவர்களோடு அற்புதமான ஒரு பாடல், சிறப்பான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். கௌரி, நீங்கள் கேட்டமைக்கு நன்றி. உங்களை தொடர்ந்து அடுத்த பாடல் ஞானசேகரன் நாச்சியார் கோவில் தமிழகத்தில் இடம்பெற்றிருக்கின்றார். ஞானசேகரன் கேட்ட பாடல் நல்லதோர் பாடல், அந்த பாடலை கேட்போம். உங்களோடு நாங்கள் முடிந்து ஞானசேகரன், நீங்கள் கேட்ட பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலுக்கான காட்சிகள் அநேகமாக சிங்கப்பூரிலே படப்பிடிப்பானது என்று அறிகின்றோம். அப்படியும் இருக்கலாம். வருகின்றது பாடல் யாவும் ஒரே யாவரும் கேள்வி.

பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையில் இன்னொரு பாடல் வர இருக்கின்றது. அந்த உறவுகளே அற்புதமான ஒரு பாடல், யாதும் ஊரே யாவரும் கேளீர் நான் சேரன், நீங்கள் தந்த பாடல். அதைத் தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் தோரணம் ஆடிடும் என்று வரும் வெற்றிக்கு ஒருவன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன் என்று கேட்டவர் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக். நீங்கள் கேட்ட பாடல் கேட்போமா? உங்களோடு நாங்களும் வருகின்றது பாடல்.

சிறப்பான ஒரு பாடலை ராபிக் நீங்கள் தந்து சென்றீர்கள். நீங்கள் தந்த பாடலை தொடர்ந்து அடுத்த பாடலை தொடங்கினார் முனிவர் தமிழ் வானொலியின் காற்றலையில். புதையலை மகிழ்ந்துவிட்டு புதையலில் வந்து மகிழ்ந்து கொண்டு புதையலை சிறப்பாக நிகழ்த்தி தந்துவிட்டு கேட்ட பாடல் எங்களுடைய கண்ணில் பாடி மஞ்சுளா. நீங்கள் கேட்ட பாடல் மல்ம யுத்தம் திரைப்படுத்த பாடல். அழைத்தால் வருவாள், கேட்டால் தருவாள்.

இனிமேலும் அந்த பாடல் மகளிர் திரைப்படத்தில் ஒலித்தது அன்பு மகள் மஞ்சுளா நீங்கள் கேட்ட பாடலாக. இது மின்திரை வாங்கலி 24 மணி நேர தமிழ்ச் சேவை கனடா கலையகம். இப்பொழுது கனடா கலையகத்தில் நேரம் 2:45 நிமிடம். பாரத நாட்டிலும் ஈழத்தின் நாட்டிலும் நேரம் இப்பொழுது 12:14 நிமிடம். நள்ளிரவை தாண்டிவிட்டீர்கள். வளைகுடா நாட்டிலே நேரம் 9:45 நிமிடமாக இருக்கும் பொழுது லண்டன் மாநகரிலே அன்பு மகான் வந்து கேட்ட நாட்டிலே இப்பொழுது இரவாகிவிட்டது 7:45 நிமிடம் என்று காட்டுகின்றது. அன்பு உறவுகளை மூன்றில் வானொலியில் 24 மணி நேர தமிழ்ச்சபையில் தினமும் மலரும் கதம்பத்திலே வந்து இன்றைய வடிவமான புதையல் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்து வெற்றி பெற்று அநேக புள்ளிகளை பெற்றவர்களும் அநேக பதங்களை கொண்டு வந்து குறித்தவர்களும் இணைந்து சிறப்பித்த நிகழ்ச்சியின் இறுதியிலே மகிழ்வாக எல்லோரும் பாடலை கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த பாடல் தருகின்றார் எங்களுடைய இன்றைய தினம் புதிதாக வந்து எங்களோடு இணைந்து உறவோடு உறவாகி நெஞ்சத்தோடு நெஞ்சம் பரிமாறிக்கொண்டு அநேகமான விடயங்களை கூறி புள்ளிகளையும் பெற்றுக்கொண்டு பாடலையும் சிறப்பாக கண்டுபிடித்து பாடலை சிறப்பாக பாடி காட்டி சிறப்பித்த அன்பு நீயர் மகான் அவர்கள் எங்களோடு இணைந்து விட்டார் என்ற மகிழ்ச்சியோடு அவர் கேட்ட பாடல் என்று இளையராஜா அவருடைய இசையிலே வந்த பாடல் வேண்டும் என்று கேட்டார். பொன்னுமணி என்ற திரைப்படத்தில் நெஞ்சுக்குள்ளே இன்னார் என்று மகான் உங்களுடைய பாடல் காற்றலையில் வளம் வருகின்றது கேட்போமா?

நெஞ்சு நிற்கும் ஒரு பாடல் நிறைவான பாடலாக கிடைத்தது எங்களுக்கு. இளைய ராஜா இசைஞானியோட இசையிலே அந்த பாடல் என்று கேட்ட மகான் உங்களுக்கான பாடல் தந்து நாங்களும் உங்களோடு இணைந்து மகிழ்ந்தோம் அந்த உறவை. அடுத்த பாடல் வருகின்றது அன்பு மகள் ஷியாமலா அப்பாவோடு இணைந்து காற்றலையில் ஓடியாடி தெரிந்த வேளை அங்கு மின் நின்று சென்று குழந்தை வந்து கொட்டி விட்டதென்று அப்பாவோட முன் முறைப்பாடு செய்து விட்டு வருகின்ற மகள். நீங்கள் கேட்ட பாடல் அம்மா வருகின்றது. அந்த பாடலில் இந்த மாநிலத்தை பாராய் மகனே என்ற பாடல், மகனே என்ற பாடல். இந்த பாடலை கேட்போமா? ஆண்டுகள் பல கடந்து அரை நூற்றாண்டை கடந்தாலும் இன்றும் இனிக்கும் பாடல் என்றும் இனிய பாடல் அந்த பாடல் காற்றலை.

கல்யாணிக்கு கல்யாணம் என்ற திரைப்படுத்த பாடல் அரை நூற்றாண்டு தாண்டியும் என்றும் உங்கள் நெஞ்சோரம் இணைத்துச் செல்கின்றது என்றால், அன்றைய பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், கவிஞர்கள், படப்பிடிப்பாளர்கள் அத்தனை பேருடைய கூட்டு முயற்சியிலே பிரபல்யமானவர்கள் தந்த பாடல்களும் இசைகளும் வரிகளும் எங்களை மறவாக இருக்கச் செய்து இன்றும் அழியாத ஓவியங்களாக காவியங்களாக இருக்கின்றது. தென்னகத்து திரைப்படம் இந்த வகையிலே வாழ்க்கையின் சித்திர வாழ்க்கை தத்துவங்களை எல்லாம் எடுத்து தந்து இனிமையான பாடல்கள் தந்து எத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்து சிறந்த திரைப்படங்களை தந்து குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய நிலையில் இருந்த ஒரு குடும்ப சித்திரங்களாக எல்லாம் வந்திருக்கின்றது. ஆனால் இந்த தென்னகத்து திரைப்பட திரை உலகம் இன்று எங்கு போகின்றது என்ற ஒரு கேள்விக்கு ஆளாகிவிட்டது. அந்த கேள்வி என்னிடம் எழுப்புகின்றது. அன்பு உறவு உங்களோடு பகுதியிலே தருகின்றேன். இன்று அப்படியான நிலை அல்ல. எங்கோ திசை திரும்பிவிட்டு தென்னகத்து திரைப்படத்துறை உங்கள் எதிர்கால சந்தனையின் மூளையை சலவை செய்து கொண்டிருக்கின்றது, தமிழை அழித்துக் கொண்டிருக்கின்றது என்பது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. இந்த வேளையிலே நீங்கள் வந்து இணைந்து சிறப்பித்து பாடல்களெல்லாம் மகளோடு கேட்டு உல்லாசமாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பயங்கரமான சூழலே வீடுகளிலே ஒன்றாக இருந்து நேரம் போகவில்லை என்று தத்தளித்துக் கொண்டு மனதை தளரப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே மொழியால் தமிழ் வானொலியும் உங்களோடு இணைந்து எங்களுக்கும் அதே நிலைதான். இருப்பினும் உங்களோடு கலந்து உறவாடும் வேளையில் எங்களை நாங்கள் மறந்து சிற்று மகிழ்வாக இருக்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து மொழியல் தமிழ் வானொலிக்கு நன்றி சொல்லும் இந்த வேளையிலே இந்திய கதம்பத்தை வந்து உலகின் பல பாகங்களிலிருந்தும் வந்து உறவுகள் இணைந்து சிறப்பித்தார்கள். சிலருக்கு அழைப்பு கிடைக்காமல் கொஞ்சம் தளர்ச்சி ஏற்பட்டிருந்திருக்கு தெரிகின்றது. ஏனென்றால் ஒரு வழியிலே தான் இந்த அழைப்பை நான் வைத்திருக்கேன். ஒரு இலக்கத்தோடு தான் இருக்கேன். இரண்டு மூன்று இலக்கத்தோடு இருந்து இரண்டு மூன்று அறிவிப்பாளர்கள் இருந்து செய்ய வேண்டிய அல்ல. இது ஒரு நிகழ்ச்சியை இருந்தால் தான் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அழைக்க கிடைக்கவில்லை, அழைப்பு கிடைக்கவில்லை என்று விடாப்படியாக ஒரு வந்து இன்று இணைந்து சிறப்பிக்கும் பொழுது எங்களுக்கு மகிழ்வாக இருக்கின்றது. அன்பு உறவுடைய இந்த வேளையிலே இணைந்து சிறப்பித்து வெற்றி பெற்று பாடல்கள் கேட்டு மகிழ்ந்த உறவுகளோடு இன்று இணைந்து சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றியும் வணக்கம் கூறும் வேளையிலே அவர்கள் காற்றை வந்து பாடல் கேட்கவில்லை. ஒரு சில அன்பு மக்கள் இருக்கின்றார்கள். அப்பாவுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது. ஆரம்பத்தில் முடிவேற்றும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். எல்லோரும் பாடல்கள் கேட்டால் நீண்ட நேரமா போய்விடுமே என்று ஒதுங்குபவர்களும் உண்டு. மற்றவர்கள் கேட்கும் பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்வோம் என்று இருப்பவர்களும் இருக்கின்றது. அப்படியல்ல, வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் கூறும் வேளையிலே இப்பொழுது பாடலை கேட்டுவிட்டு கேட்காமல் இருக்கின்ற அன்பு நெஞ்சங்களை உங்களுக்காக அப்பா ஒரு பாடலை தெரிவு செய்து தருகின்றேன். இன்று இசை ஞானியின் பிறந்த நாளோடு சிறந்த இயக்குநர் மணிரத்னம் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளும் இருக்கின்றது. மணிரத்னம் ஐயாவுடைய ஒரு திரைப்படம் பாம்பே, அந்த திரைப்படத்தில் இந்த பாடலை உங்கள் அனைவருக்குமாக வந்து கேட்டவர்களும் கேட்காமல் இருப்பவர்களுக்கும் இணைந்து கொள்ள முடியாதவர்களுக்குமாக இந்த பாடலை தருகின்றது மணிரத்னம் வானொலி.

0: ஒப்பறிந்த அமெரிக்கா, துணை போன டென்மார்க், டென்மார்க்கினுடைய இணைய கேபிள் வழியாக அமெரிக்காவினுடைய NSA உளவு பிரிவு.
1: பாட்டு போடுங்க.
2: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTRFM கேளுங்க. கேளுங்க MTR.

தமிழ் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்

0: என்கொரு இனம் உண்டு, தனியே அவர் பொரு குணம் உண்டு, தனியே அவர் பொரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேர் நேரத்தின் முதல் பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து போகுதே போகுதே என் பைங்கிலி வானிலே என்ற பாடலைத்தான் அன்போடு கேட்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள். பழமை போல ஜெகபர் சாதிக் அவர்களும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது இந்த பாடல்.

0: போகுதே போகுதே என்ற பாடலை கேட்ட எங்களுக்கு போகாதே போகாதே என்கனவா என்ற பாடலும் கேட்க வேண்டி இருக்கின்றது. அந்த பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் அன்று ஒலித்தது என்று ஒலிக்கின்றது. தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன், மத்தவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்கள் அன்போடு கேட்ட பாடல்.
1: கோடையாய மனைவி
2: இல்லையத்தான் இல்லை, என் கண்ணீருக்கு காரணம் உண்டு. போர்க்கோலம் இப்போது விடுங்கள், பிறகு பேசலாம்.
1: ஆண்மையின் அழிவிற்கு கண்ணீர் காரணமாக கூடாது. பெண்ணின் பெருமையை குறைப்பவளே பேசலாம்.

மீண்டும் ஒரு பாடல். செல்வ மகள் என்ற திரைப்படத்தில் குயிலாக நான் இருந்தென்ன குரலாக நீ வர வேண்டும் என்ற வரி கொண்ட பாடலை இன்று எத்தனை வாழ்த்துக்களை தந்து கேட்டிருக்கின்றார்கள். மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து. வளமை போல அவர் கேட்கும் வேளை அவருடன் இணைந்து வரும் கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, மேலும் ஆத்மநாதன், பத்மகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள். அடுத்து வரும் பாடலும் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் தந்த பாடல். பெண்கங்கும் அவள் முகம் என்ற வரி எடுத்து நெருப்பில் பூத்த மலர் என்ற திரைப்படத்திலிருந்து எல்லோருடைய காதோரமும் இனிக்க ஒலிக்கின்றது.

ஒலிக்கே இருக்கும் பாடல் நீண்ட நாட்களுக்கு பின்பு இணைந்திருக்கின்றார் அன்பு முகமது ராஃபிக் அவர்கள். ராஃபிக் அவர்களே, நீங்கள் கேட்கும் அந்த பாடலை உங்களோடு இணைந்து இன்றும் முகமது ரிஷ்வான், நாசர், நஜீம், ஜமான், தௌபிக் இவர்களும் இணைந்து காது கொடுக்கும் வேளையிலே அந்த பாடல் உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. எங்கே என் ஜீவனே உன்னை கண்டேனே என்ற பாடல்தான் நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து வரும் இனிமையான பாடல் உறவுகளோடு உறவுகளாக எங்களுடைய கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி அவர்கள் தன்னுடைய பேரன் ரித்விக்கை நினைத்து கேட்கும் ஒரு பாடல். தங்கத்தில் முகமெடுத்து என்ற வரி எடுத்து பாடும் மீனவ நண்பன் திரைப்படுத்த பாடல்.

பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கெட்டா என்ற ஒரு பாடல். அந்த பாடல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுகிற எஸ்ஏபி விஜயராகவன் அவர்கள் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து கேட்டவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: பட்டிக்காடா பட்டணமா, ரெண்டும் கேட்டா லட்சணமா. பட்டிக்காடா பட்டணமா, ரெண்டும் கேட்டா லட்சணமா.
1: ஒலிக்கும் இனிமையான பாடல்களை கேட்டு மகளும் எங்களுக்காக. இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணிநேர தமிழ் பணி. கன்னடா கலைகளிலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நிறம் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த இசையோடு.

பொன்னான நேரம் என்ற திரைப்படத்தை ஒன்று பாட கேட்போம். கொலுசு கொலுசு என்று முதல் வரி கொண்டு பாடும் இந்த பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்களுக்காக ஒலிக்கப்படுகின்றது.

அடுத்து இணைக்கும் பாடல் பாஸ்மாக் திரைப்படுத்து பாடல் வானம் நமது என்று கூறும் வரி கொண்ட இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். இதுவோ அந்த பாடல்.

பழமை போல இறுதிப்பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளைகுடா மண்ணில் இருந்து குவைத் நாட்டு ஜோர்ஜ். மன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் நீங்கள் கத்திரிகையில் என்ற திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றீர்கள். அங்கு இப்பொழுது மிகவும் வெப்பமான காலம் என்று கூறுகிறீர்கள் அல்லவா? யாதும் நீயே என்ற வரி எடுத்து குளிர வைக்கின்றது இந்த பாடல் உங்கள் காதோரம்.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நீர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம் உறவுகளே, முந்தையால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்திலே வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து இப்பொழுது முதல் காற்றலையை கேட்டு மகிழ்வோம். சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

உங்களுக்கு இருக்கும் பாடல் வான் மிருகங்களே என்ற வரி எடுத்து தரும் பாடலாக புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை இன்று முதல் பாடலாக தருகின்றார் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி.

சாந்தினி தொடர்ந்து வரும் இனிமையான பாடல். நான் மலரோடு தனியாக ஏனிங்கே நின்றேன். இந்த வரி கொண்ட பல்லவி சரணங்களோடு வருகின்றது இரு வல்லவர்கள் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை இன்று அன்போடு தந்து கேட்டு மகள விரும்புபவர் இளமணி திருநாடு, மத்திய மாகாணம், ஹட்டன் மாநகரிலிருந்து டிராம்சி

டிரான்சியை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி அவர்கள் தருகின்ற பாடல். அந்த பாடல் பொன் நகரம் திரைப்படத்திலிருந்து வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் சாட்சியடி என்ற அந்த வரிகளை கொண்ட பாடல். இனிமையான இந்த பாடலை இப்பொழுது கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை தருகின்றார் சிங்காரபூமியம் சிங்கப்பூர்லிருந்து மகாலிங்கம் அவர்கள். என் கடமை திரைப்படத்து பாடலை ஹலோ மிஸ் என்று பாட வைக்கின்றார்.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஆங்கிலேய நாடான இங்கிலாந்து நாட்டிலிருந்து அன்புடன் தருகின்றார் அருள் மோகன் ஒரு பாடல். என் காதலே என்ற திரைப்படத்தில் பெண்ணா திரௌபதியா என்று வரியெடுத்து பாடி மகிழ வைக்கின்றது அந்த பாடல்.

நம்மை தொடர்ந்து ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடலை கேட்போம். முதலில் நீண்ட கால உறவு எங்களோடு இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் அவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து வாவா அன்பே என்ற உருக்கமான பாடலை ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இரவுகள் கேட்கும் இனிமையான பாடல்கள், தித்திக்கும் தீனான பாடலாக சின்ன குயில் சின்ன குயில் என்ற வரி எடுத்து எனக்கே நீ என்ற திரைப்பட பாடலை பாட வைப்பது வனம்பி போல என்றும் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். இவர்கள் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து கேட்கின்றார்கள். பாஸ்கரன் மாலா ஜோடி குரல்லே பாடும் பாடலை ஜோடியாக கேட்கின்றார்கள்.

இவர்கள் வந்துவிட்டால் அடுத்த பாடலை சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி தருவது வழக்கம். வளமை போல் என்றும் தருகின்றார். உனக்காக பூச்செய்த என்ற ஒரு பாடல், என் ஆசை உன்னோடு என்ற திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது.

0: தொடாதோ,
1: அம்மம்மா கை தொடாதோ, உல்லாசம் பொங்கிடாதோ.
2: ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலைகளிலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள் கேட்டு மகிழ்கின்றோம்.

நாங்கள் கேட்டு மகிழும் இனிமையான பாடல்கள், தித்திக்கும் தீனான பாடல்கள். அந்த வரிசையிலே அடுத்து வரும் பாடல் கனடாவிலிருந்து மொன்றியல் நகரம் தனுஷன் தந்த பாடல். பூவெல்லாம் பாராட்டும் என்று பாப்கார்ன் திரைப்பட பாடலை தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் தந்த பாடல். பாடுற பாட்டுக்கு என்ற பாடல், பார்வைகள் என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

தொடரும் பாடல் சிந்து நதியோரம் என்ற வரி கொண்ட இனிமையான ஒரு பாடல், மலர்களில் அவள் மல்லிகை என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை ஐரோப்பாவிலிருந்து ஈழமணி நாடு சென்று ஓய்வில் இருக்கின்ற என்னவள் வளமை போல இன்றும் கேட்டு எழுதிய பாடலாக ஒலிக்க கேட்போம்.

இந்த வழியிலேதான் அடுத்து வரும் பாடல் வளமை போல நிறைவுக்கு வரும் பாடலாக நிகழ்ச்சிக்கு பாரதி கண்ணம்மா திரைப்படுத்த பாடல் தொண்டலுக்கு தெரியுமா தொன்மாங்கு பாடல் என்ற அந்த பாடலை அன்புக்கும் பாசத்துக்குரிய காவை சேன ஆசான் அவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

உறவுகளில் நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு வந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் மலர்ந்த தித்திக்கும் தேனான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திலே என்று அறிந்து உறவுக்கு கொண்டு வந்த நிகழ்ச்சியை நாளையும் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்றுச் செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழுடன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலியங்கம், NTR FM ரேடியோ கனடா.

கனடா கழகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

அமைந்திருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையிலே தினமும் போல் அல்ல, வாரத்தில் ஒரு நாள் மலர்வது போன்று இன்றும் மலர இருக்கின்றது பாட்டும் பதமும். உறவுகளே, கடந்த நாட்களிலே 346 பாட்டும் பதமும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இதமாக நல்ல பதங்களோடு இனிமையான பாடல்களோடு இன்றும் மலர்கின்றது பாட்டும் பதமும் 347. கடந்த 346 பாட்டும் பதங்களையும் பல படைப்பாளிகள் படைத்து அனுப்பி ஜனரஞ்சகமாக கருத்துக்களை ஆழமாக பதிய வைத்து காதுக்கினிய கீதங்களையும் தந்து சென்றார்கள். அந்த வகையில் இன்று 101 மலர இருக்கும் 347 பாட்டும் பதமும் சிறக்க வேண்டும் என்பது நல்லதோர் கருத்தை ஆழமாக பதித்து சிறந்த 9 பாடல்களோடும் இன்று படைத்து எங்களுக்கு தயாரித்து தந்திருக்கின்றார். கடந்த 126 பாட்டும் பதங்களையும் இணைத்துவிட்ட சிந்தனை செல்வன் தன்னுடைய 127 படைப்பினை. அந்த வகையில் நாங்கள் இன்று சிந்தனை செல்வன் படைத்து வைத்த 127 பாட்டும் பதமும் தரும் 9 பாடல்களை கேட்டு அந்த 9 முதல் பதங்களை கொண்டு ஒரு வாக்கியத்தை அமைத்து பாட்டும் பதமும் 347 கேட்டு மகள இருக்கின்றோம். எங்கள் வானொலியை கேட்டு மகிழ்ந்து உலகளாக இருக்கும் அன்பு நீய நெஞ்சங்கள் இந்த நிகழ்ச்சியை பாராட்டி எழுதிக் கொண்டிருக்கின்றார்கள். பக்குவமான கருத்துக்களை வாழ்வியல், பொருளியல், சமூகவியல், அரசியல் அல்லாத ஆன்மீகவியல் போன்ற கருத்துக்களை பகிர்ந்து எங்களுக்கு இனிய பாடல்களையும் நல்ல விழிப்புணர்வான பதங்களையும் கோர்த்து நல்ல நல்ல கருத்துக்களை தருகின்றார்கள் என்ற நல்ல பக்குவமான ஆரோக்கியமான விமர்சனங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இன்று மலரும் பாட்டும் பதமும் 347 என்ன கூறுகின்றது என்பதை தெரிந்து கொள்வோம். எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றது. நாங்கள் வாழ்க்கையிலே தலை நிமிந்து உயர்ந்து வளர்ந்து எல்லோருக்கும் பாராட்டும் மதிப்பும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. அதற்கு பணம் தேவை, பொருள் தேவை, ஆன்மீகம் தேவை, இப்படி பல விடயங்கள் தேவைப்படுகின்றது. ஆனால் இன்று சிந்தனை செல்வரின் சிந்தனையில் உதித்த ஒரு விடயம் எங்களையும் சிந்திக்க வைக்கின்றது. அது என்ன விடயம் என்பதை கேட்பதற்காக இன்றைய பாட்டும் பதமும் 347 முதல் பாடலை கேட்டு மகிழ்வோம். அந்த மகிழ்ச்சிக்குரிய பாடல் குமரிக்கோட்டம் திரைப்படத்திலிருந்து பாடும் வேளையிலே அந்த பாடல் தர முதல் பதத்தை இன்றைய பாட்டு மதம் 347 முதல் பதமாக பெற்றுக் கொள்வோம். எங்கே பாடல் இதோ.

மை வடித்த கண்ணில் பெண் பொய் வடித்ததென்ன, கண் பொய் வடித்த பாவை என் கைப்பிடித்ததென்ன. வெள்ளிப்பனி விழும் மலை இருக்கு, அந்த மலையினில் மழை.

என்ற பதம் இந்த பாடலே கிடைத்தது எங்களுக்கு. முதல் பதத்தை நாம் என்று எடுத்துக்கொள்வோம். நாம் என்றால் இந்த உலகில் வாழுகின்ற மனித இனங்களாகிய நாங்கள். எங்களைத்தான் அது நாம் என்று பன்மையிலே கூறி பாடியிருக்கின்றன. அந்த பன்மை கேட்ட வகையில் இரண்டாவது பதமும் எங்களுக்கு வேண்டும் என்று எண்ணும் வேளையிலே தை பிறந்தாச்சு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றது முன்னியல் தமிழ் வானொலி. தன்னுடைய பாட்டும் பதமும் 347 பாடலாக

உலகத்தில் என்ற பதம்தான் தை பிறந்தாச்சு திரைப்படம் பாடிய பாடலின் முதல் பதம். அது எங்களுக்கு இரண்டாவது பதமாக பொருந்தும். இந்த வேளையிலே கொண்டு சென்று நாம் உலகில் என்று வந்துவிட்டது. நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் என்று வருகின்றபடியால் மீது எதுவாக இருக்கும் என்று தெரிவதற்காக நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்து பாடலை கேட்டு மகளில் இருக்கின்றோம். அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

தலை என்ற பதம் முதல் பதம், தலைவாழை என்று கூறியபடியால் தலை என்ற பதத்தை அந்த பாடலின் முதல் பதமாக நாங்கள் நினைத்து எடுத்து கொண்டு சென்ற முதலில் வந்த நாம் உலகத்தில் என்ற பதங்களோடு தொடுத்தால் நாம் உலகத்தில் தலை என்று வந்திருக்கின்றது. என்ன கூறப்போகின்றார் என்பதை கேட்டு பார்ப்போம். அதற்காக நாங்கள் பொறுமையோடு கேட்போம். சரோஜா என்ற ஒரு திரைப்படம் 4வது பதத்தை தருவதற்காக இப்படி பாடுகின்றது.